0: அவரினை தெளிவாக வட மாநிலங்களிலே பீகாரை மையமாக கொண்டு செயல்படும்படியாக என்னை அனுப்பி வைத்தார். நான் போகும்போது ஒரு வார்த்தை தானும் எனக்கு ஹிந்தி தெரியாது, ஒரு தெரியாது, ஒரு யார் என்னை தாங்குவார்கள் என்று தெரியாது, எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே ஆண்டவர் என்னை அழைத்துக் கொண்டு சென்றார். 1972 வருடத்திலே கடந்த 38 வருடங்களாக ஆண்டவருடைய பணியை பீகாரை மையமாக கொண்டு 5 மாநிலங்களிலே செயல்படுவதற்கும், அதிகமாக பீகாரிலே செயலாற்றுவதற்கும், தொடர்ச்சியாக அண்டை நாடான நேபாளத்திலேயும் ஆண்டவருடைய பணியை செய்து அநேக 1000 ஆராதனை குழுக்களையும் சபைகளையும் உண்டாக்க தேவன் எனக்கு உதவி செய்ததற்காக நானும் என்னோடு கூட இருந்தவர்களும் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நான் போகும்போது 72 82% எழுத படிக்க தெரியாது, இன்றைக்கும் 68% எழுத படிக்க தெரியாது. ஆகையினாலே பள்ளிகளை உண்டாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதினாலே 120 பள்ளிக்கூடங்களை உண்டாக்கத்தக்கதாக தேவன் உதவி செய்தார். அதோடு கூட நர்சிங் ஸ்கூலையும் ஐடிஐயையும் பிஎட் காலேஜையும் இன்னும் ஹையர் எஜுகேஷனுக்கான அனைத்தையும் செய்து வருவதற்கு தேவன் தாமே தம்முடைய பிள்ளைகளை கொண்டு கிரியை செய்தார். அதோடு கூட நான் ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும், மெடிக்கல் அல்லது மருத்துவ வசதி இல்லாததினாலே அநேகருடைய மரணத்தை நாங்கள் நேரடியாக பார்த்தோம். எங்களுடைய ஊழியக்காரர்களையும் சிலர் மருத்துவ உதவி கிடைக்காததினாலே மரித்து போனார்கள். ஆகையினாலே ஒரு 150 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையையும் கூடவே பலவிதமான மெடிக்கல் கேம்ப்ஸையும் நடத்த கர்த்தர் தொடர்ச்சியாக உதவி செய்துகிறார். இது இல்லாமல் பீகாரிலே ஒரு கணக்கெடுப்பிலே 3 லட்சம் பிள்ளைகள் போலியோவினாலே பாதிக்கப்பட்டவர்கள், 4 காலால் நடந்தவர்கள், 3 லட்சம். ஆகையினாலே அவர்களுக்கென்று அரசாங்கம் ஒன்றும் செய்யாத நிலையை பார்த்தபோது கர்த்தருடைய கிருபையினாலே ஒரு போலியோ பிள்ளைகளுக்கான ஆதரவு கூடத்தையும் அநாத இல்லத்தங்களையும் உண்டாக்க கர்த்தர் உதவி செய்ததினால் இன்றைக்கு 2000 அதிகமான பிள்ளைகள் எங்களுடைய பராமரிப்பிலே வளர்ந்து வருகிறார்கள், ஆண்டவரை அறிந்து வருகிறார்கள். இன்றைக்கு சிலர் நர்சஸாக, சிலர் டீச்சர்ஸாக, சிலர் போதகர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். எங்களுடைய ஒரு நிதி நிலைமையை குறித்து நான் ஒன்று சொல்வேன் என்றால் நலமாயிருக்கும். 38 நாங்கள் யாரிடத்திலும் எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்டதில்லை. எங்களுடைய மேகசீனிலே பார்த்தால் ஒரு வரியும் எங்களுக்கு பண தேவையை நாங்கள் சொன்னதில்லை. ஆண்டவர் அனுப்பினபடியினாலே 38 என்னோடு கூட சேர்ந்து உழைக்கிற 2035 பேரையும் இந்திய மக்களாலேயே தாங்கி வருகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்துல 1 ரூபாயும் கடனும் வாங்கவில்லை. வாங்காமலே தேவனுடைய காரியத்தை, பட்டினி கிடந்தாலும் சரி கடன் வாங்குவதில்லை என்று, கடன் வாங்காமல் காரியங்களை ஆண்டவர் சாதிக்க உதவி செய்திருக்கிறார். ஒரு பணத்தை தூக்கி இன்னொன்று, தென்னகத்திலே சொல்வார்கள், தென் பகுதியில ஆட்டை தூக்கி குட்டியில, குட்டியை தூக்கி ஆட்டில, அந்த வேலைகள் எல்லாம் பண்ணாமல் ஆண்டவருடைய காரியத்தை செய்வதற்கு இந்த அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எங்களை நீங்கள் நினைத்து ஜெபிக்க உங்களோடு கூட நான் கேட்டுக்கொள்வேன். இந்த கால வேளையிலே தேவனை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியாக சில காரியங்களை காண்பித்தார். அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாரோடு ஐக்கியமா இருக்கிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது என்பதை கொஞ்சம் அழுத்தமாக பேசும்படியாக தேவ வசனத்திலிருந்து ஒரு நல்ல தேவ மனிதனுடைய நிலைமையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இவனை குறித்து நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள், ஆனாலும் அறியாத சில உண்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். 2 நாளாகமம் 20 நமக்கு ஒருவேளை நன்றாக தெரிந்த ஒரு அதிகாரமாயிருக்கலாம். அதில் இருக்கிற சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20 35, 36, 37 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 நாளாகமம் 20 35, 36, 37 வசனங்களை வாசிக்கலாம்.
1: அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். தர்ஷீஷுக்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். அப்படியே எசியோன் கேபாரிலே கப்பல்களை செய்தார்கள். மரேசே ஊரானாகிய தொதாவாவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ அகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டா என்றான். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, அவர்கள் தர்ஷீஷுக்கு போக கூடாமல் போயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசபாத் என்கிற யூதாவின் அரசனை குறித்து நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு காரியம் தெரியும். யோசபாத்துக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசபாத் ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல மனுஷன், தாவீதின் வழியிலே நடந்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய யுத்தங்களை ஆண்டவருடைய மக்களுக்காக செய்த ஒரு நல்ல ராஜா. அவனுடைய நாட்களிலே விக்கிரக ஆராதனை முற்றிலும் தேசத்திலே இல்லாதபடி அழித்து போட்டவன். அங்கே வீணான புணர்ச்சிக்காரர்கள் இருந்தார்கள், அவர்களையும் அகற்றி போட்டவன். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற இந்த யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக பெரிய புரஜாதிகள் கூட்டமாக வந்தபோது அவன் ஒரு காரியம் செய்கிறான். தன்னுடைய ஜனத்தை எல்லாம் கூட்டி அவர்களை உபவாசம் பண்ணி ஜெபிக்க வைக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஐயா, யுத்தம் வந்திருக்கிறது, பிரச்சனை வருகிறது, விழுங்கப்பட்டு போய்விடுவோம் என்கிற நிலைமை வந்திருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மனிதன் உதவி செய்ய மாட்டானா, இந்த மனிதன் உதவி செய்ய மாட்டானா, அந்த ராஜா உதவி செய்ய மாட்டானா என்று பார்க்க வேண்டிய அந்த மனிதன் தேவனால் மூடு கூடும் என்று சொல்லி எல்லா ஜனங்களையும் கூட்டி உபவாசத்தை கூறி அறிவிக்கிறார். அந்த அதிகாரத்தை விளக்குவதற்கு நேரமில்லை, நீங்க படித்து பார்த்திருப்பீர்கள், படிக்காதவர்கள் அதை வாசித்து பாருங்கள். அப்படி உபவாசிக்கும் போது ஆண்டவர் தீர்க்கதரிசிகளின் மூலமாக அவனை வழி நடத்துகிறார். எப்படி யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசித்தால் அது நமக்கு விசித்திரமாக இருக்கும். யுத்தத்துக்கு ஏராளமான திரளான ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். இவன் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவர் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? முன்னதாக பாடகர் குழுவை நிறுத்து, அதற்கு பின்னதாக போ என்று சொல்லுகிறார். அவன் எப்படி யோசித்திருக்க வேண்டும்? யுத்தத்துக்கு வந்திருக்கிற ஜனங்கள் அங்கே அவர்கள் சண்டை போட வந்திருக்கிறார்கள், நாங்கள் பாடிக்கொண்டு முன்னால் எப்படி செல்வது என்றெல்லாம் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் யோசபாத் தேவன் சொன்னார், தேவன் செய்வார் என்கிற ஒரு பெரிய காரியத்தை உடையவனாகத்தான் அங்கே காணப்படுகிறான். ஒரு நிமிடம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிவதற்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது எங்களுடைய ஊழியத்தில், அதை சொன்னேன் என்றால் உங்களுக்கு நன்றாக விளங்கும் என்று நினைக்கிறேன். கொஞ்ச நாட்களுக்கு முன்னதாக நடந்தாலும் அது இன்னைக்கும் என்னுடைய மைண்டில், என்னுடைய மனதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அது உங்களை தட்டி ஏவி விடும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பீகாரிலே ஒரு தடவை பந்த் என்று சொல்லி எல்லா கட்சிகளும் சேர்ந்து அறிக்கையிட்டு விட்டார்கள். ஜெயபிரகாஷ் நாராயண் என்று சொல்கிற அந்த தலைவர் பீகாரை மையமாக கொண்டுதான் இந்தியாவில மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும் என்று போராட்டங்களை நடத்தி வந்த நாட்களில் ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய அறிவிப்பின் கீழே எல்லா தலைவர்களும் பீகார் பந்த் என்று சொல்லிவிட்டார்கள். எத்தனை நாட்களுக்கு? 4 நாட்களுக்கு. 4 நாட்களுக்கு பந்த் என்று சொன்னால் என்ன என்றால், போஸ்ட் ஆபீஸும் திறக்கவில்லை, பேங்கும் திறக்கவில்லை, ரயில்கள் ஓடவில்லை, பஸ் ஓடவில்லை, சினிமா கொட்டகையும் அங்கே மூடிவிட்டார்கள், ஒரு ரிக்ஷா தானும் வழியில இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பந்த் நடக்கிற நேரத்தில் ஒரு காரியம் நாங்கள் செய்திருந்தோம். என்ன செய்திருந்தோம்? அந்த 4 நாட்களில் தான் நாங்கள் திறந்த வெளியில ஒரு சுவிசேஷ கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த நாட்களிலே மிகவும் பணத்துக்கு நெருக்கமாக இருக்கிற நாட்களிலே எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் அந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். இதற்கிடையிலே நான் வசிக்கிற டெக்ரியான்சோன் என்கிற பட்டணத்தில் துப்பாக்கி சூடு நடந்து விட்டது. ஆகையினால அங்கே 4 பேர் செத்தும் போனார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆர்மி அங்கே இருக்கிற ஆர்மி பிளாக் மார்ச் நடத்துகிறது. தெருக்களிலே யாரும் வெளியே வரக்கூடாது என்று சொல்லி அங்கே பிளாக் மார்ச் நடத்துகிறது. 144 தடை உத்தரவு போட்டு விட்டது. 4 பேர் கூடி நிற்க கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டது அரசாங்கம். இப்பொழுது என்னோடு கூட இருந்த சகோதரர் சொன்னார், அண்ணன் எல்லா காசையும் போட்டு இவ்வளவு பெரிய காரியம் பண்ணோம், சாத்தான் இப்படி பண்ணிட்டான் என்று சொல்லும்போது என்ன செய்ய போறோம்னு சொன்னாங்க. நான் என்னோடு கூட சேர்ந்த சகோதரர்களை கூட்டிக் கொண்டு போய் எந்த கூட்டத்திலே நாங்கள் எந்த கூட்டத்தை ஒழுங்கு பண்ணணுமோ அந்த கூட்டத்திற்கான ஆயத்த வேலைகளை செய்வதற்கு அந்த கிரவுண்டுக்கு போனோம். அந்த கிரவுண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால இருக்கிறது. அதுக்கு பேரே பேரேட் கிரவுண்ட். நாங்கள் அங்கே கொஞ்சம் பேரை கூட்டிக் கொண்டு ஒரு 20 பேரை கூட்டிக் கொண்டு அங்கே போன உடனே போலீஸ்காரர் அங்கே இருந்து வந்தார். உங்களுக்கு தெரியாதா 4 பேர் நிற்க கூடாது என்று ஊரடங்கு சட்டம் போட்டு இருக்கிறது? உங்களுக்கு தெரியாதா கர்ஃபியூ நைட்ல இருக்கிறது, 144 டே டைம்ல இருக்கிறது, நீங்கள் இப்பொழுது இங்கே கூட்டம் எதற்கு கூட்டி நிற்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்கள் சொன்னோம் இங்கே ஒரு கூட்டம் போட போகிறோம். அவன் கேட்ட அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, கூட்டமே 4 பேர் நிற்க கூடாதுன்னா நீங்க கூட்டம் போட போகிறீர்களா, எங்கே அதிகாரம் என்று கேட்டார். என் கையில ஒரு புதிய ஏற்பாட்டை எடுத்து வைத்திருந்தேன், எடுத்துக்கொண்டு அதை திருப்பி காண்பித்தேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன வார்த்தையை காட்டினேன். அவனுக்கு கோபம் வந்து விட்டது. எனக்கு எஸ்பி இடத்துல இருந்து சூப்பர்டெண்டா போலீஸ் இருந்து ரிட்டன் பெர்மிஷன் வேணும், இல்லைன்னா கூட்டம் இங்க நிக்க விட மாட்டேன் என்று அவன் எங்களை மிரட்டினான். என்னுடைய சகோதரி என்னை பார்த்தார்கள். நான் சொன்னேன் கொஞ்சம் ஓரமாக உட்கார்ந்துருங்க, நான் போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். நன்றாக கவனிங்கள். நடந்ததை கொஞ்சமும் கூட்டாமல் குறைக்காமல் அப்படியே சொல்கிறேன். நான் உடனே நான் எழுந்து, எனக்கு ஒரு சூப்பரிண்டிங் இன்ஜினியர் எனக்கு நண்பர், அவருடைய வீட்டு அவர் ஒரு கிறிஸ்தவர் தான், ஆனால் ரொம்ப ஆழமான கிறிஸ்தவர் அல்ல. அவர் என்ன வீட்டுக்கு நான் போனேன். போய் அவட்டத்தில் சொன்னேன், ஐயா எஸ்பியை பார்க்க போகிறேன், நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்டேன். அவர் சொன்னார், உங்களுக்கு கார் இல்லை, அதனால என் காரில் உங்களை கொண்டு போகிறேன், ஆனால் வீட்டுக்குள் நான் வர மாட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்க கூட்டம் நடத்துறது முட்டாள்தனம் என்று சொல்லி அவர் சொன்னார், வீட்டு வாசல்ல கொண்டு உங்களை விடுகிறேன். நான் சொன்னேன், பரவாயில்ல அவ்வளவு தூரம் வந்தா போதும் என்று சொன்னேன். அவர் என்னை தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு எஸ்பி வீட்டு வாசலிலே கொண்டு போய் விட்டார். நான் ஒரு சின்ன அப்ளிகேஷன் எழுதியிருந்தேன், நாங்கள் இந்த மாதிரி 4 நாட்கள் கூட்டம் நடத்த போகிறோம் என்று எழுதியிருந்தேன். எழுதியிருந்த அந்த அப்ளிகேஷனை நான் எடுத்து காரில் இருந்து இறங்கும் போது ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே எலிசாவின் நாட்களில் நீங்க அந்த சீரியா ராணுவத்தினுடைய எல்லாரும் கண்ணையும் அடைச்சிட்டீங்களே, அந்த ஆண்டவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறீரு. நான் பெரிய ராணுவத்தின் கண்ணெல்லாம் அடைக்க சொல்லல, ஒரு மனுஷன் கண்ணை அடைச்சிட்டா போதும், நான் கொடுக்கிற அப்ளிகேஷன்ல அவர் கிராண்டட் போடணும் அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு நான் உள்ளே போனேன். அதற்குள்ளே வேற எங்கேயோ அங்க 2 பேரை கொன்று விட்டார்கள் என்று எஸ்பி ஆபீஸுக்கு போன் வந்தது. அவர் அவசர அவசரமாக வெளியே புறப்பட்டுக் கொண்டிருந்தார். நான் அவரை போய் பார்த்து, சார் இந்த என்ன என்று கேட்டார். கூட்டம் நடத்த போறோம், கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் சைன் எழுதினார், சைன் பண்ணினார். நான் சொன்னேன், சீல் போடுங்க சார், இல்லைனா உங்க ஆளுங்க கேட்க மாட்டாங்கன்னு. அவர் சொன்ன அந்த டேபிள் இருக்கு போய் நீனே போட்டுக்கினாரு. நானே போய் அங்கே சீல் அடித்து கொண்டு நாங்கள் கூட்டத்தை நடத்துறதுக்கு வந்தபோது போலீஸ்காரர்கள் மறுபடியும் வந்தார்கள். நல்லா கவனிங்க, போலீஸ்காரர் மறுபடியும் என்ன உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சா? நான் சொன்னேன், இப்போ நீ சத்தம் காட்டாம போய் எஸ்பி ஆஃபீஸர் ரெஃபர் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டோம். நடந்தது என்ன தெரியுமா? 4 நாட்கள் ட்ரெயின் கிடையாது, சினிமா கொட்டாய கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆட்கள் வேற வழி இல்லாமல் கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆண்டவர் மகிமைப்பட்டா. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்பது முக்கியம். யோசபாத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தார், பாடகர் குழுவை அனுப்பு என்று சொன்னால் அவன் அனுப்புகிறான். அவ்வளவு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு நல்ல ராஜா. அது மாத்திரமல்ல, அந்த 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் 3 நாட்களாய் பகைஞர்களை கொள்ளையிடத்தக்கதான் அவ்வளவு பெரிய கொள்ளையோடு கூட ஓடி வருகிறார்கள். இப்படி வெற்றி வாங்கை சூழ்ந்த அந்த யோசபாத்துடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நடக்கிறது. இந்த கவனிங்கள். ஆகையினால் தான் நான் இதை கொஞ்சம் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பின்பு எல்லாம் நன்றாக நடந்து விட்டது, விசுவாசம் ஜெயித்து விட்டது, ஆண்டவருக்கு உண்மையாக இருந்ததினாலே, ஆண்டவருடைய சத்தத்துக்கு காத்திருந்ததினாலே, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்ததினாலே எல்லாம் நலமாக நடந்து இப்பொழுது வெற்றி வந்து விட்டது. இப்பொழுதுதான் அவனுக்கு ஒரு பரிச்சயம். இங்க இருக்கிற அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலையில உயர்த்தப்பட்டிருக்கலாம், எல்லாம் சரியாக நடந்திருக்கும், உங்களுக்கு சரியான மனைவியை கிடைத்திருப்பாள், பிள்ளைகள் கிடைத்திருப்பார்கள், பரீட்சையிலே தொழிலிலே பாஸ் பண்ணி இருக்கலாம்,
2: இந்த நேரத்தில் நீ யாரோடு இசைந்து நீ செயல்பட போகிறாய் என்பது முக்கியம். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஆலயத்தில் இவரை கூடி ஆராதிக்க வந்திருக்கிறவர்களே, நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். யாரோடு நீங்கள் இணைந்து செயல்பட போகிறீர்கள் என்பது முக்கியம். யோசபாத்திடத்தில் அகசியா என்கிற ஒரு ராஜா, அவன் யார், ஆகாப் என்கிற விக்கிரக ஆராதனைக்கு தன்னை விட்டு போட்டவனும், பாகாலை வணங்குகிறதற்கு தன்னை விட்டு போட்டவளுமாகிய மந்திரவாதிகளையும் சூனியக்காரிகளையும் பில்லி சூனியங்களையும் தேசத்தில் ஏராளமாக வரவழைத்த அந்த யேசபேலுக்கு பிறந்தவன். கொஞ்சம் கவனியுங்கள், அந்த ஆகாப் இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக இருந்தான். ஒருவேளை யூதாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் இரத்த சம்பந்தம் இருந்தது. அது நிமித்தமாக அகசியா இப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்கிறான், வாரும், நாம் இணைந்து கப்பல்களை கட்டுவோம், வாரும், நாம் சேர்ந்து வியாபாரம் செய்வோம், வாரும், நாம் இணைந்து நமக்கு பொருட்களை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி பார்ட்னர்ஷிப்புக்கு கூப்பிடுகிறான். தேவ ஜனமே, நீ யாரோடு இணைந்திருக்கிறாய் என்பது முக்கியம். வாழ்க்கையில எதையாயிலும் பெற்றுக்கொண்டு சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நீ யாரோடு இணைந்து செயல்படுகிறாய் என்பது முக்கியம். அது திருமணமாக இருக்கலாம், அது தொழிலாக இருக்கலாம், அது ஊழியமாக இருக்கலாம், அல்லது ஊழியத்தோடு இணைந்து நீ செயல்படுகிற ஒரு பங்காளனாக இருக்கலாம், பங்காளியாக இருக்கலாம். நன்றாய் கவனியுங்கள், இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களுக்கு சிறிய பாதிப்பை உண்டாக்கினாலும் அது நலமானவைகளை செய்யும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அகசியா சொல்லுகிறான், நாம் கப்பல்களை உண்டாக்குவோம் என்று. They started a shipping corporation. They started building ships. பெரிய பெரிய கப்பல்களை உண்டாக்குகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசி ஒருவன் வருகிறான். இந்த மாதிரி தீர்க்க தரிசிகளை இன்றைக்கு தமிழகத்திலையும் தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியிலையும் காண முடியாது. இவர்களுக்கு தெரிந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு அறிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கொஞ்சம் வயிறு பெருசா இருந்தால் உனக்கு குழந்தை பிறக்க போகும் என்று சொல்வார்கள். அவளை ஆப்ரேஷன் பண்ணி தாங்க முடியாத கட்டுகளை இருக்கு மேல கையை வச்சு உனக்கு குழந்தை பிறக்க போகுது என்று சொல்வார்கள். அவள் சொல்வாள், யூட்ரஸை எடுத்து விட்டாயிற்று என்று அப்படி சொல்வார். ஆண்டவர் யூட்ரஸையும் உண்டாக்குகிறார் என்று சொல்வார். எத்தனை தீர்க்கதரிசிகள் தமிழ்நாட்டில் சுற்றி வருகிறார், பாண்டிச்சேரியிலும் ஏராளமாக வருகிறார்கள். ஹலோ, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே இருந்த எலியேசர் என்கிற தீர்க்கதரிசி தேவ மனிதன், ராஜாவை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. தேவன் சொல்லுகிறவர்களை நேரடியாக சொல்லுகிறவன் என்ன சொல்லுகிறான், நீ பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியாவோடு கூடிக்கொண்டதினால், யோசபாத், you are a good man, you are a god fearing man, you know what is god's guidance, unakku theriyum devanudaiya vali nadathil enna endru theriyum, unakku theriyum devan enna pesuvar eppadi keelpadiya vendum endru, unakku theriyum enakkaga yuddhangalai nadappikkiren aandavar oruvar irukkar endru, nee nalla manushan ennudaiya valigalile selvadharku oppu koduthaman, aanal now you have committed a mistake because of your success. உனக்கு வெற்றி கிடைத்து விட்டது, உனக்கு பொருள் கிடைத்து விட்டது, உனக்கு அநேக காரியங்களிலே வல்லமை கிடைத்து விட்டது, ஆகையினாலே நீ அகசியா என்று பொல்லாப்பு செய்கிறவனோடு கூட இணைந்து கொண்டாய், இசைந்து கொண்டாய் என்று ஆண்டவர் அவனை குற்றம் சாட்டினன், அவன் மேல் குற்றம் சாட்டினன் மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், ஆகையினால் கர்த்தர் உன் கிரியைகளை உடைத்து போட்டா. என்ன பரிதாபம் பாருங்க, ஒரு காலத்தில் மேடைகளை உடைத்து விக்கிரகங்களை அகற்றினவனுடைய வாழ்க்கையில தேவன் இப்பொழுது அவனுடைய தொழிலிலே, அவனுடைய வியாபாரத்திலே, அவனுடைய காரியங்களிலே பெரிய ஒரு உடைதலை கொண்டு வருகிறான். ஆண்டவர் அதற்கு காரணம் சொல்லுகிறான், நீ பொல்லாப்பு செய்கிறவனாய அகசியாவோட கூடி கொண்டதினால் கர்த்தர் உன் கிரியைகளை உடைத்து போட்டார் என்று சொல்கிறான். நல்ல கவனிங்க, நான் சொல்ல போகிற ஒன்ற, இதற்கு முன்னாலே அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் யோசபாத்துக்கு இருந்தது. என்ன இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரம், ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 22nd chapter. ஒன்று ராஜாக்கள் 22வது அதிகாரத்தில் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே யோசபாத்துக்கு உண்ட
0: உண்டாயிருந்ததை நீங்கள் இந்த 22வது அதிகாரம் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே பார்க்கலாம். அங்க என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? ஒரு காரியம் நடக்கிறது. வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 22வது வசனம், 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையதென்று அறியீர்களா? நாம் அதை சீரியா ராஜாவின் கையிலிருந்து பிடித்து கொள்ளாமல் சும்மா இருப்பானேன் என்று சொல்லி, யோசபாத் என்கிற தேவனுக்கு பயந்த யூதாவின் ராஜாவை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண என்னோட கூட வருகிறீரா என்று கேட்டான். யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். நல்ல கவனிங்க. இப்போ இதுக்கு முன்னால் நடந்த அகசியாவினுடைய அப்பா அல்லது முற்பிதாக்களான ஆகாபோடு கூட நடந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்காக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் தெளிவாக கேளுங்கள், தெளிவாக கேளுங்கள். இங்க நடக்கிறது என்ன? ஆகாப் இப்பொழுது யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறான். யோசபாத்திரத்தில் கேட்கிறான், நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் அல்லவா? நாம் ரெண்டு பேரும் ஒரே ஆபிரகாமை குமாரராக கொண்டவர்கள் அல்லவா? நாம் இணைந்து செயல்படலாம். நான் யுத்தத்துக்கு போகிறேன், நீர் வருகிறீரா என்ற உடனே உடனடியாக யோசபாத் சொல்லிதான், நான் தான், நீர் என்னுடைய பீப்புள் தான், உம்முடைய பீப்புள், என்னுடைய ரிசோர்சஸ் தான் உம்முடைய ரிசோர்சஸ், என்னுடைய குதிரை தான் உம்முடைய குதிரை என்றெல்லாம் சொன்ன உடனே ஆகாப்புக்கு ஒரே சந்தோஷம். ஆனா தேவ மனிதனாகி யோசபா சொல்கிறான், என்னதுனாலும் ஆண்டவட்டையும் கொஞ்சம் கேட்டுருவோம், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசிட்ட கேட்டு பார்க்கலாம்னு சொன்ன உடனே, ஆஹா அந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், 400 தீர்க்கதரிசி, 1-2 இல்லை, கேட்டது ஒரு ஆள் தான், 400 தீர்க்கதரிசியை கொண்டு வந்து விட்டான். எல்லாம் டிராமா காட்டுற தீர்க்கதரிசி. ஆமா, சிதேக்கியான்கிற தலைவன் கும்பெல்லாம் வச்சு இப்படி போவீங்க, அப்படி முட்டுவீங்க, இப்படி வெட்டி பெறுவீங்க, அப்படியெல்லாம் டான்ஸ் போட்டு டிராமா போட்டு காண்பிக்கிற தீர்க்கதரிசி. நல்லா கவனிங்க. யோசபாத் முன்னால வந்து எல்லாரும், ஆஹா முன்னால வந்து, நீர் யுத்தத்துக்கு போகும்போது வாய்க்கும் எல்லாம் வெற்றியோடு கூட பெரிய ப்ராஸ்பெரிட்டி எல்லாம் சொல்றாங்க. ஆனா நடந்தது என்ன? யோசபாத் சொல்றான், இவங்களை இல்லாம தேவனுடைய தீர்க்க தரிசி ஒருத்தனும் இல்லையா? நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 400 பேர் வாடகைக்கு வாங்கிட்டு வந்த தீர்க்க தரிசி, அவ்வளோ ஹையர்ட் ப்ராஃபிட்ஸ். இன்றைக்கு தமிழகத்தில் சுற்றி வருகிற அநேக தீர்க்க தரிசிகள் வாடகைக்கு வாங்கினவர்களே. நல்லா கவனிங்க, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்கிறதுக்காக டைரக்டாவே பேசுறேன், கொஞ்சம் தெளிவாகவே பேசுகிறேன். ஏதாவது வேணா தீர்க்கதரிசிட்டு போனா உடனே நல்லா கவனிங்க. தேவனை தேடுகிற ஜனங்கள் கூட இன்றைக்கு ஏமாந்து கொண்டிருக்கிற ஒரு பொல்லாத காலம். ஆமா, 400 தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆகாபுக்கும் தெரியும் இவன் அவ்வளவு பேரும் வாடக தீர்க்கதரிசி. அவன் சொல்றான், ஒருத்தன் இருக்கிறான் எனக்கு தெரியும், அந்த ஒரு ஆளு என்ன குறித்து தீமையா சொல்லுவான், அதனால நான் கேட்க மாட்டேன், நான் நினைக்கிற மாதிரி சொல்லுற தீர்க்கதரிசி தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, கனடாவில் எனக்கு ஒரு நண்பரை தெரியும், அவர் ஒரு சின்ன பிட்சான்னு சொல்வார்கள், நீங்க பிஸ்ஸா ஹட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கனடால காணர் நிறைய பிஸ்ஸா கடைகள் இருக்கும், அதுல ஒரு தொழிலாளியா இருந்தார். இவர் தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு தீர்க்கதரிசி. ஹலோ, அவர்கிட்ட போய் ஜோமனை போனார், ஐயா கொஞ்சம் ஜோம் பண்ணுங்க. அவர் இவர் மேல கை வச்சு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கு நீ தொழிலாளி, நாளைக்கு நீ முதலாளி அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இவர் உடனே ஒரு பெரிய லோன் வாங்கி, அவர் நம்மளா ஆண்டவர் கடை போட சொல்றாரு அப்படின்னு சொல்லி பெரிய கடை போட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கிறார். நான் அட்ரஸ் கொடுக்க முடியும், யாருன்னு சொல்ல முடியும், காண்பித்து கொடுக்க முடியும், எந்த தீர்க்கதரிசின்னு சொல்ல முடியும். என்கிட்ட வந்து நீங்க தனியா கேட்டா, ஆனா கேட்காதீங்க தயவு செய்து. அந்த தீர்க்கதரிசி தெரிஞ்சு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நல்லா கையை வச்சு, நீ இன்றைக்கு தொழிலாளி நாளைக்கு முதலாளி, அப்பா ஒட்டனே நாங்க நான் தானே வாஞ்சித்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மனைவி நகையெல்லாம் வித்தாரு, அங்க லோன் வாங்கினாரு, இங்க லோன் வாங்கினாரு. நான் 2 வருஷம் கழிச்சு போகும்போது, என்ன பிரதர் செய்றீங்க, எப்படி பிச்சா கடை ஓடுனா, தெருவில் நிக்கிறேன், சுண்டல் விற்கிறேங்கிறாரு. ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆகாபுக்கும் தெரியும் இவன் போய் சொல்ற தீர்க்கதரிசி, ஆகாபுக்கும் தெரியும் இவன் எனக்கிட்ட காசு வாங்குறதுக்காக என்னத்தையும் சொல்லுவான்னு தெரியும். சொல்றான், இன்னொரு ஆள் இருக்கிறான், அவன் எனக்கு எப்பவும் விரோதமா சொல்றான். அப்ப யோசபா சொல்றான், இல்ல இல்ல அப்படி சொல்லக்கூடாது, அவனை கூப்பிடலாம். அவன் மறுகிறான், அவன் பேர் மிகாயாம். ஒரு மனுஷன் தான், 400 பேர்ல ஒரு மனுஷன் தான். அவன் வரும்போது அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, கூட்டிட்டு வர்றவங்க சொல்றாங்க, எல்லாரும் நல்லா சொல்லியிருக்காங்க, நீரும் நல்லா சொல்லும். அவன் சொல்றான், ஆண்டவர் சொல்றதானப்பா நான் சொல்றேன், தீர்க்கதரிசின்னா கத்தர் என்ன சொல்றானா அதான் சொல்வேன். இல்லப்பா, அவன் சொல்ற மாதிரி நீ எசைஞ்சு சொல்லிட்டீங்கன்னா உன்னை கனப்படுத்துவாரு, நல்ல காணிக்க கிடைக்கும்பா. ஆஹா, என்னோடு கூட ஒரு ஊழியக்காரர் வேலை செய்தார். அவருடைய மாமனார் ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ணுவதற்கு போக வேண்டியிருந்தது. அவர் என்னை வந்து கூப்பிட்டு சொன்னார், அண்ணே எங்க மாமனார் மாமியா மாமனார் வீட்டில் போய் நீங்க ஜோம் பண்ணிருங்க. ஆனால் ஜோம் பண்ணும்போது நிறைய எத்தனை ஆசீர்வாதம் சொல்றீங்களோ அத்தனை 50 ரூபா அவர் எண்ணிக்கிட்டே இருப்பார். எத்தனை ஆசீர்வாதம் சொல்றீங்களோ ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கும் 50 ரூபா சொல்லிக்கிட்டே இருப்பார். ஆனால் நிறைய ஆசீர்வாதமா சொல்லிருங்க, வரும்போது ஒரு 50 ரூபா கட்டோட வந்துடலான்னாரு. நான் சொன்னேன், எனக்கு அப்படி தெரிய முடியாது. நல்லா கவனிங்க. இன்றைக்கு நம்முடைய எண்ணம் எல்லாம், ஏக்கம் எல்லாம், ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட மாட்டாங்களா, ஏதாவது சொல்லியிருக்க மாட்டாங்களா அப்படின்னுட்டு நமக்கு ஒரு பிரச்சனை, உடனே உடனே ஒரு ஃபோன் அடிச்சிருவோம். யாருக்கு? ஹலோ, யாருக்கு? உடனே ஒரு ஃபோன் அங்க, உடனே சொல்லும், வியாபாரத்தில் முன்னேற விரும்புகிறாயா, 4 நம்பர் பட்டனை அமுக்கவும். பிள்ளைக்கு பரிச்சையா, 3 நம்பர் பட்டனை அமுக்கவும். ஜெப உதவிக்கு உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை நினைச்சுக்கங்க ஐயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க போராடி ஜெபி, அவங்க போராடிலாம் ஜெபிக்கல, அவங்க கம்ப்யூட்டர்ல போட்டு வச்சிருக்கான். நவீன காலத்துல தீர்க்கதரிசி டெலிபோன் தான் உனக்கு தீர்க்கதரிசி. ஹலோ, அது நமக்கு ரொம்ப இதமா இருக்குது. காதலில் தோல்வியா, 7 நம்பர் பட்டனை அமுக்கவும். பட்னாமிக்கே கெட்டிங்க ஐயா, ஐயா பட்னாமிக்கே கெட்டிங்க. தேவ சமூகத்துல போய் தேவன் எனக்கு என்ன சொல்கிறார் என்று நீ கேட்டா என்றால் எத்தனை நலமா இருக்கும், எத்தனை நலமா இருக்கும். யோசபாத்துக்கு தெரியுது, இவன் மற்றவெல்லாம் உண்மையா சொல்லல, இவன் தான் உண்மையா சொல்கிறான். என் தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே அத்தனை சென்சிட்டிவாக இருந்த யோசபாத், இப்ப அவன் சொன்னான், மிகாய அவன் சொன்னான், இந்த யுத்தம் போய்விங்க, ஆனா ராஜாவே ஆகாபு உம்ம காணும், பிக்சர்லயே காணும், யுத்தத்துல எல்லாம் நடக்கணும், பிக்சர்ல நீர் இல்ல. என்ன சொன்னாரு, இஸ்ரேல் ராஜா கொல்லப்படுவான். உடனே ஆகாபுக்கு கோபம் வந்துச்சு, இவன் சொன்னல்யா, இவன் இப்படித்தான் எனக்கு விரோதமா தான் சொல்லுவான், அப்பமே சொன்னல, அடைச்சு வைங்கடா உள்ள, சிறைச்சாலையில போடுங்க அப்படித்தான் சொன்ன ஆகாப். நல்லா கவனிங்க, இப்ப தான் நடக்கிறத கேட்கணும். நீ போய் வீட்டில் படிச்சு பாருங்க, யோசபாத் நல்ல மனுஷன், தேவனுக்கு பிரியமானவை செய்தவன். நீ இஸ்ரவேலினுடைய ராஜாவுடைய ட்ரெஸ்ல போகும், நான் சாதாரணமா போறேன்னு சொல்லிட்டு இந்த யோசபாத்துக்கு என்ன ட்ரெஸ் மாட்டி விட்டான், இஸ்ரவேலின் ராஜா சீரிய ராஜாவுடைய ராஜா சொல்லியிருந்தா, ஏய் யாரையும் அடிக்கக்கூடாது, அந்த இஸ்ரேல் ராஜா மட்டும் அடிச்சா போதும்னு எல்லாவனும் வந்து யோசபாத்த சூழ்ந்து கொண்டான். ஏன்னா ராஜ உடையில இருக்கிற இவன் தான், ஐயோ குய்யோன்னு கத்துறான், ஐயோ நான் இல்லையா விட்டுருங்க, யாழ விட்டுருங்கன்னு கத்துற உடனே யாரோ ஒருவன் நினையாமல் அன்பு ஏத்தினான். அது ஆகாபனுடைய இடைச்சந்தலை பட்டது, அவன் காயம்பட்டவனாக எடுத்து கொண்டு போனான், செத்து போனான், அவனுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கி சுடித்தது. இந்த அனுபவத்தை அனுபவித்த பின்னரும் இந்த ஆகாத ஐக்கியத்தில் இருந்த பின்னரும்
3: நல்ல மனிதன் ஆகாதவர்களோடு கூட ஐக்கியம் கொண்டு அவர்களோடு கூட பங்காளிகளாய் மாறி அங்கே அவன் நிற்கிற ஒரு பொல்லாத நிலைமை. சிலரை குறித்து தேவன் தீர்க்க தரிசனமாகவே பேசுகிறான். நீ எடுக்கக்கூடிய முடிவில் நீ எப்படி யாரோடு இணைந்து செயல்பட போகிறாய் என்பது முக்கியம். தேவ ஜனமே, இந்த உலகத்திலே அந்நிய நுகத்திலே நீங்கள் இணைக்கப்படாமல் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கும் போது, ஊழியத்திற்காக யாரோடு இணைகிறீர்கள்? திருமணத்தில் யாரோடு இணைக்கிறீர்கள்? வியாபாரத்தில் யாரோடு? எனக்கு பாண்டிச்சேரி அல்லது புதுச்சேரியை குறித்து எனக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். இங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு

பார்ட்னர்ஷிப், யாரோடு இணைந்திருக்கிறாய், யாரோடு செயல்படுகிறாய் முக்கியம். இந்த அனுபவத்திலே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்ட பின்னரும் யோசபாத் திருந்தாததினால தேவன் அவன் செய்த கப்பல்களை உடைத்து போடுகிறான். ரெண்டாவது அடி வாங்கின பிறகுதான் இப்பம் புத்தி வருது. என்ன சொன்னான் தெரியுமா? அந்த அகசியா வந்து மீண்டும் சொல்கிறான், வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 22 அதிகாரம். 1 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் இப்ப மறுபடியும் அந்த காரியம் நடக்கிறத பாருங்கள், வாசிக்கலாம். 48 வசனத்தை வாசிக்கலாம். பொண்ணுக்காக ஓப்பிருக்கு போகும்படி யோசபாத் தர்சீஸ் கப்பல்களை செய்தான், ஆனால் அவைகள் போகவில்லை. அவைகள் எசியோன் கேபாரிலே உடைந்து போயின. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஆகாபின் குமாரனாகிய அகசியா யோசபாத்தை நோக்கி, என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோடும் கூட கப்பல்களிலே போகட்டும் என்றான். அப்பா, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி, இது ஃப்ரீ சர்வீஸ் சொல்லியிருக்காங்கல்ல, பக்கத்தில் இருக்கும் கையை பிடிச்சி ரெண்டு நேரம் அடி வாங்கினாதான் திருந்துவீங்களா? கேளுங்க, ஒரு அடி உளுந்து ஐயோ குயோன்னு போயிட்டு மறுபடியும் போய் இன்னொரு பெரிய அடி விழுந்தாதான் நான் சரியாவேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லையா போடுங்க பார்க்கலாம். நல்ல சுதாரிப்பா இருக்கிறீங்க. அல்லேலூயா. லிசன், இன் திஸ் மார்னிங் டைம் காட் ஸ்பீக்ஸ் டு யூ. தேவன் உன்னோடு கூட பேசுகிறா. யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாய்? யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாய்? உன்னுடைய மண், உன்னுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பெண்ணு பார்க்கும்போது நீ பார்க்கிற காரியம் என்ன? நல்லா கவனிங்க, நீ பார்க்கிற காரியம் என்ன? நேற்று என்னோடு கூட ஊழியம் செய்கிற ஒரு தம்பி என் வீட்டுக்கு வந்தார், நான் இருக்கிற இடத்துக்கு வந்தார். அவர் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் சொன்னார், அவரை பொண்ணு பார்க்கணும், அவங்க வீட்டில் கூட்டி ஊட்டிட்டாங்க. அவர் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படிதல்லாம், நல்ல ஊழியக்காரர், நல்ல ஊழியக்காரன், ஆனால் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கீழ்ப்படியணும்னு விரும்புகிறவர். அவர்கிட்ட கேட்டேன், என்ன தம்பி பொண்ணு பார்த்தாங்களா? அண்ணன் பொண்ணு பார்த்தாங்க, பைத்தியக்காரியனேவா? அல்லேலூயா. நான் சொன்னேன், பைத்தியக்காரியை கட்டினா என்னதுன்னு. நான் இப்போ எனக்கு பழைய சம்பவம்னு ஞாபகம் வந்தது. பொண்ணு பார்க்கணும்னு கூப்பிட்டு போனாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், சதர்ன் சைட்லலாம் 2 கிலோவா 3 கிலோவான்னு கேட்குற இடம், அங்கே நிறைய நகை போடுவாங்கன்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு பையனை கூட்டிகிட்டு போனாங்க சதர்ன் சைடில். அவள் கொஞ்சம் மென்டல், அவள் மென்டல், 2 கிலோ தங்கம் போடுவாங்கன்னு கூட்டிகிட்டு போனாங்க. 2 கிலோ தங்கம் போடுவாங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே குளிர் காயுது, 2 கிலோ தங்கம் போட்டானா, 2 கிலோ தங்கம் போட்டானா, கழுத்து எங்க இருக்குன்னு தெரியல. நல்லா கவனிங்க, அந்த 2 கிலோ தங்கம் போடுற இடத்துக்கு போனாங்கன்னு மாப்பிள்ளை நல்லா படித்த பையன், எனக்கு தெரிந்த பையன், அவன் போய் அங்கே பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கும் போது பொண்ணுகிட்ட காப்பியை கொடுத்து கொண்டு கொடுத்துட்டு வாமான்னு சொன்னான். அவன் நேரம் வந்தான், அந்த ஆள் மேலேயே காப்பியை ஊத்துனாலே பார்க்கணும். எது உன்னை இணைக்கிறது? எதற்காக நீ பார்க்கிறாய்? யாரோடு கூட திருமணத்திற்கு உன் பிள்ளைக்கு ஒழுங்கு செய்திருக்கிறாய்? நினைத்துப்பா. Is it to fulfill God's purpose? தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தான் இதை செய்திருக்கிறாயா? இல்லை என்றால் பணமும் பதவியும் படிப்பும் பத்னோஸ்தமும் இதுதான் உனக்கு பெரிதாக தெரிகிறதா? இந்த காலை வேளையில தேவன் இதை சொல்ல வேண்டும் என்கிறபடினால தைரியமாக சொல்கிறேன், Listen to God. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். யாரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள்? யாரோடு ஐக்கியமாக இருக்க விரும்புகிறீர்கள்? ஒரு பெண்ணை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். அதையும் வாசிப்பதற்கு நேரமில்லை. யோசுவாவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் ராகாப் என்கிற ஒரு வேசியை குறித்து போட்டிருக்கிறது. அவளுடைய வேலையே தன்னுடைய சரீரத்தை விற்று வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாள். எரிகோவின் மதில் மேலே அவளுக்கு வீடு. அந்த எரிகோவின் மதில் மேலே இருந்த வேசி அவள் அங்கு இருந்த நாட்களில் இஸ்ரவேலில் 2 பேரை தெரிந்தெடுத்து யோசுவா என்கிற ஆண்டவருடைய தலைவன் எரிகோவை வேவு பார்த்து வரும்படியாக அனுப்புகிறான். அந்த நாட்களில் இன்றைக்கு ஹோட்டலில் போய் தங்குவது போல வேசியின் வீட்டில் தங்குவது வழக்கமாக இருந்தபடினால நேரடியாக இவர்கள் அந்த வேசி வீட்டுக்கு போனார்கள்.

பேசி இப்பொழுது பேசுகிறாள். வீட்டுக்கு 1000 பேர் வந்து போவார்கள். அனைத்து பேரும் இன்பம் அனுபவிக்க வருகிறவர்கள், தங்களுக்கு இன்பம் கிடைக்க வேண்டும் என்று பணத்தை கொடுக்க வருகிறவர்கள். ஆனால் இப்பொழுது 2 தேவ மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக வரவில்லை. அவளுக்கு ஒரு இன்சைட் கிடைத்து விட்டது. அவள் என்ன சொல்கிறார்? உங்கள் தேவனே வானத்துக்கும் பூமிக்கும் மேலான தேவன். அவர் செய்த கிரியைகள் பெரியது. எகிப்திலே செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். வனாந்திரத்தில் உங்களை நடத்தினதை கேள்விப்பட்டோம். உங்களுடைய காரியங்களை புரிந்து கொண்டோம். எங்களுடைய இதயம் எல்லாம் கரைந்து போயிற்று. உங்கள் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நான் கண்டுகொண்டேன். உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்காக, தேவ மக்களுக்காக தேசத்திலே உங்களுடைய உயிரை பணயம் வைத்து, உங்கள் உயிரை பணைய வைத்து தேசாந்திரியை போல சுற்றி திரியறதுக்கு வந்திருக்கிறவர்கள். என் வீட்டுக்கு வந்த மற்றவர்கள் எல்லாம் தனக்கு லாபத்திற்காக வந்தார்கள், தான் அனுபவிக்க வேண்டும் என்று வந்தார்கள், தனக்கு இன்பம் வேண்டும் என்றுதான் என் வீட்டுக்கு வந்தார்கள். நீங்கள் என் வீட்டுக்கு வந்தது அதற்கல்ல. என் வீட்டுக்கு வந்தது உங்கள் ஜனங்களுக்கு, உங்கள் தேவனுக்கு மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக இந்த தேசத்தை தேவு பார்க்க வந்திருக்கிறீர்கள். ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அவ எரிகோவில் இருக்கிறா. அவ அந்த 2 பேரையும் வீட்டில் பூட்டிட்டு ராஜாக்கு, எரிகோவின் ராஜாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தார்னா அவளுக்கு எரிகோவில் காவல் தெய்வம்னு ஒரு சிலையே வச்சிருப்பாங்க. அப்படித்தானே? காவல் காக்காதவங்களெல்லாம் காவல் தெய்வம் சொல்ற தமிழக மக்கள் அல்லவா? காவல் காக்காதவங்களெல்லாம் காவல் தெய்வம் சொல்றவங்க, அப்படிப்பட்டவங்க. இந்த மகளால நம்முடைய நாடு காக்கப்பட்டதுன்னு சொல்லி காவல் தெய்வம்னு சிலையே வச்சிருப்பான் எரிகோவின் ராஜா. அவளுக்கு இப்ப சிலை வேண்டாம், அவளுக்கு இப்ப பொருள் வேண்டாம், முத்து மாலை பரிசு போட்டிருப்பான் ராஜா. நோ, நான் ஆண்டவருடைய பிள்ளைகளை அடையாளம் கொண்டு கொண்டேன், தேசத்தில் தேவனுக்காக திரிகிறவர்களை அடையாளம் கொண்டு கொண்டேன், அவர்களோடு நான் ஐக்கியமாக இருக்க விரும்புகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிறாள். சீதை பிறந்த சீத்தாமணிக்கு போயிருந்தோம் கூட்டங்களை நடத்த. முழு சீத்தாமணி என்று சொல்லுகிற அந்த மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவர்களும் சென்சஸ்லே கிடையாது. 1991 வருடம் சென்சஸ்ல ஒரு கிறிஸ்தவனும் இல்லை என்று சீத்தாமணி, சீதை பிறந்திருந்த அந்த சீத்தாமணிக்கு முதல் கூட்டங்களை போட போயிருந்தோம். நல்லா கவனியுங்கள். ஆண்டவர் அந்த முதல் கூட்டத்திலே நல்ல கிரியை செய்தார். சபை ஒன்று உருவானது. இன்னும் அந்த சபையை பெருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் சீத்தாமணிக்கு சென்றோம் 2 ஆண்டுகள் கழித்து. ஆனால் விபரீதம் நடந்தது. கிறிஸ்தவத்தை தீவிரமாக எரிக்கிறவர் எதிர்க்கிறவர்கள் வந்து மேடையை எரித்தார்கள். நாங்கள் போட்டிருந்த கூடாரத்தை எரித்தார்கள். அங்கே அந்த கூட்டத்தை நடத்தி முடித்து விட்டு அந்த மேடையில் படுத்து கிடந்தவங்களை பெரிய பெரிய பைப் கொண்டு அடித்தார்கள். அதில் ஒரு ஸ்தம்பி, அந்த பேர் சரவணன், தீவிரமானவன். அவனுடைய தலை உடைக்கப்பட்டது. அவனை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துக்கொண்டு போனோம். இந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சூப்பரண்டா போலீஸை பார்க்கறதுக்கு நானும் என்னோடு கூட வந்திருக்கிற அருமையான சகோன் குணசேகரும் சென்றோம். அந்த சூப்பரண்டா போலீஸ் என்ன சொன்னார், என்னை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? உங்க வேதாமத்தில் தான் எழுதியிருக்குல்ல, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பாடுபடுத்தப்படுவீர்கள், அடிக்கப்படுவீர்கள். உங்க வேதத்தில் எழுதியிருக்குல்ல, அடி வாங்கிட்டு இங்கே இதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், ஐயா எங்களுக்கு அடிச்சா பரவாயில்ல, நாங்கள் அடி வாங்கிறதுக்கு வந்திருக்கோம், சாகிறதுக்கும் ஆயத்தோம். ஆனால் கூட்டத்தில் அவன் நொந்து போய் வியாதியில் நிறைஞ்சு வந்திருக்கிறான், அவனை அடிக்கிறான், அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வீரம் வந்துட்டு உடனே எழுப்பினார். தன்னுடைய ஜிப்சி எடுத்து கொண்டு வந்தார். எங்களையும் ஏற்றிக்கொண்டு மைதானத்துக்கு போய் காவல்துறை அங்கே அவர் வந்து அந்த சரவணனை பார்த்தான். அந்த எஸ்பி வந்து சரவணனை பார்த்தான். நல்ல கவனிங்க, ஆஸ்பத்திரியில் உள்காயம் பட்டு நினைவிழந்து பெரிய ஒரு பேண்டேஜ் போட்டு இருக்கிறது. அவனுக்கு அப்பொழுதுதான் நினைவு திரும்புகிறது. நல்லா கவனிங்க, நான் அவனை பார்த்து சொன்னேன், தம்பி சரவண், இந்த அடிவனைய மரணத்துக்கு நேராக தள்ளிட்டு ஆனால் இப்போ உன்னை காத்து கொண்டார் ஆண்டவர். நல்ல கவனிங்க, சில வருடங்களுக்கு முடிந்தால நடந்தது, இப்பவும் அவனுக்கு மாத்திரை போட்டால் தான் அவன் மைண்ட் ஸ்டெடியாக இருக்கும். அவனை பைத்தியம் ஆக்கிட்டாங்க. அடிச்ச அடி பயங்கரமான அடிங்கிறதுனால அவனுடைய மூளையெல்லாம் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலம்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவனுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டா தான் அவன் நல்லா இருக்க முடியும். நான் அவனை பார்த்து கேட்டேன், சரவண், உன்னுடைய தம்பி, அவன் தம்பி ரயில்வேஸில் வேலை செய்கிறான். அவன் சொன்னான், அண்ணே வந்துரு, என்னுடைய இன்ஜினியர் உனக்கும் வேலை தந்துவிட்டு இருக்கிறாரு, நீ படிச்சிருக்க, உனக்கு ரயில்வேல கிடைச்சிரும்,
நான் சொல்லியிருக்கிறேன் சொன்னபோது அவன் சொன்னான், எனக்காக உயிர் தந்த ஆண்டவருக்காக என் உடலையே கொடுத்திருக்கிறேன், எனக்கு ஆபத்து வந்தாலும் என் ஆண்டவரை அறிவிக்காமல் நான் இருக்க முடியாது என்று சொல்லி இன்றைக்கும் ஊழியக்காரனாகவே வாழ்ந்து வருகிறான். இன்றைக்கு அந்த சீத்தாமணியில் ஒரு பெரிய தேவாலயத்தை ஆண்டவர் கட்டி எழுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஆலயம் மாத்திரமல்ல, இன்றைக்கு சீத்தாமணியில் 12 இடங்களில் ஆண்டவரை கூடி ஆராதிக்கிற ஆராதனை குழுக்களை ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிறார். ஆண்டவரை அறிவிக்கப்பட வேண்டிய இந்த பெரிய தேசத்தில் ஆண்டவருக்காக உயிரை துச்சமாக வைத்து போகிற போர் வீரர்களால் தான் இன்றைக்கு தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த ரெண்டு வேதக்காரர்கள் தங்களுடைய உயிரை கையிலே வைத்துக் கொண்டு எப்படியாயிலும் தேவ காரியம் நிகழ வேண்டும், தேசத்திலே எங்கள் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தாலும் எரிகோக்குள்ளே போகிறார்கள். ராகா வேசிதான் வீட்டுக்கு வந்தவர்களெல்லாம் உபசரித்து தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற காரியங்களை அவளுக்கு தந்தவள் தான். நான் இப்பொழுது அவளுக்கு தெரியும் நான் யாரோடு ஐக்கியம் கொள்ள வேண்டும். யோசபாத்துக்கு தெரியவில்லை. யோசபாத் அந்த பாடத்தை மிகவும் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கற்றுக்கொண்டான். ஆனால் ராகாப் என்கிற வேசி ஆண்டவரை குறித்து இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறாள். இப்பொழுதே அடையாளம் கண்டுகொண்டாள், நான் இவர்களோடு கூட தான் என்னை அந்த காரியத்தை பார்த்த ஆண்டவர் அந்த ராகாவின் பெயரை தன்னுடைய புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரத்திலேயே ராகாவின் பெயரை கொண்டு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? God honors, God honors, God honors people, those who identify with the right people. இன்னைக்கு அவளுடைய பேர் வேசிதான், அவ பேரை முன் பக்கத்திலேயே கொண்டு வந்துட்டார். ராகாபுடைய வழியில தான் இயேசுவே இந்த உலகத்துக்கு வந்தாரா. நீ யாரோடு ஐக்கியமா இருக்க போகிறாய்? மற்றவர்கள் அழிந்து போவார்கள், ஆனால் தேவனை அறிவிக்கிற தேவனைக்காக உயிரை கொடுக்கிறவர்களோடு கூட நீ இணைந்து செயல்பட்டால் நான் உங்களுக்கு தைரியமாக சொல்வேன், God will remember you. தேவன் உங்களை நினைவு கூறுவார், தேவன் உங்களை நினைத்தருள்வார். தேவன் மாத்திரமல்ல, இந்திய தேசத்தில் திருச்சபையின் சரித்திரமும் உங்களை நினைவு கூறும். ஆண்டவர் ஒரு காரியத்தை மரியாளை குறித்து சொல்லும் போது சொல்கிறார், என்ன சொல்கிறார், அவருடைய பாதத்தில் அந்த வெள்ளை பரணியை கொண்டு பூத்து அதை பூசுகிறாள். சீஷர்களே சொன்னார்கள், ஏன் இந்த வீண் செலவு, ஏன் இதற்கு இப்படி கொட்டிவிட்டாள்? ஆண்டவர் சொல்கிறார், நோ, உனக்கு தெரியல, நான் இந்த வீட்டில் விருந்தாளி தான், என்ன வச்சுதான் விருந்து நடக்குது. ஆனால் நீங்க எல்லாரும் உங்க பாட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மார்த்தாள் வந்தவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறா, லாசருவோ மேல போயிட்டு வந்த 4 ஆச்சு இல்லையா, செத்து 4 ஆச்சு இல்லையா, அதனால சியோனை குறித்து கதை சொல்லிக்கிட்டு இருக்கான். பெரிய பரலோகத்தில் யாரை பார்த்தேன் யாரை பார்க்கலன்னு சொல்லி அவன் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த ஒரு மரியாள் மாத்திரம், இந்த ஒரு மரியாள் மாத்திரம், நான் எருசலேமுக்கு போய் அங்கே கொல்லப்படுவேன், அங்கே அடிக்கப்படுவேன், புறஜாதியர்கள் கையில் கொடுக்கப்படுவேன், அவர்கள் என்னையும் சிலுவையில் அறைவார்கள் என்று அந்த மரணத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கிற எனக்கு அடையாளம் கொண்டு, நீங்க தனியா இல்ல ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டா. அதுக்கு தான் இதை செய்தா. இது தன்னுடைய சகோதரனுக்கு அவ செலவழிக்கல, தன்னுடைய சகோதரனாய லாசர் ஜெய அவன் மரித்த போது அவனால அதை ஊத்தல, ஏன்னா அவளுக்கு தெரியும் இயேசு வருவார், உயிரோடு எழும்புவான் என்று. ஆனா என்ன அடக்கம் பண்ண நாளுக்கு தான் வச்சிருந்தா, அவளுக்கு தெரியும் நான் அடக்கம் பண்ணப்படுவேன், அவளுக்கு சொல்லியிருக்கேன், ஆனா அது பிந்தி போயிடும். இப்ப என் ஆண்டவர் தனிமையா இருக்கிறாரு, என் ஆண்டவர் கண்ணீர் வெடிக்கிறாரு. என்னுடைய ஆண்டவர் கண்ணீர் வெடிக்கிறதுனால நான் இப்ப அவருக்கு சொல்லுவேன், நீங்க தனியா இல்ல ஆண்டவரே, நான் இருக்கிறேன். அதை பார்த்திருந்தார் ஆண்டவர். ஆகையினால் தான் சொன்னார், சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும். ஏன்? She identified herself with me in spite of a big crowd around. என் பேரை சொல்லிதான் அந்த கிரௌடு, நான் லாசருவை எழுப்பினதுனால தான் அந்த விருந்து. ஆனா எந்த பேரை சொல்லி வந்த கிரௌடில் nobody bothered us about my burden. என்னுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு, என்னுடைய வேதனையை பார்க்கறதுக்கு, என்னுடைய கண்ணீரை காண்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை மரியாள் கண்டுகொண்டால். அதனால தான் சொல்றாரு ஆண்டவர், என்ன சொல்றாரு, சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்தது செய்யப்படும்.
தேவஜனமே, 1972 வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில் நடந்ததை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு பீகார் போகணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. நான் மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அப்பா அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, எப்படி போறது? சென்னையில தான் நல்லா ஊழியம் செய்துட்டு இருக்கேன். வேண்டாம், நல்ல கம்பெனியில வேலை செய்யறேன், ஏர் கண்டிஷன் ரூம்ல என்ன வச்சிருக்கீங்க, ஏன் சம்பளத்தை வச்சு ரெண்டு மிஷினரியை தாங்குறேன். ஆண்டவரான என்னை துரத்தி கொண்டே இருந்தார். இறுதியாக சென்னையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. 1000 பேர் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் நானும் என்னுடைய நண்பர்களும் சாப்பாடு பரிமாறுகிற வேலைக்கு போயிருந்தோம், உதவிக்காக போயிருந்தோம். நான் கூட்டத்தில் அட்டன் பண்ணலை, ஒரு பாட்டும் படிக்கலை. எந்த நேரம் 3 நேரம் சாப்பாடு போடுறது அப்படிங்கிறதையும் அந்த டைனிங் ரூமை க்ளீன் பண்ணுறது தான் எங்கள் வேலையாக இருந்தது. 2வது நாள் 3வது நாள் மீட்டிங், 2வது நாளில் களைச்சி போனேன். களைத்த நான் அங்கேருந்து ஒரு சின்ன பிளே கிரவுண்டில், சென்னையில் பெயின் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நான் அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டேன். ஐ வாஸ் ரிலாக்ஸிங். நான் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு தான் இருந்தேன். நான் ஜபிக்கலை, நான் பாடலை, நான் ஒன்றையுமே யோசிக்கலை. திடீரென்று ஆகாயத்தில் பெரிய எழுத்து, அக்டோபர் 13, நான் என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். அந்த எழுத்துக்கள் மெலுங்கிச்சு, என்ன ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் சொன்னார், ரிசைன் யுவர் ஜாப் அண்ட் கோ டு பீகார். வேலையை விட்டுட்டு போயிரு. நான் சிரித்தேன். இங்கே சீஃப் இன்ஜினியர் விட மாட்டார், அப்பா அம்மா விட மாட்டாங்க. நான் சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு நிற்கிறேன். அந்த எழுத்துக்கள் மறைந்தன. அதில் 2 அழகான கண்கள், அந்த கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடிய மேலே டொப்புன்னு விழுந்துச்சு. ஒரு மனுஷன் மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு பெரிய சத்தத்தை கேட்டேன். சன், இஃப் யூ டோன்ட் கோ ஐ ஹவ் நன். மகனே, நீ போலன்னா எனக்கு யாரும் இல்லைடா, நீ போகலன்னா எனக்கு யாரும் இல்லைடா, நீ போகலன்னா எனக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் என்னால் நிற்க முடியல, முகங்கப்புறம் விழுந்தேன். நேராக போய் 13ஆம் தேதி வேலையை விட்டேன். எங்கள் அப்பா அம்மாட்ட போய் சொன்னேன். 19ஆம் தேதி பாதி தூரத்துக்கு தான் ரிசர்வேஷன் இருந்தது, ஆனால் புறப்பட்டு போயிட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டவருடைய பாரத்தை நான் ஒரு நாள் பார்த்தேன்யா. இன்றைக்கும் வந்து ஆண்டவர் இந்த தேசத்துக்காக ஒரு பெரிய பாரம் கொண்டு இருக்கிறார் என்று உனக்கு தெரியுமோ? 115 கோடி ஜனங்கள்ல, 115 கோடி ஜனங்கள்ல 5 கோடியை தள்ளிட்டு 110 கோடி நரக வழி சென்று கொண்டிருக்கிற இந்த மாந்தருக்காக அலைந்து திரிந்து அவர்களுக்கு ஆண்டவரை சொல்லி அவர்களை இழுத்து கொண்டு வருகிறவர்களை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாயோ? அவர்களோடு ஐக்கியமாய் கொண்டிருக்கிறாயோ? இந்த சபையின் மூப்பர்கள், இந்த சபையின் கமிட்டி மெம்பர்கள் என்னை பார்க்க வந்தார்கள். அவர்கள் இடத்துல ஒன்று சொன்ன காரியம் என்னை வெகுவாய் உடைத்தது. ஐயா, எங்கள் சபை பெரிய சபை, 400க்கு மேலே குடும்பங்கள் இருக்காங்க, ஆனால் ஊழியத்துக்குன்னு போனால் எல்லாரையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்தாதான் ஐயா வராங்க. பஸ் எல்லாம் ஒழுங்கு பண்ணி தான் கூட்டு போகிறோம், ஒருத்தரும் வரமாட்டேங்கிறாங்க. ரொம்ப மிஞ்சி மிஞ்சமான 20 ஃபேமிலி தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் வந்து அட்டெண்டன்ஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காரியத்தை யோசித்துப்பா, யாருக்காவது பார்ட்டினா முதலாள போய் நிற்கிறேன், யாருக்காவது ப்ரமோஷன்னா பிரியாணி கிடைக்குன்னு போயிடுறேன். வீட்டில் பிள்ளை பெரியவளாயிட்டான்னுட்டு ஊரெல்லாம் லவுட் ஸ்பீக்கர் வைக்கிறான், அங்கே முதலாளாக போய் நிற்கிறேன். ஆனால் என் ஜனத்தினுடைய அழிவை தடுக்கிறதுக்கு வான்னு சொன்னால் உன்னால் முடியல. யாராவது உங்கள் பேரில் ஒரு ரூமை கட்டுவோம், கல் வைப்பேன்னா 4 லட்சம் ரூபா கொடுத்துட்ற உடனே, தங்கச்சாய் வேணும்னா 3 லட்சம் கொடுத்துட்றேன். ஆனால் வட இந்தியாவில் ஒரு முறை கூட இயேசுவை சொல்லலைன்னு சொல்லி யாராவது உன் வீட்டுக்கு வந்தானா? மிஷினரி ஊழியமா? எனக்கு அதிலெல்லாம் ரொம்ப பிடித்தம் இல்லை பிரதர். டேய், யாரோட ஐக்கியம் கொள்கிறாய்? யாரோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாய்? யாரோட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாய்? யோசித்து பாருங்க. ராகாப் வேசிதா, வேற வழி இல்லாமல் குடும்பத்துக்காக தன்னுடைய சரீரத்தை விற்கிறவர்கள் தான் அவளுக்கு தெரியும். தேவ ஜனத்துக்கும் தேவனை அற்றவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தெரியும். தன் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சால் கூட அவர்களோடு அடையாளம் கண்டு கொண்டால், ஏனென்றால் அவர்கள் தேசத்தில் உயிரை கையிலே வைத்து கொண்டு சுற்றி திரிகிறவர்கள். அவர் பேர ஆண்டவர். இந்த நித்திய புஸ்தகமாகிய வேத புஸ்தகத்தில் நீங்களும் நானும் படிக்கணும்னு எழுதி வச்சிட்டாரு. இயேசு
பிறந்த வம்ச வரலாறுல அப்படி பேரையும் எழுதி வச்சிட்டாரு. யாரோட ஐக்கியம் கொள்ள கோருகிறீர்கள்? யாரோட ஐக்கியம் கொள்ள போகிறீர்கள்? யாரோட ஐக்கியம் வைத்துக் கொள்ள போகிறீர்கள்?

ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு கொஞ்ச நேரம் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நீ தந்ததுக்காக நன்றி. ஜீவ காலமெல்லாம் அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிப்போம் தகப்பனே. நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை கர்த்தர். நம்ம இந்த நாளிலே உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை, திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார், அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நன்றியுள்ள இருதயத்தோட இந்த பாடலை பாடுவோம். நன்றியால் பொங்குதே எமதுள்ளம், நாதன் நீ செய் பல நன்மைகளுக்காய், நாள்தோறும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே. நன்றியால் ஸ்தோத்தரிப்பேன். நன்றியுள்ள இருதயத்தோட பாடுவோம்.

கொண்டு அந்த ஆண்டவர் நடத்தினார். செங்கடலை பிளந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார். அதே ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அற்புத கரத்தை கொண்டு அதிசயங்களை செய்து இந்த நாளிலே நம்மை நடத்த போகிறார்.

ஆண்டவர் பலத்த கரத்தை கொண்டு நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 89:13 சொல்லுகிறது, உமக்கு வல்லமையுள்ள புயம் இருக்கிறது, உம்முடைய கரம் பராக்கிரம் உள்ளது, உம்முடைய வலது கரம் உன்னதமானது. ஆமென். இந்த நாளிலே அந்த கரத்தை கொண்டு நம்மை நடக்க போகிறார். பார்வோன் கைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விலக்கி மீட்டு விடுவித்த தேவன் இந்த நாளிலே உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பார்வோன் கைகளுக்கு விலக்கி மீட்டு கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட பார்வனை போன்ற சோதனைகள், பார்வனை போன்ற பிரச்சனைகள், பார்வனை போன்ற கொடுமையான வியாதிகள் இந்த நாளிலே இயேசுவின் நாமத்தினாலே அந்த பலத்த கரம் கொண்டு நம்மை விட்டு எடுத்து போகிறார். ஹல்லேலூயா. அந்த செங்கடலை பிளந்த தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலை பிளந்து ஒரு வழியை

ஆண்டவர் உங்களை விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றப் போகிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களை அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆமென். அதை நினைக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் என் ஆண்டவர் என் நேசருடைய உள்ளங்கைகள இருக்கிறேன்னு அந்த நம்பிக்கையோட எல்லா பயத்தை நீக்கி நம்ம பாடுவோம். உண்மையா என்னையும்

காலங்கள் உன் கரத்தில் இருக்கிறது. நன்றி ஆண்டவரே. வசனம் சொல்லுகிறது, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல் நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நாம் அவர் கரத்துக்குள்ள இருக்கிறோம் பத்திரமாக. Safe in the hand of the Lord. என் காலங்கள், எல்லாரும் வாயை திறந்து சொல்லாம, என் காலங்கள் இயேசுவே உன் கரத்தில் இருக்கிறது. நான் உம்முடைய கரத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். அவர் கரத்துக்குள் இருக்கும் பொழுது எந்த தீங்கும் நமக்கு அணுகாது, யாரும் நம்மை அவர் கையிலிருந்து பறிக்க முடியாது. சொல்லலாம், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இந்த அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது. ஏசையா 41:10 அழகாக ஒரு பாடலை எழுதியிருக்கிறார்கள். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணிடுவேன் என் நீதியின் வலது கரத்தால். ஆமென். அவருடைய நீதியின் வலது கரத்தால் நம்மை தாங்குவாராம். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து கற்றுக்கொண்டு பாடலாம்.

நீதிமான் பிழைப்பார், அவர் கை குறுகி போகவில்லை. அமேன். கர்த்தருடைய வாக்கு இன்றும் மாறாமல் இருக்கிறது. அவர் வாக்குரைத்தவர், உண்மையுள்ளவர். நாட்கள் கடந்திருக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டிலே இஸ் நாட் டினையல், இட் வில் பிரிங் டிலைட்ஃபுல் திங்ஸ். நாட்கள் ஆனதினால் அந்த காரியம் நடைபெறாது என்ற அர்த்தமல்ல, தாமதம் மறுப்பல்ல, அது சந்தோஷமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவர் கரத்தை கொண்டு அதை செய்வார். ஆமென். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசி பதறான் என்று வசனம் சொல்கிறது. எந்த பதஷ்டமும் இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாய், ஆண்டவரே நீர் செய்து முடிப்பீர், உம் கரம் எனக்காக செய்யும். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் கரம் செய்யும். நாம் பண்ண வேண்டியது, ஆத்மாவே நீ அஞ்சிடாதே. உங்க ஆத்மாவை பார்த்து இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எல்லாரும் இருதயத்துல கைகளை வைத்து, ஆத்மாவே என் நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, கலங்காதே, தஞ்சம் இயேசு உனக்கு அரணாயிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் காரியங்களை செய்வார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றே காத்திருக்க என்று பாடினோம். அதை நாம் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? விசுவாசத்தால் உரிமை கொள்வாய். ஆமென். விரைந்து முன் ஏகிடுவோம். அடுத்த பாடல் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் கரம் நம் மேல் இருக்கும் பொழுது கடுகளவு கூட பயம் இருக்கக்கூடாது. அதற்கு மாறாக இந்த கடுகளவு விசுவாசம் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் இருதயங்களே துளிர்க்க பண்ணுவாராக. அம்மேன். எல்லா பயத்தையும் நீக்கி ஆண்டவரே இந்த கடுகளவு விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு இந்த பாடலை பாடுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:19-21. இந்த வசனங்களை நாம் பார்ப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சும் துரும்பும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சாவது துருவாவது கெடுக்கிறது இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதை குறித்து ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை கூறுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே நம் இருதயம் இருக்கும் என்ற ஒரு உண்மையை சொல்கிறார். பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருந்தால் அந்த பரலோக காரியத்தை குறித்து நம்ம இருதயம் அங்கே இருக்கும். பூலோகத்தில் இருந்தால் அந்த பூலோகத்தை சுற்றி நம்முடைய இருதயம் இருக்கும். தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆதியாம் புத்தகத்திலே ஒரு சம்பவம் நடந்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னவென்றால், லோத்து உடைய மனைவி உப்புத்தூணாக மாறின சம்பவம். ஏன் அவள் உப்புத்தூணாக மாறினாள்? தேவ தூதர்கள் இந்த தேசத்தை விட்டு ஓடிப்போங்கள், நாங்கள் இந்த தேசத்தை அழிக்கப் போகிறோம் என்று சொல்லும் பொழுது திரும்பி பார்க்காமல் ஓடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது எல்லாரும் ஓடினாங்க. லோத்தனுடைய மனைவி மட்டும் அந்த இருதயம், ஐயோ நம்ம சேர்த்து வைத்த பொருளோ வீடோ எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே வரமே அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் அந்த உலகத்தின் மேலே இருந்ததுனால அவள் திரும்பி பார்த்த அடுத்த செகண்டே அவள் உப்புத்தூணாக மாறினாள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இது நமக்கு ஒரு ஏதோ ஒரு விளையாட்டாக நடந்த சம்பவமாக இல்லை என்றால், நமக்கு ஒரு எச்சரிப்பின் சம்பவமாக அந்த லோத்தினுடைய மனைவினுடைய சம்பவத்தை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, உலகத்தை நோக்கக்கூடாது, நாம் பரலோகத்தையே நோக்கி காத்திருக்க வேண்டும் என்பது தான் நாம் கற்றுக்கொண்ட சத்தியம். அதனாலே நம்முடைய இருதயம் உலகத்து மேலே இருந்தால் அந்த உலகத்துக்குரியவளாக இருக்கிறோம். பரலோகத்துக்குரியவளாக இருந்தால் நம்முடைய இருதயம் பரலோகத்தில் மேலிருந்தால் பரலோகத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் சேர்த்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கிறது. அது நல்லதுதான், பின் சந்ததிக்கு நாம் வைத்து விட்டு போக வேண்டியதாக இருக்கிறதுனால. ஆனால் அது வெறியாகவோ அல்லது ஒரு தீவிர ஒரு காரியமாகவோ மாறக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கி அநேக பிரபலகங்கள் இன்றைக்கி அநேக சொத்துக்களை சேர்த்து வைத்து இன்றைக்கி மறித்து விட்டார்கள். இன்றைக்கி அவங்க போன பிறகு அந்த சொத்தெல்லாம் யாருடையதாக இருக்கிறது என்று உங்களுக்கே தெரியும் நன்றாக. நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. இன்றைக்கி ஆட்சியில் இருந்த அநேகர் இன்றைக்கி இறந்த பிறகு அவங்களுடைய சொத்துக்களை யார் அனுபவிப்பது? வாரிசே இல்லாதவர்களுடைய சொத்தை இன்றைக்கி யாராரோ அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி நாம் பார்க்கிறோம், இன்றைக்கி சொத்தை சேர்க்க வேண்டும் என்றால் பரலோகத்தில் சேர்த்து வைக்க வேண்டும். அன்றைக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஒரு பெரிய பணக்காரன் தான். அவனுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னவென்றால், மார்க்கு 10 அது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னை பின்பற்ற வேணும் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ கட்டளைகள் எல்லாம் கை கொள்ளு அப்படின்றார். நான் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கை கொண்டிருக்கிறேனே ஆண்டவரேன்னு சொல்கிறார். அப்போ இயேசு அவன் இடத்துல ஒரு காரியத்தை சொல்கிறார், உன்னிடத்தில் குறை உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் அப்படின்னா. இப்போ பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கணும்னா நம்மளுடைய காரியத்தை ஏழைகளுக்கு, நம்முடைய கைகளை ஏழைகளுக்கு திறப்பதின் மூலமாக, நம்முடைய ஆஸ்திகளை விற்று அவர்களுக்கு கொடுப்பதின் மூலமாக நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை உண்டு பண்ண முடியும். அன்பாலே அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று, பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று. பின்பு என் சிலுவையை எடுத்து எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுடைய இருதயம் பரலோகத்தில் தான் இருக்க வேண்டும். ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 10:22 அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஒரே ஒரு நபர் இவன் தான். மனமடிவோடு திரும்பி போனான். மற்றவங்க எல்லாருமே ஆசீர்வாதத்தை சுதந்திரத்து கொண்டார்கள், அற்புதத்தை சுதந்திரத்து கொண்டார்கள். ஆனால் இந்த ஒரே ஒரு வாலிபன் மட்டும் அவன் இருதயத்தை அந்த ஆஸ்தியின் மேல் வைத்தபடியினால் இயேசுவிடத்திலிருந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் விலையேற பெற்ற ரட்சிப்பையும் அந்த பரலோக ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு அவன் திரும்பி போனதுக்கு காரணமாக இருந்தது. அன்பாலே, இன்றைக்கு இதை கேட்கிற நாம் நம்முடைய இருதயத்தை எதன் மேல் நாம் வைத்திருக்கிறோம்? அன்பாலே, இன்னைக்கு பிரசங்கில அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சம்பவம். இருக்கிற வரைக்கும் நல்லா அதை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருந்து ஏழைகளுக்கு தான தர்மம் செய். மகிழ்ச்சியோடு இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதும் இல்லாமல் வேற நன்மை மனுஷனுக்கு இல்லை என்று சொல்கிறார். அதே சமயத்தில் நாம் உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றும் கொண்டு போவதில்லை. எதுவும் கொண்டு போக முடியாது அன்பாங்களே. இங்கே எல்லாமே விட்டு போக வேண்டும். உறவுகளை விட்டு போக வேண்டும், சேர்த்த சொத்துக்களை விட்டு போக வேண்டும், எல்லா பதவி பெருமை புகழ் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் இங்கு விட்டுவிட்டு தான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் நாம் நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக போக வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை விட எப்பொழுதுமே தேவனோடு வாழக்கூடிய வாழ்க்கையாகி அந்த பரலோக வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அங்கு போய் நாம் பர்மனண்ட்டாக வாழணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, இங்கே இருக்கிற பொக்கிஷங்களை நாம் அநேக ஏழைகளுக்கு தானம் தர்மம் பண்ணும்பொழுது பரலோகத்தில் நம்ம பொக்கிஷத்தை உண்டாக்குகிறோம். நிச்சயமாக அந்த பரலோகத்தில் நாம் அந்த பொக்கிஷங்களை அனுபவிக்கும்படியாய், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் தாமே நம்மளை கொண்டு போவார். எனவே நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பரலோகத்தில் நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முற்படுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். ஆண்டவரே, இந்த பூமியில் எதுவும் எங்களுக்கு சொந்தமல்ல, நிரந்தரமல்ல. ஆண்டவரே, அந்த பரலோகத்தில் நாங்கள் உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாங்கள் இந்த பூலோகத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அதைப்படி நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி செய்து வெற்றியை பார்க்க, விடுதலை பார்க்க, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள எனக்கும் எங்களுக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே, ஆமேன்.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு சுவிசேஷம் 8:27. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையிலே அவர் தம்முடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு அவர் புறப்படும் போது திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருகிறதை மத்தேயு சுவிசேஷம் 8:6 பார்க்க முடிகிறது. அவர் போகிற வழியிலே அநேக அற்புதங்களை செய்கிறார். இன்னும் திரளான ஜனங்கள் அவரை பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அக்கறைக்கு போக கட்டளையிடுகிறார். அக்கறைக்கு போகும்படி அவர் படகில் ஏறினதும் அவரை நம்பி அவரோடு இருந்த சீஷர்கள் அவர்களும் படகில் ஏறுகிறார்கள். படகு சமுத்திரத்திலே போய்கொண்டிருக்கும் போது திடீரென்று எதிர்பாராத விதமாய் காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் சாகுறோம் அப்படி சொல்லிட்டு கதறாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாகும் என்று. நாம் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் வரும்போது நாம் அதிர்ச்சி அடைவது உண்டு. எல்லார் வாழ்க்கையிலும் அப்படிதான். திடீரென்று ஒரு கொடுங்காற்று வீசும்போது, ஒரு கொந்தளிப்பு வரும்போது அதிர்ச்சி அடையாத மனிதர்களே கிடையாது. இங்கே அதுதான் நடக்கிறது. கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுகிறது. இயேசுவை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்று கதறுகிறார்கள். இந்த நாளில் எனக்கு கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். கர்த்தரால் நீங்கள் நடத்தப்படுவது உண்டானால் உங்கள் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிறது ஒவ்வொன்றும் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கு அல்ல, உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கே. இங்கே அவர்கள் கதறுகிறார்கள். அவர்கள் இயேசுவை எழுப்பி சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போகிறோம் என்று. படகுல இயேசு இருந்தும் அவர்கள் வாயில என்ன வார்த்தை வருகிறது என்றால் அவிசுவாசமான வார்த்தை. அப்படி வர காரணம் என்ன? அவர்கள் எதிர்பாராத ஒரு காற்று அடிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கூட இயேசு இருக்கிறார் என தெரிந்தும் சில சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுவது போல காணப்படும் போது நாமும் பல நேரத்துல இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் சொல்லுகிறோம். இந்த நாளில எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில தேவன் ஒன்றை அனுமதிப்பது உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணுவதற்கல்ல, ஆச்சரியப்படுத்துவதற்கு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். காற்றையும் கடலையும் அவர் அதட்டின போது அவைகள் அமைதலாயின. இதை சீஷர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்களாம். நம்மை அதிர்ச்சி அடைய பண்ணுகிறவர் அல்ல நம் ஆண்டவர், ஆச்சரியப்படுத்துகிற தேவன். சில சூழ்நிலைகள் நிமித்தம், வாழ்க்கையில நடந்த எதிர்பாராத காரியங்கள் நிமித்தம் அதிர்ச்சி அடைந்த நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த சீஷர்கள் என்ன செய்தார்கள்? இயேசுவின் இடத்துல வந்து இயேசுவை எழுப்பி அவரிடத்திலே தங்கள் காரியங்களை சொல்லும் போது கர்த்தர் அவர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியத்தை செய்வதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசுவின் இடத்திலே வாருங்கள், இயேசுவின் இடத்திலே சொல்லுங்கள், இயேசுவை பாருங்கள், இயேசுவனிடத்துல கேளுங்கள். எந்தெந்த காரியங்கள் உங்களை அதிர்ச்சி அடைய பண்ணினதோ, அல்லது எந்தெந்த சூழ்நிலையில் நீங்கள் அதிர்ச்சி அடைந்தீர்களோ, அதிலேயே கர்த்தர் உங்களை ஆச்சரியப்பட வைக்கும்படிக்கு தம்முடைய மகத்துவமான வல்லமையை உங்களுக்காய் விளங்க பண்ண அவர் நல்லவராகவும் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆச்சரியப்படுத்துவாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, பரிசுத்த பிதாவே, அதிர்ச்சியடைய பண்ணுகிற சூழ்நிலை நடுவில் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீங்கள் தான் உண்டப்பா, நீரல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பித்து உம்முடைய பிள்ளைகளை மகிழ பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சங்கீதம் 20:7-8 வசனங்கள். 1974 ஆண்டு பிலிப் என்ற பிரான்ஸ் நாட்டு இளைஞர் நியூயார்க்கில் உள்ள உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்களுக்கு இடையே தரையிலிருந்து 1300 உயரத்தில் இறுக்கமான கயரை கட்டி அதன் மேல் நடந்தார். இது மிகப்பெரிய உலக சாதனையாக கருதப்பட்டது. முழு உலகத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் பிலிப். கயிற்றின் மீது நடப்பதில் தனக்கென தனி இடம் பிடித்திருந்தார். ஆனால் சில மாதங்கள் கழித்து அதைவிட உயரம் குறைவான ஒரு இடத்தில் கயிறின் மீது நடந்து பயிற்சி செய்து கொண்டிருந்தார். 30 உயரத்திலிருந்து கீழே விழுந்து விட்டார். அவரை தூக்கிவிட உதவிக்கு ஆள் வருவதற்கு முன்பு தன் கை முட்டியை தரையில் அடித்துக் கொண்டு, என்னால் நம்ப முடியவில்லை, எனக்கு நம்பவே முடியவில்லை, நான் எப்படி கீழே விழுந்தேன் என்று கத்திக் கொண்டிருந்தார். பிலிப் தன்னுடைய திறமையில் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தார். தான் ஒருபோதும் கீழே விழமாட்டேன் என்று அவர் தன் திறமையை குறித்து மேன்மை பாராட்டினார். ஆனால் முறிந்து விழுந்தார். பிரியமானவர்களே, நாமோ நம் திறமைகளிலும் பலத்திலும் நம்பிக்கை வைக்காமல் நம் தேவன் மேல் நம் நம்பிக்கையை வைக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17:5 வசனத்திலே வாசிக்கிறோம். ஆனால் 7-8 வசனங்களில் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான் என்று வாசிக்கிறோம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் ஒரு முறை வந்தார்கள். இதை கண்ட யோசபாத் மிகவும் பயந்தான். அவன் தேவனை நோக்கி, தேவனே, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபித்தான். தேவன் யோசபாத்தின் ஜெபத்தை கேட்டு அவன் சார்பிலே செயலாற்றினார். பாடகர்கள் தேவனை துதித்து பாடினபோது யோசபாத்துக்கு எதிராக வந்தவர்கள் தங்களுக்குள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழுப்பினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, நாமும் யோசபாத்தை போல நம்முடைய பலத்தை சாராமல் தேவனை சார்ந்து கொண்டால் நாம் முறிந்து விழமாட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்காய் எவைகளையெல்லாம் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து சொன்னாரோ அவைகளை இன்றைக்கு நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைய நாளிலும் உங்களின் வாழ்க்கையில் உங்களுக்காய் அநேகர் உங்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள், உடன் பிறந்தவர்கள், பிரியமானவர்கள், தாய் தகப்பன் கூட பல வாக்குறுதிகளை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவைகளை சிலர் செய்வதற்கு காலதாமதம் ஆகியிருக்கலாம், சிலர் மறந்து போயிருப்பர், வேறு சிலரோ செய்ய முடியவில்லை என்று வாக்குறுதிக்கு மன்னிப்பும் கேட்டிருப்பர். அவற்றை நம்பி அடியெடுத்து வைத்த காரியங்களில் தோல்வியும் விரக்தியும் பொருள் நஷ்டமும் மனதளவில் துன்பங்களும் கண்ணீரும் கசப்பான அனுபவங்களில் விடாய்த்து போய் காணப்படுவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆகவே கைவிடாத கர்த்தர் இன்றைக்கு சொன்னதை நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். முதலாவதாக பார்ப்போம், சதிகளை முறியடிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37 வாசிக்கையில் அங்கே யோசேப்பிற்கு அவன் சகோதரர்களால் நேர்ந்த சதிகளை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பின் சொப்பனத்தின் அர்த்தத்தினால் பொறாமை கொண்டவர்கள் அவனை கொல்ல நினைத்து நிர்வாணியாய் குழியிலே தள்ளி 20 வெள்ளி காசுக்கு அடிமையாக விற்று போட்டதை பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் போத்திபாரின் மனைவியின் சதிகளாலும் சிறைப்பட்டான். கர்த்தரோ யோசேப்பினுடைய சொப்பனத்தின் மூலம் தான் சொன்னதை நிறைவேற்றுவதற்காக எல்லா சதிகளிலும் தப்பிக்கும்படி செய்து கொல்ல நினைத்த காரியங்களை மாற்றி ஜீவனோடு பிழைக்க செய்தார் என்று வாசிக்கின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளில் சத்துருவானவன் உங்களின் ஆசிர்வாதங்களை நன்மைகளை கெடுக்கும் பொருட்டு பல வழிகளில் பொறாமை கொண்டு மனிதர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய தந்திரங்களினாலோ பல சதிகளை உங்களுக்கு எதிராக செயல்படுத்தி வியாதி, வறுமை, பற்ற

சாதனையாக்குகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் கூறும்போது, யோசேப்பை கொன்று படுகுழியிலே போட்டு துஷ்டமிருகம் பட்சித்தது என்று சொல்லுவோம், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்று சவால் விட்டவைகளை கர்த்தர் எகிப்திலே யோசேப்பின் வாழ்க்கையில் சாதனையாய் மாற்றினார். உங்களின் வாழ்க்கையிலும் அநேகர் உங்களுக்கு எதிராய் சவால்களோடு பேசியிருக்கலாம். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையின் மத்தியில் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கையில் உலகம் உங்களுக்கு எதிராயும் ஏளனமாயும் சவால்களான வார்த்தைகளோடும் உங்களை எதிர்த்து கொண்டு பேசியிருக்கலாம். அதனால் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து பயத்தோடு துக்கத்தோடு சமாதானத்தை இழந்து போயும் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற சவால்களான அற்புத சுகம், அதிகாரிகளின் தயவு, அடைபட்டு இருக்கிற பொருளாதார காரியங்கள், குழந்தைக்காக இவைகளை இன்றைக்கு சாதனையாக மாற்றுகிறார். முடியாது என்று இருந்தவைகளை நிறைவேற்றி நிச்சயமாய் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்க நாட்கள் இன்றுடன் முடிந்தது, இனி நீ அழுது கொண்டிராய் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக சிறையிருப்புகளை சிறப்பிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் யோசேப்பு தான் செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டான். நிர்வாணியாய் தள்ளப்பட்டான். பாவத்திற்கு விலகி ஓடுகையில் சிறைப்படுத்தப்பட்டான். இப்படியாய் பல சிறையிருப்புகளை சந்தித்தான். ஆனாலும் கர்த்தரிடத்தில் உறுதியாய் உண்மையாய் எல்லாவற்றிலும் தன்னை காத்து கொண்டமையினால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரியசித்தியை வாய்க்க பண்ணி தயவை கொடுத்து சிறையிருப்புகளை மாற்றி அதிபதியாய் உயர்த்தினார் என்று வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பல சதிகளையும் சவால்களையும் சிறையிருப்புகளையும் சந்தித்து வருகிறோமே என்றும், என்றைக்கு விடுவிக்கப்படுவோம் என்று பல கேள்விகளோடு இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் தாம் சொன்னதை உங்களுக்காய் நிறைவேற்றுகிறார். நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளினால் கைவிடப்பட்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கிறவர்களே, கர்த்தர் தாம் சொன்னதை செய்யும் அளவும் புயலை போன்ற எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் உங்களுக்காய் யுத்தம் செய்து வழக்காடி பரிந்து பேசி தாம் வாக்கு பண்ணின ஆசிர்வாதங்களை உங்களுக்காய் நிறைவேற்றி உங்களை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்கிற உங்களில் யாரேனும் பல சவால்களையும் சதிகளின் மத்தியிலும் சிறையிருப்புகளோடும் காணப்பட்டும் சந்தித்து கொண்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களுக்காய் சொன்னதை செய்யும் அளவும் கைவிடாது காத்து ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இதுபோன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

0: செய்தியின் தலைப்பு தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். செய்தி வழங்குபவர் ஊழியர் தோமஸ் ராஜ். பாகம் 1.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம்
2: The book of Leviticus
1: 26 அதிகாரம்
2: Chapter 26
1: பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம்.
2: Verses 11 and 12
1: லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 11 பன்னிரெண்டுமான வசனங்கள். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
2: And I'll set my tabernacle among you, my soul shall not abhor you, and I'll walk among you and will be your God, and ye shall be my people.
1: எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே,
2: Loving Lord, we thank thee, O Lord.
1: வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம்.
2: We come with the portion that we are read into thy hands, O Lord.
1: உம்முடைய வசனத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க திருச்சித்தம் கொண்டிருக்கிறீர்.
2: Lord, it's thy will to bless us through thy word.
1: இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இங்கேயும் தூரத்திலேயும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படுவதாக.
2: Let the showers of blessing be poured here as well as elsewhere those who are watching this service, O Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In the name of Jesus, my Father.
1: Amen. Amen. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய வாக்கு தத்தங்களால்
2: நிறைந்திருக்கிறது.
1: தேவன் வாக்கு தத்தத்தை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றவும் செய்கிறவர்.
2: He's able to fulfill his promise.
1: இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணினார்.
2: Looking at the children of Israel, God
1: said, நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்.
2: I will set my tabernacle among you.
1: நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன்.
2: I will walk among you and will be your God.
1: நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.
2: You shall be my people.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory to the name of God.
1: தேவனுடைய உண்மையான ஆசை என்னவென்றால்,
2: What is the true desire of God?
1: தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்.
2: That he may abide amidst his people, that's the will of God.
1: அவருடைய வாசஸ்தலத்தை குறித்து நாம் வாசிப்போமானால்,
2: When we read about his tabernacle,
1: 2 Chronicles புஸ்தகம் 6th அதிகாரம் 22 வசனத்திலே,
2: Verse 22,
1: கர்த்தருடைய தாசனாய சாலமோன் ஆலய பிரதிஷ்டை வேளையிலே அவன் ஜெபம் பண்ணினான்.
2: During the dedication of the temple, Solomon prayed.
1: அவன் சொன்னான்,
2: He said,
1: பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவரீர் என்று சொன்னார்.
2: Said, God who dwells among heaven.

0: என்று கூப்பிட்டான்.
1: O Lord God of Israel which dwellest between the cherubims.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of God.
0: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையிலே,
1: Saint Paul while writing to Timothy,
0: 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: Timothy 6:15 and 16.
0: அங்கே சொல்லி இருக்கிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்.
1: God who dwells in the light where none can come nearby.
0: அப்படியானால்,
1: if that be
0: தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்,
1: God dwells in heaven.
0: தேவன் கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார்,
1: God dwells between the cherubims.
0: தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார்.
1: God dwells in the light where none can enter.
0: ஆனால் இவ்வளவு சிலாக்கியங்கள் அவருக்கு இருந்தாலும்,
1: Though he has all these privileges,
0: அவருடைய மனதினுடைய விருப்பம் என்னவென்றால்,
1: What about the desire of his mind?
0: இந்த மனுஷர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிக்க வேண்டும்.
1: I will set my tabernacle amidst
0: அவர்கள் மத்தியிலே உலாவ வேண்டும்.
1: And I would move amidst my people.
0: அவர்கள் என்னுடைய தேவனாயிருக்க, அவர்கள் என்னுடைய, நான் அவர்களுடைய தேவனாயிருக்க வேண்டும், அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும்.
1: I will be their God and they shall be my people.
0: இதுவே தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆலோசனை.
1: This is a plan of God and a counsel of God.
0: நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது,
1: ஆண்டவராய்
0: இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்த காலங்களிலே,
1: When the Lord Jesus dwelt in his flesh,
0: அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்.
1: He went about doing good.
0: அவரை குறித்து கேள்விப்பட்ட சகேயு என்ற சகோதரன் இயேசுவை எப்படி ஆயினும் காண வேண்டும் என்று விரும்பினான்.
1: Zacchaeus, who heard about Jesus, wanted to see Jesus.
0: லூக்கா 19ஆம் அதிகார சம்பவங்கள் இருக்கின்றன.
1: It's there in Luke 19.
0: நான் எல்லாவற்றையும் சம்பவங்களை மாத்திரம் சொல்லுகிறேன்.
1: I tell you the incident.
0: அந்த இயேசுவை பார்க்க அவன் விரும்பி அவன் அந்த இயேசு போகிற பாதையிலே வந்தான்.
1: So he wanted to see Jesus and came in the path.
0: Anal vedam sollugirathu,
1: the word of God says,
0: avan kullana irundhan,
1: he was young,
0: Yesuve kaana mudiyavillai,
1: he could not see the Lord.
0: Aagayinale vedam sollugirathu, avan munnale oodi poi andha kaattathi marathile yerikondan.
1: He ran before and climbed up into a sycamore tree.
0: Avan Yesuve paarthu vittu poguradhukku virumbinan.
1: He desired to see Jesus and return.
0: Anal Yesu andha idathile vanda poludhu,
1: Jesus came to that place.
0: Avane peyare solli koopittu,
1: he called him by his name.
0: Avade viruppathai arinda devan,
1: God who knew his desire.
0: Sagave nee ennai paaka virumbinaay,
1: Zacchaeus, you wanted to see.
0: Nandaga ennai paarthukol,
1: look at me.
0: Indha aandavar solala,
1: he never said so.
0: Avane vanda kudane,
1: when he came there,
0: அவனை அண்ணாந்து பார்த்து,
1: he looked at him,
0: சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா.
1: Says Zacchaeus, calm down,
0: இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்.
1: This day I must abide in thy home.
0: இவனுடைய விருப்பம் இயேசுவை பார்த்துட்டு போயிரணும்.
1: This man had the desire to see Jesus in
0: heaven. ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால்,
1: What about the desire of God?
0: அவனுடைய வீட்டிலே இன்றைக்கு தங்க வேண்டும்.
1: You wanted to abide in the house of Zacchaeus.
0: நான் நினைக்கிறேன், நாம் அநேகரும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்துவிட்டு, ஆண்டவரை சந்தித்துவிட்டு, ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வாங்கிவிட்டு நாம் போய்விடலாம் என்று விரும்புகிறோம்.
1: I believe most of us desire to see God, receive his blessings and then return.
0: ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால்,
1: What about the plan of God?
0: நம்மோடு தங்கணும்,
1: wants to dwell with us.
0: நம்மோடு வாசம் பண்ணணும்,
1: he wants to stay with us.
0: நம்மோடு உலாவணும்,
1: he wants to move amidst
0: us. இது தேவனுடைய திட்டம்.
1: That's the plan of God.
0: அதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
1: It's for that Jesus came to this world.
0: நமக்காக மரித்தார்,
1: he died for us.
0: அடக்கம் பண்ணப்பட்டார்,
1: he was buried for us.
0: மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார்,
1: on the third day he rose up.
0: அவர் மறுபடியும் பரத்துக்கு ஏறி போனார்.
1: Once again he has ascended into heaven.
0: அவர் ஏறி போவதற்கு முன்பதாக,
1: before he could ascend to heaven,
0: தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார்,
1: looking at his disciples he said,
0: யோவான் எழுதின சுவிசேஷம்
1: the gospel of Saint John
0: 14 அதிகாரம்
1: chapter 14.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: நேம் God.
0: முதல் வசனங்களிலிருந்து வாசிப்பீர்களானால்,
1: if you read the first two words,
0: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக.
1: Let not your heart be troubled.
0: என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்.
1: believe in God.
0: என் பிதாவின் வீட்டிலே अनेक வாசஸ்தலங்கள் உண்டு.
1: In my father's house are many mansions.
0: நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போ

0: I go to prepare a place for you.
1: நான் ஆயத்தம் பண்ணின பிறகு,
0: and after I prepare a place,
1: நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்து கொள்ளுவேன்.
0: I will come again and receive you into myself, that where I am, there you may be also.
1: தேவனுடைய ஆசை என்னவென்றால்,
0: what about the
1: நான் இருக்கும் இடத்திலே நீங்கள் இருக்க வேண்டும், நீங்கள் இருக்கிறதிலே நான் இருக்க வேண்டும்.
0: Where I abide, you should abide. Where you abide, I should abide.
1: நாம் ஒரே இடத்திலே வாசம் பண்ண வேண்டும்.
0: We ought to dwell in one place.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory to the name of God.
1: நான் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்.
0: I dwell in heaven.
1: கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர்.
0: I dwell amidst the cherubim.
1: ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ண
0: நான் வந்தேன். I died.
1: நான் உயிரோடு எழுந்து மேலே போக போறேன்.
0: Lord, rise up again and go up.
1: கடைசியாக வேதம் முடிகிறது.
0: Lastly, when the gospel ends.
1: வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனத்தில்.
0: Revelation 21:3.
1: வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீர்களானால்,
2: மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
1: பெரிய சத்தம், பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தத்தை நான் கேட்டேன்.
2: அது இதோ மனுஷர்களிடத்திலே,
1: இதோ மனுஷர்கள் இடத்திலே
2: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
1: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்.
1: அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்.
2: அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்.
1: அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள்.
2: தேவன் தாமே அவர்களோட கூட,
1: தேவன் தாமே அவர்களோட கூட இருப்பார்.
2: அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
1: அவர்கள் கண்ணீர் யாவையும்
2: துடைப்பார்.
1: பாருங்க, கடைசியாக வேதம் நிறைவேறி முடிகிறது.
0: The word of God ends.
1: மனுஷர் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
0: God will dwell amidst his people.
1: கண்ணீரை துடைக்கிறார்.
0: He would wipe his tears.
1: துக்கத்தை மாற்றுகிறார்.
0: He would remove the sorrow.
1: சாபத்தை மாற்றுகிறார்.
0: He would remove the curse.
1: அலறுதலை மாற்றுகிறார்.
0: He would remove the cry.
1: எல்லாத்தையும் மாற்றி,
0: He would change.
1: அவர் கூடவே இருக்கிறார்.
0: And he dwells amidst us.
1: இந்த ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஆதியாகமத்திலே மனுஷனோடு வாசம் பண்ணும்படி தன்னுடைய மகனாக தேவன் அவனை உண்டாக்கி வாசம் பண்ணின விரும்பின விருப்பம் நிறைவேறாத போது வெளிப்படுத்தல தேவன் அதை நிறைவேற்றி வேதத்தை முடித்து வைத்தார்.
0: The desire of God which was not fulfilled in Genesis, we find him fulfilling the same in Revelations and ending the word of God.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of God.
1: இந்த வேதம் எப்பொழுது முடிகிறதுன்னு சொன்னா,
0: when does the word of God end?
1: தேவனுடைய மன விருப்பம் நிறைவேறினது. மனுஷர் மத்தியிலே
0: மனிதர்களுக்கு
1: சாபம் இல்லை.
0: No more curse to mankind.
1: இனி துக்கம் இல்லை.
0: No more sorrow.
1: இனி அலறுதல் இல்லை.
0: No more cry.
1: இனி கண்ணீர் இல்லை.
0: No more tears.
1: இனி மரணம் இல்லை.
0: No more death.
1: எல்லாம் இல்லை இல்லை என்று சொல்லத்தக்கதாக,
0: to say no more and no more,
1: தேவன் வாசஸ்தலத்தை ஸ்தாபித்தார்.
0: God made his tabernacle amidst mankind.
1: நன்றாக கவனியுங்கள்.
0: Consider.
1: இந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னவர்.
0: And God said that he would make his tabernacle amidst
1: mankind. ஆதியாகமம் 25 அதிகாரத்தில், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, நீங்கள் 2-3 வசனத்தை நீங்கள்
0: வாசிப்பீர்கள்.
2: இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக.
1: 8 வசனம் பாருங்க,
2: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண,
1: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண
2: எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
1: ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
0: Let them make me a sanctuary that I may dwell among them.
1: நீ ஜனங்கள்ட்ட காணிக்கை வாங்கப்ப,
0: or receive the offering from
1: them. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனத்துல மட்டும் வாங்கு.
0: Those who give it willingly, receive it from them.
1: என்னன்னு கேட்டேன்னா, எதுக்காக கேட்டீங்கன்னா, நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவதற்காக.
0: To make a sanctuary that I may dwell amidst them.
1: சுருக்கமா சொன்னா, அவருக்கு ஒரு வீடு கட்டணுமா?
0: In short, he wanted, he had a desire.
1: Na brother Jay Kumar ka poi.
0: So I go to brother Jay Kumar.
1: Brother.
0: Brother.
1: எனக்கு பட்டாபுரம் ரொம்ப இஷ்டமா தெரிற மாதிரி இருக்கு.
0: I like Pattabaram very much.
1: எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க பிரதர்.
0: Please build a house for me.
1: அப்படின்னு கேட்டார். முதலாவது கேப்பாரு எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க பாஸ்டர்.
0: First he would ask, what's the
1: amount? காசு கொடுக்காம வீடு கட்டுவாரா?
0: Without giving money, would he build a house?
1: அவர் எவ்வளவுதான் என்ன நேசிச்சாலும்.
0: So here, these people come as beggars.
1: எகிப்தில இருந்து அடிமை தனத்தில இருந்து செங்கல் அறுத்து மண்ணு சுமந்து கூலி வேலை செய்ய சம்பாதிச்சு வச்சிருந்தா அவன் தலை மேலே கை வச்சு நீ கொடுத்து யாரு கட்டணும்?
0: People who were living in bondage, who were slaves, to whom they ought to give and build.
1: எனக்கு வீடு கட்டணும்.
0: You got to build a house for me.
1: ஆண்டவரே நீர் ஒரு பிச்சைக்காரரா இருந்தா பரவாயில்லை.
0: Lord, never mind if you are.
1: நீர் இல்லாத ஏழையா இருந்தா பரவாயில்லை.
0: If you are a poor man, never mind.
1: நீர் எனக்கு வீடு கட்டுறதுக்கு பொன்ன கொண்டு வா, வெள்ளிய கொண்டு வா, அத கொண்டு வா, ரத்தனம் கொண்டு வான்னு கேட்டுட்டு நீர் கையை கட்டி அமைதியா உட்கார்ந்திருக்கிறீர்.
0: To build a house, you say, you bring silver, gold and precious stones, whereas you fold your hands and keep quiet.
1: ஆண்டவர் சொல்லிட்டாரு.
0: The Lord said,
1: நீ மனப்பூர்வமா கொடுக்கிறவங்கிட்ட வாங்கு.
0: Or receive it from them who give willingly.
1: எதுக்கு நீ கேட்டா?
0: For
1: என்னுடைய வாசஸ்தலத்தை அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணும்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும்படியாக.
0: Let them make me a sanctuary, or a holy place.
1: வேதம் சொல்லுகிறது.
0: Where God says.
1: ஜனங்கள் தேவைக்கு அதிகமாய் கொடுத்தார்.
0: And the people long offered beyond their needs.
1: அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க இல்ல.
0: They are not very.
1: பல வருஷங்களாக செங்கல் அறுத்தவர்கள்.
0: For several years they were cutting.
1: அவர்கள் வேகமாய் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள்.
0: So they gave the offering in a speed.
1: எதுக்காக என்று கேட்டா அவங்க விரும்பறாங்க நம்முடைய மத்தியிலே வாசஸ்தலம் உண்டாக வேண்டும்.
0: Let there be a sanctuary amidst us.
1: ஆனா பணத்தை கொடுத்துட்டு
0: having given the money.
1: அவங்க இஷ்டம் போல கட்டிர கூடாது.
0: They cannot build according to that.
1: உனக்கு நான் கொடுக்கிற பிளான் கொடுப்பாரா?
0: He would give the plan.
1: அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரா? பணம் மட்டும் கொடுக்க மாட்டார்.
0: He would give everything but not the money.
1: மாதிரியின்படியே கட்டுப்பா.
0: Build it according to the plan I given.
1: நீ அப்படி கட்டுவாயானா.
0: He would build so.
1: உபாகமம் 23:14
0: Deuteronomy 23:14
1: நான் உன்னை ரட்சிக்கவும்
0: that I may save
1: உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும்
0: that I may deliver thy enemies
1: உன் பாளையத்துக்குள்ளே நான் உலாவுவேன்
0: that I may move as I can.
1: நீ எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயானால்
0: if you build a sanctuary for me.
1: நீ எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயானால்
0: if you build a tabernacle for me.
1: நான் வாசம் பண்ணுகிறவர் உலாவ தொடங்குவேன்.
0: I would start moving as I can.
1: எதுக்காக உலாவேன்னா
0: therefore would I move.
1: உன்னை ரட்சிக்க
0: that I may save
1: உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்க
0: that I may give up thine enemy.
1: நான் பாளையத்துக்குள்ளே உலாவி வருவேன்
0: that I may move as I can.
1: அசூசியான காரியங்களை அங்கே காண்பேனானால்
0: if I see any unclean thing
1: நான் அங்கிருந்து போய் விடுவேன்
0: I would turn away from
1: thee. அப்போ நிபந்தனை என்னன்னு கேட்டீங்கன்னா
0: what are the conditions?
1: அவருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை இந்த ஜனங்கள் தான் உண்டாக்கணும்.
0: the people have got to make a holy place for him.
1: கடைசி வரைக்கும் அந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறது அந்த ஜனங்கள் தான்.
0: To the last, they have to preserve the place holy.
1: இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் உண்டாக்கி பரிசுத்தமாய் காத்து கொள்வார்களானால்
0: having made it holy and preserved it holy
1: அவர் ரட்சிப்பார்.
0: He would deliver them.
1: சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார்.
0: He would offer the enemies.
1: அவர்களை ஆசீர்வதிப்பார்.
0: He bless them.
1: அவர்களை அங்கீகரிப்பார்.
0: He would acknowledge them.
1: அவர்களை உயர்த்துவார்.
0: He would exalt them.
1: சரி நன்மைகளும் வேண்டுமானால் இவர்கள் வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும். வாசஸ்தலத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள
0: வேண்டும்.
1: இது அன்றைக்கு எழுத்தின்படியாக இருந்தாலும்
0: நான்
1: எல்லா பயத்தோடு சொல்லுவேன் இன்றைக்கும் தேவனுடைய வாசஸ்தலமாக விரும்புகிற ஒவ்வொரு தனி மனிதனும் அதை செய்ய வேண்டும்.
0: Today, man desiring to be a sanctuary to God ought to do this.
1: இன்னைக்கு ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுவார்,
0: looking at each and every
1: one of you, நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நான் உலாவுவேன்.
3: I would make my tabernacle amidst thee and move amidst thee.
1: அதுவும் என்னுடைய மாதிரியின்படி இருக்க வேண்டும்.
0: That too according to my own plans.
1: இல்ல பயத்தோடு சொல்லுகிறேன்.
0: Dolphy, I tell you.
1: தேவன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க மிக முக்கியமாய் வைத்திருக்கிற சில நிபந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன்.
0: I would like to highlight certain conditions that God wants to fulfill and make his tabernacle. First,
1: யாத்திரை ஆகமத்தின் புத்தகம்
0: the book of Exodus
1: 29ஆம் அதிகாரம்
0: chapter 21
1: 45 46 மான வசனங்களை வாசிக்கலாம்.
0: verses
2: இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்.
1: இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்.
2: தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி,
1: நல்ல கவனிங்க,
2: தங்கள்
1: நடுவே நான் வாசம் பண்ணும்படி
2: தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான்,
1: இஸ்ரவேல் தங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நான்,
2: தங்கள்
1: தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்.
0: God made them proceed from the land of Egypt.
1: எல்லாருக்கும் தெரியும்.
0: All of you know that.
1: 430 வருஷம் ஜனங்கள் அடிமைத்தனத்தில்,
0: 430 long years these people were in bondage.
1: இவர்கள் அடிமைத்தனத்திலே கிடந்து கதறுகிறார்கள்.
3: These people were in bondage and crying to their God.
1: எங்களை விடுதலையாக்கும்.
3: Lord deliver us.
1: அழுதார்கள்.
0: They cried.
1: அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்.
0: They called to God.
1: ஒரு நாள் ஆண்டவரே இறங்கி வந்தார்.
0: One day God descended.
1: மோசேயை கூப்பிட்டார்.
0: He called Moses.
1: என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன்.
0: I've seen the affliction of my people in the land of Egypt.
1: அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன்.
0: And I heard the sighs.
1: அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன்.
0: I heard the cries.
1: அவர்களை விடுதலையாக்கி,
0: to deliver them.
1: அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்பதாக மோசேக்கு சொன்னார்.
0: He told Moses, I have descended to lead them to a land flowing with milk and honey.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
0: உண்டாவதாக.
1: யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனப்படுகிறது.
0: Exodus 3 verses 7 and 8.
1: ஏன் இறங்கினேன்னு சொன்னா,
0: why he has descended?
1: இந்த எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கணும்.
0: To deliver you from Egypt.
1: உங்களை பாலும் தேனும் உள்ள செழிப்புள்ள இடத்துக்கு நான் கொண்டு போறோம்.
0: To lead you to a land flowing with milk and honey.
1: நட்டாத வீடு, நட்டாத தோட்டம்,
0: planted that is not,
1: நட்டாத கிணறு,
0: well that is not cut.
1: உங்களுக்கு கட்டாத வீடு,
0: a house that is not
1: built. இதெல்லாம் நான் உங்களுக்கு தர போறேன்.
0: I'm going to give all this unto you.
1: என்று தேவன் அவர்களை சொன்னது மாத்திரமல்ல,
0: not only God spoke to them.
1: தம்முடைய பலத்த கையினாலே அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தார்.
0: And through his mighty hand he delivered them and brought them out.
1: தேவன் அவர்களை நடத்தினார்.
0: God led them.
1: செங்கடலை பிளந்தார்.
0: He divided the Red Sea.
1: மேக ஸ்தம்பத்திலே அக்னி ஸ்தம்பத்திலே நடத்தினார்.
0: He led them through the
1: அற்புதங்களை செய்தார்.
0: ஆண்டவர்
1: சொல்றாரு,
0: நான்
1: உங்களை ஏன் எகிப்தில இருந்து விடுதலை
0: ஆக்கினேன்,
1: கொடுக்கிற தேசம் அல்ல முக்கியம்.
0: Not that the land flowing with milk and honey is important.
1: உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
0: That I may dwell amidst you.
1: நான் நினைக்கிறேன்,
0: I believe.
1: ஆண்டவர் சொன்னபடி தோட்டத்தை கொடுத்தாரு.
0: God gave the garden according to his
1: சொன்னபடி வீட்டை கொடுத்தாரு.
0: According to statement he gave the house.
1: சொன்னபடி தேவன் தம்முடைய வாக்கு தவறாமல் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார்.
0: God gave all the promises not failing in any.
1: அவர்கள் எகிப்து அவர்கள் வனாந்தரத்திலே வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள்.
0: They made a tabernacle in the wilderness.
1: பட் நான் எல்லா பயத்தோடு
0: சொல்றேன். With all fear I tell you.
1: ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது,
0: When the Lord Jesus came to this world.
1: இயேசு தேவனுடைய ஆலயத்திலே போய் சொன்னார்.
0: Jesus went to the temple of God and said.
1: இது பிதாவின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
0: It's written this is my father's
1: house. ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது.
0: The house of prayer.
1: ஆனால் இதை நீங்கள் ஏதாக மாறி விட்டீர்கள் என்றால்,
0: What have you made?
1: கள்ளர் குகை
0: நீங்கள் மாற்றி விட்டீர்கள்.
1: I made it a den of thieves. அங்க என்ன இருந்துச்சு?
0: What was there?
1: பெரிய ஆலயம் இருக்கு.
0: There is a big temple.
1: ஏறப்பட்ட கல்லினாலே கட்டப்பட்ட ஆலயம் இருக்கு.
0: Temple built by precious stone.
1: காணிக்கை இருக்கு.
0: Offerings are there.
1: பலி இருக்கு.
0: Sacrifices are
1: there. ஆராதனை இருக்கு.
0: Worship is there.
1: வேதம் இருக்கு.
0: The word of God.
1: வசனம் இருக்கு.
0: The word is there.
1: பட்டங்க வாசம் பண்ணுகிற தேவன் இல்லாதபடி கள்ளர் குகையாக மாறி போனது.
3: But God was not dwelling amidst them. It became a den of thieves.
1: அதனால வேதம் சொல்லுகிறது.
3: The word of God says.
1: அவர் கவிழ்த்தார்.
0: He teaches.
1: அவர் துரத்தினார்.
0: He chased them.
1: என்னுடைய வீடு தேவனுடைய வீடுகள் இருக்கிறது.
3: My house is a house of God.
1: பாருங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க.
0: Look, the people were being blessed.
1: வீட்டை கட்டினாங்க.
0: They built house.
1: நிலத்தை வாங்கினாங்க.
0: They purchased
1: field. எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க.
0: They were blessed on all sides.
1: ஆனால் தேவனுடைய வாசஸ்தலமாக இருக்க வேண்டிய இடம் வாசஸ்தலமாக இல்லை.
3: The place that was to be the sanctuary of God.
1: தேவன் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே என்னவென்றால்,
0: the reason that God brought these people out.
1: உங்களை ஆசீர்வதித்ததும்,
0: to bless you.
1: உங்களை பாதுகாத்ததும்,
0: to protect you.
1: உங்களை போஷித்ததும்,
0: to feed you.
1: உங்களை நடத்தினதும்,
0: to lead you.
1: எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கல்ல,
0: not to bless your room. உங்களுடைய
1: வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபனம் பண்ணுவதற்கு.
0: I may make a dwelling place amidst you.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு.
0: Glory be to the name of God.
1: ஆகையினாலே,
0: therefore,
1: ஆண்டவர் என்ன சொன்னார்?
0: What did God say?
1: இந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
0: Having delivered them from Egypt.
1: ஏன் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார்?
0: Why did he deliver them from Egypt?
1: எகிப்து என்ன இடம்னு கேட்டிங்கன்னா,
0: What about the land of Egypt?
1: யாத்திராம் 13 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீர்கள்.
0: So it's 13:3.
1: புஸ்தகம்
0: Book of Exodus.
1: 8th அதிகாரம் 25th வசனம் பாருங்க.
2: அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைத்து,
1: நீங்கள் போய்
2: உங்கள் தேவனுக்கு தேசத்தினாலே
1: தேவனுக்கு இந்த எகிப்திலேயே பலியிடுங்கள்.
3: So go and sacrifice to your God in the land Egypt.
1: அவன் ஆராதிக்க போவேண்டாம் சொல்லல.
0: He never said you should not worship.
1: ஏன் ஆராதிக்க வேண்டாம் சொல்லல.
0: He never asked him not to worship God.
1: இங்கேயே ஆராதிங்கப்பா.
0: Worship your God here.
1: பெர்மிஷன் கொடுத்துறேன். நீங்க இங்க ஆராதிங்க.
0: I give you the permission, you can worship him here.
1: அவர் சொல்ல இல்லலங்க ஆராதிக்க மாட்டோம்.
0: But they said we would not worship here.
1: நாங்க போவோம்.
0: We would go.
1: தேவன் எப்படியோ விடுதலை ஆக்கினார்.
0: Somehow God delivered.
1: ஏன் அங்கே வாசம் பண்ண மாட்டேன்னு சொன்னார்.
0: Why he said he would not dwell there.
1: அங்க இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிமைத்தன வீடு.
0: It was a house of bondage.
1: அவங்க வீடு என்ன வீடு?
0: What about the house?
1: அடிமைத்தன வீடு.
0: It was a house of bondage.
1: தாழ்மையா சொல்றேன்.
0: I tell you humbly.
1: முதல்ல அறிவிச்சேன். இந்த வாரம் என்னுடைய மகளோட வீட்டுக்கு போறேன்னு நான் சொன்னேன்.
0: So I said I would go to such a house.
1: என் மகா வந்து ஒரு வீட்டில் வேலைக்காரியா ஒரு அடிமையா இருக்கான்னு வச்சுக்கங்க.
0: Say my daughter is a servant or a...
1: எனக்கு ரொம்ப ஆசை என் மகளோட போய் தங்கணும்னு ஆசை.
0: I desire to go and stay with my daughter.
1: நான் விசா வாங்கிட்டேன்.
0: I got the visa.
1: டிக்கெட் வாங்கிட்டேன்.
0: I got the purchase.
1: புறப்பட ரெடி ஆயிட்டேன்.
0: I prepared myself.
1: நான் சொல்றேன், அம்மா எனக்கு ரொம்ப ஆசை, உன்னை பார்த்து உன்னோட வாசம் பண்ணணும்னு எனக்கு ஆசை.
0: I said, daughter, I love you.
1: எனக்கு ஆவடி வெறுத்து போச்சு.
0: I hate Avani.
1: Na unnoda vandu vaasam.
0: Ava enna I want to come and stay with.
1: Av odane solluva.
0: She would say.
1: Naane oodillava velakariya ukandirukken innor veetla.
0: I am staying as a slave in some other
1: place. Inga naane adima.
0: I'm a captive here.
1: Enakku or roomla or paaya potturukanga.
0: So they have offered me a room.
1: Enakke vaasam pandrakku veedu illa.
0: I do not have a house to dwell in.
1: Neenga vandu eppadi ennaada vaasam panna mudiyum?
0: Could you come and dwell with me?
1: Enakku sonda veedu vaangna piragu.
0: After purchasing my own.
1: Enakku thani veedu vaangna piragu.
0: Individual house.
1: Neenga vaanga, ungalku or room tharen.
0: Please you come, I would give a room.
1: Neenga thangunga.
0: You can buy that.
1: அதனால தான்,
0: therefore,
1: ஆண்டவர் இந்த அடிமைத்தன வீட்டுல போய் இவனோட தங்கி இவனுக்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிதான் இவனை விடுதலை ஆக்கி, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இதெல்லாம் கூடுதுக்குன்னு கேட்டீங்கன்னா எப்பா
0: not to create all this
1: அடிமைத்தனத்தில் இருக்கும்போதான் உன்னோட வாசம் பண்ண முடியல.
0: I could not dwell with you in the house of bondage.
1: இப்ப சொந்த வீடு கொடுத்துட்டேன்.
0: I given you your own house.
1: இப்ப வரலாமான்னு கேட்டா
0: now when he says can I come in
1: இப்ப நான் யோசிக்கிறேன் ஐயோ
0: now they think
1: இந்த கிழவன் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுறது.
0: If this old man comes what would happen to our house
1: அது அங்க இருக்கு.
0: What is there
1: பின்னான காலத்துல என் பிள்ளை வீட்டுல சுகமா வாசம் பண்ணலாம்னா இப்ப வாசம் பண்ணாம ரோட்ல நிக்கிறாரு.
0: The time he dwell happily in my son's house, he's not able to dwell his there in the road.
1: கேரளாவிலே ஒரு சம்பவம் நடந்தது.
0: An incident took place in Kerala.
1: பள்ளிக்கூடத்துல பிள்ளைங்க ரொம்ப வால்தனம் பண்ணாங்க.
0: The children were very mischievous in the school.
1: காலேஜ மூடிட்டாங்க.
0: They closed the school.
1: The principal சொன்னாரு.
0: The principal said,
1: "நீங்க தயவு செய்து காலேஜ் திறக்கும்போது உங்களுடைய தகப்பன்மார் பெற்றோரை அழைத்து கொண்டு வர வேண்டும்.
0: So when the college opens you got to bring your parents along.
1: பெற்றோர் இல்லாமல் நீங்கள் காலேஜுக்கு வரக்கூடாது.
0: Without your parents you cannot enter the college.
1: சொன்னபடி காலேஜ் திறந்தார்கள்.
0: So they opened the college.
1: அப்பா பெற்றோர்லாம் வராங்க பாஸ் பிரின்சிபாலை பாக்குறதுக்கு.
0: So the parents are coming to see the principal.
1: பிள்ளைங்க அங்க மாடி மேல காலேஜ் மாடி மேல ஏறிட்டாங்க.
0: So the children got up the stairs on the car.
1: அங்க இருந்து ஒரு கோஷம் எழுப்பினார்கள்.
0: And they started singing a song.
1: கப்பத்தின்னு அப்பன் மாரே உங்களுக்கு இவ்வளவு எந்த ஜாலி.
0: So father who had taken this what do you call that tapioca, what is the work here?
1: கப்பத்தின்றதுல மரவள்ளி கிழங்கு.
0: Tapioca.
1: மரவள்ளி கிழங்கு தின்ற அப்பன் மாரே உங்களுக்கு இவ்வளவு எந்த ஜாலி உனக்கு என்னடா வேலை.
0: Father, so we took a tapioca. What is your work here?
1: அப்ப கப்ப தின்னுட்டு
0: father ate tapioca.
1: உனக்கு fried rice, egg fry,
0: fried
1: chicken
0: rice,
1: fry,
0: fried chicken
1: தக்காளி fry,
0: fry
1: இவனுக்கு fry பண்ணி கொடுத்துட்டு இவனுக்கு அப்ப தின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்தார்.
0: There is this poor man has eaten tapioca.
1: இவர் கப்ப தின்னனாலதான் இவர் எங்க வந்தாரு.
0: Because he ate tapioca, where did his son came? He came to the
1: college. கப்ப தின்னன அப்பன் மாரே உங்களுக்கு இவ்வளவு எந்த ஜாலி.
0: Fathers who eat tapioca, what is your job here?
1: இதேதான் ஒரு தகப்பன் பத்து பிள்ளைகளை பெற்று ஒருத்தனை என்ஜினியர் ஆக்குனா, ஒருத்தனை டாக்டர் ஆக்குனா, ஒருத்தனை அமெரிக்கா அனுப்புனா, ஒருத்தனை ரஷ்யா அனுப்புனா, அவன் பத்து பேரை பத்து திசைக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனா பத்து பேரும் சேர்ந்து அப்பனை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டான்.
0: So the father was able to educate 10 sons and brought them forward, whereas these 10 gathered together and said the father this is today's world.
1: என்ன சொல்லுகிறது தெரியுமா?
0: What about the word of God?
1: தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
0: God blesses.
1: ஜனங்கள் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
0: The people are prepared to receive the blessings.
1: ஆலயத்துக்கு வருகிறார்கள்.
0: They come to the church.
1: தேவனே ஆசீர்வதியும்.
0: God to bless.
1: புள்ள முதல் தரமாய் பாஸ் பண்ணனும்.
0: My son has got to
1: pass. டாக்டர் ஆகணும்.
0: You're going to protect my
1: America போகணும்.
0: My son has got to go to US.
1: சம்பாதிக்கணும்.
0: Son has got to earn.
1: Okay.
0: It's very good.
1: உன் ஜெபத்தை கேட்டு அச்சனையும் செய்த ஆண்டவருக்கு
0: God heard us.
1: அவருக்கு மாத்திரம் நான் இடம் இல்ல, அவர் வெளியே உட்கார்ந்திருக்கணும்.
0: So he has God has got to sit house. There isn't any place for God.
1: ஒரு நல்ல சம்பவம் வேதத்துல இருக்குங்க.
0: This is a good incident in the word of God.
1: நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம்
0: Song of Solomon
1: 5th அதிகாரம்
0: 5th chapter
1: 2nd வசனத்தை வாசித்து பாருங்க.
0: Second verse.
1: நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ என்ன சேர்ந்தது விழித்திருந்தது.
0: சொல்றது
1: யாருன்னா
0: who says so?
1: இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா.
0: This lady is a very good lady.
1: இந்த அம்மா ரொம்ப வெள்ள வெளேன்னு இல்ல கண்ணங்கரேன்னு இருப்பாங்க.
0: She is very dark to look at. She is like that.
1: அம்மாவே சொல்றா கேதார் கூடாரத்த போல கருப்பா. அதாவது நீங்க நீங்க உங்களை நம்ம இருக்க நம்ம எல்லாரும் விட அந்த அம்மா கருப்பு. அஞ்சாங் காக்கா விட கருப்பு.
0: She is darker than her crow.
1: இந்த அம்மாவை பொண்ணு பார்க்க வந்தவன் எவனுமே விட கட்டிக்கல.
0: None of the grooms proposed.
1: அல்ல என்ன ஆச்சுன்னா பிரதர்ஸ் பார்த்தானுங்க ஏய் உன்னை வர்றவெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடறான்.
0: So the people reject you and return.
1: இப்படியே போச்சுன்னா
0: if you go like this
1: எங்களுக்கு கல்யாணம் ஆகாது.
0: So we would not get married.
1: ஆகினால உனக்கு ஒரு வேலை தரேன்.
0: So I give you a work.
1: மரியாதையா நம்ம திராட்சை தோட்டத்தை போய் காத்துக்க.
0: You go and sit in the vineyard.
1: திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியா வச்சிட்டான்.
0: So she was kept
1: at it. விட்டு வெளியே துரத்திட்டான்.
0: She was thrown out.
1: வீடு இல்ல.
0: No house.
1: எதுவுமே இல்ல.
0: Nothing.
1: இப்ப யாரா மாறிட்டானா வீட்டுக்கு தோட்டத்துக்கு காவல்காரி.
0: She became a watchman for the guard.
1: அங்க ராஜா வந்தான்.
0: The king came.
1: அந்த கருப்பி மேல அவனுக்கு ஆசை.
0: He had it his eye.
1: அவன கூட்டு போயிட்டான்.
0: கூப்பிட்டு
1: போயிட்டு ராஜ அரண்மனையில உட்கார வச்சாங்க.
0: Mary sit in the royal chamber.
1: ஐயோ பஞ்சமத்த என்ன ரத்தின கம்பளம் என்ன
0: mattress.
1: ஐயோ அந்த அம்மாவுக்கு வந்த வாழ்வு திராட்சை தோட்டத்துல கிடந்தவளை தூக்கி
0: life of this girl. From the vineyard she was taken to the
1: இந்த அம்மா உள்ள சொகுசு ஐயா சென்ட் என்ன பவுடர் என்ன கோட்டிங் என்ன என்னென்னமோ அடிக்கிறாங்க அம்மா கோட்டிங்.
0: So all sort of coatings are being applied.
1: செந்து கையில வடிதான். கையில வடிதான்.
0: The perfume is overflowing in her hand.
1: இப்ப அம்மா படுத்துறாங்க.
0: Now she has.
1: வெளியே ராஜா வெளியே நிக்கிறார். நேசர் வெளியே நிக்கிறார்.
0: The king or her beloved is waiting out.
1: கதவ தட்டறாராம்.
0: And he's knocking at the door.
1: எப்படி தட்டனார் தெரியுமா?
0: How does he knock?
1: உங்கட்ட கேட்டா எப்படி தட்டனார் உங்களுக்கு தெரியும். உங்க வீட்டுக்கார் தட்டனா.
0: You know Asha, how your husband would knock.
1: ஏ நாய பேய் என்ன பாத்து
0: சொல்றாங்க. This lady is sleeping fast.
1: எங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கானே அவனுக்கு கோயில் கட்டி கும்பிட கூடாது வா.
0: Sure. Should she not adore him?
1: தூங்குகிற மனைவியை பார்த்து என் மனைவியே என் புறாவே என் உச்சமியே
0: என்னென்னமோ
1: சொல்றாங்க.
0: He claims so many things.
1: என்ன கொடுத்து வச்ச புண்ணியவதி.
0: Look at how she is being privileged.
1: நானா என்ன கடவு வருது.
0: I've just broken the door. Shattered the door, smashed the door and
1: entered. உள்ள என்ன சொல்றா தெரியுமா?
0: வாட் இஸ்
1: ஐயோ கதவு தட்டறாரு.
0: இஸ் லோ இஸ் நாக்கிங்.
1: இறங்க நான் கால் அழுக்காயிருமே.
0: My foot would get dirty.
1: எங்கம்மா வந்தீ?
0: Where have you come?
1: திராட்சை தோட்டத்துல ஆடு மேய்ச்ச கருப்பாய்.
0: You were dark. You were looking after the vineyard.
1: இப்ப என்ன ஆயிருமா? செஞ்சு படிச்சிருமா?
0: Sent to
1: அது கடவுல ஒட்டிருமா?
0: இது
1: கால் அழுக்காயிருமா?
0: The legs would get dirty.
1: இதாங்க உலகம்.
0: This is the world.
1: இதான் உலகம்.
0: This is today's world.
1: நன்றியற்ற ஒரு உலகத்தை பாருங்க நீங்க.
0: Ungrateful world.
1: தன் ஆசீர்வதிச்சு எங்கேயோ தோட்டத்துல கிடந்தவளை தூக்கி கோபுரத்துல வச்சா
0: having
1: அவ இப்ப என்ன சொல்றானா? கை அழுக்காயிருமா? கால் அழுக்காயிருமா? வஸ்திர அழுக்காயிருமா? திறக்கவே இல்லைங்க.
0: Everything would get dirty.
1: அவர் தட்டி தட்டி பார்த்துட்டு
0: நம்பே
1: வேணாம்னு விட்டுட்டு போயிட்டாரு.
0: He knocked and finally left.
1: இப்ப வெளிய வந்து தேடினா அவரை காணோம்.
0: Now she's coming out and seeking him whereas he is missing.
1: இப்ப தெருத்தெருவா தேடுறா.
0: She's seeking him from
1: வீதி வீதியா தேடுறா.
0: Every street.
1: ஐயோ நான் விட்டுட்டனே விட்டுட்டனே விட்டுட்டனே.
0: Who I have left my beloved.
1: தெருவிலேயும் வீதியிலேயும் அலைகிற ஒரு பெண்ணாக மாறினாள்.
0: She became a girl wandering.
1: நிறைய பேர் ஆசீர்வாத வேளையில ஆண்டவரை விட்டுட்டு இன்னைக்கு தெருவில் அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க.
0: Many people leave the blessings of God wandering in the streets.
1: தேவன் ஆசீர்வதித்து உயர்த்தினார்.
0: God has blessed and has lifted.
1: சம்பூர்ணமான நிறைவை கண்டு தேவனை அவமதித்த அநேகர்.
0: Many who despise God having received the fullness of blessing.
1: தேவன் விட்டு போயிட்டார்.
0: God has left them.
1: இப்ப தெரு தெரு வாழுகிறார்.
0: Now they wandering about.
1: நேசரை கண்டீங்களா?
3: Have you seen my beloved? Have you seen my beloved?
1: எப்படியோ அவரை தேடி கண்டுபிடித்து
0: somehow
1: அவர் சொல்லுகிறால் விடாமல் பற்றிக்கொண்டு.
0: So she caught hold of
1: him. அருமையானவர்களே,
0: I tell you, dear ones,
1: தேவன் நம்மை ஆசீர்வதித்தது,
0: தேவன்
1: நமக்கு வீடு வாசல் கொடுத்தது,
0: reason God has given us,
1: தேவன் நமக்கு இந்த உலகத்தில் நம்மை உயர்த்தினது,
0: reason as to why God has promoted us,
1: எல்லாம் எதற்காக என்று
0: கேட்டால்
1: ஒரே ஒரு ஆசை,
0: only one desire,
1: உன்னோடு நான் வாசம் பண்ண வேண்டும்,
0: that I may dwell amidst thee.
1: நீங்க யோசிச்சு பாருங்க,
0: consider
1: உங்க ஆசீர்வாதத்தின் நடுவிலே,
0: amidst thy blessings,
1: உங்கள் நிறைவின் நடுவிலே,
0: amidst thy fullness,
1: உங்களுடைய உயர்வின் நடுவிலே,
0: amidst thy exaltation,
1: என் வீட்டில ஆண்டவருக்கு இடம் உண்டா?
0: Is there any room for my God in my house?
1: ஆண்டவர் தங்கி இருக்கிறாரா?
0: The God is abiding.
1: அவருடைய ஆசை என்னன்னா,
0: what about his desire?
1: இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கி,
0: having delivered my people from the house of bondage,
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு வந்து,
0: leading them to a land flowing with
1: milk, அவர்கள் கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தை கொடுத்து,
0: unbuilt house and
1: அவர்கள் கடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
0: I ought to dwell amidst my people.
4: பாகம் இரண்டினை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நாம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவனுள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களிலே யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காணும் என்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரு. தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி, அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர், யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நம் சே

ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த காரியமானாலும் எந்த சிருஷ்டியானாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன். என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர்.

பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாம்.

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே. நல்லவர் ஆண்டவர்.

நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

எத்தனை பேர் சேர்ந்து பாட போறீங்க? நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் இயேசுவே, உம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.

0: கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். நீரே எல்லாம், நீரே எல்லாம், எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாம் ஆண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் தான், எங்களை போஷிக்கிறவர் நீர் தான், எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உம்மை சேவிப்போம், உம்மை பின்தொடர்வோம், உம்மை நேசிப்போம். நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உம்மை சேவிப்போம், உம்மை நேசிப்போம், உம்மையே நாங்கள் ஆராதிப்போம். உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம் நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம் எதுவானாலும் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உம்மை நேசிக்கிறோம், இன்னும் உம்மை பின்பற்றுவோம்.
1: அவர் பரிசுத்தர், அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

மகிமா சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு துதி மகிமா.

ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்க, வா உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பார்த்திரே, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பார்த்திரே. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி தட்டி அப்பாவுடைய நாமத்தில் மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நீ ஒருவரே கன மகிமைக்குரியவர், நீ ஒருவரே

மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆர்ப்பரிங்கமார்களா? உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், நீர் ஒருவரே கனத்திற்குரியவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். வானோர் பூ

0: ಇಲ್ಲಾಗ ನಮ್ಮ ಮಹಿಮೆ ನಾನು ರೋಮಕ್ಕೆ ತರಬೇಕು, ಮಹಿಮೆ ಪಡೆಯಲ್ಲ. ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ನಲ್ಲ ವಿಧಾನ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್.
1: நீங்கள் கேட்கப் போவது
2: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஏசாயா 49:2. லிங்கன் கிறிஸ்டியன் வேதாகம கல்லூரிக்கு படிக்க சென்றிருந்தார் ஒரு இளைஞன். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய ஊழிய அழைப்பையே சந்தேகப்பட வைத்தது. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற பாடத்தை எடுத்த ஆசிரியர் தன் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு இந்த மாணவன் எழும்பி ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிக்கும்படி முதல் நாளே சொன்னார். அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு 70 to 80 சக மாணவர்களுக்கு முன்பு எழும்பி நின்ற உடனேயே அவருடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. வாய் திக்கியது. சுமார் 10 to 15 முறை அந்த மாணவன் செருமி தொண்டையை சரி செய்தார். தான் வாசிக்க நினைத்த வேத பகுதி முழுவதையும் வாசிக்காமல் கொஞ்சமாக சுருக்கிவிட்டார். பின்பு ஒரு சுருக்கமான ஜபம் செய்துவிட்டு தன் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டார். அந்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது. என் வகுப்பு மாணவர்களுக்கு முன்னால் வேத பகுதியை கூட வாசிக்க முடியாத எனக்கு பிரசங்கம் செய்வது எவ்வாறு சாத்தியமாக போகிறது என்று அவர் மிகவும் மன வருத்தப்பட்டார். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டதால் இந்த விஷயத்தை குறித்து ஜபம் செய்ய தனியாக சிற்றாலயத்துக்கு சென்றார். அப்போது அவருடைய தாய் சபையில் ஊழியம் செய்ய வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த மாணவன் மார்க் மில்லர் என்பவர் இவருக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த வருடம்தான் படித்து முடித்து பட்டம் பெற்றிருந்தார். மார்க் மில்லர் இந்த மாணவனிடம், நீ புதிதாக வேதாகம கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கிறாயே, நீ எவ்வாறு உணர்கிறாய் என்று கேட்டார். மார்க் மில்லர் அந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முகபாவனையை வெளிப்படுத்தினார். எனவே அந்த மாணவனும் தனக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் அனுபவத்தை பற்றி மார்க் மில்லரிடம் கூறினார். அதை கேட்ட மார்க் மில்லர், நானும் வேதாகம கல்லூரியில் புதிதாக சேர்ந்தபோது இதே அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது என்று கூறினார். அதற்கு மேல் மார்க் மில்லர் என்னென்ன பேசினார் என்று அந்த மாணவனுக்கு ஞாபகம் வராவிட்டாலும் தேவன்தான் மார்க் மில்லர் வழியாக தன்னோடு பேசி தன்னை தைரியப்படுத்தினார் என்று அறிந்து கொண்டார். மார்க் மில்லர் தன்னை சந்தித்தது எப்படி இருந்தது என்றால், தேவன் தன் இருதயத்தை தொட்டு தன்னுடைய பலனை புதுப்பித்ததைப் போலவும் தேவன் தன்னிடம் நான் உன்னுடனே எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று கூறியதைப் போலவும் இருந்தது என்று கூறினார். இந்த மாணவன் சிற்றாலயத்துக்கு சென்றபோது மார்க் மில்லர் இவருக்கு எதிர்பட்டதை தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த மாணவன் அன்று இரவு தேவன் மார்க் மில்லரை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்தியதை உணர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குழப்பத்தோடும் கவலையோடும் பலவிதமான மன வருத்தங்களோடும் தேவ சமூகத்துக்கு சென்றாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் வேதனை நிறைந்த மனநிலையை மாற்றி நம் மனநிலையை சீர் செய்ய தேவன் ஏற்ற நபர்களை நம்மிடம் அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட நம்மை அவர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை உருவாக்கி நம்மை சீர்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் பல்வேறு மனிதர்களை நம் வாழ்விலே பயன்படுத்துகிறார். ஆம், அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி அவர் பயன்படுத்தக்கூடிய துலக்கமான அம்புகளாய் நம்மை மாற்றுகிறார். நம்மை உருவாக்குவதற்காக தேவன் பயன்படுத்தும் மனிதர்களுக்காக நாம் தேவனை துதிப்போம்.

2 சாமுவேல் 5 அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பா என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்ய பாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே ஜூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஜூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்ய பாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பாணிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பாணியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோட கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல்தச்சரையும் அனுப்பினான். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறு மனமாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பா, எலிசுவா, நெப்பேக், ஜப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட போது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயின் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி ஒசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து ஒசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமென்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் சங்கீத விளக்க உரைக்கு அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். சங்கீதம் 106 அதிகாரம், சங்கீதம் 105 அதிகாரம், அதன் தொடர்ச்சி தான் 106 அதிகாரம். சங்கீதம் 105 அதிகாரத்தில் வாக்கு பண்ணினவர் எப்படி எகிப்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் வாக்கு மாறாமல் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சி 106. இப்பொழுது தலைப்பை பார்த்த பின்பு நான் அந்த 106 சுருக்கத்தை முதலாவது சொல்லுகிறேன். சங்கீதம் 106 அதிகாரத்துக்கு நாம் இடப்போகிற தலைப்பு, தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். நான் தேவனை வைத்து தலைப்பிடுவதனால் அப்படி சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் இந்த சங்கீதத்துக்கு அநேகர் இப்படி பெயரிடுவார்கள், அநேக பாவங்கள் நடப்பதினால் தேவனை விட்டு விலகி போன நிலை, இல்லையென்றால் இஸ்ரவேலரின் பாவம் என்று பெயரிடுவார்கள். நான் எதிர்மறையாய் இதற்கு பெயரிடாமல், தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் ஏன் அப்படி சொல்லுகிறேன். சரி, இந்த 106 சங்கீதத்தில் என்னத்தான் உண்டு? இந்த 106 சங்கீதம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலரை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இங்கே சொல்லுகிறார், அற்புதங்கள் அடையாளங்களோடு ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய இரட்சிப்பை காட்டுகிறார். ஆனால் காட்டிய போது கூட அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் வழி தப்பி போகிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். அந்த கதாபாத்திரத்தை கடைசியில் நான் சொல்லுகிறேன். அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லும் போது அந்த ரெண்டு தேவ மனிதர்கள் தேவனுக்கு முன்னாடி நின்று வாதையையும் நிறுத்தி அழிப்பேன் என்கிறவரை மனதுருக்கம் இரக்கம் உள்ள நிலைக்குள் கொண்டு வந்தது யார் என்றால் அந்த ரெண்டு மனிதர்கள் தான். என் தேவன் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். சரி, இப்பொழுது நன்றாய் கவனிங்கள். இந்த 106 சங்கீதத்தில் அவர்கள் பலவிதமான தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் எண்ணாகம புத்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுப்பகுதியில் சொல்லுகிறார், இதோடனே 10 என்னை பரீட்சை பார்த்து மனிதர்கள் ஒருவனும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் பாருங்க. அப்ப கோபம் ஊட்டினார்கள், 10 தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நான் இன்னொரு பிரசங்கத்தில் 10 என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அது என்ன, என்னென்ன கோபம் ஊட்டினார்கள் என்று நான் பேசியிருக்கிறேன். 10. அதனால ஆண்டவர் என்ன செய்தாராம், கோபம் கொண்டாராம். 10 தேவனை பரீட்சை பார்த்து 10 தேவனை கோபம் ஊட்டி முறுமுறுத்து பல காரியங்கள் செய்தார்கள். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி இந்த 106 சங்கீதத்தில் தேவனை கோபம் மூட்டினது, தேவனை கோபம் மூட்டி தேவனை வேதனைப்படுத்திய காரியம் என்ன? இதை கேட்கும் பொழுது கோபம் மூட்டினவர்கள், முறுமுறுத்தவர்களை தேவன் அழிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் திரும்ப மனதுருக்கம் இரக்கம் உள்ளவர் உங்களுக்கும் செய்வார். நம் வாழ்க்கையிலே தேவனை கோபம் மூட்டுகிற இந்த காரியம் இருக்கா? தலைப்பு மட்டும் பார்க்கலாமா? முதலாவது 13 வசனத்தில், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். 13 மறந்தார்கள். 22 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள்.
வேதத்தில் பல இடத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன தெரியுமா, என்னை மறந்தார்கள். முதலாவது தேவனை கோபமூட்டிய காரியம் என்ன, தேவனை மறப்பது. ஆண்டவரை ஆண்டவர் செய்தவைகளை மறப்பது. நான் இன்றைக்கு சற்று விளக்கம் கொடுக்காமல் தலைப்பு மட்டும் கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மறக்கிறீர்களா? ரைட். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது 14 வசனத்திலே, அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி, இது 4 இருக்கிறது, விளக்க நேரமில்லை. இச்சை உள்ளவர்களானார்கள், அவர்கள் இச்சித்தார்கள் என்று வேதம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், அவர்கள் இச்சித்ததை போல நீங்கள் இச்சிக்க வேண்டாம். மூன்றாவது ஆண்டவருக்கு அவர்கள் கோபம் மூட்டிய காரியம் என்ன, 14 வசனத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை சோதிக்கிறார்கள், தேவனை சோதித்தார்கள். மூன்றாவது அடுத்ததாக 19 வசனத்திலே, அவர்கள் கன்றுக்குட்டியை பார்த்து விக்கிர ஆராதனை செய்தார்கள். 19 வசனத்தில் 4, தவறான பக்திக்குள் போனார்கள், விக்கிர ஆராதனைக்குள் போனார்கள், விக்கிர ஆராதனை செய்து தேவனை கோபமூட்டினார்கள். அடுத்ததாக 24 வசனத்தில் 5 காரியம், அசட்டை பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அதிலேயே 24 விசுவாசியாமல் போனார், கர்த்தருடைய அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்காவிட்டாலே அவரை கோபம் மூட்டுகிறோம். வனாந்திரத்தில் நடந்ததை சொல்லுகிறேன், அங்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா எத்தனை முறை அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனை நீங்கள் விசுவாசியாத போது நீங்கள் கோபம் மூட்டுகிறீர்கள். அங்கே சொல்லுகிறார் 10 என்று சொல்லுகிறார். இங்கே பல காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் பார்த்தோம், 5 பார்த்தோம், அசட்டை பண்ணினார்கள், 6 விசுவாசியாமல் போனார்கள். எத்தனையோ முறை நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம், தேவ சபையை அசட்டை பண்ணுகிறோம், ஜபத்தை அசட்டை பண்ணுகிறோம், தேவாலயத்தை அசட்டை பண்ணுகிறோம், தேவ ஊழியர்களை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தரையே நாம் அசட்டை பண்ணுகிறோம், அவர் சமூகத்தையே அசட்டை பண்ணுகிறோம். 7 தேவனுக்கு கோபம் மூட்டியது என்ன, 25 வசனம், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனார்கள். ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் நாம் செவி கொடாமல் போகிறோம். 8 25 வசனம், முறுமுறுத்தார்கள், இதுவே அவர்களின் பொழைப்பாகிவிட்டது. இதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், அவர்கள் முறுமுறுத்ததை போல முறுமுறுக்காதீர்கள். இது தேவனுக்கு கோபமூட்டும் தெரியுமா? பாஸ்டர், நான் விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் பண்ணவில்லை, ஆனால் எப்பொழுதும் முறுமுறுப்பு. குடும்பத்தை குறித்து முறுமுறுப்பு, ஊழியத்தை குறித்து முறுமுறுப்பு, சபையை குறித்து முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு என்ன செய்யுமாம், நன்றாய் கவனிங்கள், தேவனை கோபமூட்டும். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் 9, 32 வசனத்திலே, அவர்கள் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், தேவனை கடும் கோபம் மூட்டினார்கள், கோபம் மூட்டினார்கள், கோபம் மூட்டுகிறார்கள். 33 வசனத்திலே 10, ஆவியை விசனப்படுத்தினார்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள். அடுத்ததாக 33 வசத்திலே, தன் உடதுகளினால் பதறி பேசினார்கள். எந்த நேரம் யோசித்து பேசுவதில்லை, நாம் பேசுகிறதை யோசித்து பேசாமல் பதறி பேசுகிறோம், பதறி பேசினார்கள். அடுத்தது 12, தேவனை கோபம் மூட்டியது, பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள், பிசாசுக்கு பலியிட்டார்கள். அடுத்தது 13, 39 அசுத்தமாக்கி, தேவ அவர்கள் தங்கள் கிரியையினால் அசுத்தமாக்கி. அடுத்தது 14, சோரம் போனார்கள், சோரம் போனார்கள். இப்படி ஒரு நிலையில் இருக்கும் போது, இந்த சில காரியத்திலே தேவனை கோபம் மூட்டும் போதுதான், தேவன் அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன் சொல்லும் போது 2 கதாபாத்திரங்கள் இங்கே வருகிறார்கள். யார்?
முதலாவது மோசே 23 வசனத்திலே அவன் திறப்பிலே நிற்கிறான். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பிலே நின்றானாம். உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவர் எத்தனையோ முறை மோசே திறப்பிலே நின்றான். நம்மளும் எத்தனையோ பேர் இத்தகையான காரியம் செய்யும் போது, இத்தகைய காரியம் செய்யும் போது நமக்கு அழிவு வருகிற நேரத்தில் நமக்காக ஒரு தேவ மனிதன் திறப்பிலே நிற்கிறார். அப்பொழுது தேவன் மனதுருக்கம் இரக்கம் கொள்ளுகிறார், மன்னிக்கிறார். அடுத்ததாக இன்னொரு மனிதனை காண்பிக்கின்றேன், பினகாஸ். 29 கடும் கோபம் வருகிறது, தேவன் அழிக்க போகிறார். 30 அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், 106 சங்கீதத்திலே இத்தனை கொடுமைகள் இஸ்ரவேல் செய்யும் போது இரண்டே மனிதன் தேவனுக்காக நின்றான். ஒரு கூட்டம் முறுமுறுக்கிறார்கள், கடும் கோபம் கொள்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள், கலப்படமாகிறார்கள், கட்சிப்பாடு பண்ணுகிறார்கள். இதெல்லாம் பண்ணும்போது ஊரோடு ஒத்து போனேன், அவன் கெட்டான் நான் கெட்டேன், அவளால் நான் கெட்டேன், இவளால் அவள் கெட்டேன் என்று சொல்லாமல் தேவனுக்காக இரண்டு மனிதர்கள் பினகாஸ், தேவனுக்காக நின்ற மனிதர்கள் மோசே, அவர்களைப் போல திறப்பில் நிற்பீர்களா? அவர்களைப் போல இவர்களை விட்டு விலகி நிற்பீர்களா? தேவன் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அந்த வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. வேலையில் இருந்த பெண்மணி மிக சிறு குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். ஓடும்பொழுது, "ஜாக்கி, ஜாக்கி, என் பின்னாலே வா" என்று 5 வயது பையனை அழைத்துக் கொண்டே வெளியில் வந்தாள். ஆனால் ஜாக்கி அவளை தொடர்ந்து பாதுகாவலாக வெளியே வரவில்லை. மாறாக மாடிப்பக்கம் போய் நின்றான். வெளியே நின்று கொண்டிருந்த உயரமான ஒருவர் தன்னுடைய தோளிலே மற்றும் ஒருவரை ஏறச் செய்து மேல் வீட்டில் இருந்த ஜாக்கியை கூரை இடிந்து விழும் முன்னதாகவே தூக்கி எடுத்தார். அதை குறித்து அவனுடைய தாய் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் எரியும் தீயிலிருந்து பறிக்கப்பட்ட பழம் என்று அவனை கூறுவாராம். அவர் வேறு யாருமல்ல, 1703 முதல் 1791 வரை வாழ்ந்து கர்த்தருக்காக மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள்தான். நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டதால் நம்மை நரகத்தின் தீயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். நமது பாவங்களையும் கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். இதை உணராமல் மீண்டும் நாம் பாவம் செய்யும் பொழுது நாம நரக அக்னியை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பாதுகாத்த அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். "நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய்" என்று இறைவன் வாக்கு கொடுக்கிறார். பின்பற்றுவோமா?

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையிலே நாம் காண நேரிடுகிற பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவைகளை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனை எனக்கு கிடைத்தது. பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் நம்மாலே தீர்க்க முடியாதவர்களாக இருக்கிறபடினாலே வி வாண்ட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் காட், வி வாண்ட் டு ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய உதவியை நாட விரும்புகிறோம். அப்பொழுது வி நீட் டு ஹாவ் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நமக்கு சில தீர்வு தேவைப்படுகிறது. நிறைய பிரச்சனை இருக்குது, தேர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். வாழ்க்கை நிறைய நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மூன்று கேட்டகரியில் மட்டும்தான் இன்னை பார்க்க போகிறோம். மனித வாழ்வில் வருகிற மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேவன் எப்படி தருகிறார். பல நேரங்களில் when we meet problems, what we think, we must pray so that God will give us some solutions. நமக்கு சில தீர்வுகளை தருவோம் நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜபங்களாலேயே தீர்ந்து விடுவதில்லை என்பதை நாம் பல முறை பார்த்திருக்கிறோம். பட் வி நீட் ப்ரேயர், ரொம்ப வேணும். ஆனால் ஜெபித்தால் உடனே நமக்கு தீர்வை அப்படி ஆண்டவர் கொடுத்து விடுவார், உவாசித்தால் கொடுத்து விடுவார், நம்பினால் கொடுத்து விடுவார். இல்லைன்னா ஜபக்கூட்டங்களுக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இல்லை ஜபக்கூட்டங்களை நடத்துகிற போதரிடத்தில் சென்றால் அவர்கள் ஜெபித்து நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்றால் அவருடைய பக்கத்திலிருந்து நம்ம விஷயங்களை பார்க்கணும். We have to see all the things from the God's point of view. தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்டோம் அப்படியே உன் பிரச்சனைகள்லாம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுத்துட்டேன் அப்படின் பண்ணுறது இல்லை. வேதாகமம் முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுதும் இதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிற பொழுது எப்படி தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். முக்கியமாக மூன்று பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மை பாதிக்கிறது. ஒன்று, சரீரம் சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பாடிலி வி ஆர் நாட் வெல், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வருது. இரண்டாவதாக ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய பொருளாதார சூழல் ஏற்படுகிற பிரச்சனைகள். மூன்றாவது, உறவுகளுக்கு மத்தியிலே, மனித உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகள், எஸ்பெஷலி இன் ஃபேமிலி, குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள். அப்போ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஒன்று ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை மீட் பண்ணுறோம், சரீர பிரச்சனைகளை மீட் பண்ணுறோம், மூன்றாவது குடும்ப பிரச்சனைகள், உறவுகள் பிரச்சனை, நாட் ஓன்லி ஃபேமிலி, வெளியே போகிற நம்ம நிறைய உறவுகளோடு வாழ்கிறோம், அந்த உறவுகள் சம்பந்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கு என்ன செய்வது? நமக்கு தெரிந்த ஆயுதம் பெரும்பாலும் ஜபமாக மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா அதையும் தாண்டி சென்றால் உபவாசமாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் பொறுத்தனையாக இருக்கிறது, அதையும் தாண்டி சென்றால் ஜப கூட்டங்களாக இருக்கிறது, ஜபம் செய்கிற போதர்களாக இருக்கிறது. த்ரோ தீஸ் திங்ஸ் வி பிலீவ் தட் வி கேன் ஹாவ் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். ஆனால் சில காரியங்களில் ப்ராப்ளம்ஸுக்கு எப்படி, பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு வருகிறது என்றால், முதலாவதாக ஆண்டவர் உன்னுடைய பிரச்சனைகளுடைய ஆணி வேரை நீ கவனிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நீ பிரச்சனைகளை மட்டும் பார்க்கிறவனாக இருக்கக்கூடாது, பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை நீ பார்க்கணும். உங்களுக்கு காய்ச்சலோ தலைவலியோ உடல் அசதியோ சோர்வோ உடல் வலி ஏற்படுகிற பொழுது தீஸ் ஆர் ஆல் பிக் ப்ராப்ளம்ஸ், அன்னீசியாகிறோம், நிறைய டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இது நமக்கு கொண்டு வருது. ஆனால் இவைகள் அல்ல உங்களுடைய பிரச்சனைகள். This may be the signs of different types of other serious diseases. இதல சிம்டம்ஸ், வேறு நோய்கள் இருக்கிறது. அந்த நோய் நம்ம ஏற்கனவே கூட சமீபத்தில் ஏதோ ஒரு செய்தியில் பார்த்தோம், கேன்சர் நேரடியாக நமக்கு வலிக்கிறது இல்லை, அது வேற ஏஜென்சிஸ் வழியாக தான் என்ன செய்கிறது, நம்ம வலி கொடுக்கறதுன்று. அதுபோல இந்த பிரச்சனைகள் இதுவல்ல பிரச்சனைகள். உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது, கடன் பிரச்சனை ஏற்படுகிறது, சமாதான குறைவு ஏற்படுகிறது, வாழ்க்கையில் போராட்டங்கள் ஏற்படுகிறது, நெருக்கடிகள் ஏற்படுகிறது. When you are witnessing all these kinds of things, you think that these are all just problems. ஆனால் இவைகளுக்கு என்ன இருக்குது, அந்த ரூட் காஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அதனுடைய மூல காரணங்கள் வேறு, ஆணி வேறு வேறு. சில செடிகளை நீங்கள் வெட்ட வேண்டும் என்றால் அதை புடுங்கத்தான் செய்யணும். அதை விட்டு விட்டு நீங்கள் மேலே வளர்ந்த வெட்டுறீங்கன்னா மறுபடியும் ஆணி வேர் இருக்கிற அப்படின்னால் அது என்ன செய்யும், முளைத்து முளைத்து வந்து கொண்டே இருக்கும். உதாரணமாக ஒரு செவற்றுக்குள்ளாடி, வால்ஸுக்குள்ளாடி, மதில்களுக்குள்ளாடி கூட சில செடிகள் வந்து என்ன செய்ய, காகங்கள் எச்சங்கள் போட்டு செடிகள் உருவாங்க. நம்ம வளர்ந்து வருகிற வெளிப்பகுதை வெட்டி விடுவோம், ஆனால் வேர் என்ன செய்கிறது, உள்ளே இருக்கனால அது மறுபடியும் அது ஒய்டன் ஆகிட்டே இருக்கும். அருமையானவளே, உங்கள் பிரச்சனைகள் இவைகளல்ல பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். உதாரணமாக உங்களுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகள், அது ரொம்ப முக்கியமானது அல்லவா? ஏன்னா உடலை கொண்டு தான் சுவர் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், சித்திரம் வரைய முடியும் சொல்லுவோம். அதுபோல் உடல் இருந்தால் நம்ம வந்து எல்லாம் செயல்பட முடியும். உடல் பிரச்சனைகள், உடல் பிரச்சனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் நாம் நினைக்கலாம் இதுக்கு மருந்து சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா டிவைன் ஹீலிங் இல்லையா, டிவைன் ஹீலிங். ஊழியக்காரங்கிட்ட போனால் அவங்க என்ன பண்ணுவோம், அற்புதகரமாக நமக்கு

We have to find out the root causes. நீங்கள் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ளலாம். ஒருவேளை உலக பிரகாரமும் பிரச்சனை பெற்று தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டு விடத்தில் கூட நீங்கள் ஜெபம் பண்ணியோ இல்லைன்னா உங்களுக்கு பலர் ஜெபித்தோ கூட சம்டைம்ஸ் யூ மே ஹாவ் சம் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ப்ரெசன்ட் ப்ராப்ளம்ஸ். ஆனால் இந்த ப்ராப்ளம் தான் செட்டில் ஆகும். உங்களுடைய பிரச்சனைகளுடைய காரணங்களை நீங்கள் கவனிக்காமல் இருந்தால் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை நீங்கும், அடுத்த பிரச்சனை வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற கடன்கள் நீங்கும், அடுத்த கடன் வரும். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறதான சமாதான குறைவு நீங்கும், அடுத்த சமாதான குறைவு வரும். ஏன்னா இவைகளெல்லாம் உருவாக்குவதற்கு அடியில் என்ன இருக்கு, வேறு இருக்கு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்வுகளுக்கு வந்து வெறுமனே ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து ஊழியக்காரங்கிட்ட போய் ஜெபக்கூட்டத்துக்கு போயிட்டு விசுவாசித்து காணிக்க கொடுத்து அந்த மாதிரி தீர்வுகள் தேடுவதல்ல, இவைகளுடைய காரணங்களை கண்டுபிடி. முதலாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள், முதலாவது மூன்று காரியங்களை நம்ம கவனிக்கணும். ஒன்று, நம்முடைய உடலுக்கேற்ற உணவை உண்கிறோமா? இப்போ சில சொல்லலாம், நம்ம உடல் சம்பந்தமான காரியங்களை எல்லாம் நம்ம வந்து ரொம்ப பேச வேண்டிய தேவையில்லை, நம்ம ஆன்மா பற்றி தான் என்ன செய்யணும், பேசணும். உடலை பற்றியும் பேசணும். இந்த உடலுக்குள்ள தான் என் ஆன்மாவும் என்ன செய்கிறது, செயல்படுகிறது. அதனால் அதான் ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்ல, ஃபிசிக்கல் லாஸ், ஃபிசியாலஜிக்கல் லாஸ்ன்னு சொல்ல, ஃபிசிக்கல் லாஸ்ன்னு சொல்லலாம். அதாவது உடல் சார்ந்த இயற்பியல்னு சொல்லுவோம்ல, உடல் சார்ந்த விதிகள். உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றபடியான உணவை முதலாவது நீங்கள் உண்கிறீர்களா, இல்லை உங்களுடைய நாவுக்கேற்ற உணவை உண்ணுகிறீர்களா? நாவும் ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். சுவை இல்லாமலே எல்லாம் சாப்பிட முடியாது. ஆனால் சுவையாகவே சாப்பிடுவதை உங்கள் வாழ்க்கையில கொள்கையை வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் வரும். இன்னைக்கு நீங்க ஜெபக்கூட்டத்துக்கோ இல்லை உபவாசத்துக்கோ போயிட்டு கூட செலவில் ஹீல் ஆகலாம். ஆனால் மறுபடியும் என்ன செய்யும், ஏன்னா யூ ஆர் மேனுஃபேக்சரிங் த டிசீசஸ் இன்வெர்ட்லி, யூ ஆர் சம்திங் பை தட் யூ ஆர் ப்ரொடியூசிங் நியூ நியூ டிசீசஸ். நீ உன் உடலுக்கேற்ற உணவை சாப்பிடணும். நீ 20 வயசுல என்ன சாப்பிட்ருந்தியோ அதை அப்படியே 40 வயசுலையும் சாப்பிடக்கூடாது. நீ 40 வயசுல என்ன சாப்பிடுது அதை அப்படியே 50 வயசுலையும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு நீ ஹெல்த்தியா இருந்த, எதை வேணாலும் சாப்பிடலாம், இன்னைக்கு நீ ஹெல்த்தியா இல்லை. எனக்கு மரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். 6 நாள் மரவள்ளி கிழங்கு வெட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு ஆசையை நான் நிறைவேற்றுறதில்லை. என்னைக்கா ஒரு நாள் தான் என்ன செய்வேன், அப்போ கூட வாங்கி கொண்டு வந்து வாய்ப்பு இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கிற பாலுக்கோ ஸ்டாலினுக்கோ சுவாக்கினுக்கோ கொஞ்சம் கொடுத்துட்டு, ஏன்னா எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டா என்ன ஆகிடும், ரொம்ப பிரச்சனை வந்துடும். அதனால் நம்ம பிரச்சனை அவங்களுக்கும் என்ன கிடைக்கட்டும், ஒரு பங்கு கொடுக்கணும், கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்ருவோம். ஏன்னா டெய்லி சாப்பிடவும் ஆசை உண்டு. ஏன்னா எனக்கு என்ன தெரியல, அந்த மரவள்ளி கிழங்குடைய டேஸ்ட் பிடிக்கும். ஆனால் அதனால் எங்கள் ஊருக்கு போகிறவள்ள அருள்தாசன் ஒரு பிரதர் எங்களுக்கு இருக்கிறார், நல்ல நண்பர். அவர் வீட்டுக்கு போனால் எப்படி பார்த்தாலும் சாப்பாட்டில் என்ன இருக்கும், மரவள்ளி கிழங்கு இருக்கும். அந்த மரவள்ளி கிழங்கும் அந்த ஒரு மீன் குழம்பும் சேர்த்து அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. வாயாவது வயிறாவது வியாதியாவது, கொஞ்சம் நேரத்துக்கு எல்லாத்தையும் மறந்து விட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம சாப்பிட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி நம்ம ஒரு மோகன்குமார் ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் தான் சொன்னார் எங்களுக்கு மரவள்ளி கிழங்கு ஆசை இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா மீன் குழம்பு என்ன செய்யுங்க, செஞ்சு அதில் கொஞ்சம் தொட்டு தொட்டு சாப்பிட்டா நல்லா. அதனால எங்கள் வீட்டில் எதாவது கவலை குழம்பு வச்சாச்சுன்னா நான் என்ன செய்வேன், ஏதாவது உடனே வாங்கிட்டு வருவேன். எனக்கு 6 நாளும் சாப்பிட்றாங்க ஆசை, 6 நாளும் சாப்பிட்டேன்னா என் கதை அதோ கதி தான். அதனால் ஆசை இருந்தாலும் என்ன செய்யறது, வாங்கி சாப்பிட்றதில்ல. அப்போ ஏன்னா நீ நார்மலாக இருந்தனா எதை வேணாலும் சாப்பிட்லாம். உருளைக்கிழங்குலாம் எவ்வளோ பெஸ்ட்டு தெரியுமா, மும்பைக்கெல்லாம் போய் பார்த்தா அந்த காலத்தில் நாங்கள்லாம் எவ்வளோ வடப்பாக சாப்பிட்ருக்கோம் தெரியுமா, மும்பையில் வடப்பா வடப்பான்னு அவ்வளவு உருளைக்கிழங்கு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்யணும், ஆசைப்பட்டாலும் சாப்பிட முடியாது. இதெல்லாம் ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை, பார்த்தாலே தெரிஞ்சுங்க. உடலுக்கேற்ற உணவை நீ உண்கிறாயா? நீ கடந்த காலத்தில் உண்ட அதே உணவு இல்லை, உனக்கு வியாதி வந்துச்சா, பிபி வந்துச்சா, இல்லை நியூரோ ப்ராப்ளம் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் வந்துச்சா, அல்சர் வந்துச்சா, இல்லைன்னு சொன்னால் உனக்கு ஹைப்பர் டென்ஷன் வந்துச்சா, யூ மஸ்ட் சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். மருந்தை போட்டுறல, நான் இன்சுலின் போடுறேங்க இருக்கட்டும், அதுவெல்லாம் கணக்கு. உன்னுடைய உடலுக்கேற்ற உணவு, ஆசை இருக்கத்தான் செய்யும், ஆசைக்கு ஏற்றபடி போனோன்னா வியாதி இருக்கும். உங்களுடைய வியாதி இன்னைக்கு குணமாகும், மாத்திரப்பட்டு குணமாகும், மறுநாள் என்ன செய்யும், அநேகர் தங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாத்துறதில்ல, அதுக்கு பதிலாக மருந்து வச்சு என்ன பண்ணிடுறது, சமாளிச்சுக்கிறது, நான் மாத்திரை போடுறேங்க அப்படின்ட்டு. உடலுக்கு உகந்த உணவு, நேற்று நீ என்ன சாப்பிட்டேங்கிறது இல்லை, இப்பொழுது உன்னுடைய வயதுகள் என்ன, உன்னுடைய உடலில் என்னென்ன வியாதி இருக்குது, அந்த வியாதிக்கேற்றபடி தான் என்ன செய்யணும். ஏதோ ஒரு ஆசைக்கு ஒரு நேரம் சாப்பிட்றீங்களேன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுவே உன்னுடைய வாழ்க்கை முறை இருக்கக்கூடாது. சிலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே நாங்கள் சோறு தாங்க சாப்பிடுவோம், எப்போவுமே நாங்கள் கறிமீன் தாங்க சாப்பிடுவோம், அப்படியே பழகிட்டோம். யோ, அது ஒரு காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க, இப்போ உங்களுக்கு உடம்புல ஏகப்பட்ட வியாதி இருக்குது, உங்கள் வியாதி உங்கள் தலைமுறைக்கும் வருது இல்லையா, ஹெரிடிட்டி தானே.
நீங்க ரெண்டு பேரும் சுகரை வாங்கி வச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டீங்க.

பிள்ளைகளுக்கு என்ன சம்பவிச்சு வச்சுங்களோ வரலையோ, உங்க பிள்ளைகள் நிச்சயமா என்ன வரும்? என்ன இப்படி சொல்லுங்க, விசுவாசம் இல்லாம? எனக்கு விசுவாசம் இருக்குங்க, ஆனாலும் நிறைய பேருக்கு சுகர் இருக்குதே, கேட்டா அம்மா அப்பா இருக்குதுங்கிறாங்க. அப்ப அம்மா அப்பா வந்து கேட்காமலே வைத்து விட்டு சொல்லுங்கிற சுதந்திரம் என்ன? இந்த சுகர், இந்த பிபி, இந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இல்ல. சரி, அதனால முதலாவது உன்னுடைய உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீ மருந்து சாப்பிட்டு தீர்வு தேடுவதற்கு முன்பாக, தெய்வீக சுகம் தேடுவதற்கு முன்பாக நீ சாப்பிட வேண்டியதை சாப்பிடுறியா? எப்ப பார்த்தாலும் சுவையாக தான் சாப்பிடுவேன். சிலருக்கு வெஜிடேரியனா என்னன்னே தெரியாதுங்க. வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனால் இதனை மருந்து கடைக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என் கூட வரவங்களுக்கெல்லாம் அந்த ஃபீலிங் கிடைக்கும். நாங்கள் ட்ராவலுக்கு போகிறவங்களெல்லாம் வெஜிடேரியன் நான்வெஜின் கடை மேக்ஸிமம் 99% போகிறதுனால என் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் நல்ல வெஜிடேரியன் கடைக்கு போவாங்க, சும்மா அவங்களுக்கு கிடையாது. ஆனால் அது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மத்தியானம் வந்துச்சு, பிரதர் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போவார், எங்கேயோ வண்டி எங்கே நிற்கும், ஒரு மருந்து கடையில் நிற்கும் அப்படின்ட்டு. ஏன் அது அஞ்சப்பருக்கு முன்னாடி நின்னா, தலப்பாக்கெட்டுக்கு முன்னாடி நின்னா, ஸ்டார் பிரியாணிக்கு முன்னாடி நின்னா சந்தோஷமா இருக்கும். இது எங்க போகுது? கிளினிக்கு போகுது. சரி, ஆனால் உன்னுடைய உடலை நீ சரியா ஹெல்த்தியா இருக்க விரும்பினால் உணவு கட்டுப்பாடு அவசியம். இரண்டாவதாக, உண்கிறாய் உழைக்கிறாயா? வேலை இருந்தா தாங்க நான் உழைக்கிறது. வேலை இருந்தோ இல்லையோ, உனக்கு ஒரு வேலை இல்லைனாலும் ஓடுற வேலையா செய், குதிக்கிற வேலையா செய், நடக்கிற வேலையா செய். அது வியாதி வந்துச்சா அவசியம் நீங்க நடந்துதான் ஆகணும். சில சொல்ல நான் கிச்சனை சுத்தியே நடப்பேன், அந்த கிச்சன் சுத்தி நடக்கிறதெல்லாம் கண்துடைப்பு. இதுல எல்லாம் பிரிஸ்க் வாக் வேணும் இல்லையா? அதுக்குன்னு நீங்க மெனக்கெட்டு போகணும், உங்க மைண்டும் ஓடணும், வீட்டுக்குள்ளே இருக்கும் அது ஒரு பக்கம் கிடைக்குது. ஸோ உடனே சிலர் எங்க முன்னோர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மி அரைக்கிறதுலேயே எக்ஸசைஸ் வாங்கினாங்க, அரிசி குத்துறதுலேயே இது பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லி நீ என்ன புண்ணியம்? அவங்களுக்கு இயற்கையாகவே எக்ஸசைஸ் கிடைச்சி, உனக்கு இல்லை இல்லை, நீ கிரைண்டரே மிக்சி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு நாலு முறை அங்கே போகிற இங்கே போகிற வழியே எல்லாம் எக்ஸசைஸ் கிடைச்சிருமா? கிடைக்காது. எனவே உடலுக்கு உழைப்பு வேண்டும். எனவே தான் நமக்கு வேலை வேணும். வேலை இருக்கிற சாப்பிட்றது மட்டுமல்ல, இந்த உடல் வந்து உழைத்து கொண்டே இருக்கணும், வேலை செஞ்சுட்டே இருக்கணும். வேலை செய், வேலை இல்லாதவங்கெல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அதை வேலை செய்கிறவங்க எல்லாம் உடலுக்கு வேலை கொடுக்கணும்னு அர்த்தம் கிடையாது. அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறோம், ஜம்முன்னு உட்காந்தது மத்தியம் தான் எழும்புவாங்க, அப்புறம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு மறுபடி சாயங்காலம் தான் எழும்புவாங்க. இப்போ அதுக்கு இடையில ஒரு பேனா தேவைப்பட்டாலும் ஒரு பேப்பர் தேவைப்பட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆளை கூப்பிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்டண்டரை கூப்பிட்டு தான் எடுப்பாங்க, இவ்வளோ எழும்பவே மாட்டாங்க. அப்படி எலும்பி சில ஆள் வரவுள்ளதும் தெரியுது, ஓஹோ இந்த ஆள் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு அப்படி தெரியும். ஏன்னா அப்படி ஜம்முன்னு அப்படி அந்த சீட் ஃபிட்டிங்காக என்ன பண்ணிடுறாரு, சீட் ஃபிக்ஸிங்காக அப்படி இது பண்ணிடுறாரு. உடலை உழைக்கிடுங்க, எலும்பணும். ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஆளை கூப்பிட்டு பண்ணக்கூடாது, எலும்பணும். நாலு முறை எலும்பி உட்காந்து அந்த ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும். உங்கள் உடம்புல வியாதி வந்துடுதா, நீ நடக்கலைன்னா பாவம் செய்கிறீங்க. ஏன்னா அதான் ஃபிசிக்கல் ரூல்ஸ்ன்னு சொன்னேன், அந்த ஃபிசியாலஜிக்கல் லாஸில் நீங்கள் என்ன செய்யணும், பின்பற்றணும். உடலுக்கு உரிய உழைப்பை கொடுக்குறீங்களா? மூன்றாவதாக, உடலுக்கு உரிய ஓய்வை கொடுக்கணும். யூ ஹாவ் டு டேக் ரெஸ்ட். அப்போது சிலர் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஆள், ஓய்வறியாத சூரியன், எனக்கெல்லாம் ஒன்று தேவை. இந்த டிரைவர் அப்படி தான் சொல்லுவாங்க, இப்படி இப்படி வண்டி ஓட்டிக்கிட்டு, சார் ஒரு மணி நேரம் போகுது சார், ஒரு மணி நேரம் போட்டால் அடுத்த ட்ரிப்பு நான் வந்துடுவேன் அப்படின்ட்டு. காலங்கள் போகிறவள தான் தெரியும் இல்லையா, நேரங்கள் போகிறவள தான் பிரச்சனை வரும். எனவே உடலுக்கு நல்ல உரிய உணவை கொடுக்கணும், இரண்டாவது உரிய உழைப்பை கொடுக்கணும், மூணாவது உரிய ஓய்வை கொடுக்கணும். நீங்கள் மினிமம் 6.5 hours இல்லைனா ஒரு 7 hours இல்லைனா அட்லீஸ்ட் 6 hours டெய்லி தூங்கி தாங்கணும். அப்படி தூங்காமல் சம்பாதிக்காது, சாபமான வருமானத்தை சேர்க்காது. சிலருக்கு நிர்பந்தம் இருக்கலாம், வேற வழி இல்லை பிரதர், என்னால் 6 மணி நேரம் தூங்க முடியாது, ஏன்னா என்னுடைய வேலை அந்த மாதிரி. வேலை அந்த மாதிரி, அந்த மாதிரி வேலையை உருவாக்கி வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரம் வேலை செய்கிற வேலைகள்லாம் போகக்கூடாது. ஒரு மனிதன் நார்மலாக ஒரு நாள் எவ்வளோ மணி தான் வேலை செய்யணும் சொல்லுங்கள்? 8 மணி நேரம். சூழல் இப்போ வித்தியாசமாக இருக்குது, 10 மணி 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி வேலை செஞ்சுக்கிட்டு, வேலை செய்கிறதா என்னுடைய வாழ்க்கை, சம்பாதிக்கிறதா என்னுடைய வாழ்க்கை, தொழில் தான் வாழ்க்கை. காலையில் போய் கடையில் உட்காந்துக்கிறது, நடுராத்திரி எழுப்பி வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வைத்து கொண்டா உங்கள் உடல் கெட்டது. நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க? உங்கள் உடலுக்காக வாழ்கிறீங்க. உடல் நல்லா இருக்கணும்ல, உடல் நல்லா இருந்தால் எல்லாமே செய்ய முடியும். பரலோகத்துக்கு போனாலும் உடல் வேணும்ல, இப்போ ஆவிலே போயிடுவீங்களா? இந்த உடலில் உலகத்தில் வாழுகிற பொழுது இந்த உடலில் இருந்தாங்க, அதனால தான் வேதமான உங்களுடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அப்போ ஆலயத்தை பராமரிக்கிற மாதிரி உங்கள் சரீரத்தையும் பராமரிக்கணும். அப்போது 3 காரியங்கள் பார்த்தோம். 1, உடலுக்கேற்ற உணவு, உடலுக்கு தேவையான உழைப்பு, 3வது உடலுக்கு தேவையான ஓய்வு. ஓய்வெல்லாம் எடுக்காமல் சாதனை புரிஞ்சுக்கிட்டெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது, கர்த்தர் எனக்கு பெரிய கிருபை கொடுத்துருக்கார் பிரதர். சில அரசியல் தலைவர் இப்படி தான் போய் சொல்லுவாங்க, நான் 4 மணி தான் தூங்குவேன், அவங்க நல்லா தூங்குவாங்க, நீங்கள் கதை விடுவாங்க.
அவங்க உடம்பு இருக்கிற இருப்பை பார்த்தாலே தெரியுது, நாலு மணி நேரம் தூங்குற ஆள் மாதிரியே தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் நாலு மணி நேரம் தூங்குற என்ன நடக்கும் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இந்த அரசியல் தலைமை வாழ்நாள் முழுது எதுக்கெடுத்தாலும் பொய் சொல்லி பழகுனால எங்கள் தலைவர் 2 மணி நேரம் தான் தூங்குவார், மீதி நேரமெல்லாம் மக்களுக்காக சேவை செய்கிறார் அப்படின்னு. ஒன்றும் கதை கிடையாது, சுத்த பொய். இந்த அரசியல்வாதி சொல்கிற பொய்யெல்லாம் என்ன செய்யாங்க, அவன் அந்த ஜெயலலிதா அம்மா அப்படியே சொல்லிட்டு கிடந்தாங்க, 4 மணி நேரம் தான் தூங்கும் அப்படின்னு. சரி, போதுமான அளவுக்கு தூங்குங்க, போதுமான அளவுக்கு வேலைக்கு உடம்புக்கு வேலை கொடுங்க. என்ன பிரதர், இன்னைக்கு தேவ செய்தின்னு சொன்னீங்க, என்னமோ பேசிட்டு இருக்கிறீங்க, இது தேவ செய்தி இல்லையா? நம்ம எப்பவுமே பரலோகத்தை பற்றி பேசணும், பரிசுத்தத்தை பற்றி பேசணும், உடலை பற்றி பேசணும். உடலையும் நம்ம என்ன செய்யணும், வி ஹேவ் டு கிவ் மோர் கேர் ஃபார் அவர் ஃபிசிக்கல் பாடி. எனவே உடலுக்கு அப்போ உடலில் உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால், அந்த உடலில் இருக்க வியாதினிங்கிற மாதிரி வியாதியை உருவாக்கி கொண்டிருக்க, மேனுஃபேக்சர் பண்ணி கொண்டிருக்கிற, நீ உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஏரியாவுக்கு வா, வந்து அட்யூர் லெவலில் அவசியம் இயன்ற வரைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யணும். இரண்டாவதாக, பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனைகள் ஏன் வருகிறது? பெரும்பாலான பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் என்றால், நம்முடைய ஒழுங்குபடுத்தப்படாத ஆசைகள், நம்முடைய எல்லை கடந்த ஆசைகள், நம்முடைய நிலைமைக்கு மிஞ்சின ஆசைகள். ஆசைகள் தவறல்ல, போன வாரம் கூட பார்த்தோம்ல, ஆசைகள் என்பது குதிரை போன்றது, குதிரை நமக்கு வேணும் பிரயாணம் பண்ணுறதுக்கு. ஆனால் குதிரைக்கு என்ன வேணும், கடிவாளங்கள் வேணும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஏன் கடனாளியானாய், கடன் வாங்க வேண்டிய நிற்பது எப்படி வந்தது, இயற்கை கொடுத்ததா, இல்லை என்றால் உன்னுடைய தவறான வழிகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான ஆசைகள் கொடுத்ததா, உன்னுடைய தவறான நிர்வாகம் கொடுத்ததா, உன்னுடைய தவறான முடிவுகள் கொடுத்ததா, உன்னுடைய நிலைமைக்கு மிஞ்சி போய் கடன் வாங்கினாயா? உனக்கு 1 லட்சம் ரூபாய் கூட வாங்கிட்டு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு கெப்பாசிட்டி கிடையாது, நீ 10 லட்சம் 15 லட்சம்னு வாங்கினியா? So you have done some wrong. You must realize that. நீங்கள் உங்களுடைய எல்லைகளை மீறி கடன் வாங்குகிறீர்கள், உங்கள் எல்லைகளை மீறி உங்களை விரிவாக்கம் பண்ணுகிறீர்கள். உங்களுடைய வருமான எல்லைக்கு உட்பட்டு தான் வாழ வேண்டும் இல்லையா? அடுத்தவருடைய வருமானத்தின் அளவில் நீங்கள் வாழக்கூடாது. அவன் 50,000 சம்பாதிக்கலாம், 2 லட்சம் சம்பாதிக்கிறான், அவன் எப்படி வாழ்கிறான் அதே மாதிரி இல்லை, உன்னுடைய வருமானத்தினுடைய எல்லை. அப்போ நிறைவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, பொருளாதார பிரச்சனை ஏன் வந்தது? வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது, நீயோ கடன் வாங்குவாய் அப்படியே சொல்லுது, நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய். அதனால நீங்கள் சும்மா கொடுக்கலனா கடனாவது கொடுங்க, ஆனால் பார்த்து கொடுங்க. யாருக்குமே கொடுக்கறவள திருப்பி தரது கெப்பாசிட்டின்னு பார்த்து கொடுங்க, அது நல்லதுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காந்தி கடக்கில் எழுதிடுங்க, மகாத்மா காந்திக்கு, அவர் திருப்பி வந்து கொடுக்க போகிறதே கிடையாது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன்னா, கடன் கொடுங்க, கடன் கொடுத்தாலும் மனசுக்குள்ளே எழுதிடுங்க, இது வாரா கடன், இது விஜய் மல்லையா கடன். விஜய் மல்லையா கடன் தெரியுமா? அவர் ஆயிரக்கணக்கில் கோடியை வாங்கிட்டு எங்கே போயிட்டாரான், வெளிநாட்டுக்கு போய் அங்கே சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார் பாவம். நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்க, எல்லாருக்கும் ஹெல்ப்புங்கிற பேரில் கொடுக்காவிட்டாலும் கடனுங்கிற பேரில் கொடுங்க, கொடுத்துட்டு மனசுக்குள்ளே எழுதிடுங்க, என்ன இது வர்றது வருவதாக நான் எதிர்பார்த்து கொடுக்கல, வந்தால் வரட்டும் வரலன்னா போகட்டும். அதே இடத்துல வாங்குறவங்க இப்படி எண்ணக்கூடாது, நான் கடன் என்று வாங்குகிறேன் ஆனால் மனதுக்குள்ளே என்ன வச்சுருக்கிறேன், என்னை ஆண்டவர் என்கிட்ட கடன் வாங்குவாய்னு சொல்லலை, நீ கடன் கொடுப்பாய்னு தான் சொல்லிக்கிறவளே கடன். அப்போ நான் வாங்கினது என்னது, இந்த சில பாஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் கடன் கொடுப்பாங்க, நான் சொல்லுவோம் இந்த யார் கடன் கொடுத்தாலும் கொடுங்க, பாஸ்டர்ஸுக்கு மட்டும் கொடுக்காதீங்க. கொடுத்த ஐயா கடன் தானா இது, இல்லை எதிர்காலத்தில் இது காணிக்கையாக மாறுமா, சொல்லி கொடுங்க. ஏன்னா பாஸ்டர்கள் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க, கடனை தான் வாங்குவாங்க, நிலத்தை வாங்குவாங்க, ஜுவல்ஸை வாங்குவாங்க, கேஷை வாங்குவாங்க, உங்களுடைய டெபாசிட்டை வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது வச்சுருக்க காசை வாங்குவாங்க, வாங்கிட்டு கர்த்தருக்காக செய்யுங்க கர்த்தருக்காக செய்யணும்னு சொல்லுவாங்க. நாம் கர்த்தருக்காக செய்கிறத நம்ம செய்யணும். ஆனால் இவர் கடன் தான் வாங்குவார், திருப்பி கேட்க போகிறவள்ள, என்ன சிஸ்டர் கர்த்தருக்குள்ள நல்லா வச்சுருக்காருல்ல, உங்கள் பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான்ல, கர்த்தருக்காக தானே செஞ்சீங்க, இல்லைப்பா நீங்கள் கடன் தானே கேட்டீங்க, அதுக்கு நான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் சேர்த்து வச்ச பணம் இருக்கட்டும், கர்த்தர் பார்த்து வர பிள்ளைய, நான் என்ன பண்ணிட்டேன், கர்த்தருக்காக தானே செலவு பண்ணேன், நீங்கள் கடன் கொடு நான் காணிக்கை தான் கொடுக்குறதா நினச்சிட்டு வாங்கினேன், நீங்கள் எப்படி மனசுக்குள்ளே கடன் வச்சுருக்கீங்களா, என்ன பாச சொல்லி சொல்லியிலே வாங்கினீங்க. அதனால் யார் கடன் கொடுத்தாலும் யார் கொடுக்காதீங்க, ஏன் அவரை பாவியாக்காதீங்க, அவரும் பரலோகத்துக்கு போகணும். உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு அவர் அப்புறம் பொய் சொல்ல வச்சு திருப்பி கொடுக்கணும், நிலைமை உருவாக்க வச்சு நான் கேட்டாலும் சரி தான், நான் கேட்டாலும் அப்படி தான் திருப்பி தருவாருங்க நம்பிக்கை இருந்தால் என்ன செய்யுங்க, கொடுங்க. ஆனால் என்ன செய்யுங்க, ஹிஸ்டரியை பாருங்கள். சரி இருக்கட்டும், எதற்கு சொல்லுங்கன்னா, அநேகருடைய கடன்கள், அநேகருடைய பொருளாதார நெருக்கடி, எல்லைகளை கடந்த ஆசைகள். உன்னுடைய ஆசைகளுடைய எல்லைகளை நீ சுருக்கணும். எந்த அளவிற்கு உனக்கு ஆண்டவர் சூழலை கொடுத்துக்காரோ அந்த சூழலுக்கு தான் என்ன செய்யணும், நீ இது பண்ணணும். அப்போ நிறைய பேருடைய கடன் இந்த அதாவது ஆசைகளை குறைக்கிறது கிடையாது, வழிகளை மாற்றுறது கிடையாது, அதே பழைய நாட்கள் அதே வழிகளை பிரயாணம் பண்றது, அந்த டெண்டன்சி மாறவே மாறாது, போக போக போக போக இன்னும் இன்னும் அந்த கடன்கள்லேயே வாழ்றது.
எனவே கடன்கள் ஏன் வந்ததுன்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன, ஞானமின்மை, தேவனை முன்வைத்து வாழாமை, தேவனுடைய ஆலோசனைகளை தேடாமை, வேத வார்த்தைகள் முக்கிய கூடாமை, இவைகளெல்லாம் செஞ்சுட்டு தாங்க நம்ம கடனாளி ஆகிறோம். கடன் மட்டுமல்ல, பல நெருக்கடிகள் ஏற்படுகிறது இல்லையா, பொருளாதார பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உங்களுடைய ஆசைகளை முதலாக நீங்கள் சீர் பண்ணணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது உறவு பிரச்சனைகள். உறவு பிரச்சனைகள் பெரும்பாலும் எதனால் ஏற்படுகிறது என்றால், எதனால் ஏற்படுகிறது, எல்லாம் நான் தான் சொல்லணுமா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீங்க, உறவுகளுக்குள்ளே இருக்கிறீங்க. என்ன பாலமுருகன் ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறாரு, நான் என்ன சொல்ல முடியும் சிஸ்டர், இதாக சொல்கிறீங்களா, சத்தமாக சொல்லுங்கள், விட்டு கொடுக்காமல் போகிறதுனால. சாரி, அவங்க ஒரு நல்ல ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க, டாப்ஸ் எதாவது இருக்கா, இல்லை நாங்கள் இதை பக்கத்தில் இருக்கிறாங்க. சரி, வேறு பாபு தலையாத்த பக்கம் திருப்புறாரு. உறவுகள் ஏங்க சார் பிரச்சனை வருது, அது அவருக்கு தெரியாது, ஏன்னா உறவுகள் பிரச்சனை வந்தால் தானே தெரியும், எஸ் சரக்கா இருக்கிறாங்களா. சரி பிரதர், வாய் திறந்து பதில் சொல்ல முடியாத ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிற இடத்துல நேரத்தில் இதெல்லாம் கேட்கலாமா, தனியாக கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்ன செய்கிறீங்க நினைக்கிறீங்க. பெரும்பாலான நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் உறவு பிரச்சனைகளுடைய காரணம் என்ன, நீங்கள் இன்றைக்கி எனக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லைங்க, என் குடும்பத்தில் சந்தோஷம் இல்லைங்க, நாங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழலைங்க, ஜெபம் பண்ணுங்க, இதெல்லாம் சில விஷயங்கள் ஜெபம் சொல்லும் பைபிளில், இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம், சரி நான் சொல்கிறேன் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனை ஜெபத்துலேயும் போகாது உபவாசத்துலேயும் போகாது அப்படி இருக்கு. இது அதை விட பெரிய பிசாசு. எந்த பிசாசு, இந்த உறவுகளுக்கு இடையிலே வருகிற பிசாசு. ஆண்டவர் சொன்னார்ல இந்த வகை பிசாசுன்னு சொன்னார்ல, அந்த வகை பிசாசை விட அது சிலருக்கு சேஷ்டைகளை காட்டிட்டு போகிற பிசாசு, இது வேற விதமான பிசாசு. இந்த விதமான பிசாசுகளை வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து எதுன்னு சொன்னா, உங்களுடைய தவறான சுபாவங்கள், இல்லை என்றால் உங்களுடைய நல்ல சுபாவ குறைவுகள். ஒன்று உங்களுடைய ராங் ஆட்டிடியூட்ஸ், ராங் பிஹேவியர்ஸ், கேரக்டர். பெரும்பாலும் உடைய உறவுகளுடைய பிரச்சனைகளை திரும்பி உள்ள போய் பாருங்கள், அதை பார்க்காதபடிக்கு என்னுடைய சுபாவம் அப்படியே இருக்கும், என்னுடைய மென்டாலிட்டியெல்லாம் அப்படியே இருக்கும், எனக்கு குடும்பம் நல்லா இருக்கணும், சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிறைவாக இருக்கணும், நிம்மதி இருக்கணும், கனவு காணக்கூடாது. உங்கள் சுபாவங்களை நீங்கள் சீர் செய்யாத வரைக்கும் பாருங்கள், நிறைய பஞ்சாயத்து பண்ணுவாங்க, குடும்பங்கள் கூட பிரச்சனை வருது, பொண்ணு சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டுது, அப்புறம் என்ன செய்வாங்க பெரியவங்க எல்டேஸ் எல்லாம் கூடி உட்காந்து, இல்லை இப்போ கிறிஸ்தவ குடும்பம்னா பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து, அப்புறம் சர்ச்சில் இருக்கிற முக்கியஸ்தர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, மத்தியஸ்தம் பண்ணி வைப்பாங்க. என்னதான் மத்தியஸ்தம் பண்ணாலும், பஞ்சாயத்து பண்ணாலும், என்னதான் தேவ சமூகத்தில் ஜெபித்து சில காரியங்களை செஞ்சாலும், மறுபடி பழைய கிழவி அப்படி தானே, பழைய குருடியா, ஓ ரைட், பழைய குருடி கதவு தரையே. நீ என்னதான் ஜெபம் பண்ணி வச்சாலும், உபவாசம் பண்ணி வச்சாலும், பாஸ்டர் வந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் நாட்டாண்மை வந்தாலும் சரி, பஞ்சாயத்து பண்ணாலும் சரி, மனிதனுடைய அடிப்படை சுபாவங்கள் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்திருக்கிற. அந்த சுபாவங்களில் மாற்றம் ஏற்படாத பொழுது எத்தனை தான் பஞ்சாயத்து வச்சாலும் சரி, எத்தனை தான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி, எப்படி தான் கோர்ட்டுகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணாலும் சரி, என்ன செய்ய மாறாத, ஐயா மாறாது, மனமும் குணமும் மாறாது. சுபாவ மாற்றங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சுபாவங்கள் தான் உனக்கு பல பிரச்சனைகளை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த சுபாவங்களை குறித்து சிந்திக்கணும். உனக்கு எனக்கு எந்த மாதிரிப்பட்ட பிஹேவியர் இருக்குது, எந்த மாதிரிப்பட்ட மைண்ட் செட் இருக்குது. ரெண்டு பிரச்சனை, ஒன்று we have some bad qualities, இன்னொன்று we don't have some better qualities. சில இடங்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நம்மளதில் கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் கெட்ட சுபாவங்களை சந்திக்கும்படியான நல்ல சுபாவங்கள் இல்லை. அப்போ வாழ்க்கையில் வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது வெறும் ஜபங்களினால் அல்ல, வெறும் விசுவாசத்தினால் அல்ல, வெறும் காணிக்கையினால் அல்ல, உங்களுடைய சுபாவங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். ஆகாய தீர்க்கதரிசி புத்தகம் 1 அத்தியாயத்தினுடைய 5-7 வசனங்களையும், 17 வசனத்தையும், 2 அத்தியாயத்தை 17 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஆகாய தீர்க்கதரிசி அவர்கள் அந்த நாட்களை சந்தித்துக் கொண்டிருந்த பல பிரச்சனைகளுக்கு காரணம் என்று சொல்கிற பொழுது, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அப்போ உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணம், உங்களுடைய சுபாவங்களை சிந்தித்து பாருங்கள், இது எங்கிருந்து வந்தது, ஃப்ரம் ஹுவேர் இட் ஹஸ் கம். அதை பார்க்காதபடி நீங்கள் சர்ஃபஸில் வந்து இது போல செட் பண்ணி செட் பண்ணி, இல்லைங்க இது 2 நாள் இருக்கும், 1 நாள் இருக்கும், will never find the proper solution. அடித்தளங்களை பாருங்கள், ஆணிவேரை பாருங்கள். உங்களுடைய சரியற்ற சுபாவங்களினால் அந்த குடும்பத்தில் வந்தது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு நல்ல சுபாவம் தாங்க, எனக்கு கெட்ட சுபாவம் கிடையாது. உங்களுக்கு கெட்ட சுபாவம் இல்லை, ஆனால் நல்ல சுபாவம் இருக்குதா, கெட்ட சுபாவத்தை தாங்குற சுபாவம் இல்லாமல் இருக்கா, இல்லை. அப்போ 3 காரியங்களை கவனித்து பார்க்க வேண்டும். நோய் நாடி நோய் முதல் நாடி, அது இன்னைக்கு வாய் நாடி வாய்ப்பு செயல், நம்ம குரலில் படிக்கிறோம் திருக்குறள். வாழ்க்கையில் உங்களுடைய காரணங்களை கண்டுபிடிங்க. உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே உடல் சார்ந்த பிரச்சனை, நான் சொல்லியிருக்கேன், அனைத்தும் நம்முடைய தவறுகள்னால தான் உடலில் பிரச்சனை வர்றது அர்த்தம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வியாதிகள் இதில் வருகிறது, அதுவும் நிறைய வியாதிகள் இவைகளால் வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதற்கு அப்பால பியாண்டவர்
கெப்பாசிட்டி நம்முடைய பியாண்ட் அவர் நேச்சர் சில விஷயங்கள் வரும், அதுவல்ல. ஆனால் நீங்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள், உங்களுடைய பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளுடைய காரணங்களை கவனியுங்கள், மூன்றாவதாக உங்களுடைய உறவு சார்ந்த பிரச்சனைகளை. நீங்கள் சுபாவங்களையும் சரி பண்ண மாட்டோம், வழிகளையும் சரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தால் நீங்கள் உண்மையான தீர்வை காண முடியும். நான்காவதாக, நீங்கள் தேவனை தேடுகிறவளாக இருந்தீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில தேவனை தேடுவது என்று சொன்னால் ஜபிக்கிறவளாக இருந்தீர்களா கேட்கவில்லை. தேவனுடைய நீதியை தேடுகிறவளாக, தேவனுடைய நியாயங்களை தேடுகிறவளாக, தேவனுடைய பரிசுத்தத்தை தேடுகிறவளாக, தேவனுடைய நோக்கத்தை தேடுகிறவளாக இருந்தீர்களா? அப்படி தேடுகிறவளாக இல்லை என்றால் நீங்கள் அந்த காரணங்களை கண்டுபிடிக்கணும். இப்போ போய் ஜெபம் பண்ணிட்டு மட்டும் இருக்கிறதில்ல, உண்மையாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், ஒப்பு கொடுத்து. யூ ஹாவ் டு செட்டிலேட் த திங்ஸ், யூ நீட் டு ஹாவ் சம் கரெக்ஷன்ஸ். ஓசிய தீர்க்கதரிசி புத்தகத்துடைய 5வது அத்தியாயத்தை நான் வாசித்தோம், 15வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். ஓசியா 5வது அத்தியாயத்தினுடைய 15வது வசனம். அதுக்கு முந்தைய ஒரு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவள் ஆடுகளோடு மாடுகளோடு என்ன தேடி வருவாங்க, பட் தே வான் ஃபைண்ட் அவுட் மீ, என்ன கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா தே ஹவ் டு ரியலைஸ் தேர் மிஸ்டேக்ஸ். உன்னுடைய குற்றங்களை நீ கண்டுபிடித்து என்னை தேடுகிற வரைக்கும் நான் போயிடுவேங்கிறார். நீ ஜபமா பண்ணிட்டு கிடக்கிற, நீ உபவாசமா இருக்கிற, நீ ஜபக்கூட்டமா போற, நீ உபவாச கூட்டத்துக்கு போற, நீ ஊழியக்காரர்கிட்ட போற, யார் யாருக்கிட்டே போகிற. ஆனால் யுவர் நாட் ரியலைசிங் யுவர் ஓன் மிஸ்டேக்ஸ், உன்னுடைய சுபாவத்தில் இருக்கின்ற குறைவுகளை. பல நேரத்தில் சொல்றோம் அவர்கிட்ட தாங்க எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட தப்பான சுபாவம் இருக்குது, உங்ககிட்ட நல்ல சுபாவம் இருக்குதா அதை கண்டெயின் பண்றதுக்கு, அதை கவுண்டர் பண்றதுக்கு. இல்லைங்க, எல்லாமே அந்த லேடி தான் காரணங்க, ரைட்டு தான், ஆனால் உங்களுடைய நிலைமை என்ன? எனவே இந்த மூன்று காரியங்களையும் பார்க்க வேண்டும். அடுத்த கட்டத்தில் பார்க்கும் பொழுது நான் விரைவாக முடிக்க வேண்டும். இரண்டாவது பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் இரண்டாவது தீர்வு எப்படி வருதுன்னு சொன்னால், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உண்மையிலேயே தே ஆர் நாட் அட் ஆல் ப்ராப்ளம்ஸ், இவைகள் வாழ்க்கையினுடைய சில பகுதிகள். எல்லாவற்றையும் நம்ம பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் சிலவற்றை நீங்கள் வாழ்க்கையில் அக்செப்ட் பண்ண வேண்டும். சர்டன் ப்ராப்ளம்ஸ் யூ ஹாவ் டு அக்செப்ட், யூ ஹாவ் டு டேக் இட் ஆஸ் ஏ லைஃப் ஸ்டைல், ஒரு வாழ்க்கை முறை எடுத்துக்கணும். யூ ஹேவ் டு லேர்ன் டு லிவ் வித் தட், வாழ பழகணும். உங்கள் உடம்புல வியாதி வந்தால் கூட, வந்துச்சு அல்சர், அப்புறம் வாய் தொல்லை, நியூரோ ப்ராப்ளம், பேக் பெயின், ஃப்ரண்ட் பெயின், டாப் பெயின், பாட்டம் பெயின், அப்படி பல பெயின் இருக்குல்ல, மூட்டு வலி, முழங்கால் வலி, கீழ் வலி, மேல் வலி, அப்படி நிறைய வலிகள் இருக்குது. அப்புறம் டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, யாருக்கா வந்திருக்குதா? விசுவாசத்தில் சொல்ல போகலாம்னு டாக்டர் சொல்கிறார், போகாதுங்கிறார். அது வந்துன்னா இருக்குங்க, அது உங்களை பெரிய தொல்லைக்கு உட்படுத்தாதபடிக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணுங்கிறாங்க. டாக்டர் போய் வியாதிக்காசு கேட்குறாரு, அவர் மருந்து இப்போ தான் முதல் முறை எழுதுறார். சார் இது எத்தனை நாள் சாப்பிடணும்? வாழ்நாள் முழுதும் சாப்பிடும். ஆயில் இருக்கிறவரே என்ன செய்யும்? இல்லை வழக்கமாக 3-6 நேரம்னு சொல்லி எழுதுவாங்க, இப்போ இவருச்சு டெய்லி சாப்பிட சொல்லு. ஆமாம், இது உன்னோட என்ன செய்யும்? சில வியாதிகள், சில மருத்துவ விதிகளை நம்ம என்ன செய்யணும், மதிக்கணும். விசுவாசம் இருக்குது, எல்லாம் வாய் சவுடால் விட்டுட்டு போவாங்க மேடையில் நின்று, அத்தனை வியாதியும் போய்விட்டா அப்படின்னு. சில வியாதிகள் வந்துவிட்டால் இவைகள் நிமித்தமாக நீங்கள் மனதை போட்டு அலசடிப்படுத்தி கொண்டிருப்பதில், ஐயோ வந்து விட்டதே, நான் எவ்வளவு துள்ளி குதித்து மானை போல ஓடி ஆடி கொண்டிருந்தேன், சிட்டிக்குருவி போல இருந்தேன், பொட்டாம்பூச்சி போல இருந்தேன், எனக்கு இப்படி வந்து விட்டதே சொல்லி இன்னும் வியாதி ஆகிட்டு இருக்கிறது. வந்தால் வந்துட்டு போச்சு, வந்துட்டு போட்டும். இவைகளை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யுங்கள், இவைகளை அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணால் வாழும் ஆண்டு பெரிய கடவுளுடைய பெரிதான கிருபையினால எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க அப்படி சொல்ல முடியுமா? அப்படி இல்லை, வந்துச்சு அமைஞ்சு போச்சியா, ஏத்துக்கிட்டு சொல்யூஷனை தேடு. ஒரு பக்கம் ஜெபம் பண்ணு, இன்னொரு பக்கம் புலம்பிகிட்டே உட்காராத. இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, இப்படி வந்துச்சு. ஒரு காலத்தில் எப்படி இருந்தேன் தெரியுமா? அதுக்கு என்ன செய்யறது? ஒவ்வொருத்தங்க வயசாகிறவள்ள திரும்பி பார்க்குறவள, ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா, எப்படி இருந்தவன் தெரியும். அதான் அந்த உலகம், நீ ஒரே மாதிரி இருக்க முடியாது. என்ன தான் தகுதத்தம் பண்ணாலும் நாள் போக போக நீ என்ன செஞ்சிருப்பா, நலிந்து கொண்டு தான் இருப்பா, ஒன்றும் சொல்ல முடியாது. எனவே இதை ஒன்றை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள். வியாதிகள் வந்துவிட்டால் அந்த வியாதிகள் தொடர்பான பதட்டங்களோடும் கலக்கங்களோடும் அதை குறித்த புலம்பலோடும் இருக்கும் பொழுது அது இன்னொரு வியாதியாக மாறுகிறது. உனக்கு மென்டல் ட்ரபுளம் வந்துடும் சீக்கிரமாக சேர்ந்து. இப்போ உடம்புல மட்டும்தான் வியாதி வந்திருக்கு. ஆக வாழ்க்கையில் வியாதிகள் வந்துவிட்டால் அது மட்டுமில்ல, இன்னொன்னையும் கவனிக்கணும். நிறைய வியாதிகளை உருவாக்குறது எது தெரியுமா? உருவாக்குறது எது? நம்முடைய மனம். மனம் கவலைகளின் ஆளுகைக்குள் வருகிற பொழுது உடல் வியாதிகளுடைய ஆளுகைக்குள் வரும். மனம் தேவ ஆளுகைக்குள் இருக்கும் பொழுது கவலைகள் ஆள முடியாது, அதனுடைய விளைவாக உடம்பையும் நிறைய வியாதிகள் ஆள முடியாது.
ஆக வாழ்க்கையில இவள் வந்துவிட்டால் இவைகளை குறித்து நீங்கள் பதட்டமடைந்து கொண்டிருப்பல். ஆண்டவர் நம்மை குணமாக்குவார், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம். சிலவேல பவுல போல என் கிருபை போது உண்டா என்ன பண்றது, நாம ஜெபம் பண்ணது வியாதிக்காக. ஆண்டவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதுமானதாக இருக்கும். அப்புறம் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, பலவீனத்திலும் அவருடைய பலம் விளங்கும் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய பலவீனங்களிலும் பெருமை பாராட்டுகிறேன் என்று 2 கொரிந்தியர் 12:10 சொல்றது மாதிரி நாம வாழ வேண்டும். இதெல்லாம் யதார்த்தமான வாழ்க்கைகள். அல்லேலூயா. எனவே வியாதியே நினைத்து நினைத்து நினைத்து நினைத்து கொஞ்சம் தாங்க உடம்பு வலிக்கும் உடனே, அதனால எலும்புறதே கிடையாது. எலும்பு ஒன்றும் ஆகாது, இல்லை நான் விழுந்துட்டேன் என்ன பண்ணுறது, விழு அந்த அளவுக்கு ஒன்றும் வரல, வர வச்சிடாத. கொஞ்சோண்டு போதும் சிலருக்கு ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறதுக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் அதை பண்ணி நான் அதையே நினைத்துக்கிட்டு அதே இது பண்ணிட்டெல்லாம் நான் எனக்கு கூட என்ன சில உடல் அசங்கங்கள்லாம் உண்டு, நான் அதே ரசிச்சுட்டு வாழ்ந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஓடி ஆடி கொண்டு நிறைய வேலைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறேன், அதுக்காக விழுந்து விழுந்து தூக்கிட்டே இருக்கிறது கிடையாது. எனவே வாழப்பழங்கள். இரண்டாவதாக உங்களுடைய பொருளாதார சூழல்கள், உங்களுடைய வாழ்வின் தேவைகள் உரிய விதமாக சந்திக்கப்படவில்லை, உங்களுடைய ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லை, உங்களுடைய உணவு தேவைகள், உங்களுடைய உடை தேவைகள், உங்களுடைய உறைவிட தேவைகள், உங்களுடைய வாழ்க்கையினுடைய பிற தேவைகள் அநேகம் உங்களால் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு இல்லை. இவர்களும் பிரச்சனை தான். எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க என்ன மாதிரி ருசி ருசியாக சாப்பிட்றாங்க என்னால் சாப்பிட முடியலையே, ஒரு ஒருத்தங்க தினசு தினசா ஓ எப்படி உடுக்குறாங்க என்னால் உடுக்க முடியலையே, ஒரு சிலவங்க போடு போடுன்னு எவ்வளோ நகை போடுறாங்க என்னால் போட முடியலையே, ஒரு சிலவங்க என்ன மாதிரிப்பட்ட சொகுசு வாகனங்களை போகிறாங்க என்கிட்ட ஒரு நல்ல வாகனம் இல்லையே, இந்த எண்ணங்கள் வரும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு சூழ்நிலையை அனுமதித்திருந்தால், இல்லைன்னா உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாகி இருந்தால் அதை முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். அவங்க அவ்வளோ சாப்பிட்றாங்களே, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சாப்பிட்றாங்க, அவங்க சூழ்நிலையை அவங்க உடுக்குறாங்க, அவங்க சூழ்நிலையை அவங்க போடுறாங்க, அவங்க சூழ்நிலைக்கு அவங்க சுற்றுறாங்க, உன்னுடைய சூழல் என்ன? அப்போ சரி பவுல் சொல்கிற பொழுது வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், எந்த அளவுன்னு மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நீ வாழ்க்கையில் குறைவுபடுகிற பொழுது ஆண்டவர் ஏன் என்னை இப்படி வைத்திருக்கிறார், எல்லோரை போல நான் நன்றாக சாப்பிட முடியவில்லை, எல்லோரை போல உடுக்க முடியவில்லை, எல்லோரை போல அந்தஸ்தாக இருக்க முடியவில்லை, புலம்பிக் கொண்டாதே, மனரம்யமாக இருப்பதற்கு வேதம் சொல்லுகிறது. வாழ்ந்திருக்கும் கற்றுக்கொள், தாழ்ந்திருக்கவும் கற்றுக்கொள். என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவனா எல்லாவற்றையும் எனக்கு பலனுடன் வேதம் சொல்லுகிறது. டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அவங்க டெய்லி கரிசோறு சாப்பிட்றாங்க, சாப்பிட்டு அவங்கள்ட்ட காசு இருக்கு சாப்பிட்றாங்க, நம்மால் வந்து ரசத்தையும் மோரையும் இல்லைன்னா காரக்குழம்பையும் வெங்காய குழம்பு தான் சாப்பிட முடியுது, சாப்பிடுவோம் சந்தோஷமாக. அது நாம் என்ன பண்ணுறது, நம்ம சாம்பார் சாதத்தை ஃப்ரெண்டில் வச்சுக்கிட்டு அடுத்தவன் பிரியாணி சாப்பிட்றான் அதையே பார்த்துட்டு நினைக்கிறது. அவன் பிரியாணி சாப்பிட்றதையே கற்பனை பண்ணி கொண்டு நீங்கள் சாம்பார் சாதம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆண்டவர் சாம்பார் கூட சாதம் கூட இல்லாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை கூட சாப்பிடலைங்க, 10 நாளைக்கு ஒரு முறை கூட சாப்பிடல. எலும்பு கூடுகளை நம்ம பார்த்துக்கலாம், எலும்பு கூடுகளாக மனிதன் வாழ்கிறத பார்த்தீங்கன்னா சோமாலியா போன்ற கண்ட்ரிகளில் போனீங்கன்னா எலும்பு கூடுகளாக மனிதன் லிட்டரலாக வாழ்கிறத பார்ப்பீங்க. மாட்டுச்சாணத்தையும் ஆட்டுச்சாணத்தையும் இது போன்ற கழிவுகளை எல்லாம் சாப்பிட்டு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு இன்றைக்கி தயிர் சாதம் கிடச்சிருக்குதா, தக்காளி சாதம் கிடச்சிருக்குதா? நம்ம பார்வைங்க, எனக்கு தயிர் சாதம் இங்கே ஒரு நேரம் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன், எங்கள் அண்ணன் என்னமா சாப்பிட்றாரு, எங்கள் தம்பி எனக்கு பின்னாடி பிறந்தவன் அவன் என்னமா சாப்பிட்றான், அவன் என்னமா உடுக்கிறான், அவன் என்னமா ஜாலியாக வாழ்கிறான், எனக்கு இல்லை. உனக்கு இருக்கிறப்ப நிலவிப்பார், உன்னை ஒரு குறிப்பிட்ட வருமான எல்லைக்குள்ளே வைத்து கூட அந்த வருமான எல்லைக்குள்ளே வாழ பழகு. நான் இந்த வருமானத்தை கொண்டு எப்படி இங்கே வாழ்கிறது, எனக்கு 15,000 ரூபா தான் வருமானம் இருக்குது, இருக்கட்டும், 10,000 ரூபா வருமானத்திலே வாழ்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நான் 15,000 ரூபா வருமானத்தை வாங்கி வச்சுருவேன், 10,000 ரூபா வீட்டு வாடகையில் தான் இருப்பேன்னா நான் காரில் தான் போவேன். உன வருமானம் எவ்வளோயா, 15,000 இருந்தாலும் நான் என்ன செய்வேன், காரில் தான் போவேன், 15,000 இருந்தாலும். அப்புறம் இதை கேட்டான், அப்புறம் இவங்கெல்லாம் இருக்கலாமோ, இவங்கெல்லாம் இருக்கலாமோ, எவ்வளோ பாஸ்டர்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்களோ பேராயர் இருக்கிறாங்களோ அதை விடு, உன்னை ஒரு சூழலில் ஆண்டர் வச்சிருக்காருன்னா அந்த சூழலை அக்செப்ட் பண்ணினா உனக்கு பாதி பிரச்சனை நீங்கும். அவங்க இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க, அவங்க கொடுக்குறாங்க, இவங்க கொடுக்குறாங்க. உன்னுடைய வருமான எல்லைக்குள் உடுத்து பழகு. பக்கத்தில் இருக்கிறோம் எப்படி உடுக்கான்னு பார்க்காத, சண்டையில் உன் பக்கத்தில் இருக்கணும் நல்ல ஒவ்வொரு வாரமும் ஒன்று உடுக்கட்டும், அவனை அந்த சூழலை கொண்டு வந்திருக்கலாம். அவன் நேற்று நிலமும் உனக்கு தெரியாது, அவனும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எப்படி வாழ்ந்தான் உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து இன்றைக்கு வாழ்கிறத பார்க்குறாங்க, நேற்றைக்கு அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா? இன்றைக்கி நான் சட்டை போடுறேன்னா சில நினைக்கலாம், இத்தனை சட்டை போடுறேன்னு. நான் ஒரு காலத்தில் 3 சட்டைகளை மட்டும் வைத்து கொண்டு கன்வென்ஷன் பிரசங்கியாராக இருந்தேன், 3. நான் இன்றைக்கி கன்வென்ஷன் மீட்டிங் போகணும்னா அன்னைக்கு துவைக்கணும், துவைச்சி காய விட்டுட்டு அதை தான் எடுத்துகிட்டு மீட்டிங் போகணும், அப்படிலாம் வாழ்ந்தவன் தான். அடுத்த உள்ள நிலைமையில உற்று பார்த்து கொண்டிருப்பார். உன்னுடைய வருமான எல்லைக்குள் வாழ்வதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, அதற்கு பிறகு உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவரே, தந்த இந்த வருமானத்துக்காக நன்றி, இந்த சின்ன வீட்டுக்காக நன்றி, இந்த சின்ன வாகனத்துக்காக நன்றி, எல்லாரும் இப்போ எனக்கு கார் இல்லை பரவாயில்ல, உன்னுடைய எல்லை இது தானே, அதுக்குள்ளே வாழப்படகு. அதை விட்டு விட்டு
உன்னுடைய வருமான எல்லைக்கு மீறி சாப்பிடணும், எல்லைக்கு மீறி உடுக்கணும், எல்லைக்கு மீறி சொகுசாக இருக்கணும், எல்லை மீறி அனுபவிக்கணும்னு சொன்னால் யூ ஆர் வயலேட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் காட். மனரமியத்தோடு வாழ்வதற்கு நீ பழகவில்லை, போதுமன்ற மனதுடனே கூடிய அப்போ ஆண்டவர் எங்களுக்கு இப்படியே வச்சிருவாரா? ஆனால் இப்படியே சிந்தித்து கொண்டா இப்படி தான் வச்சிருவார். கடைசியில் ஒவ்வொரு நிலம் இப்படி தான் இருக்கும். இல்லை, சந்தோஷமாக இரு, சாம்பார் சாதம் சாப்பிடு, தயிர் சாதம் சாப்பிடு, அதுவும் நல்லா உன ஹெல்த்து கொடுக்கும். கர்த்தர் உன்னை ஒரு நாள் கறிசோறு சாப்பிட வைக்கிறது வரைக்கும் என்ன செய்ய, நீ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சாப்பிட்றதெல்லாம் பார்க்காத, பக்கத்துலேருந்து கறிவாசனெல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. வாழ பழக வேண்டும், இதுதான் சல்யூஷன். அல்லேலூயா. இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது வாழ்க்கையில் நிச்சயமாக காட் வில் டூ சம் மிரக்கிள். நீ நினைத்திராத வேலையில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை உனக்காக செய்வார். ஏனென்றால் உன்னை வைத்த சூழலுக்கு, ஒரு எலியாவை போல ஒரு காகத்தினுடைய வாயிலிருந்து விழுகிற உணவை தின்னும்படியா தேவன் வைத்திருந்தா சாப்பிடு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அடுத்த வேளை உணவுக்கு வழி இல்லாத ஒரு விதவியினுடைய வீட்டில் தங்கியிருந்து அவள் போன்ற சாப்பாட சாப்பிட வேண்டிய ஒரு அற்ப நிலைமையில தேவன் வைத்திருக்கிறாரே, வைத்தால் சாப்பிடு. இது கூட அநேகருக்கு இல்லையே. உன்னை ஆதரிக்கிற ஒரு விதவி இருக்கிறாள் அல்லவா, அதை நினைத்துக்கொள். ஐயோ, நான் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி, போயும் போயும் கணவன் இல்லாத ஒரு பொண்ணு, அவன் வீட்டிலேருந்து அவளுடைய வருமானம் சாப்பிட வேண்டியிருக்குதே. இல்லை, கர்த்தர் உன்னை எந்த சூழலை வைத்திருக்கிறார், அக்செப்ட் இட், த ஓப்பன் ஹார்ட். போதும் ஆண்டவரை, நீர் கொடுக்குற இந்த தயிர் சாதம் போதும். நிலைமைக்கு அப்பால போகாதீங்க. உங்களுக்கு பைக்குக்கு ஃபியூலை வாங்கி போட முடியாத நேரத்தில் காரில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது. உங்களுடைய வாழ்வின் வருமான எல்லைக்குள் வாழுகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நீங்கள் கற்பனை செய்திராத உயர்வுகளை என்ன செய்வார், உங்களுக்கு கொடுப்பார். மூன்றாவதாக, உறவின் பிரச்சனைகள் எப்படி தீர்வு காண்பது? வாழ்க்கையில் உறவுகள், கணவனுக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக என மனைவி அமையவில்லையே. மனைவிக்கு ஒரு அங்கலாய்ப்பு, நான் எதிர்பார்த்த விதமாக, கனவு கண்ட விதமாக என கணவன் அமையவில்லையே, என்ன செய்வது? என்றைக்கு தான் கர்த்தர் நிலைமை மாற்றுவார்? என் கணவனுடைய மனநிலை எப்பொழுது மாறும்? என்னுடைய மனைவியுடைய மைண்ட் செட் எப்பொழுது மாறும்? அங்கலாய்ப்பு, புலம்பல், ஏக்கம், என்றைக்கு தான் ஆண்டவர் கிருபை செய்வார்? செய்யட்டும். ஆண்டவருடைய வாழ்விலே அந்த சூழலுக்குள் வருகிற வரைக்கும் இருக்கிற நிலைமை ஏற்றுக்கொள். உன் மனைவி எதிர்பார்த்த விதமாக இல்லையா, அக்செப்ட். உன்னுடைய கணவன் எதிர்பார்த்த விதமாக இல்லை, ஏற்றுக்கொள். மாற்றங்களை தேடாதே. அதற்கு பதிலாக நீ முறுமுறுத்து கொண்டும், ஒவ்வொரு முறை அதைசு குறித்தை சிந்தித்து கொண்டும் நீ புலம்பிக் கொண்டு வாழ்ந்தால் இந்த நிலைமை மாறவே மாறாது. மிக மிக இன்னும் என்ன செய்யும், மோசமடையும். ஆக வாழ்க்கையில் சில காரில் அமைந்து விட்டதா, அதனுடைய காரணங்களை எல்லாம் உற்று கவனித்துக் கொண்டிருப்பதில்லை. எங்கே தப்பு பண்ணோம், ஏது தப்பு பண்ணோம், இல்லை நடந்து இப்பொழுது அக்செப்ட் பண்ண, அவ்வளோதான். அடைய அமைந்தாய்த்து விட்டது. ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம், திருச்சிக்கு போகணும், மதுரைக்கு போகணும், அது டக டகான சத்தம் வருது, கொஞ்சம் கண்ணு மூடி இருக்கமும் விடலை, அடிக்கடி கம்பியை பிடிச்சிக்க வேண்டியது இருக்குது. ஏறிட்டில்ல, மதுரை போகிறது வரைக்கும் சமாளிச்சிக்கும். இல்லைங்க, இந்த வண்டியில் நான் பண்ண மாட்டேன்னு இறங்கி போகிறது துடிச்சேன்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். ஏறிட்டோம்ல, இனி மதுரை போகிறது வரைக்கும் என்ன செய்யட்டும் யோசிக்கிறீங்க? அப்போ மதுரை போகிறது வரைக்கும் தான் நிலைமையா பிரதர்? இல்லை, முதலாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். சாதாரண டவுன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துக்கிட்டு போயிங்கில் உட்கார்ந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்கலன்னு சொன்னால், பிஎம்டபிள்யூவில் உட்காந்துருக்கிற சாதாரண 7 ரூபா டிக்கெட்டை கூட எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு உட்காந்துக்கிட்டு பஸ்ஸு என்ன பஸ்ஸுன்னு கேட்டால், வாழ்க்கையில் சில காரியங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அருமையான சகோதரிகளை, சகோதரிகளை, இதுதான் பெரிய தீர்வு. மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள் நான் எதிர்பார்த்த விதமாக இல்லை, இதே விதமான ஃபீலிங்கில் மற்றவங்க இருப்பாங்க. கணவன் நினைக்கிறான், என் மனைவி எனக்கு அமைய வேண்டிய விதமாக அமையாமல் போயிடுச்சேன்னு, அவன் ஒரு பக்கம் ஒரு மூலையில் உட்காந்து யோசிக்கிறான், அடுத்த மூலையில் அத்தம்மா என்ன பண்ணுது, அதே தான் சிந்திச்சு அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுறது? வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஏற்றுக்கொள்கிற மனநிலை உங்களத்தில் வருகிற பொழுது பெரும்பாலான பிரச்சனைகள் போய்விடும். சில நேரங்களில் யூ ஹாவ் டு பே எ பிக் காஸ்ட், பிக் பிரைஸ். உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நியாயங்களை நீங்கள் பலிபீடத்தில் வைக்க வேண்டும். வைக்கிற பொழுது தான் விடிவு காலம் வரும். அல்லேலூயா. வைத்தோடு நிம்மதியாக இருப்ப. எந்த மனைவி உன்னுடைய வாழ்விற்கு நீ பொருத்தமில்லை என்று எண்ணுகிறாயோ, உன் மைண்ட் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்பொழுது அக்செப்ட் பண்ணுகிற பொழுது, எப்பொழுது என்னுடைய கணவன் ஏற்ற விதமாக இல்லை என்று நீ எண்ணுகிறாயோ, பரவாயில்ல, எல்லாரும் ஏற்றவளாக இருக்கிறதுனால வாழ்கிறாங்க, நான் ஏற்றவளாக இல்லாதனால வாழ்ந்து காட்டுறேன். டேக் இட் அஸ் எ சேலஞ்ச். அப்பொழுது உன்னுடைய மனதில் சமாதானம் இருக்கு சார், சந்தோஷம் இருக்கு, நீ நிம்மதியற்றவனாக இருக்க மாட்டாய். அல்லேலூயா. சிலுவைகள் பலவிதம் உண்டு, எல்லாருக்கும் ஒரே விதம் கிடையாது. இதுவும் ஒரு சிலுவையாக இருக்கக்கூடும். ஏசின சிலருக்கு அடம் பிடிக்கிறோம், ஏசினா சிலருக்கு சுமந்த சிலுவை தான் எனக்கு வேணும். இல்லை, உனக்கு அலாட் பண்ண சிலுவையை எடுத்துக்கோ. அது உன்னுடைய குடும்பத்துலேயும் இருக்கும் சிலுவை, அது உன்னுடைய பிள்ளையாகவும் இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் அண்ணந்தம்பியாக இருக்கலாம், சில வழி உங்களுடைய பெற்றோரே உங்களுக்கு சிலுவையாக இருக்கலாம். சுமனு சுமப்பதற்கால அனுமதிக்கப்பட்ட நீங்கள் சுமக்கணும், அப்பொழுதான் நிலைமை மாறும். அல்லேலூயா. இயேசு எத்தனை முறை சிலுவை சுமந்தார்? ஒரு முறை தான் இல்லையா? அப்புறம் உறுத்தலில் இருந்துல்ல. ஆனால் சிலுவை எப்படி சுமந்தார்? கீழே போட்டுட்டு போட்டுட்டு போட்டுட்டு, அப்புறம் அவனை தூக்கி தூக்கி வைக்க, அவர் தூக்கி போட்டுக்கிட்டு, இல்லை அவரே என்ன பண்ணார், ஏற்றுக்கொண்டு தான் சுமந்தார்.
ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் ஒரு பெரிய மெடிசன், ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட். ஏற்று அதுக்கு இந்த நிலைமையில இருக்கணுங்கிறத அப்படியே அந்த அர்த்தம் நான் சொல்லலை. ஏற்றுக்கொள்ளுங்கள், ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள், ஆண்டவருடைய சூழல்களை மாற்றுவார், அதுவும் கிருபிகளை கேளுங்கள். ஆபிரகாம் ஒரு காலத்தில் டிஸ்டர்ப் ஆனான், என்ன சார் அவருடைய செயல்பாடுகள் சரியில்லையே. ஆண்டவர் சொன்னார், அக்செப்ட், ஏற்றுக்கோ, உன்னுடைய உணர்வுகளை உன்னுடைய நியாயங்களை பலிபீடத்தில் வை, அப்பொழுது என்னுடைய நோக்கங்கள் நிறைவேறும். என்னுடைய உணர்வின்படி காரியங்கள் அமைந்ததா, என்னுடைய நியாயத்தின்படி காரியம் அமைந்ததா என்று பார்ப்பதல்ல, தேவனுடைய நோக்கம் எப்படியா என்னுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நான் என்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை தேவ நோக்கத்தின்படி வாழ்ந்து முடிக்க வேண்டும். நான் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினவனாக, ஓட்டத்தை முடித்தவனாக, விசுவாசத்தை காத்து கொண்டவனாக, கர்த்தருடைய சமூகத்துக்குள்ளே என்றாக வேண்டும். அந்த நோக்கத்தோடு இருக்கும் பொழுது நிச்சயமாக மாறும். அல்லேலூயா. கர்த்தர் நீதிபரர். உன் கணவன் நிமித்தமாக நீ துக்கத்தோடு இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். உன்னுடைய மனைவி நிமித்தமாக நிம்மதியற்றவராக இருந்து கொண்டே இருக்க மாட்டாய். நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வார். ஒன்றுமில்லை என்றால் உன்னை அவர் தம்முடைய பிரசன்னத்தால் மூடி மறைத்து எல்லா சூழல்களிலும் உன்னை என்ன செய்வார், ஆதரிப்பார். ஆக ஏற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி தான் அன்று. உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய நல்ல நியாயங்களை நீங்கள் பலிப்பிடத்தின் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். ஆக மூன்று காரியங்களை பார்த்து, உங்களுடைய சரீர நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய பொருளாதார நலன் குறித்த காரியங்கள், உங்களுடைய உறவு நலன் குறித்த காரியங்கள், இந்த தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் உங்களை சந்தோஷமாக இருக்க வைப்பார், சமாதானமாக இருக்க வைப்பார். அவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் பொய்யுரையாதவர்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழும் வார்த்தையும்.
2: அன்பான ஜீஃபன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் உங்களோடு வார்த்தையும் வாழ்வு நிகழ்விக்கூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான உங்கள் செய்தியின் தலைப்பு தெளிந்த புத்தியின் ஆவி. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஓரளவு புத்தி உண்டு. நல்ல புத்தியும் உண்டு, கெட்ட புத்தியும் உண்டு, கள்ள புத்தியும் உண்டு, கபட புத்தியும் உண்டு. சிலரை நாம் திட்டும் போது உனக்கு நல்ல புத்தியே இல்லையா என்று சொல்லி திட்டுகிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினால வருகிற புத்தியை தெளிந்த புத்தி என்று சொல்லுகிறோம். அது நம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய புத்தியாகும். சில வேளைகளில் நம் புத்தி சரியாய் வேலை செய்யாது, கலங்கி போயிருக்கும். மிகுந்த மன துக்கத்தினால் என்ன முடிவெடுக்க என்று தெரியாதபடி உள்ளம் தடுமாறும். ஆகவே பழமொழியாக மிகுந்த சந்தோஷத்திலும் முடிவெடுத்து விடாதே, மிகுந்த துக்கத்திலும் முடிவெடுத்து விடாதே என்பார்கள். சிலர் பயங்கரமான இச்சைகளுக்கு உட்பட்டிருப்பார்கள். அப்பொழுது நீதி நெறியே அவர்களுக்கு தெரியாது. அந்த இச்சையின் ஆவி அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதனால் தான் குடிப்பது சாக்கடையா என்பது கூட தெரியாமல் முடிவில் எய்ட்ஸ் நோயையும் பலவிதமான வியாதிகளையும் சம்பாதித்து விடுகிறார்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பார்கள். 10 விதமான நல்ல குணங்களை அது குறிக்கிறது. சரி, பசியாகிய இச்சை வரும்போது மூளை வேலை செய்யாது. பெலிஸ்திய பெண்ணை பார்த்துவிட்டு இச்சையினால் நிரம்பி சிம்சோன் என்ற நியாயாதிபதி தன் பெற்றோரிடம் அவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், அவளின் கண்களுக்கு இன்பமானவள் என்று சொன்னான். தன் இச்சையின்படியே நடந்து முடிவில் கண் சொருகி போன குருடனாய் மாறிவிட்டார். அதுபோல கெட்ட குமாரனும் கூட நண்பர்களோடு உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்க புறப்பட்டு விட்டான். தகப்பனும் மூத்த சகோதரனும் உறவினர்களும் இளையவனுக்கு எவ்வளவு ஆலோசனை சொன்னார்களோ தெரியவில்லை. தகப்பன் வீட்டை வேண்டாம் என்று வெறுத்து தகப்பனுடைய ஆஸ்தி மட்டுமே போதுமென்ற நிலைமைக்குள்ளே வந்து விட்டான். காரணம் என்ன? அந்த இளைய குமாரனுடைய புத்தி சரியாய் வேலை செய்யவில்லை. புத்தி கலங்கி போயிருந்தது. ஆகவே அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பின்பு குறைவுபடத் தொடங்கினான். பன்றிகள் தின்னும் தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ தாழ்விலேயே உட்கார்ந்து சிந்தனை செய்தான். அந்த சிந்தனை தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்க செய்தது. இதனால் தகப்பனுடைய அன்பையும் வீட்டையும் எண்ணி ஓடி வந்தான். இப்படித்தான் பபிலோன் அரண்மனையின் உச்சியிலே நின்ற போது நெபுக்காத் நேச்சாருடைய புத்தியிலே பெருமை வந்தது. இதனால் பைத்தியக்காரனானான். ஆடு மாடுகளைப் போல புல்மேய ஆரம்பித்தார். அவர் எழுதுகிறார், என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என்று. ஆம் அன்பார்ந்த ஜனங்களே, இந்த உலகத்தின் இச்சை கண்களை மூடிக்கொள்ளும் போது அந்த புத்தி தடுமாறி போய்விடுகின்றது. எங்களுக்கு தெளிந்த புத்தி வரும்படிக்கு நாங்கள் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு கூப்பிடுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், நடைமுறைப்படுத்துவோம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. தீத்து 2:6. அன்பின் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜீஃபன் எஃப்எம். இப்படியான இனிமையான பாடல்கள், ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கான தேவ செய்திகள், இன்னும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகள், இப்படியாக சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கக்கூடிய பல் சுவை துளிகளையான பற்பல நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ ஜீஃபன் எஃப்எம். எமது இணையதள முகவரி www.gfan.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.

கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி ஆராதியுங்கள். அப்படி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என்ற அருமையான ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.

நல்ல கரங்களை தட்டி, நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஓ அல்லேலூயா, உம்மை அன்றி யாரை நாங்கள் பாடுவோம்? நீர் எத்தனை

உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம். மாறட்டோம்ப்பா, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலை தேசத்துல மாறட்டும் ஆண்டவரே. எல்லாம் அப்படியே ஒரு நம்முடைய ஜெபமாக எடுக்க பார்க்கலாம் ஆண்டவரே. எங்க தேசத்தின் நெருக்கடியின் மத்தியில் ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நெருக்கத்தின் மத்தியில் உம்மை நோக்கி நாங்கள் மண்டாடுகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தங்கள் உறவுகளை இழந்துட்டாங்க ஆண்டவரே, தங்கள் உற்றாரை இழந்துட்டாங்க ஆண்டவரே, நேசித்த ஜனங்களை இழந்துட்டாங்க ஆண்டவரே, எத்தனையோ பேர் மரணத்தை தழுவிட்டாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு உள்ளங்கள் இன்றைக்கு ஆறுதல் படுத்தப்படுவதாக, இன்றைக்கு ஒரு விடுதலை தேசத்திலே சம்பவிப்பதாக. இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம்.

அப்பா தீவிரமா சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும், சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவரே, சீக்கிரமா எங்க தேசத்துல இயல்பு நில திரும்பட்டும் ஆண்டவரே. ஜனங்களின் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் துடைக்கப்படட்டும், கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்கணும். நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம்ப்பா. எங்க தேசத்துல இயல்பு நிலை திரும்பட்டும் ஆண்டவரே.

நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஓரா மகாஷே லோரியான் தனுமோரி பாபா ஓரா பலரியான் தேரவரவலவரா கல.

நம் இன்னொரு பாடல் அப்படி இணைந்து பாடப்போகிறோம். நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எஸ், நம் ஆராதிக்கும் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நின்று கொண்டு சொல்றாங்க, ஏழு மடங்கு சூளை அது நெருப்பூட்டப்பட்டிருந்தாலும், அந்த நெருப்பு அதிகமாக்கப்பட்டிருந்தாலும் சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். அவர் எரிகின்ற அக்கினி சூளைக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவர். நான் இன்னைக்கு உங்களை பார்த்தோன்னு சொல்ல விரும்புறேன், எரிகிற அக்கினி சூளையின் மத்தியில நான்காவது நபராய் இறங்கி வந்து அந்த அக்கினி சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க முடியுமானால், அதே தேவனை இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளையே, இந்த கொரோனா என்கிற எரிகிற ஒரு அக்னி, இந்த கொரோனா என்கிற ஒரு பெரிய கொடிய வியாதி உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதன் மத்தியில் இறங்கி வந்து உன்னை பாதுகாக்க, உன்னை விடுதலையாக்க, உனக்கு அற்புதம் செய்வதற்கு போதுமானவர். அதை விசுவாசிக்கிற உண்மையா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் விடுவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர். இணைந்து பாடப்போகிறோம்.

பிள்ளையே, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு, உன் வாழ்க்கையில சுகம் உண்டு, உன் வாழ்க்கையில அற்புதம் உண்டு, உன் வாழ்க்கையில விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தானியேல் சிங்கக்கரையில் தூக்கி போடப்பட்ட பொழுது இரவெல்லாம் ராஜா உறங்காமல் இருந்துவிட்டு அதிகாலையில் கெவியண்டை வந்து உரத்த சத்தமாய் கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லும் பொழுது தாவீது தானியேல் சொல்கிறான்,

கொள்ள வல்லவர், உனக்குள் இருக்கிற பயங்களை மாற்றி போட வல்லவர், உனக்குள் இருக்கிற எல்லா வேதனையும் மாற்றி போட வல்லவர். விசுவாசத்தில் உறுதியாய் தரித்து அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உறுதியாய் தரித்திருந்து பயங்களை களைந்து வேண்டாத காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே எனக்காய் ஒரு தூதனை அனுப்பி இருக்கிறவரே,

கைகளை தட்டி அல்லேலூயா. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர், விடுவிக்க வல்லவர், பாதுகாக்க வல்லவர், வல்லவர், வல்லவர். அவரால் கூட

நம்மை காக்கிறவர் தூதரை அனுப்புகிறார். நமக்காக பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை காப்பதற்காக நமக்காக தூதரை அனுப்புகிறவர். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தூதர்களின் ஊழியங்கள் வருவதாக. கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ அடுத்த நேரத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற வாழ்க்கையில, ஓ ஹல்லேலூயா, மரண படுக்கையில, வியாதியின் படுக்கையில, அடுத்த வேளை என்ன செய்வதென்று புரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், இப்பொழுது கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்கும்படிக்காக, உன்னை காக்கும்படிக்காக, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் தூதனை அனுப்புகிறார். அற்புதங்கள் இன்றைக்கு நடக்கிறது. எஸ் எத்தனை பேர் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறீர்களோ, ஆ ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒவ்வொருவர் மேல விடுதலை வருகிறது. பயத்தை தூக்கி எறியுங்கள், நோயை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள், வியாதியை குறித்த பயத்தை தூக்கி எறியுங்கள். அழிக்க நினைக்கிற வைரஸை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற வியாதியை விட உன்னை காக்க நினைக்கிற கர்த்தர் பெரியவர். அழிக்க நினைக்கிற பொல்லாத நோய்களை விட உன்னை காக்க நினைக்க கர்த்தர் காக்க நினைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் பெரியது, பாதுகாப்பு பெரியது. அவர் உனக்காக ஜீவனை தந்திருக்கிறார், உனக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார், உன்னை மீட்டிருக்கிறார். பயத்தை தூக்கி எறிவாயா, பயத்தை தூக்கி எறி. உன்னை பாதுகாக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை விடுவிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அழிக்க நினைக்கிற வைரஸுக்கே அவ்வளவு வல்லமை இருக்கும்னா, உனக்காக ஜீவனை தந்தவர், உன்னை காக்க நினைக்கிற தேவனுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு. பயத்தை தூக்கி எறி.

கலங்கள் மாறுவதாக, பயங்கள் மாறுவதாக, பொல்லாத வியாதிகள் மாறுவதாக, பொல்லாத பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் உண்டாவதாக, தேவ பிரசன்னம் இன்றைக்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையில் இறங்கி வருவதாக, எல்லா வேதனைகள் மறைந்து போவதாக, தெய்வீக ஆறுதலும் தெய்வீக சமாதானமும் ஒரு அக்காபாலா சஞ்சனாமா இன்றைக்கு நிறைவாய் உண்டாகும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு அற்புதம் இன்றைக்கு நடப்பதாக, ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலை சம்பவிப்பதாக, தேவ ஆவியானவர் நிறைவாய் நடத்துவீராக. ஆண்டவரை ஆராதிக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையில விடுதலைகளும் அற்புதங்களும் இப்பொழுது நடப்பதாக. எல்லா பலவீனங்கள் மாறி போகட்டும். முன் நிலையில் நின்று ஆண்டவரை பணி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை

0: உயர்த்துகிறோம்ப்பா. உன் நாமத்திற்கு மகிமை வர பண்ணுகிறோம். எல்லா கன மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திர புகழ் மேன்மை சகலமும் உமக்கு தருகிறோம்ப்பா. உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. பிரசன்னத்தான நிரப்பு கண்ணாடி இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நீங்கள் கேட்க போவது
2: ஜிஃபன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
3: அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஏசாயா 49:2. லிங்கன் கிறிஸ்டியன் வேதாகம கல்லூரிக்கு படிக்க சென்றிருந்தார் ஒரு இளைஞன். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய ஊழிய அழைப்பையே சந்தேகப்பட வைத்தது. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற பாடத்தை எடுத்த ஆசிரியர் தன் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு இந்த மாணவன் எழும்பி ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிக்கும்படி முதல் நாளே சொன்னார். அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு 70 to 80 சக மாணவர்களுக்கு முன்பு எழும்பி நின்ற உடனேயே அவருடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. வாய் திக்கியது. சுமார் 10 to 15 முறை அந்த மாணவன் செருமி தொண்டையை சரி செய்தார். தான் வாசிக்க நினைத்த வேத பகுதி முழுவதையும் வாசிக்காமல் கொஞ்சமாக சுருக்கிவிட்டார். பின்பு ஒரு சுருக்கமான ஜபம் செய்துவிட்டு தன் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டார். அந்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது. என் வகுப்பு மாணவர்களுக்கு முன்னால் வேத பகுதியை கூட வாசிக்க முடியாத எனக்கு பிரசங்கம் செய்வது எவ்வாறு சாத்தியமாக போகிறது என்று அவர் மிகவும் மன வருத்தப்பட்டார். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டதால் இந்த விஷயத்தை குறித்து ஜபம் செய்ய தனியாக சிற்றாலயத்துக்கு சென்றார். அப்போது அவருடைய தாய் சபையில் ஊழியம் செய்ய வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த மாணவன் மார்க் மில்லர் என்பவர் இவருக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த வருடம்தான் படித்து முடித்து பட்டம் பெற்றிருந்தார். மார்க் மில்லர் இந்த மாணவனிடம், நீ புதிதாக வேதாகம கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கிறாயே, நீ எவ்வாறு உணர்கிறாய் என்று கேட்டார். மார்க் மில்லர் அந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முகபாவனையை வெளிப்படுத்தினார். எனவே அந்த மாணவனும் தனக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் அனுபவத்தை பற்றி மார்க் மில்லரிடம் கூறினார். அதை கேட்ட மார்க் மில்லர், நானும் வேதாகம கல்லூரியில் புதிதாக சேர்ந்தபோது இதே அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது என்று கூறினார். அதற்கு மேல் மார்க் மில்லர் என்னென்ன பேசினார் என்று அந்த மாணவனுக்கு ஞாபகம் வராவிட்டாலும் தேவன்தான் மார்க் மில்லர் வழியாக தன்னோடு பேசி தன்னை தைரியப்படுத்தினார் என்று அறிந்து கொண்டார். மார்க் மில்லர் தன்னை சந்தித்தது எப்படி இருந்தது என்றால், தேவன் தன் இருதயத்தை தொட்டு தன்னுடைய பலனை புதுப்பித்ததைப் போலவும் தேவன் தன்னிடம் நான் உன்னுடனே எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று கூறியதைப் போலவும் இருந்தது என்று கூறினார். இந்த மாணவன் சிற்றாலயத்துக்கு சென்றபோது மார்க் மில்லர் இவருக்கு எதிர்ப்பட்டதை தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த மாணவன் அன்று இரவு தேவன் மார்க் மில்லரை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்தியதை உணர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குழப்பத்தோடும் கவலையோடும் பலவிதமான மன வருத்தங்களோடும் தேவ சமூகத்துக்கு சென்றாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் வேதனை நிறைந்த மனநிலையை மாற்றி நம் மனநிலையை சீர் செய்ய தேவன் ஏற்ற நபர்களை நம்மிடம் அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட நம்மை அவர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை உருவாக்கி நம்மை சீர்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் பல்வேறு மனிதர்களை நம் வாழ்விலே பயன்படுத்துகிறார். ஆம், அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி அவர் பயன்படுத்தக்கூடிய துலக்கமான அம்புகளாய் நம்மை மாற்றுகிறார். நம்மை உருவாக்குவதற்காக தேவன் பயன்படுத்தும் மனிதர்களுக்காக நாம் தேவனை துதிப்போம்.

ரெண்டு கொரிந்தியர் 6 அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:22-23 வசனத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். அதனாலே இன்றைக்கு இந்த மத்தேயு 5:6-7 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மலைப்பிரசங்கத்திலே ஆண்டவர் கண்ணை குறித்து 2வது முறையாக இங்கு ஒரு காரியத்தை பதிய வைக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அன்பானே, இந்த கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்ப கண்ணை வந்து ஆண்டவர் வந்து சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட்னு சொல்றார். இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லைன்னா ஒரு வீடு எப்படி இருண்டோடு கிடக்குதோ, அதே போல சரீரம் நம்முடைய ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம் நம்முடைய சரீரம் ஒரு வீட்டுக்கு சமம். நாம் தங்கியிருக்கிற வீடு முழுவதும் இருளாக இருந்துன்னா எட்டான வீட்டில் ஒருத்தரும் கொடுத்தனும் இருப்பாங்களா? முடியவே முடியாது. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்குற ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்துக்கு பவர் பாயிண்ட்டே எதுனாக்கா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி, அதாவது சரீரத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள்வதே கண்ணு தான். அப்போ உன் கண்ணு தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குன்றார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும் அப்படின்றார். இப்போ இன்றைக்கி கண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? அன்பானில் இன்றைக்கி பெரிய சோதனையே, இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சோதனை எதுனாக்கா அந்த கண்ணு தான். திரும்ப திரும்ப அந்த கண்ணு நமக்கு பாவத்தை செய்யும்படியாக, இல்லை பாவத்தில் விழும்படியாக அந்த கண் நமக்கு மிகவும் இடர்லாகி இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இங்கே மத்தேயு 5:10 ஆண்டவர் சொன்னார், உன் வலது கண் இடர்தல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒரு அவயம் கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். இப்போ இந்த கண்ணு உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடுன்னே சொன்னார். இந்த கண்ணை குறித்து வேதத்தில் என்னென்னலாம் எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி படுத்திங்கன்னா உண்மையிலே நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கண்ணை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு காந்தி, மகாத்மா காந்தியிடம் இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன காரியம் அப்படின்னாக்கா, அவர் எப்பயுமே தனக்கு முன்பாக 3 குரங்கு வைத்திருப்பாராம். ஒரு குரங்கு தன்னுடைய 2 கையால் கண்களை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய காதை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய வாயை மூடினவாரும் இருக்குமா. அது எப்பொழுதும் அவர் தன் ஏஞ்சோனே அதை பார்த்து, இந்த கெட்டவைகளை என் கண்கள் காணக்கூடாது, கெட்டவைகளை காது கேட்கக்கூடாது, கெட்டவைகளை வாய் பேசக்கூடாது என்று இந்த கண்ணு காது வாயை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். அதுலேருந்து இன்னைக்கு நான் நினைக்கிறேன் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இந்த பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை லிசன் பண்ணுவோம். அந்த காந்தி சும்மா வைக்கலைங்க. இந்த மத்தேயு 5:6-7 மலைப்பிரசங்கத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் அவர் வந்து சிம்பாலிக்காக என்ன செஞ்சார், அந்த சத்தியத்தை வெளியில் உலகத்துக்கு சொல்லும்படியாக அதை 3 குரங்குகள் மூலமாக இந்த அரிய பெரிய சத்தியத்தை உலகத்துக்கு வெளியப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். கண்ணு எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட். உன்னுடைய வாழ்க்கையே இருளாக்கக்கூடியது, உன்னுடைய ஆத்மாவை இருளாக்கக்கூடியது, உன்னுடைய வாழ்க்கையை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த கண்ணை பிசாசு எப்படியாக பயன்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக அந்த கண்ணை நாம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள நாம் வழிவகை செய்வோம். அதற்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே என் கண்ணை நீர் பரிசுத்தமாக வாக்கு, இது கண் இடல் உண்டா, இந்த கண் எனக்கு தேவையில்லை, அதை விட நான் கண்ணு கூடா போய் பரலோகத்தில் வாசம் பண்ணதுக்கு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம கண்ணை பிரத்யோகமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். ஏன்னா இன்னைக்கு பிசாசானவன் இந்த கண்ணை தான் உபயோகப்படுத்தி நம்முடைய ஹோல் சரீரத்தையும், ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுப்பதற்கு, இருளாக்குறதுக்கு, அந்த கண்களை தான் பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இந்த கண்ணை குறித்து ஒரு நாள் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னிடத்துல நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், நீதிமொழிகள் 6 16 வசனம் 17 வசனத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை நான் கண்டேன். என்னென்னா, 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள் என்று. இந்த அருவறுப்பான காரியம், கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் என்னென்னாக்கா, முதல் லிஸ்டில் இருக்கிறது 17 வசனத்தில் இருக்கிறது, அவை யாவனன்னு சொல்லி முதல் மேட்டுமையான கண் என்று, பொய் நாவு என்று. அடுத்து அப்படியே லிஸ்ட் வருது, நாம் அதெல்லாம் மேட்டுமையான கண். மேட்டுமையான கண் என்றால் என்ன? அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மேட்டுமையாக பார்க்கறது, தன்னுடைய ஒரு நகை போட்டுக்கிட்டாலோ அல்லது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலோ, நம்மளை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்களோ அல்லது தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மேட்டுமை, அந்த கண்களிலே அந்த ஒரு மேட்டுமை, இந்த கண்களிலே அந்த பெருமை. பாருங்க அன்பானே, அந்த மேட்டுமையான கண்ணை ஆண்டவர் அருவருக்கிறார். அந்த மேட்டுமையான கண்ணும் பாவம் நிறைந்த அந்த கண்ணையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அது உன்னுடைய சரீரத்தையே, உன்னுடைய ஆண்டவர் தங்குற ஆலயத்தையே அது தீட்டுப்படுத்துகிறது, அது வந்து இருளாக்குகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக அந்த மேட்டுமையான பார்வையை நம்மளை விட்டு எடுப்போம். அந்த பார்க்கறதுலே பாவம் செய்கிறோம், பெருமை உள்ள வருகிறது. உண்மையிலே இப்போ நம்ம எப்படி கண்ணை பராமரிக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நம்ம கண்ணை சுத்திகரிக்க வேண்டும். பாருங்க அன்பாவிலே ஆண்டவர் அதனால்தான் நீதிமொழிகள் 4 சொல்றாரு, 20, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள் என்றார். பாருங்க, இந்த கண்ணு, நம்முடைய செவி, அடுத்தது இருதயம், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின்படி நாம் நடந்தோம் என்றால் நாம் நிச்சயமாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒரு இருட்டில் தடைவிட்டு நடக்கிறதும் வெளிச்சத்தில் அழகாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான்? வேத வசனத்தினாலே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ இந்த கண்ணை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழக வேதத்தில் அந்த கண்ணை பராமரிக்கக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்பாவிலே நம்ம சரீரத்தை இருளாகாமல், நம்ம சரீரத்தை எப்பொழுதும் வெளிச்சம் வைத்து கொள்ள, நாம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு கண்ணையும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து நிச்சயமாக நம்முடைய சரீரமாகிய ஆண்டவர் தங்குற அந்த ஆலயத்தை வெளிச்சமாகவும் ஆசீர்வாதமும் வைக்க ஆண்டவர் உதவி செய்வார். பிசாசுடைய எல்லா தந்திரங்களும் இந்த கண்கள் மூலமாக நம்ம குடும்பத்தையோ, நம்முடைய சரீரத்தையோ, நம்முடைய வாழ்க்கையோ இருட்டாக்குற அந்த சாத்தானுடைய செயல்கள் இன்றோடு முறிந்து போகட்டும். கண்ணை நாம் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம். நிச்சயமாக தெளிவானவர்களாக இருப்போம், வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அந்த கண் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த கண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கண்டதை பார்க்காதபடிக்கு, செல்ஃபோனில் கண்டதை ஆண்டவரே நோக்காதபடிக்கு நாம் இருப்போம். அநேக ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து அந்த தீபத்தில், அந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம். நிச்சயமாக நம் கண்ணை நாம் காப்பாற்றிக் கொள்வோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் தங்கள் கண்களை ஆண்டவரே பாதுகாப்பாய் பாதுகாத்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. எங்கள் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். உடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்கள் கண்கள் தெளிவாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே கிருபை காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமேன்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரே, உமக்காக நான் வாழுவேன்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மெல்லி கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் சபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

அவர்களுடைய கண்கள் உண்மை நோக்கி பார்க்கவே ராஜா நீரைகளுக்கு பதில் கொடுக்கவே என் சத்தத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் அவர்கள் நடுவே நீர் உலாவுகிற தெய்வமானவரே, உன்னுடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவனே, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் உற்று நோக்குவேன் என்று சொன்னீரே. கர்த்தரை அல்லாமல் இரட்சகரை அல்லாமல் எங்களுக்கு வேறு நிம்மதி இல்லை.

ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, எத்தனையோ கோடி ஜனங்கள் உலகத்தின் எல்லா பாகங்களிலும் சபைகளுக்கு செல்லாமல் ஆண்டவரே. ஹல்லேலூயா, because we've been so used to the online, oh God. ஹல்லேலூயா, many don't even want to go to church. சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவது போல நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்று பவுல் சொன்னது போல,

ஹல்லேலூயா. தங்கள் தங்கள் ஆலயங்களிலே போய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு அந்த தைரியத்தை தருவீராக. சோம்பல் விலகட்டும் ஆண்டவரே, அசதிகள் விலகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவையில்லாத விவாதங்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவற்றை விலக்கி ஹல்லேலூயா நாங்கள் வசனத்திற்கு கீழ்ப்படுத்தி நாங்கள்

ஒவ்வொரு மார்பணிக்கிறோம். வருஷம் முழுவதும் பாதுகாத்திக்க ஜீவ தந்திக்க வேல தந்திக்க we failed to God many times, we walked away, but Lord Jesus we pray that you will bring us back, oh God, bring us back, oh God, bring us back, oh God. ஆண்டவரே எங்களை மறுபடியும் கொண்டு வருவீராக.

நம்பிக்கையாய் பற்றிக் கொள்ள மனதுடையவர்கள் அவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியா பூரண சமாதானத்தில் வைக்கிற தெய்வம் எங்களோடு கூட இந்த நேரத்தில் இணைந்து Those who have been joined us, O God, hallelujah, in worship, we pray. At this moment, O God, at this day, O God, Jesus, that you will touch them, O God. You will touch them with your power, O God, in the name of Jesus Christ. Every ailment, every sickness will be removed, O God. Hallelujah. There will be a supernatural power, O God, that will be manifested.

ராஜ்யத்திற்கு எங்களை ஒவ்வொருவரை ஆயத்தப்படுத்துவீராக. அல்லவரே, ஆயத்தம் இல்லாம இந்த உலகமே கதி என்று சொல்லுங்கள். உலகத்தில் அல்லவரே ஹாலேலூயா காரியங்களை சுற்றுப்பகுதி நாடி தேடி நாங்கள்

ஒவ்வொருவரையும் இப்படி வருகைக்காய் ஆயத்துப்படுத்துவேன். சப்தங்கள் நாங்கள் கேட்டதுதான் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாட்டிலே கிருபை தாங்க. இந்த பேண்டமிக் நாட்டில் தாண்டுவேன் தேவசித்தத்தை செய்து மக்கள் வாழ்ந்து முடிப்பதற்கு உத்தமம்.

எல்லாத்தையும் நாங்கள் அனுபவிச்சுட்டு பரலோகத்தை நாங்கள் எழுந்து போக கூடாது. You know, one miss out on heaven, God. Bring us back, oh God. ஒவ்வொரு முறை ஆண்டவர் பக்கமாய் திருப்புகிறார். தூரம் போயிருக்கிற சோரம் போயிருக்கிற ஆண்டவரை ஜனங்களை கத்த திருப்புவியார். செய்யப்படும் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்தவை, என் செவிகள் திறந்தவை, ஆயிருக்கும் என்று சொன்னவன். என் கண்களும் என் செவிகளும் என் இருதயமும் என்னாலும் எங்கே தங்கி இருக்கும் என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீடுகள் தோறும் அதை நடக்கும் ஆண்டவரே. தேவ பிரசனம் நிறைஞ்ச வீடா, தேவ பிரசனம் நிறைஞ்ச குடும்பமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க.

ராஜா, உங்க சித்தத்தை நாங்க செய்து ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கிற ஒரு சந்ததியா ஹல்லேலூயா. ரெண்டு கையை உயர்த்தி ஒரு வார்த்தை கேட்டீத, அந்த சத்தம் என்னன்னா, நல்லது உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளாய் பிரவேசி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, இந்த உலகத்துல எங்களுக்கு பாராட்டு கிடைக்காம இருக்கலாம், எங்களுக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா மனிதர்கள் பாராட்டாம இருக்கலாம், உலக பிரசித்தி பெற்ற ஆளா இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, எங்களுக்கு மில்லியன் வியூஸ் இல்லாம இருக்கலாம் ஆண்டவரே, கை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வீணோ இவைகள் எல்லாம் குப்பைன்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்க வாழ்க்கையை எங்க ஊழியத்தையும் அங்கீகரிப்பது பரலோகம் மாத்திரமே. Not the world of God. Hallelujah. We are not looking for the worldly recognition of God, but we are looking for the heavenly recognition. The master should say, well done, good and my faithful servant of God. We will not be a servant pleasing the men, pleasing the world, pleasing the people. ஜனத்திற்கு இனிய வார்த்தைகள், இனிய வசனங்களை பேசி வசீகர படுத்துகிற ஒரு ஊழியர்களா நாங்க ஜனங்களா இல்லாதபடிக்கு ஹல்லேலூயா. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற, வசனத்தை வசனமாய் போதிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்புவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா? இந்த கடைசி நாட்கள் எல்லா கூட்டாட்டத்தின் ஆவிகள் மறைந்து போவதாக. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அஸ்திராயுதங்களா எடுத்து பயன்படுத்த

ஒன்றாக ஓட்டத்தை துவங்கி கடைசி அட்டில் தி ஃபினிஷ் லைன் உண்மையா ஓடுவதற்கு எங்களுக்கு பலத்தாங்க. நாங்க பலவீனமான பாத்திரங்கள், we are empty vessels. ஹல்லேலூயா. நாங்க சாதாரணமான ஆட்கள் தான், நீர் எங்களுக்குள்ளே வரும்பொழுது ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர் அல்லவா. ஹல்லேலூயா எங்களை பலப்படுத்து. அவள் சொன்னது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலம் உண்டு, பலம் உண்டு, பலம் உண்டு. I can do everything through Christ, who strengthens me. Help us, O God.

சந்தோஷமா எதுவானாலும் சரியாகவே சிலுவைகளுக்கு முன்பாக வைத்து ஓடுவதற்கு Help us, O God, to place the cross before us. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் ஆண்டவர் சொன்னது தன்னைத்தானே வெறுத்து self-denial தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள் That is what Jesus said. Hallelujah. Let's not forget that. Hallelujah. ஆண்டவர் என்ன அதை மறந்து போகாதபடி Hallelujah. சிலுவையை முன்பாக வைத்து நாங்கள் ஓடுவதற்கு

எவ்வளவு நாள் நாங்கள் இருக்க போறோம்னு எங்களுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாது. நடக்க போகிறதான காரியம் நடந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் உங்களுடைய வருகைக்கு அடையாளமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எஞ்சி உள்ள நாட்கள் உமக்காய் வாழ்வதற்கு கைய உயர்த்தி சொல்லலாம். அப்பாவுக்காக வாழ்ந்து முடிப்பதற்கு, அவருக்காய் வாழ்ந்து முடிப்பதற்கு. Help us, O God. We offer ourselves. We surrender ourselves. We lay ourselves just like Mary said, be it unto me according to your will. She laid her life into the hands of the living God. Lord, we lay our lives. We lay our dreams, desires, our plans, everything to God. Yes, we now have to be God. Oh, what do you mean, Sumatya? தேவைகள் ஆச்சரியமாய் சந்திக்க வரட்டும். கர்த்தருடைய கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, தேவையோடு நிற்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. கிருபியுள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாகட்டும். அநேக சாட்சிகள் எழுபட்டும். கர்த்தருக்காய் பலப்படுத்துமே. இயேசுவின் நாமத்திலே ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அந்த வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. வேலையில் இருந்த பெண்மணி மிக சிறு குழந்தைகளை கையில் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். ஓடும்பொழுது, "ஜாக்கி, ஜாக்கி, என் பின்னாலே வா" என்று 5 வயது பையனை அழைத்துக் கொண்டே வெளியில் வந்தாள். ஆனால் ஜாக்கி அவளை தொடர்ந்து பாதுகாவலாக வெளியே வரவில்லை. மாறாக மாடிப்பக்கம் போய் நின்றான். வெளியே நின்று கொண்டிருந்த உயரமான ஒருவர் தன்னுடைய தோளிலே மற்றும் ஒருவரை ஏறச் செய்து மேல் வீட்டில் இருந்த ஜாக்கியை கூரை இடிந்து விழும் முன்னதாகவே தூக்கி எடுத்தார். அதை குறித்து அவனுடைய தாய் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் எரியும் தீயிலிருந்து பறிக்கப்பட்ட பழம் என்று அவனை கூறுவாராம். அவர் வேறு யாருமல்ல, 1703 முதல் 1791 வரை வாழ்ந்து கர்த்தருக்காக மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள்தான். நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டதால் நம்மை நரகத்தின் தீயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். நமது பாவங்களையும் கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். இதை உணராமல் மீண்டும் நாம் பாவம் செய்யும் பொழுது நாமாக நரக அக்னியை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பாதுகாத்த அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். "நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய்" என்று இறைவன் வாக்கு கொடுக்கிறார். பின்பற்றுவோமா?

தேவ மக்களின் ஒருமனப்பாட்டிற்காய் ஜெபித்து சென்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஒரே எதிரி, ஒன் எனிமி. வாசிக்க வேண்டிய சங்கீதம் பகுதி நம் எல்லாருக்கும் தெரிந்த 133 சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும், எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் அதே சங்கீதத்தினுடைய முதல் வசனம். 3 வசனங்களையும் மனனம் செய்வது நல்லது. இந்த முதல் வசனத்தை மாத்திரம் இப்பொழுது மனனமாக வாசிக்க நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பிரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. வெளியே உள்ள எதிரிகளை விட நமக்குள்ளேயே இருக்கும் சத்துருக்களே நம்மை அதிகம் பலம் இழுக்க செய்வர். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் நிலை நிற்காது என்றார் ஆண்டவர். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற பட்டணம் நிலை நிற்காது என்றார். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு நிலைத்து நிற்காது என்றார். எனக்கு ஒரு கேள்வி, தனக்குத்தானே பிரிந்து நிற்கிற சபை மட்டும் பலமாய் நிற்க முடியுமோ? சபையின் பிரச்சனைகளிலெல்லாம் மிகப்பெரியது ஒருமனமின்மையே. நடைமுறையாய் நாம் ஒருமனப்பாட்டிற்கு வழிவகுக்கிற 10 எளிய படிகளை இன்றும் அடுத்த 4 நாட்களும் நாம் தியானிப்போம். 1, தலைவர்களிடம் துவங்க வேண்டும். Begin with the leaders. துவக்கம் தலைவர்களிடம்தான் காணப்பட வேண்டும். சங்கீதம் 133 இப்பொழுது வாசித்தோம் அல்லவா, அது யாவருக்கும் பிரியமானது. அது ஒரு வியப்போடு துவங்குகிறது பாருங்கள். இதோ எக்ஸ்கிளமேஷன், சகோதரர் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. சகோதரர் என்பது இங்கு இறை மக்களை குறிப்பிடும். மகிமையான இந்த ஒருமனம் மீதி உள்ள 2 வசனங்களிலே அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது, சித்தரிக்கப்பட்டுள்ளது. சங்கீதக்காரன் 2 சித்திரங்களை இங்கே தீட்டுகிறதை பாருங்கள். முதலாவது வடியும் தைலம், அடுத்தது இறங்கும் பனி என்று சொல்கிறான். பிரதான ஆசாரியன் தலையிலிருந்து, எங்கிருந்து? தலையிலிருந்து தைலம் வடிய துவங்குகிறது. பனி இறங்குவது எங்கே? எர்மோன் மலையிலிருந்து. தலையிலிருந்து இறங்குகிறது, மலையிலிருந்து இறங்குகிறது. ஏன் எர்மோன்? பாலஸ்தீன நாட்டு மலைகளிலெல்லாம் உயரமானது இந்த எர்மோன் மலைதான். ஆரோனின் உடைகளும் சீயோனின் மலைகளும் இறை மக்களின் சபையை குறிக்கும். ஆரோனும் எர்மோனுமோ தலைமத்துவத்தை குறிக்கும். ஒருமனம் என்பது தலைவர்களிடத்தில் துவங்காவிட்டால் அது நெடுங்காலம் நீடித்து நிற்காது. தலைவர் என்கிற சிரசில் ஊற்றப்பட்டு சபை என்னும் ஆடைகளிலே வடியும் ஒருமனப்பாடுதான் எப்பொழுதும் நிலைநிற்கும். எனவே ஒருமனப்பாட்டை குறித்து பேசும் பொழுது அதற்கான முதல் படி தலைவர்களிடம் துவங்க வேண்டும். 2, சாத்தானே பொதுவான எதிரி என்று நாம் அறிய வேண்டும். We must know that we have a common enemy and that Satan. எபேசியர் 4:4-6 வரிசைப்படுத்தப்பட்ட 7 ஒருமனப்பாட்டு கூறுகளுமே பொதுவாக கிறிஸ்தவ ஐக்கியங்களில் அடிக்கடி தியானிக்கப்படும், சுட்டிக்காட்டப்படும். அவையாவை: ஒரே ஆண்டவர், ஒரே உடல், ஒரே ஆவி, ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே திருமுழுக்கு, ஒரே கடவுளும் தந்தையுமானவர் என்று நாம் இந்த 7 கூறுகளையும் நாம் தியானிப்போம். ஆனால் துர்ப்பாக்கியமாக இந்த ஒருமனப்பாட்டு கூறுகளே நம்மை எதிர்த்திருவங்களுக்கு துரத்திவிட்டன. ஒரே ஆவியானவரை குறித்த விளக்கங்களும் ஒரே ஞானஸ்நானத்தை குறித்த விளக்கங்களும் அப்பப்பா நமக்குள்ளே எத்தனை பிரிவினைகளை உண்டாக்கிவிட்டன.
ஒருவேளை இன்னொரு காரியம் இத்துடன் சேர்க்கப்படுமானால் நாம் கூடி வர ஏதுவாக உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் ஒரே எதிரி, ஒன் எனிமி என்பது. அடிக்கடி என்னுடைய நினைவுக்கு வருகிறது நம்முடைய அரசியலிலே சில ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் எல்லா கட்சியினரையும் பார்த்து நமக்குள்ளே ஏராளம் கருத்து வேறுபாடுகளும் கோட்பாட்டு வேறுபாடுகளும் உண்டு, ஆனால் நம் எல்லாருக்கும் பொதுவானது ஒன்றே ஒன்று, அது ஒரு நபர், ஒரே ஒரு எதிரி, அது திருமதி இந்திரா காந்தி. நம்முடைய எதிரி ஒன்றா இருப்பதால் நாம் எல்லாருமாக சேர்ந்து வந்து முதலாவது நமது எதிரியை காலி பண்ணுவோம், அதற்கு பிறகு நாம் உட்கார்ந்து நம்முடைய காரியங்களை எல்லாம் நாம் சரி செய்து கொள்வோம் என்று சொல்லி எல்லா அரசியல் கட்சிகளையும் கூட்டி இந்திரா காந்தி அம்மையாரை ஒரு தோற்கடித்தார். நான் நினைக்கிறேன் திருச்சபையானது இந்த ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே எதிரி என்று நாம் எல்லாரும் உண்மையாகவே அறிந்து ஒருமனப்பட்டு வந்து காரியத்தை முடித்த பிறகு, வேலையை செய்து முடித்த பிறகு உட்கார்ந்து நாம் மற்ற விவாதங்கள் விவர நம்முடைய வித்தியாசங்களை எல்லாம் நாம் பேசிக்கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, இயேசுவினுடைய குழுவிலே இல்லாத ஒருவர் பிசாசுகளை துரத்தி கொண்டிருந்திருக்கிறார். அப்பொழுது சீஷர்கள் கேட்டார்கள், அவன் நம்மோடு கூட இல்லை, அவனை நாம் தடுக்கலாமா? அப்பொழுது இயேசு சொன்னார், தடுக்க வேண்டாம், ஏனென்றால் நமக்கு எதிராக இராதவர் நமது சார்பில் தான் இருக்கிறார் என்றார். ஆம், சாத்தான் மட்டும்தான் நம்முடைய எதிரி. பாமாலையிலே உள்ள ஒரு அருமையான பல்லவியனுடைய கவியனுடைய நினைவுக்கு வருகிறது, மீட்டுக்கொண்ட ஆண்டவா அந்யோனிய காரணா ஜீவநேசா தேவரீர் வேண்டல் கேட்டு இறங்குவீர், பிதா சுதன் ஆவியே ஏகரான சுவாமியே உந்தன் திவ்ய ஐக்கியமும் தந்து ஆட்கொண்டரணும். சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை பெரியது. How good and pleasant it is for brothers to dwell together in unity. ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கருத்துக்காக, இந்த அழைப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சின்ன பின்னமாக சபை இன்று கிடப்பதால் அல்லவோ உம்முடைய மாபெரும் பணி இன்னும் ஆண்டவரே நொண்டியடித்து கொண்டிருக்கிறது. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் பெரிதாக ஒன்றையும் சாதிக்கவில்லை, எங்களை மன்னியும். எங்களுடைய எதிரி எங்களுடைய உடன் ஊழியரோ இன்னொரு ஊழியக்காரனோ அல்லவே அல்ல, எங்களுடைய எதிரி பொதுவான அவன் பிசாசு, பழைய பாம்பு. கர்த்தாவே, நாங்கள் இந்த ஒரு சத்தியத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு ஒருமனப்பட்டு மக்களை எப்படியாவது இந்த ஒரே எதிரியின் கையிலிருந்து பிடுங்குவதையே எங்களுடைய ஒரே கடமையாக, ஒரே வேலையாக, ஒரே பணியாக கொள்ள கர்த்தரங்களுக்கு உதவி செய். எல்லா சபைகளிலும் எல்லா சங்கங்களிலும் உள்ள தலைவர்களுக்கிடையே ஒரு நல்ல ஒருமனப்பாட்டை உண்டாக்கி அவர்கள் தலை வழியாக தாடி வழியாக கர்த்தாவே அங்கிகளுக்குள்ளே அந்த அருமையான ஒருமனப்பாடு என்கிற தேவனுடைய ஆசீர்வாதத்தின் தைலம் இறங்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தைக்காகவுமே துதிக்கிறோம். அப்படியே நடந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:23. கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த சகல காரியங்களையும் நிறைவேற்றுகிற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டு காத்திருப்பீர்கள். ஆனால் சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து சத்துருவானவனால் உங்களின் சிந்தைகளில் அவிவிசுவாசத்தை விதைத்தும் குழப்பத்தின் ஆவியினால் கட்டப்பட்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்துதான் சொல்கிறது, கர்த்தருடைய கை குறுகியிருக்கவில்லை, நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்றும், நடக்குமோ நடவாதோ என்று குழப்பத்துடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று இயேசுவை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம் கரத்தினால் 3 நிலைகளில் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக எதிர்த்து வரும் தடைகளை விளக்குகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி மோசேயிடம், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலையில் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று, கர்த்தர் என்னை மீட்பாரோ மறந்தாரோ என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரிடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழிவிலகி செல்லும்படியும் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரின் தடையின் ஆவிகளை, கிரியைகளை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக எதிர்பாராத நன்மைகளை தருகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத வகையில் ஆசீர்வதித்து நடத்தி செல்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பல தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீண்ட நாட்களாய் பொருளாதார தேவைகளுக்காக காத்திருப்பீர்கள். அல்லது திருமணம், உறவுகளிலே சமாதானம், குழந்தைக்காக பிரிந்த உறவுகள் திரும்பவும் ஒன்று சேரும்படியும், இப்படியாக காத்திருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக எவராலும் நம்ப முடியாத அற்புதங்களை செய்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். காரணம், மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள் எதிரிடையாக, ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இன்றைக்கும் இப்படியாக கர்த்தர் யாராலும் செய்யக்கூடாதபடிக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார்.
என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்களை, வியாதிகளை, நீண்ட நாள் காத்திருந்த அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய கையெழுத்துக்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், பணியிடங்களில் ஆசிர்வாதங்கள், இடமாற்றம், வெளி தேசத்து பயணம் போன்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளில் இன்றைக்கு அற்புதங்களை செய்து காண்கிறவர்கள் கேட்கிறவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் அதிசயமாய் நடத்தியும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, அவரின் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்ற உங்களில் இருக்கும் சந்தேகங்களை மாற்றுகிறார், குழப்பங்களை தீர்க்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்கும்படி உலகிற்கு ஆச்சரியமாக காணப்படும்படி ஆசிர்வதித்து உயர்த்துகிற நாளாய் இன்றைய நாளை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் அற்புதம் நடக்காதா, வழிகள் திறக்காதா, கண்ணீரின் அனுபவங்கள் மாறாதா என்று இருப்பீர்களானால் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற இயேசுவிடம் வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா? ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். புதிய கிருபைகளை தந்து இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியாகமம் 15 அதிகாரம் அதனுடைய 5 வசனம், அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் ஒரு வட்டத்தை போட்டு அதற்குள்ளே இருந்து பல திட்டங்களை நம்முடைய திராணிக்கும் நம்முடைய சிந்தைக்கும் எவைகள் எட்டுமோ அதற்கேற்ற போல போட்டு கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இங்கே ஆபிரகாம் தேவனிடத்துல சொல்லுகிறான். அவன் ஒரு கூடாரத்தை போட்டு அதற்குள்ளே இருந்து, ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர், அதனுடைய 3 வசனம், இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். எலியேசரை குறித்து சொல்லுகிறான், அவன் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான், அவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்று சொல்லும் போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ முதல வெளியே வா. இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், நீ உன் திட்டத்தை விட்டு வெளியே வந்து வானத்தை அண்ணாந்து பார். ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும்? வானம் அவரது சிங்காசனம். நமக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நாம் ஒரு திட்டமிடுகிறோமே, நம்முடைய திராணிக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் ஏற்றார் போல நாம் ஒரு திட்டம் வகுக்கிறோம். அதை விட்டு வெளியே வந்து நமக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கி பார்க்க வேண்டும். இதை தான் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நாம் பிறக்கும் முன்னமே நமக்கான காரியத்தை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நாம் தோன்றும் முன்னமே நம்மை குறித்த தேவ திட்டம் தான் முதலாவது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் பார்க்கும் போது அது நமக்கு நன்றாய் தெரிகிறது. நம்முடைய வாழ்க்கையை வைத்து நம்முடைய எதிர்காலத்தை எழுதுகிறவர் அல்ல, நாம் தோன்றும் முன்னமே நம்முடைய காலங்களை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நம்மை குறித்த தேவ திட்டம் என்பது நம்முடைய திராணிக்கும் நம்முடைய தகுதிக்கும் மேலானது. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நீ வெளியே வா. ஆபிரகாமை அவன் போட்ட அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வர வைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க வைக்கிறார். இந்த நட்சத்திரங்களை பார், இதை கூட உன்னால எண்ண முடியாது. இவ்வளமாய் உன் சந்ததி இருக்கும், இதுவே என் திட்டம். நம்மை குறித்த தேவ திட்டம் எதுவோ அது நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசிக்க வேண்டுமானால் நாம் எதை பார்க்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, நம்முடைய தகுதியை பார்க்கக்கூடாது, நம்மை அழைத்த தேவனை பார்க்க வேண்டும். அதைதான் இங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வானத்தை அண்ணாந்து பார். வேதம் என்ன சொல்லுகிறது? 6 வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்தபோது அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த நாளில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உனக்காய் திட்டமிடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கும் போது கூட என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தப்படும் போது மரியாதை போல நமக்குள்ள கேள்விகள் எழும்புவது இயல்பு. என்ன கேள்வி? இது எப்படி ஆகும்? காரணம், நம்முடைய திராணியும் நம்முடைய தகுதியும் அதற்கு இணையானது அல்ல. தேவ திட்டம் என்பது அதற்கு மேலானது. எப்படியாகும் என்ற கேள்விக்கு பதில் ஒன்றுதான், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, அது உன் தகுதிக்கும் உன் திராணிக்கும் மேலானது. நீ கர்த்தரை நோக்கிப்பார், விசுவாசத்திலே வளர அதுவே ஏதுவானதாய் போதுமானதாய் இருக்கிறது. வேற எதையும் பார்க்காதே, வானத்தை அண்ணாந்து பார், கர்த்தரை நோக்கிப்பார். நீ ஒரு திட்டத்தை உன் சூழ்நிலைக்கு தக்கவாறு போட்டிருக்கிறாய், அதை விட்டு வெளியே வந்து உனக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கிப்பார். ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமுக்கு செய்தார். இது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்று ரோமர் 4 கடைசி வசனங்களிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிறதே. உன்னை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, உனக்காய் திட்டமிடுகிறவரை நோக்கிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். கர்த்தர் உங்களை சாட்சியாக நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்காய் திட்டமிடுகிறவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து விசுவாசத்தில் வளர உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் பூரணமடைய கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8. சிறுமி ஒருத்தி பவுன்சிங் பாலை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அவள் அதை அதிக வேகமாக ஓங்கி கீழே எரிய எரிய அது அதிக வேகத்தில் மேலே எழும்பி வந்தது. அவள் தன் தகப்பனிடம், எவ்வளவுக்கெவ்வளவு கீழே ஓங்கி எரிந்தேனோ அவ்வளவுக்கவ்வளவு அது வேகமாக உயர எழும்புகிறது என்று ஆச்சரியப்பட்டு கூறினாள். தகப்பன் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். இதே போல ஒரு பீங்கான் தட்டை ஓங்கி எரிந்தால் அது சுக்குநூறாக போய்விடும். மணல் நிரப்பப்பட்ட சாக்குப்பையை கீழே தள்ளினால் அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். ஆனால் கீழே ஓங்கி எறியப்பட்ட ரப்பர் பந்து மட்டும் மீண்டும் எவ்வி குதித்து மேலே எழும்பும். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களில் பெரும்பாலானோர் பீங்கான் தட்டுகளைப் போல இருக்கின்றனர். வாழ்வில் ஒரு சிறிய கஷ்டம், கவலை, மற்ற மனிதர்களால் புறக்கணிக்கப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடைந்து போய்விடுகின்றனர். வேறு சிலர் விழுந்த இடத்திலேயே இருந்து விடுகின்றனர். பீங்கான், மணல் நிரப்பப்பட்ட சாக்கு மற்றும் ரப்பர் பந்து, இவை மூன்றும் ஒரே போலத்தான் கீழே தள்ளப்படுகின்றன. ஆனால் அவை வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. காரணம், அவை உண்டாக்கப்பட்ட பொருள் வெவ்வேறானவை. இயேசு கிறிஸ்துவை பிசாசு பல சந்தர்ப்பங்களில் கீழே தள்ள பார்த்தான், முடியவில்லை. முடிவிலே பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தி அவரை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்த தூண்டினான். அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவின் சகாப்தம் இதோடு முடிந்துவிட்டது. இனி அவர் பெயர் முதலாய் சொல்லப்படவும் மாட்டாது என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் பிதா இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். அவரை கல்லறையும் பாதாளமும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்து வெற்றியாய் மீண்டும் எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் நம்மையும் நம் சோர்வுகளில் இருந்தும் தோல்விகளில் இருந்தும் மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லையானால் இவ்வுலக பிரச்சனைகளும் பாடுகளும் வியாதிகளும் நம்மை மேலே எழும்ப விடாது. நம் துக்கத்திலேயே நாம் மூழ்கி போய்விடுவோம். ஆகவே நமது இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அருளிய வேதம் நம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் துக்கத்திலே நாம் மூழ்கி போகாமல் மீண்டும் ஜெயமாய் எழும்புவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நம்மையும் நிரப்பி சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பாராக.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:7-8 வசனங்களை நாம் வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 3 verses 7 and 8.
1: நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு, அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும்.
2: Do not be wise in your own eyes, fear the Lord and depart from evil. It will be health to your flesh and strength to your bones.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இந்த வேத பகுதியை நாம் ஒரு சில நாட்களாக நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம்.
2: By the grace of God, we are continually meditating from this scripture portion.
1: நம்முடைய தேவன் நீதி உள்ளவர்.
2: Our God is a righteous God.
1: நம்மை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறவர்.
2: He is the one who leads us in righteous ways.
1: அவரை பின்பற்றுகிற ஆடுகளாகிய நாமும் அவருடைய நீதியிலே நடக்கணும் அப்படின்னு அவர் வாஞ்சிக்கிறார்.
2: And we as sheep who follow him, he also desires that we should walk in his righteousness.
1: ஒருபோதும் நாம வழி தப்பி தீமையின் பாதைகளில் போய்விடக் கூடாது என்பது தேவனுடைய பிரியம்.
2: And it is also God's delight that we should never stay away from a path of God and move away into the path of evil.
1: வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயந்து நீ தீமையை விட்டு விலகு.
2: The Bible says you fear the Lord and depart from evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: பாருங்க, தேவன் எப்பொழுதெல்லாம் ஒரு கட்டளை, ஒரு கற்பனை, ஒரு பிரமாணம் ஆண்டவர் வைக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் தேவன் அதனோடு சேர்த்து அதற்கான கீழ்ப்படுதலின் ஆசீர்வாதத்தையும் தேவன் கூட தான் சேர்த்து வைக்கிறார்.
2: See, whenever the Lord gives a commandment, a rule or an order or a law, the Lord also adds the blessings for that obedience.
1: பாருங்க, நம்ம வந்து ஒரு நன்மையை பெற வேண்டும் என்று சொல்லிதான் தேவன் ஒரு சட்டத்தையோ அல்லது ஒரு எதிர்பார்ப்பையோ நம்மகிட்ட வைக்கிறார்.
2: The Lord is keeping a rule or keeping an expectation towards us that we might be benefited through it.
1: ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க cause and effect னு சொல்லுவாங்க, செய்கையும் அதனுடைய பலனும்.
2: So in English they say it as cause and effect.
1: ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த குறிப்பிட்ட செய்கையை செய்தால் இதனாலே உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத கர்த்தர் காட்டுறாரு.
2: So the Lord says if you do certain thing, what benefit you will receive out of it.
1: நாம மாத்திரம் தேவன் நமக்காக முன்குறித்து வைத்திருக்கிற பலன் மேல் நாம் நோக்கமா இருப்போமானால் நம்முடைய வழிகளை தீமையை விட்டு விலக்குவது என்பது நமக்கு கடினமாகவே இருக்காது.
2: If you are much focused upon the predestined reward the Lord has set up for us, then it will not be a difficult job for us to depart from evil.
1: இந்த வசனத்தை வாசித்து பாருங்க.
2: Look at this verse.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு.
2: Fear the Lord and depart from evil.
1: 8 வசனத்துல
2: verse 8.
1: அது உன் நபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும்.
2: It will be health to your flesh and strength to your bones.
1: நபி என்றது மாமிசம்.
2: So it is in flesh.
1: ஊன் அப்படின்றது எலும்பு.
2: And the other one is bones.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: அப்ப கர்த்தர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும், ஒரு நன்மையை பெறணும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் கர்த்தர் வந்து தீமையை விட்டு விலக சொல்றாரு.
2: So the Lord is asking us to depart from evil, expecting that we should receive some goodness or some profit and benefit.
1: நீங்கள் வேதம் முழுவதும் வாசித்தீங்கனா எந்த காரியத்தை தேவன் மனிதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ அந்த செய்ய சொன்ன எல்லா காரியத்துக்கும் ஒரு நன்மையை அதற்கு பின்பாக தொடர்ந்து வர்றத கர்த்தர் வந்து அறிந்துதான் அதை செய்ய சொல்றாரு.
2: So if you read the entire Bible, you can find out wherever the Lord commands to do something, you can find a blessing or a profit added along with that.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: ஆகவே தான் நீங்கள் உபாகமத்தின் புத்தகத்தில் 11:26-28 வசனங்களை நீங்கள் வாசித்தால்,
2: That's why if you read in Deuteronomy chapter 11 verses 26-28,
1: எல்லா கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்துட்டு சொல்கிறாரு.
2: After giving all the commandments, the Lord says,
1: மோசேயின் வார்த்தைகளை பாருங்க.
2: Look at the words of Moses.
1: அவர் சொல்கிறார் 26 வசனத்தில்,
2: verse 26,
1: இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன்.
2: Behold, I said before you today a blessing and a curse.
1: இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கற்பனைகளுக்கு தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும்.
2: The blessing if you obey the commandments of the Lord your God which I command you today and the curse if you do not obey the commandments of the Lord your God but turn aside from the way which I command you today to go after other gods which you have not known.
1: இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகினால்
2: if you turn aside from the way which I command you today
1: உங்களுக்கு சாபம் வரும்.
2: Then you will have curse.
1: கர்த்தர் வந்து நமக்கு மெய் வழியை காமிச்சிட்டு எச்சரிப்பையும் கொடுக்கிறாரு.
2: The Lord shows us the right way and gives a warning.
1: அவருடைய கற்பனைகள் அவருடைய பிரமாணங்கள் எல்லாம் காமிச்சிட்டு ஆண்டவர் வந்து இதன் வழியா நடவுங்கன்னு சொல்றாரு.
2: The Lord shows all his commandments and laws and he says and asks us to walk in that way.
1: நன்மை செய்ய வாய்ப்பே இல்ல, நன்மை செய்ய வழியே இல்லன்னு ஆண்டவர் முடக்கிறது இல்ல.
2: The Lord will never stop you saying that you don't have an opportunity or a chance to do good.
1: நன்மை செய்கிறதுக்கு ஆண்டவர் ஒரு பாதையை திறக்கிறாரு.
2: The Lord is opening a way for you to do good.
1: நன்மை செய்ய நமக்கு வேண்டிய திராணியை கர்த்தர் தர்றாரு.
2: The Lord also gives us the ability to do good.
1: தேவன் நம்மட்ட எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியமும் வேதம் சொல்லுகிறது தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லவே என்று யோவான் எழுதுவாரு.
2: So even John writes that the commandments of God are not burdensome.
1: அப்போ பாரமானதை நமக்கு சொல்லல.
2: So he never says something burden to us.
1: இயேசு சொல்லும் பொழுது
2: when Jesus says
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே நீங்கள் என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
2: So he says come unto me all that you are weak and heavy laden and I will give you rest.
1: அவர் சொல்கிறார் என்னுடைய சுமையை நீங்க உங்க மேல் ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களுடைய நுகத்தை உமேல ஏற்றுக்கொள்ளுங்க.
2: So he says take my yoke upon you.
1: நீங்க உங்களுடைய சொந்த சுமைகள்லாம் நீங்க சுமந்தீங்கனா வருத்தம்தான் உங்களுக்கு மிஞ்சும்.
2: If you carry your own burdens and own yoke you will have only sorrow.
1: ஆனால் நீங்க நான் கொடுக்கிறது நீங்க சுமந்தா
2: but if you carry what I give you
1: அந்த நுகம் வந்து லேசா இருக்கும், அந்த பாகம் பாரம் வந்து லகுவா இருக்கும்.
2: So that yoke will be very easy and my burden is very light.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: கர்த்தருடைய வழிகள் வந்து பாரமானதே கிடையாது.
2: So the ways of God are not burdensome.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அநேக வேளையில சத்துருவானவன் நம்மளுக்கு எப்படி தோற்றத்தை காட்டுவான், ஐயோ நீ கர்த்தருடைய பாதைகள் நடந்தினா நீ ரொம்ப கஷ்டப்படணும், அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், அதை நான் செய்யவே முடியாதுன்ற மாதிரி காட்டுவான்.
2: So many times this devil will show us the path of God as if it is very difficult that we will not be able to walk in that path at all.
1: ஆனால் அவன் காட்டு

0: நாளெல்லாம் துன்பம் தான்.
1: So he shows his path of evil to be very good, very easy to follow. He and also invites us to come to it so that he will give us joy and rejoicing and gladness. But at the end, when you step into it, it is always sorrow at the end.
0: பாருங்க, அதனால தான் கேட்டுக்கு போகிற வழி விசாலமா இருக்குன்னு போட்டிருக்கு.
1: That's why he says, wide is the gate that goes to destruction.
0: வழி விசாலம் தான்,
1: the way is wide.
0: ஆனா அந்த பாதை எங்க போயிட்டு இருக்குனா கேட்டுக்கு நேரா போகுது.
1: But the path is leading to destruction.
0: தேவன் காட்டுகிற வழி வந்து நெருக்கமா கண்ணுக்கு தெரியலாம்.
1: So the path of God may appear to be very narrow.
0: ஆனா அது எங்க போகுதுன்னா ஜீவனுக்கு நேரா போகுது.
1: But it leads towards life.
0: கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு பிரமாணங்கள், கற்பனைகள், அவருடைய வழிகள் எல்லாமே தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நேரா நம்மளை நடத்துற பாதன்றதை மறந்துடக்கூடாது.
1: Don't ever forget that all the commandments and the law the Lord has set are pathways towards the blessing of God.
0: அதனால தான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு வழியை காட்டுறேன்பா.
1: That's why God says, I'll show you a way.
0: நான் உங்களுக்கு வழியை போதிக்கிறேன்.
1: I just teach you the way.
0: அந்த வழியில் நீ நடப்பாயானால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய்.
1: If you walk in that way, you will be blessed.
0: நான் காட்டின வழியை விட்டு நீ தீமைக்கு விலகுவாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கு.
1: But if you turn away from the way that I show and go towards evil, then that will not be a blessing.
0: அகவே தான் அந்த நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகினால் அது உன் மாம்சத்துக்கு, உன் எலும்புக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும்.
1: That's why here we read in Proverbs, if you fear the Lord and depart from evil, it will be a blessing to your flesh and bones.
0: இந்த வார்த்தை என்னை ரொம்ப சந்தித்தது இன்றைக்கு காலையில.
1: These words actually touched me and met me.
0: நான் அந்த மாம்சத்திற்குரிய எலும்புகளுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்னொரு முறை நான் உங்களுக்கு நான் வந்து அதை நான் போதிக்கிறேன், அதை நான் விளக்குறேன்.
1: So I will explain and teach about this flesh and the strength to the bones later time.
0: ஆனால் இன்றைக்கு என்னுடைய மனதில் தொட்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நாம் கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவோமானால் தேவன் அதனால் நம்முடைய வாழ்க்கைக்கு பல ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார்.
1: But one thing that touched my heart is today is that when you fear the Lord and depart from evil, the Lord has prepared great many blessings for us.
0: இன்றைக்கு நாம பல நாட்களாக தீமை எப்படி எப்படி விலகிறது, தீமையை விட்டு ஏன் விலகணும், தீமை எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு தான் வரோம்.
1: So for past few days we have just meditating on departing from evil, how to depart from evil, how to identify evil.
0: இதெல்லாம் நம்ம படித்து கொண்டு தான் வரோம்.
1: We have been learning all these things.
0: ஆனா இன்றைக்கு நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா,
1: But today what are we going to learn?
0: தீமையை விட்டு நாம விலகினால் தேவன் நமக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதங்கள் என்ன?
1: What are the blessings that the Lord will give us for departing from evil?
0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the holy name of God.
0: முதலாவது தேவன் தீமையை விட்டு விலகிறவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை யோபுவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் நாம் வாசிக்கலாம்.
1: The first blessing for the person who depart from evil, you can read from the book of Job chapter 1 and verse 1.
0: நீங்கள் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் யோபுவை குறித்து தேவன் கொடுத்த சாட்சியை பாருங்க.
1: So in Job chapter 1 and verse 1 you can read about the testimony that God gave about Job.
0: ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமா இருந்தான்.
1: There was a man in the land of Uz whose name was Job, and that man was blameless and upright and the one who feared God and shunned evil.
0: கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the holy name of God.
0: எல்லா காலத்திலேயும் பொல்லாப்பு இருக்கு.
1: Wickedness existed at all times.
0: எல்லா தேசங்கள்லயும் பொல்லாப்பு இருக்கு.
1: Wickedness exists in every nation.
0: அது ஊத்ஸ்லயும் இருக்கு, அது நம்முடைய ஊர்லயும் இருக்கு.
1: So it was present in the land of Uz and it is also present in our land.
0: ஆனால் அதுல வாழ்ந்த யோபு என்கிற மனிதன் தன்னை சுற்றி இருந்த பொல்லாப்புக்கு விலகுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான்.
1: But this Job who lived in that land of Uz, he took a decision that he will be away from this evil.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: இப்படி கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினவனுக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன?
1: What is the blessing for this person who feared God and shunned evil?
0: நீங்கள் 8 வசனம் முதல் 10 வசனம் வரைக்கும் யோபு முதலாம் அதிகாரத்துல பாருங்க.
1: If you read Job chapter 1 verse 8 to 10,
0: கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார்.
1: Then the Lord said to Satan, have you considered my servant Job, that there is none like him on the earth, a blameless and upright man, one who fears God and shuns evil.
0: 9th வசனம்.
1: Verse 9.
0: அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்?
1: So Satan answered the Lord and said, does Job

0: Oh, fear God for nothing.
1: நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா?
0: Have you not made a hedge around him, around his household and around all that he has on every side?
1: நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையா?
0: Have you not made a hedge around him, around his household and around all that he has on every side?
1: பிரியமானவர்களே,
0: my dear ones,
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பாதுகாப்பு.
0: The first blessing that the Lord gives to the person who fears the Lord and depart from evil, it is divine protection.
1: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
0: This is really surprising.
1: பிசாசு சொல்லுகிறான், ஆண்டவரே நீங்க சொல்றீங்க இந்த மனுஷனை பற்றி அவன் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவன் சொன்னீங்க, ஆனால் அவனோ அவனை சுற்றிலும் உம்முடைய கரத்தினால் ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்குன்னு பிசாசு கண்டான்.
0: But here Satan said, Lord, you say that he fears the Lord and shuns evil, but he found out there is a hedge or a protection covering that is around this Job.
1: அருமையானவர்களே, அந்த தேசத்துல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்க.
0: My dear ones, there were many people in that land.
1: ஆனால் பிசாசு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை, இந்த குறிப்பிட்ட மனிதனுடைய சம்பத்தை பார்த்து அவன் கை வைத்து தொட முடியாத அளவுக்கு தேவனுடைய பாதுகாப்பு அவனை சுற்றி இருந்தது.
0: But this man, this Satan could not touch this family or this man so that the protection of the Lord was so strong and hard around him.
1: பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு நாம விலகும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேலியாக இருக்கிறார்.
0: So when we fear the Lord and depart from evil, the Lord will be with us and he will be a protection to us.
1: நாம தீமை விட்டு விலகினா கர்த்தர் நாம் பக்கத்துல வந்துறார்.
0: So if we depart from evil, then the Lord will draw near to us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: அவர் பரிசுத்தவான்களின் நடுவே வாசம் பண்ணுகிறவர்.
0: He is the one who dwells among the holy ones.
1: நாம வந்து கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னு தீமையை விட்டு விலகிறது அவர் பார்க்கும் போது நம்முடைய பாதுகாப்பை அவர் தன்னுடைய கரத்தில் எடுத்துக் கொள்கிறார்.
0: When he sees that we are very zealous for God and we depart from evil, then he takes our protection into his hands.
1: யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தர் அனுமதி இல்லாமல் பிசாசானவன் அவன் மேல கையை வைக்க முடியலன்னு பார்க்கிறோம்.
0: So here in this life of Job, you can see without the permission of God, the Satan was not able to lay his hand upon Job.
1: நீங்கள் இதே போல ஒரு சாட்சியை நோவாவை குறித்து வாசிக்கலாம்.
0: You can also read a similar testimony regarding Noah.
1: நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரம் 9 முதல் 12 ஐ வாசிப்பீர்களானால்,
0: If you read Genesis chapter 6 verses 9 to 12,
1: அங்கே நோவாவை குறித்து சொல்லி இருக்கிறது.
0: It is said about Noah here.
1: வேதம் சொல்லுகிறது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், அவன் தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான்.
0: Noah was a just man, perfect in his generations. Noah walked with God.
1: நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்ப்பீங்களானா?
0: When you look at the situation there,
1: நாம் எந்த இடத்துல வந்து அவன் உத்தமனாக தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருந்தான் என்றால்,
0: In what situation was he a just man, perfect and he walked with God?
1: 11 வசனத்தை வாசிக்கும் போது,
0: If you read verse 11,
1: பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது.
0: The earth also was corrupt before God.
1: பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது.
0: And the earth was filled with violence.
1: தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள்.
0: So God looked upon the earth and indeed it was corrupt, for all the flesh had corrupted their way on the earth.
1: இங்க முக்கியமான வார்த்தை வந்து ஜனங்கள் தெரிந்து கொண்ட வழி.
0: The important word is the path chosen by the people.
1: அவங்க எப்படி உலகம் முழுவதும் என்ன பாதையை தெரிந்து கொண்டதுனா,
0: What did the entire world choose?
1: தங்களை கெடுத்து கொள்ளுகிற வழியை தெரிந்து கொண்டது.
0: They chose the path of corruption.
1: அவங்க பூமி முழுவதும் எந்த வழியை தெரிந்து கொண்டதுனா, தங்களை சீர்கேட்டுக்கு நடத்துகிற வழியை தெரிந்து கொண்டது.
0: The entire world chose the path that leads them to violence and corruption.
1: பூமி எதை தெரிந்து கொண்டதுனா, தங்களை கொடுமையினால் நிரப்புகிற ஒரு பாதைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தது.
0: So the entire world committed their way to the path filled with violence.
1: ஆனால் இந்த எல்லாரும் ஒரு வழியில கொடுமைக்கு நேரா, சீர்கேட்டுக்கு நேரா தங்களை கெடுத்து கொள்ளுகிற வழிகளை தெரிந்து கொண்டிருக்கும் போது,
0: When the entire world chose this path of corruption and the path filled with violence,
1: ஒரே ஒரு மனிதன் இந்த பூமியில கர்த்தருடைய கண்களில் தயவை பெற்றான், அவன் என்ன செய்தான்னா, நீதிமானும் கர்த்தருக்கு முன்பாக உத்தமனுமாய் நிற்கிறான்.
0: Only one person received favor in the sight of God and he was a just man, perfect and walked with God.
1: ஆச்சரியம் என்னன்னா,
0: what is surprising?
1: 13ஆம் வசனம் வருவீர்களானால்,
0: if you come to verse 13,
1: ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார்,
0: the Lord said unto Noah,
1: மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்துவிட்டது.
0: The end of all flesh has come before me.
1: அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது.
0: The entire earth is filled with violence.
1: நான் அவர்களை பூமியோடு கூட சேர்த்து அழித்து போடுவேன்.
0: And behold, I will destroy them with the earth.
1: ஆனால் 14ஆம் வசனத்துல,
0: but in verse 14,
1: எல்லாரையும் அழிச்சு போடுவேன்னு சொன்ன கர்த்தர்,
0: the Lord who said that he will destroy everyone,
1: நோவாவை பார்த்து சொன்னார்,
0: he said unto Noah,
1: நீ கோபேர் மரத்தினால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீல் பூசு.
0: Make yourself an ark of gopher wood, make rooms in the ark and cover it inside and outside with pitch.
1: 17ஆம் வசனம் பாருங்க,
0: verse 17,
1: வானத்தின் கீழே ஜீவ சுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துகளை மழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணுவேன்.
0: Behold, I myself am bringing flood waters on the earth to destroy from under heaven all flesh in which is the breath of life.
1: பூமியில் உள்ள எல்லாம் மாண்டு போகும்.
0: Everything that is on the earth shall die.
1: ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்.
0: But I will establish my covenant with you.
1: நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசிப்பார்கள்.
0: And you shall go into the ark, you, your sons, your wife and your sons' wives with you.
1: என்ன அருமையா இருக்கு பாருங்க.
0: How beautiful it is.
1: எல்லாரும் கேட்டின் வழியை தெரிந்து கொள்ளும் போது, நீதியின் பாதைக்கு திரும்பின யோபுவின் மேல் கர்த்தருடைய பெரிய பாதுகாப்பின் திட்டம் இருந்தது.
0: So when everyone chose the path of corruption, this Noah who chose this path of just and perfection, the God's protection was upon him.
1: பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் கர்த்தர் அழித்தபோது இந்த ஒரே மனுஷனுடைய குடும்பத்தை 8 பேரை கர்த்தர் பேழையிலே வைத்து பாதுகாத்தார்.
0: So when the Lord destroyed the entire earth and that were present in this earth, but the Lord protected this Noah and his family of 8 members.
1: நாம் கர்த்தருடைய வழிகளுக்கு நாம் திரும்பி தீமையை விட்டு விலகுவோமானால் கர்த்தருடைய விசேஷித்த ஒரு பாதுகாப்பு நம்ம மேலே இருக்கிறது.
0: So I tell you, when you depart from evil and turn to the path of God, then we will have a divine protection of God upon us.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: தேவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கிறது.
0: We will receive favor in the sight of God.
1: அவருடைய நித்திய பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார்.
0: The Lord will bring us into his eternal protection.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் நீங்க வாசிப்பீங்களானா,
0: if you read about the kings of the Old Testament,
1: அவர்கள் கர்த்தருடைய வழிகளுக்கு தங்களை திருப்பாமல் தங்கள் தீமைகளிலேயே தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தாங்க.
0: So they never turned towards the Lord but were continuing the path of evil in their life.
1: எப்பொழுதெல்லாம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்களோ, தேவன் வந்து அவர்களை சத்துருக்களின் கைகளில் அவரே ஒப்பு கொடுத்தது நீங்க பார்க்கலாம்.
0: So whenever they committed their life to such kind of path, you can see the Lord himself delivered them into the hands of their enemies.
1: நீங்கள் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்களேன்.
0: If you read 2 Kings chapter 13 1 to 3 verses,
1: அங்கே நீங்கள் யோவகாஸ் என்கிற ராஜாவை குறித்து படிக்கலாம்.
0: Here you can read about a king named Joash.
1: வேதம் சொல்கிறது, இவன் யார் என்றால், அகசியா என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய யோவாசுடைய 23ஆம் வருஷத்தில் யெகூவின் குமாரனாகிய யோவகாஸ் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 17 வருஷ ராஜ்யம் பண்ணினார்.
0: So here the Bible says in the 23rd year of Joash the son of Ahaziah king of Judah, Jehoahaz the son of Jehu became king over Israel in Samaria and reigned 17 years.
1: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவஞ்செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய ஏரோபெயாமின் பாவங்களை பின்பற்றி நடந்தான், அவைகளை விட்டு விலகவில்லை.
0: And he did evil in the sight of the Lord and followed the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin. He did not depart from them.
1: அப்போ ஆண்டவர் விலகிறதுக்கு ஒரு காலம் கொடுத்திருக்கிறாரு.
0: So it means that the Lord has given a time for him to depart from it.
1: அவனுடைய முற்பிதாவின் பாவங்களை இவன் செய்து கொண்டிருக்கிறான்.
0: He was continuing the sins of his forefathers.
1: கர்த்தர் இவன் விலகுவான் அந்த பாதையை விட்டு தீமையை விட்டு விலகுவான் காத்திருக்கிறாரு.
0: The Lord was waiting that he will turn away from this path of evil and the Lord was waiting for him to do it.
1: ஆனால் இவன் விலகல.
0: But he never departed from there.
1: பாருங்க, அவன் விலகாததை கண்டு
0: When the Lord saw that he did not depart from them.
1: 3rd verse vasithingana.
0: Verse 3 says.
1: ஆகையால் கர்த்தருக்கு இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு அவர்களை சீரியாவின் ராஜாவாகிய அசகேலின் கையிலும் அசகேலின் குமாரனாகிய பெனாதாத்தின் கையிலும் அந்நாட்களில் எல்லாம் ஒப்பு கொடுத்தார்.
0: Then the anger of the Lord was aroused against Israel and he delivered them into the hand of Asahel king of Syria and into the hand of Ben-hadad the son of Asahel all their days.
1: கர்த்தரே ஒப்பு கொடுத்தார்.
0: God himself delivered him.
1: ஒரு அந்நியனுடைய கையில ஒரு துஷ்டனுடைய கையில ஒப்பு கொடுத்து வாதிக்கும்படி செய்கிறார்.
0: So the Lord himself delivered into the hands of the enemies and to wicked person that they may be tormented.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்லுவேன் இது வந்து யோவகாசுடைய வாழ்க்கையில மாத்திரம் கிடையாது.
0: So I tell you this not only happened in the life of Jehoahaz.
1: நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் 15 அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களுக்கு வருவீர்களானால்
0: If you come to 2 Kings chapter 15 verses 8 to 10
1: அங்கே யெரொபெயாமின் குமாரனாகிய சக்கரியா என்கிற ராஜாவுடைய வாழ்க்கையிலேயும் இதே போல நடக்கிறது நீங்க பார்க்கலாம்.
0: So you can read a similar incident that happened in the life of Zechariah the son of Jeroboam.
1: Even இஸ்ரவேலை சமாரியாவிலிருந்து 6 மாதங்கள் அரசாட்சி செய்கிறான்.
0: So here he reigned over Israel in Samaria for 6 months.
1: 9th வசனம் பாருங்க.
0: Verse 9 says
1: தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவன் அந்த பாவங்களை விட்டு விலகல.
0: And he did even in the sight of the Lord as his father had done. He did not depart from the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin.
1: அதோட விளைவு என்ன?
0: What is the outcome?
1: ரொம்ப வேதனையா இருக்கு.
0: It is really grieving.
1: நீங்க 10th வசனம் வாசிங்கனா.
0: If read verse 10.
1: யாபேசின் குமாரனாகிய சல்லூம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானா.
0: So then Shalum the son of Jabesh conspired against him and struck and killed him in front of the people and he reigned in his place.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நீங்க யோபகாசை பாத்தீங்கன்னா சத்ருவை அனுப்பி ஆண்டவர் வந்து அவனை வந்து மிகுந்த துன்பத்திற்குள் ஆற்றுகிறார்.
0: So in the case of Jehoahaz you can see that the Lord sent his enemies and they tormented him.
1: இங்க சகரியாவை பார்ப்பீங்களானா?
0: Here when you see about Zechariah
1: even கர்த்தருக்கு முன்பாக தன் வழிகளை திருப்பி தீமையை விட்டு விலக்காததுனால தன்னுடைய நாட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தனை எழுப்பி அவனை கொன்று போட ஆண்டவர் அனுமதி கொடுக்கிறார்.
0: Since this person did not turn or depart from evil the Lord rose a person from his own land and made him to conspire against him and killed him.
1: நீங்கள் மறுபடி ரெண்டு ராஜாக்கள் 15 அதிகாரத்துக்கு வருவீங்களானா?
0: If you again come to 2 Kings chapter 15
1: 23 ல இருந்து 25 பாருங்க.
0: Verses 23 to 25
1: அங்கே வந்து பெக்காயா அப்படிங்கற ஒரு ராஜாவை பார்க்கிறோம்.
0: Here we read about a king named Pekahiah.
1: அவன் இஸ்ரவேலை சமாரியாவிலிருந்து 2 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான்.
0: So he reigned Israel in Samaria for 2 years.
1: 24 வசனத்துல
0: Verse 24
1: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகவில்லை.
0: And he did evil in the sight of the Lord. He did not depart from the sins of Jeroboam, the son of Nebat, who had made Israel sin.
1: எப்படி இருக்கு பாருங்க.
0: How it is now.
1: இவனும் விலகல.
0: Even he did not depart.
1: பாவத்தை விட்டு விலகல.
0: He did not depart from the sins.
1: விளைவு என்ன?
0: What is the consequence?
1: 25th வசனம் பாருங்க.
0: Verse 25.
1: பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கேலையாத் புத்திரர்கள் 50 பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேயையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்.
0: Then Pekah the son of Remaliah an officer of his conspired against him and killed him in Samaria in the citadel of the king's house along with Argob and Ari and with him were 50 men of Gilead. He killed him and reigned in his place.
1: நான் மூணு ராஜாக்களை பத்தி சொன்னேன்.
0: I told about 3 kings.
1: சகரியாவை பத்தி படிச்சோம்.
0: We read about Zechariah.
1: அதே போல நாம வந்து யெகோவாஸ் பத்தி படிச்சோம்.
0: Next we read about Jehoahaz.
1: யோபகாஸ்.
0: Jehoahaz.
1: அதே போல பெக்காயாவை பத்தி படிக்கும்.
0: And next we saw about Pekahiah.
1: இந்த மூணு ராஜாக்களுடைய லைஃபையும் பாத்தீங்கன்னா அவங்க தீமையை விட்டு பொல்லாப்பை விட்டு விலகலன்னு நம்ம பார்க்கிறோம்.
0: So all these 3 kings did not depart from evil and sin.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: நாம ஒவ்வொருவரும் பாவத்திலே நம்ம கருத்தரிக்கப்படுகிறோம்.
0: We are all conceived in sin.
1: நாம துர்குணத்துல உருவாகுறோம்.
0: And we are all formed in wickedness.
1: நம்ம இளவயதுகளிலே தேவனை அறியாத நாட்கள் நாட்கள்ல நம்ம பாவத்துல விழுந்துறோம் என்பது உண்மை.
0: And it is true that we fall into sin in our early young age.
1: ஆனால் தேவன் தம்முடைய இரக்கத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார், நமக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார்.
0: But the Lord speaks to us out of his mercy and he reveals the truth to us.
1: அவருடைய பிரியம் என்னன்னா நாம துன்மார்க்கத்தை விட்டு விலகணும்ன்ற தேவனுடைய பிரியம்.
0: So God's delight is that we should depart from evil and wickedness.
1: ஆனால் ஒரு மனுஷன் எத்தனை முறை கடிந்து கொள்ளப்பட்டாலும் துன்மார்க்கத்தை விட்டு விலக மாட்டேன் நிற்கும் போது,
0: but when a person no matter how many times he is being warned but he refuses to turn away from evil,
1: அதிலே துணிகரம் கொண்டு அவன் தொடர்ந்து இருக்கும் போது,
0: so when he dare to continue to that sin,
1: கர்த்தர் வந்து அவன் மேல் உள்ள பாதுகாப்பை எடுத்து விடுகிறார்.
0: The Lord will remove his protection from that person.
1: அவனை தீங்குக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
0: The Lord commits him to evil.
1: அதனால தான் சங்கீதம் 37:27 முதல் 28 வசனங்களை வாசிக்கும் போது,
0: that's why if you read Psalm 37 verses 27 and 28,
1: தீமையை விட்டு விலகி நன்மை செய்,
0: depart from evil and do good,
1: என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய்,
0: and dwell forevermore.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: For the Lord loves justice and does not forsake his saints.
1: அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும்.
0: They are preserved forever but the descendants of the wicked shall be cut off.
1: தீமையை விட்டு விலகு,
0: depart from evil,
1: நன்மை செய்,
0: do good,
1: என்றென்றைக்கும் நிலைத்திரு,
0: and dwell forevermore.
1: ஆம் பிரியமானவர்களே,
0: yes dear ones of God,
1: நீ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு என்று கர்த்தர் ஏன் சொன்னார்னா அதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு.
0: So why did the Lord say fear the Lord and depart from evil? Is because there's a blessing in that.
1: தீமையை விட்டு விலகுறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு.
0: The first blessing that the Lord gives to the one who depart from evil is his divine protection.
1: இரண்டாவது தேவன் வந்து தீமையை விட்டு விலகுறவளுக்கு கொடுக்கிற இன்னொரு முக்கியமான ஆசீர்வாதம்.
0: The second important blessing the Lord gives to the one who depart from evil.
1: 1 பேதுரு 3 அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்க.
0: 1 Peter chapter 3 verses 10 to 11.
1: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
0: For he would love life and seek good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit, let him turn away from evil and do good, let him seek peace and pursue it.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: நாம தீமையை விட்டு விலகும் போது முதலாவது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவருடைய பாதுகாப்பு என்று பார்த்தோம்.
0: So when we depart from evil, the first blessing that the Lord gives us is divine protection.
1: இரண்டாவது தேவன் தீமையை விட்டு விலகுறவளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் வந்து அவருடைய நன்மை அல்லது அவருடைய பராமரிப்பு.
0: The second blessing that the Lord gives is his divine providence.
1: அவருடைய நன்மை அல்லது அவருடைய தெய்வீக பராமரிப்பு.
0: So it is his divine providence.
1: இந்த வசனம் சொல்லுகிறது,
0: this verse says,
1: நீ வந்து தீமையை விட்டு, நீ வந்து பொல்லாப்பை விட்டு உன் நாவையும் கபடத்துக்கு உன்னுடைய உதடுகளை நீ விலக்கி காத்தால்,
0: if you refrain your tongue from evil and your lips from speaking deceit,
1: நீ பொல்லாப்பை விட்டு நீங்கினால்,
0: if you turn away from evil,
1: ஆண்டவர் சொல்கிறாரு உனக்கு கிடைக்கிறது என்னன்னா ஜீவனும் நல்ல நாட்களையும் நீ காண்பாய்.
0: So the Lord says you will receive a life and good days.
1: என்ன நாட்கள்?
0: What days?
1: நல்ல நாட்கள்,
0: good days.
1: இன்னைக்கு நிறைய பேருடைய நாட்கள் வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய நாட்களா இருக்கிறது.
0: Today the days of many people are really sorrowful.
1: நம்முடைய வாழ்க்கையில தீமையை விட்டு விலகுவோமானா கர்த்தர் நம்மை தீமையான நாட்கள் அல்ல நன்மையான நாட்களை காண பண்ணுவார்.
0: So if you depart from evil, the Lord will not let us see bad days but good days.
1: நன்மையையும் கிருபையையும் தொடர்ந்து வர பண்ணுவார்.
0: So the Lord will enable this mercy and goodness to follow us.
1: ஒரு சம்பவத்தை நீங்கள் 2 ராஜாக்கள் 15 அதிகாரம் 17 முதல் 19 வாசிக்கலாம்.
0: If you read 2 Kings chapter 15 verses 17 or 19,
1: நீங்கள் அங்க மேனா கேம் அப்படின்ற ஒரு இஸ்ரவேலின் ராஜாவை பற்றி படிக்கலாம்.
0: So here you can read about a king of Israel named Menahem.
1: இவன் இஸ்ரவேலின் மேல் சமாரியாவிலே 10 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்.
0: So he reigned over Israel in Samaria for 10 years.
1: 17 வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது,
0: the last part of verse 17 says,
1: அவன் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தருக்கு பொல்லாப் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான்.
0: Verse 18, and he did evil in the sight of the Lord.
1: 18 வசனத்துல இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாது இருந்தான்.
0: He did not depart all his days from the sins of Jeroboam the son of Nebat who had made Israel sin.
1: விலகவே இல்லை.
0: He did not depart.
1: கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கழிக்கிறான்.
0: He just rejected all the opportunities he received.
1: இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகள் எழும்புறாங்க.
0: There are prophets who rose up in Israel.
1: அவங்க கர்த்தருடைய எச்சரிப்பை சொல்றாங்க.
0: They give the warning of God.
1: ஆனா ராஜாவோ தனக்கு முந்தினவனாகிய யெரொபெயாமின் பாவங்களை தொடர்ந்து செய்து அதை விட்டு விலகாமலே இருக்கிறான்.
0: But this king continued the sins of Jeroboam and he did not depart from it.
1: கர்த்தர் தலையிட்டு என்ன செய்றார் பாருங்களே.
0: You know what did the Lord do after intervening?
1: 19 ஆம் வசனம் பாருங்க.
0: Verse 19 says
1: அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாக வந்தான்.
0: Pul, king of Assyria came against the land.
1: அப்பொழுது மேனாகேன் பூலின் உதவியினால் ராஜ்ய பாரத்தை தன் கையிலே பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு 1,000 talents வெள்ளியை கொடுத்தான்.
0: And Menahem gave Pul 1,000 talents of silver that his hand might be with him to strengthen the kingdom under his control.
1: எப்படி?
0: How?
1: 1,000 talents வெள்ளியை கொடுத்தான்.
0: He gave 1,000 talents of silver.
1: யாருடைய காசு இது?
0: It is whose money?
1: கொள்ளடிச்ச காசு கிடையாது.
0: It is not the money that he looted.
1: நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா
0: If you continue to read
1: தன்னுடைய
0: that
1: தேசத்துல இருக்கிறவர்கள்ட்டே அவன் வந்து காசை வாங்கி வாங்கி வாங்கி ஒரு அந்நிய ராஜாவுக்கு அப்பம் கட்டுறான்.
0: So when you continue to read, you can find that he exacted the money from the people of his own people of Israel and he gave this money to a strange king.
1: பாருங்க ஆண்டவர் இது ஆசீர்வாதமா அவங்களுக்கு கொடுக்கல.
0: The Lord did not give this as a blessing to him.
1: அவன் இன்னொருவனை சேவிக்கும்படி ஒரு அந்நியனை சேவிக்கும்படி தன்னுடைய தேசத்தின் மக்களினுடைய உழைப்பின் சம்பத்தை கொண்டு போய் ஒரு அந்நியன்ட்ட போய் கட்டுறான்.
0: So the Lord made him to serve another foreign king or a strange king and he made the king to exact the money of the labor of his own people and give it the entire possession to the other king.
1: கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவன் மேல இல்ல பாருங்க.
0: The blessing of the Lord was not upon him.
1: அவன் நல்ல நாட்களை அவன் காணல.
0: He did not see his good days.
1: அவன் தன்னை பலப்படுத்தணும்னா தான் அறியாத ஒரு அந்நியன்ட்ட போய் கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கான்.
0: So he was giving money to the other king for to strengthen himself.
1: ஏன் பா உனக்கு இந்த நிலைமை?
0: So why is this situation?
1: ஏன் இப்படி உன் வாழ்க்கையில பொல்லாப்பி நாட்கள்?
0: Why such kind of bad days in your life?
1: ஏன் உன் வாழ்க்கையில ஜீவனுடைய பரிபூரணம் உன் வாழ்க்கையில இல்ல?
0: Why there is no perfection of life found in your life?
1: வேதம் சொல்லுகிறது.
0: The Bible says
1: தன்னுடைய தகப்பனுடைய பாவங்களை விட்டு துன்மார்க்கத்தை விட்டு அவன் விலகவே இல்ல.
0: He did not depart from the evil and sins and wickedness of his father.
1: கர்த்தர் நம்மோடு பேசுறாரு.
0: Today the Lord is speaking with us.
1: நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால்
0: If our paths are pleasing to God,
1: நான் நிச்சயமாய் நம்புறேன் தேவனுடைய ஜீவனும் அவருடைய பராமரிப்பும் நம்முடைய வாழ்க்கையின் மேல் இருக்கும்.
0: I surely believe that the life of God and his goodness and his divine providence will be upon us.
1: நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமானால்
0: If our paths are pleasing to God,
1: நாம் தீமை விட்டு விலகுவோமானால்
0: If we depart from evil,
1: நம்முடைய சத்துருக்களும் நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார்.
0: The Lord will help that even our enemies will come for a peace treaty with us.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இப்போ இரண்டாவது ஒரு நன்மை இருக்கு கர்த்தருடைய வழிகளுக்கு நாம தீமை விட்டு விலகி வரும்போது இரண்டாவது நன்மை.
0: So the second blessing when we depart from evil,
1: தேவனுடைய நன்மையும் பராமரிப்பும்.
0: Divine providence.
1: கடைசியாக
0: at last
1: நாம வந்து தீமையை விட்டு விலகும் போது தேவன் கொடுக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன?
0: So what is the third blessing when we depart from evil?
1: எரேமியாவின் புத்தகம் 26:2-3.
0: Jeremiah chapter 26 verses 2 and 3.
1: எரேமியா 26:2-3.
0: Jeremiah chapter 26 verses 2 and
1: 3. கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் நின்று கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பணி வருகிற யூதாவுடைய பட்டணங்களின் குடிகள் அனைவருக்கும் சொல்லும்படி நான் உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளையும் அவர்களுக்கு சொல்லு, ஒரு வார்த்தையும் குறைத்து போடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்தை முக்கியமாக கவனிங்க. அவர்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் நான் அவர்களுக்கு செய்ய நினைக்கிற தீங்குக்கு நாம் மனஸ்தாபப்படத்தக்கதாக ஒருவேளை அவர்கள் கேட்டு அவர் தம் தம் பொல்லாத வழியை விட்டு திரும்புவார்கள். Verse 3
0: Perhaps everyone will listen and turn from his evil way that I may relent concerning the calamity which I purpose to bring on them because of the evil of their doings.
1: என்னுடைய ஜனங்கள் என்னுடைய எச்சரிப்பை கேட்டு அவங்க பொல்லாத வழிகள் அவங்க தீமையை விட்டு அவங்க விலக அவங்க தீர்மானம் எடுத்தாங்கன்னா
0: So if my people listen to my words of warning and if they decide a purpose to turn away from their path of evil
1: naan avargalukku seiyano nenacha theemaiya vittu நானும் விலகுவேன்.
0: So I will also relent and turn away from the evil that I purpose to bring on them.
1: நான் அவர்களுக்கு செய்யணும் நினைச்ச தீங்குக்காக நான் மனஸ்தாபப்படுவேன்.
0: I will relent for the evil that I actually purpose to bring upon them.
1: மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன?
0: What is the third blessing?
1: தேவனுடைய மன்னிப்பு.
0: It is divine pardon.
1: தேவனுடைய மன்னிப்பு.
0: Divine pardon.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: ஏன் ஆண்டவர் தீமையை விட்டு விலகு விலகுன்னு சொல்றார் அப்படினா?
0: So why does the Lord says depart from evil?
1: ஒரு மனுஷன் தீமையிலே இருக்கிற வரைக்கும் தேவனோட கோபாக்கினைக்கு அவன் ஆளாகிறான்.
0: So until a person is in evil, he is a worthy, he deserves the wrath of God.
1: ஆனால் அவன் என்றைக்கு தீமை விட்டு விலகணும்னு தீர்மானம் பண்ணிட்டானோ, பட் கர்த்தர் என்ன பண்றாருனா, தான் செய்ய நினைத்த தீமை நின்று மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை வந்து விட்டு தன்னுடைய கோபத்தை விலக்கவும் அவரும் தீர்மானிக்கிறார்.
0: But the time, the moment when he decides to turn away from his evil, the Lord will also relent and also turn away his evil that he wants to bring upon them.
1: இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை யோனாவின் புத்தகத்தில் வாசிக்கலாம்.
0: So a good example is found in the book of Jonah.
1: யோனாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனங்களை பாருங்க.
0: Jonah chapter 1 first 2 verses.
1: அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்று சொன்னார்.
0: Now the word of the Lord came to Jonah the son of Amittai saying, arise go to Nineveh that great city and cry out against it, for their wickedness has come up before me.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: யோனா மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் வாசித்தீங்கனா,
0: If you read Jonah chapter 3 and verse 4,
1: யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார்.
0: And Jonah began to enter the city on the first day's walk. Then he cried out and said, "Yet 40 days and Nineveh shall be overthrown."
1: இதுல முக்கியமான சத்தியங்கள் வெளிப்படுது பாருங்க.
0: So there are important truths that are revealed here.
1: முதலாவது, ஒரு தேசமோ ஒரு ஜனமோ ஒரு ராஜாவோ தனிப்பட்ட நபரோ அவன் வந்து பொல்லாப்பின் பாதையிலே நடந்து தீமையை விட்டு விலகாம இருக்கிறது தேவனுக்கு பிரியம் கிடையாது.
0: First it is not pleasing for God if there is a single person or a nation or a king or people who would walk in the way of evil and who did not depart from the way of wickedness.
1: கர்த்தர் வந்து அதை கவனிக்கிறாரு.
0: The Lord is noting all them.
1: ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பணும்னு விரும்புறாரு.
0: The Lord wants every person to repent.
1: நல்லா கவனிங்க.
0: Listen carefully.
1: தீமையை விட்டு விலகணும்னு விரும்புற கர்த்தர்.
0: The Lord who desires that we should depart from evil.
1: நாம என்ன தீமையில இருக்கிறோமோ அதற்கான தண்டனைக்கு தேவன் வந்து முதலாவது எச்சரிப்பை தருகிறார்.
0: The Lord first gives a warning for the punishment that he going to bring upon us for our evil.
1: தேவன் எச்சரிப்பு தராம தண்டிக்கிறது கிடையாது.
0: The Lord never punishes without giving a warning.
1: முதல்ல வார்த்தை அனுப்புறாரு.
0: First he sends his word.
1: அந்த வார்த்தைக்கு மனிதன் செவி கொடுக்கணும்னு விரும்புறாரு.
0: So he want people to give heed to that word.
1: மூணாவது ஒரு சத்தியம் இருக்கு.
0: Third truth,
1: வார்த்தை அனுப்பிட்டோம் கர்த்தர் என்ன பண்றாருனா, உடனே கீழ்ப்படின் எதிர்பார்த்தாலும் தம்முடைய இரக்கத்தின்படி நாம மனம் திரும்புவதற்கு சில நாட்களை கர்த்தர் நமக்கு தர்றாரு.
0: So though he sends his word and he will not expect us to repent immediately, but he will give us some time and he wait for us to repent.
1: ஆண்டவர் உடனே தான் கீழ்ப்படினும் விரும்புறாரு.
0: He always desires that we want to obey immediately,
1: but he gives time. ஆனா அவர் வந்து ஒரு லாங் ரோப் அவர் தர்றாரு.
0: But he gives a long rope.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
0: Glory be to the name of the Lord.
1: நினிவேக்கு பார்த்தீங்கன்னா 40 நாள்.
0: So to Nineveh it was 40 days.
1: 40 நாள் டைம் கொடுக்கிறேன்.
0: I give you 40 days time.
1: மனம் திரும்பு.
0: You repent.
1: நோவாவை பாருங்க.
0: Look at Noah.
1: 120 வருஷம் போய் பிரசங்கம் பண்ணினார்.
0: He was preaching for 120 years.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு.
0: Even our Lord Jesus Christ said.
1: பெத்சாயிதா கொரேசேனே உனக்கு ஐயோ,
0: woe to you Bethsaida and Chorazin.
1: உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனில் செய்யப்பட்டிருந்தா எப்பொழுதும் அவங்க மனம் திருப்பி இருப்பாங்க.
0: If the mighty works that were been done in you being done in Tyre and Sidon, they would have repented long back.
1: அப்போ ஒவ்வொண்ணுக்கு ஒரு டைம் கொடுக்கிறாரு.
0: So the Lord gives a time for everyone.
1: டைம் கொடுக்காம ஆண்டவர் தண்டிக்கிறதே கிடையாது.
0: The Lord will never punish without giving time.
1: நீங்க எகிப்தை பாருங்க.
0: Look at Egypt.
1: ஆண்டவர் அங்கே மோசேயின் மூலமாய் 10 வாதைகளை அனுப்பி அவனுக்கு டைம் கொடுக்கிறாரு.
0: The Lord sent 10 plagues through Moses and gave them time.
1: நீ மனம் திரும்பு.
0: You repent.
1: நீ மனம் திரும்பு.
0: You repent.
1: உள்ள இருக்கிற ஆட்கள் சொல்றாங்க.
0: people inside the Egypt said
1: இந்த ஜனங்களை விட்டுருங்க,
0: let us leave these people,
1: இது தேவனுடைய விரல்,
0: this is the finger of God,
1: இவர்களுக்கு எதிர்த்து நம்ம போக முடியாது,
0: let us not oppose and go,
1: மனம் கடினம் பட்டுகிட்டே இருக்கு,
0: but their hearts were hardened.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது,
0: glory be to the name of the Lord.
1: பாருங்க, காலத்தை கர்த்தர் கொடுக்க தான் செய்றாரு,
0: so the Lord gives time to us,
1: ஆனால் காலத்துக்குள்ள நம்ம மனம் திரும்பிடுவோமானா கர்த்தரும் மனஸ்தாபப்படுறாரு.
0: So if we repent within that time, the Lord will also relent for that.
1: இங்க நடந்தது என்ன?
0: What happened here?
1: 40 நாள் டைம் கொடுத்திருந்தாலும்,
0: though 40 days was given to them,
1: கர்த்தருடைய வசனத்தை வந்து அவன் வந்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போய் சொன்ன உடனே,
0: so once he made one day journey and he proclaimed the word of God,
1: 5th வசனம் வாசிக்கிறோம்,
0: we read verse 5,
1: அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள், பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள்.
0: So the people of Nineveh believed God, proclaimed a fast and put on sackcloth from the greatest to the least of them.
1: அவன் 6th வசனத்துல அந்த செய்தி நினிவேயின் ராஜாவு கெட்டின போது அவன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தி இருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு எழுந்து தன் உடுத்தி ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான்.
0: Verse 6 says, then word came to the king of Nineveh and he arose from his throne and laid aside his robe, covered himself with a sackcloth and sat in ashes.
1: அவன் உட்கார்ந்தது மாத்திரமல்ல,
0: he not only sat,
1: அவன் கட்டளையாக செய்த வேலையை பாருங்க,
0: and you can see what he proclaimed as a command.
1: நினிவேயில் எங்கும் 7th வசனத்துல மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்க மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவன் நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிட அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்ப கடவர்கள் கட்டளை கொடுக்கிறார்.
0: So he also gave a command and decree saying that let neither man nor beast, herd nor flock taste anything, do not let them eat or drink water, but let man and beast be covered with sackcloth and cry mightily to God, yes let everyone turn from his evil way and from the violence that is in his hands.
1: ஒவ்வொருவனும் மனம் திரும்பணும்,
0: everyone should repent,
1: ஒவ்வொருவனும் திரும்பணும்,
0: everyone should turn.
1: ராஜா கட்டளை கொடுக்கிறார்,
0: the Lord, the king is giving a command.
1: ஏன் கட்டளை கொடுத்தார் அப்படினா,
0: why did he give this decree?
1: 9th வசனத்துல இந்த மனு
0: பாருங்க இவனுக்கு
1: வேதத்தின் சத்தியங்கள் முழுசா தெரியாது.
0: So he doesn't know the truth of this Bible fully.
1: தேவன் உண்மையா மனஸ்தாபப்படுவாரு, மனம் திரும்பிடுவாரு, செய்ய நினைத்த துன்பத்திலிருந்து தேவன் வந்து மனதை மாற்றுவார் நமக்கு தெரியல.
0: He is not aware that the Lord will relent and turn away from his wrath and the Lord will stop doing the harm to them.
1: இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் சத்தியங்கள் வேதம் அவர்களுக்கு கொடுக்கப்படல.
0: So the law, the decree and the commandment that was given to Israel was not given to these people.
1: ஆனா அவனுக்கு உள் மனதுல ஒரு உணர்வு இருக்கு.
0: He had a conviction in his heart.
1: நாம தீமையின் வழியை விட்டு விலகுன ஒருவேளை கடவுளும் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய மனதை ஒரு மாற்றுவாரு.
0: If we turn from the path of wickedness, then the Lord will also relent and turn his heart.
1: அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது பாருங்க.
0: He had a knowledge.
1: நான் மனம் திரும்பினால், என் வழிகளிலிருந்து நான் மாறினால்,
0: If I repent and turn from my ways,
1: ஒருவேளை தேவன் என்னை மன்னிப்பார் அப்படின்னு அவன் நினைத்தான்.
0: So he thought maybe God may forgive me.
1: அதனால தானும் தன்னுடைய ஜனத்தாரும் மிருக ஜீவன்கள் கூட அவங்க ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினாங்க.
0: So therefore he and his people, even beasts and animals and flock, they also, they covered themselves with sackcloth and sat in ashes and they repented.
1: அது நடந்தது என்ன?
0: And what happened?
1: 10th வசனம் பாருங்க.
0: Verse 10 says,
1: அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்.
0: Then God saw their works that they turned from the evil way and God relented from the disaster that he had said he would bring upon them and he did not do it.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the holy name of God.
1: ஆண்டவர் நமக்கு மன்னிப்பை ஆயத்தம் பண்றார்.
0: The Lord is preparing pardon to us.
1: எப்போ?
0: When?
1: தீமையை விட்டு நீ விலகும் போது.
0: When you depart from evil.
1: தீமையை விட்டு விலகுறத நம்முடைய கிரியைகள்ல காண்பிக்கணும்.
0: We should show in our works that we depart from evil.
1: நினிவேயை குறித்து கர்த்தர் அந்த சாட்சியை சொன்னார்.
0: The Lord gave this testimony regarding
1: Nineveh. தீமையை விட்டு விலகிட்டாங்கன்னு சொல்லி அவருடைய கிரியைகளை நான் பார்த்தேன்.
0: So I saw in their works that they departed from evil.
1: அதனால நானும் செய்யணும்னு நினைச்சிருந்த பொல்லாப்புலேருந்து நானும் மனம் திரும்புகிறேன்.
0: So therefore I will also relent from the disaster that I purpose to do upon them.
1: எசேக்கியல் 18 அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
0: If you read Ezekiel chapter 18 and verse 27,
1: துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான்.
0: Again, when a wicked man turns away from the wickedness which he committed and does what is lawful and right, he preserves himself alive.
1: 28 வசனம்,
0: verse 28,
1: அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடியினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை.
0: Because he considers and turns away from all the transgressions which he committed, he shall surely live, he shall not die.
1: 32 வசனத்தை பாருங்க,
0: verse 32,
1: மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்.
0: Repent and you shall live.
1: சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
0: For I have no pleasure in the death of one who dies, says the Lord God.
1: மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்.
0: Therefore turn and live.
1: எவ்வளவு நல்ல தேவன் நம்முடைய தேவன்.
0: How good is our God.
1: நாம இருதயத்துல மாத்திரம் மனம் திரும்புகிறோமானா,
0: If you repent and relent in our heart,
1: நம்முடைய தீமையான வழிகளை விட்டு திரும்புவோமானா,
0: If we turn away from our evil ways,
1: நிச்சயமாகவே கர்த்தர் நம்மேல இரக்கமுள்ளவராய் இருந்து நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
0: Surely the Lord will be merciful upon us and he will pardon us.
1: என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடி என்னை நோக்கி ஜெபம் பண்ணினா நான் என்ன செய்வேன்னா, அவருடைய பாவங்களை அவர்களுக்கு மன்னித்து நான் அவர்களுடைய தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன்.
0: My people who are called on my name, if they humble themselves and if they turn away from the evil ways, then I will be merciful upon them and bring prosperity upon them.
1: நான் வந்து பரலோகத்திலிருந்து அவருடைய சத்தத்தை நான் கேட்பேன்.
0: I will listen to their voice from heaven.
1: நான் வந்து அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன்.
0: So I will command prosperity to their land.
1: இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவன் மனதுருகுகிற ஒரு தேவன்.
0: Today our God is a merciful God.
1: இன்றைக்கு காலையில ஆண்டவரே தீமையை விட்டு விலகிறதுக்கு எனக்கு கிருபை தாரும்.
0: Lord, this morning give me grace to turn away from evil.
1: ஆண்டவர் சும்மா சொல்லல தீமையை விட்டு விலகிறே தீமையை விட்டு விலகிறேன்.
0: The Lord just like that he did not say just depart from evil.
1: ஆண்டவர் சொல்கிறாரு நீ தீமையை விட்டு விலக வேண்டுமானால்,
0: He says if you want to depart from evil,
1: நானும் என்ன செய்வேன்னா ஆசீர்வதிப்பேன்.
0: I will also bless you.
1: மூன்று ஆசீர்வாதங்களை கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்களுக்கு கொடுக்கிறார்.
0: The Lord gives three blessings to the one who depart from evil.
1: முதலாவது கர்த்தர் தம்முடைய பாதுகாப்பை தீமையை விட்டு விலகிறவனுக்கு தருகிறார்.
0: First the Lord gives his divine protection to the one who depart from evil.
1: இரண்டாவது,
0: Second,
1: தேவன் வந்து தீமையை விட்டு விலகிறவனுக்கு நன்மையையும் நல்ல நாட்களையும் தருகிறார்.
0: Second, the Lord gives divine providence to the one who depart from evil.
1: மூன்றாவது, தீமையை விட்டு விலகிறவனுக்கு தேவன் தம்முடைய மன்னிப்பை தேவன் தருகிறார்.
0: Third, the Lord gives divine pardon to the one who departs from evil.
1: கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவரே நான் எப்பொழுதும் தீமையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், செய்யலாம், ஆனால் ஆண்டவர் எச்சரிக்கும் பொழுது தீமையை விட்டு விலகி விடுவேன் ஆனால் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன தகுதியாய் வைத்துக் கொள்ளும் கேட்போம்.
0: So let us ask God, Lord, give me grace, Lord, that I will not, that I don't say that I will not do evil, but if when I do evil and when I depart from evil, then I will become worthy of the one who receive your blessings.
1: கர்த்தர் நமக்கு உணர்வை தந்து தம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவார்.
0: May the Lord give the conviction today and make us worthy of his blessing.
1: நாம் ஜெபம் பண்ணுவோம்.
0: Let us pray.
1: பரிசுத்த பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Our holy God, we thank you with a grateful heart.
1: நீர் எங்களுக்காக எந்த கற்பனை கொடுத்தாலும் அதில் எங்களுக்கு ஒரு நன்மையை வைத்து தான் நீர் தருகிறீர்.
0: So Lord, no matter whatever commandment you give, you always add a blessing along with that.
1: உம்முடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல.
0: Lord, your commandments are not burdensome.
1: நீர் எதை எங்களுக்கு செய்ய சொன்னாலும் நாங்கள் அதற்கு கீழ்ப்படியும் போது அதற்கு உகந்த ஆசீர்வாதத்தின் நன்மையும் பின்தொடர்ந்து வர பண்ணுகிறீர் கர்த்தா.
0: Lord, whatever you ask us to do, when we obey and do it, you will help, you will make a blessing to follow us with that, Lord.
1: இன்றைக்கு நீர் எங்களோடு பேசினதற்காய் நன்றி.
0: Lord, thank you for speaking with us today.
1: கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகுகிற எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற வைத்திருக்கிற மூன்று ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி.
0: Lord, thank you for the three blessings that you have kept for the one who fears the Lord and depart from evil.
1: ஆமா ஆண்டவரே.
0: Yes, Lord.
1: உம்முடைய பாதுகாப்பையும்
0: your protection,
1: உம்முடைய ஜீவனையும்,
0: Lord, your providence,
1: உம்முடைய மன்னிப்பையும்,
0: your pardon,
1: எங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஆண்டவரே தீமையை விட்டு விலகுகிற கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார்.
0: Lord, give us grace that we may depart from evil and experience all these blessings.
1: உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
0: Glorify your name in our life.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: நம்ம வாழ்க்கையில ஏன் சந்தோஷம் இல்ல தெரியுமா? நம்முடைய பேராசை பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. சண்டை போடாத மனைவி வேண்டும், அறிவோட அமைதியா இருக்கிற கணவன் வேண்டும், பிள்ளைங்க சொன்ன பேச்ச கேட்கணும். ஆசிரியரா இருக்கிறவங்களுக்கு தெரியும், கோயட் கிளாஸ் எடுக்கிறது கஷ்டம், கோவிட் கிளாஸ் எடுக்கிறது அதோட கஷ்டம். ஃபுல் பாடி செக்அப் எடுத்தாலும் ரிசல்ட் நார்மல்னு வரணும். இப்படி நாம பேராசையில இருந்தோம்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாம் நல்லபடியா இருக்கிற காம்பினேஷன்ல வாழ்க்கை அமையாது. அடுத்து பொறாமை. நான் ஒண்ணுமே அவ்வளவா சாப்பிட மாட்டேன், எனக்கு சுகர், அவன் எல்லாத்தையும் அடிச்சு தின்றான், அவனுக்கு ஒன்னும் இல்ல, வச்சு வளைச்சு திங்கிறான் பாரு, ஒன்னும் வரல, மண்ணுல பிடுங்கின கிழங்கு மாதிரி இருக்கிறான். அடுத்தவை சாப்பிடறத பார்த்து காதுல இருந்து நமக்கு புகை வருது. நமக்கு நடக்கல அப்படிங்கறத விட அடுத்தவன் நல்லா இருக்கான்னு பொறாமப்படும் போது வாழ்க்கை கசந்துருது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே ஒரு விதமான முரண்பாடு தாங்க. நம்ம கேக்குறது கிடைக்காது, கேட்ட நேரத்துல கிடைக்கவே கிடைக்காது, பிடிச்சது நடக்காது, நடப்பது நிலைக்காது. பசிச்சவன் இலைக்கு பழைய சோறும், புளிச்ச ஏப்பக்காரனுக்கு பாயாசமும் பந்தியில வந்து விழும். காலோடு கையும் முறுக்கேறிய பருவத்துல சட்டப்பையில காசு இருக்காது. சர்க்கரையும் கொதிப்பும் மூப்பை பாடாப்படுத்தும் போது என்ன ஆளின்றி கட்டு கட்டா ரூபா கிடக்கும். இறுக்கி பிடிச்சா கையெடுக்கல இருந்து காணாம போகும் மணல் துகள்களைப் போல இது அத்தனைக்கும் இடையிலதான் வாழ்க்கை நொடி நொடியா கரைஞ்சு போய்கிட்டு இருக்குது. பேராசப்படாம பொறாமப்படாம எது வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா வாழுவோம். ஆண்டவர் கரிசனையா சொல்ற வார்த்தைகளை கேளுங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த வசனம் ஆறுதலா இருக்குதா?

அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது, நீச்சல் ஆழத்துக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். ஜீவன் அதுக்குள்ள எங்களை நடத்தி செல்லும். துயாவியே ஓ ஜீவன் நதிகளை எங்கள் மேல திறந்திடும்.

நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நம்மை காண்கிறவர். அவர் பார்வைக்கு மறைவாய் நாம் எங்கும் சென்று விட முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுகிற, ஆண்டவரே நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறேன், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்களுடைய கரம் என்னை பிடிக்கும், என் உட்காருதல் எழுந்திருக்குதல் எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் என்னை எல்லாம் பார்க்கறது இல்ல, ஐயோ என்னை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை, என் சூழ்நிலையை புரிந்து கொள்ள இந்த உலகத்துல யாரும் இல்லைன்னு எண்ணிக்கொண்டிருக்கலாம். இல்ல அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் உன்னை பார்க்கிறார், அவர் உன்னை அறிந்திருக்கிறார், உன் சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகவே நம்மை காண்கிற தேவனை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். அழகான ஒரு பாடல், அருமையான பெர்க்மேன்ஸ் எழுதின சூப்பர் ஒரு பாடல், என்னை காண்பவரே என்னை காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர் என்று சொல்லி இணைந்து இந்த பாடலை பாடி மகிமைப்படுத்தப்படும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய அமர்வதையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிற கர்த்தர்

பாடுவதும் நாங்கள் எழுவதும் அறிந்திருக்கிறங்கள் தெய்வமே. எங்கள் எண்ணங்கள், எங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற எங்கள் பரிசுத்தரே, நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்களை அறிந்திருக்கிற பரிசுத்தரே, ஓ எங்கள் போக்கையும் மரத்தையும் அறிந்திருக்கிறவரே, முன்னும் பின்னும் நெருக்கி உடைய கரத்தால் எங்களை அனைத்து எங்களை அறிந்திருக்கிறவரே, ஓ நாங்கள் கருவா இருக்கும் பொழுதே ஓ உடைய கண்கள் எங்களை கண்டனவே, எங்களை தெரிந்து கொண்டதே, எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி வைத்திருக்கிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், இருதயத்தின் உள்ளத்தின் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிறவரே, எங்களுக்கு அரணாய், எங்களுக்கு பலனாய், எங்களுக்கு கோட்டையாய், எங்களுக்கு பஞ்சமாய், எங்களுக்கு கேடகமாய், நாங்கள் நம்புகிற எங்கள் தெய்வமாய், எங்களுக்கு பாதுகாப்பாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறவர், நம்மை பாதுகாக்கிற பரிசுத்தர், பாதுகாக்கிற பரிசுத்தர், நல்ல ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர்.

காண்கிறவர், அவர் உன்னை காக்கிறவர், அவர் உன்னை பார்க்கிறார். உன் நிலைமைகள் ஆண்டவருக்கு தெரியும், உங்க நிலைமைகள் கர்த்தருக்கு தெரியுங்க. மனுஷனுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், மனிதனுக்கு உன் நிலைமைகள் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், உன்னை காக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். உன்னை காக்கிற தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். உன் நிலைமைகள் அவருக்கு தெரியும், அவருடைய பார்வைக்கு மறைவாய் எதுவுமே இல்லை. உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், சுற்றிலும் சூழ்ந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் உட்காருதல், உன் எழுந்திருக்குதல், உன் படுத்திருக்குதல் எல்லாம் அறிந்திருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவாய் ஒண்ணுமே இல்லைங்க. நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, என்னை யாருமே பாக்குறது இல்ல, என்னை யாருமே கவனிக்கிறது இல்ல, என்னை கவனிக்க யாருமே இல்ல. என் வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும் பிரதர், என் வலி எனக்கு மட்டும்தான் தெரியும் பாஸ்டர், நான் போகிற பாதை யாருக்குமே தெரியாது, அவ்வளவு கடினமா இருக்குது, யாருக்குமே தெரியாது. கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன்னோடு இருக்கிறவங்க அறிந்து கொள்ளாமல் போகலாம், ஓ உன்னோடு இருக்கிறவன் கணவன் மனைவி அறிந்து கொள்ளாமல் போகலாம், பிள்ளைகள் அறிந்து கொள்ளாமல் போகலாம், பெற்றோர்கள் அறிந்து கொள்ளாமல் போகலாம். கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க, கர்த்தர் அறிந்திருக்கிறாருங்க. உன் நிலைமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு நீ மறைவாய் இல்லை. சகலமும் அவர் கண்களுக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். வெளிப்புறமா மனுஷனை ஏமாற்றலாம், வெளிப்புறமா மனுஷங்கிட்ட பொய் சொல்லலாம், வெளிப்புறமா மனுஷங்கிட்ட என்ன வேணா சொல்லி சமாளிக்கலாம். ஆனா கர்த்தர் உள்ளத்தை அறிஞ்சிருக்கிறாருங்க, உள்ளத்தின் ஆழங்களை அறிஞ்சிருக்கிறாருங்க, உள்ளத்தின் ஆழங்களை அறிஞ்சிருக்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற பரிசுத்தர்

அவர் யெகோவா இரே, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மாம். நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு சமாதானம் தருகிறவர், நமக்கு சுகத்தை தருகிறவர், நம்மை வாழ வைக்கிறவர். அவர் உன்னோடு கூட இருக்கிறாருங்க. உன் நிலைமைகள் அவருக்கு தெரியும், உன் பாதைகள் அவருக்கு தெரியும், உன் வேதனை அவருக்கு தெரியும், உன் வியாதி அவருக்கு தெரியும், உன் புறக்கணிப்பு அவருக்கு தெரியும், உன் நிந்தனைகள் அவருக்கு தெரியும். எதுவும் அவர் பார்வைக்கு மறைவா இருக்கவில்லை. இரவு நேரங்களில் அழுகிறல்ல, படுக்கையில தலையணை நினைக்கிறது இல்ல, நீ நினைச்சிட்டு இருக்கிற யாருக்கு தெரியல. No, God knows everything better than you. உன்னை விட உன்னை காட்டிலும் அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு தெரிய வந்தா நாலு பேருக்கு சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவான். மனுஷனுக்கு தெரிய வந்தா நாலு பேருக்கு அந்த காரியத்தை பரப்பி விட்டு நம்மளை கேவலப்படுத்துவான். கர்த்தர் அப்படி இல்லைங்க. அவருக்கு தெரிந்தால் அவர் பரிகாரத்தை தருவார். அவர் அறிந்திருக்கிறபடினாலே பரிகாரம் உண்டாகும். அவர் அறிந்திருக்கிறபடினால் உனக்கு பதில் வருகிறது. அவர் அறிந்திருக்கிறபடினாலே உனக்கு பதில் வருகிறது. உட்கார்தல், எழுந்திருக்குதல், சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார். எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க, எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆகார் அவருக்கு பெயர் வைக்கிறார். என்னை கண்டவரை நானும் கண்டேன், என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல ஆண்டவர் பாருங்க. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை காண்கிறவர். எல்ரோயி நம்மை காண்கிறவர், எல்ரோயி நம்மை காண்கிறவர, நம்மை காண்கிறவரையா நம்மை பார்க்கிறார். நிலைமைகள் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. சங்கீதம் 4:8 வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். அவர் ஒருவரே நம்மை சுகமாய் தங்க பண்ணுகிறவர். ஆகவேதான் அருமையான பாடல் சொல்லுகிறது, கர்த்தாவே நீர் என்னை தாங்குவதால் நான் தூங்குவேன், நிம்மதியாய் படுத்துறங்கி விழித்தெழுவேன், எனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கிறீர். ஹல்லேலூயா. அந்த நல்ல தேவனை பாடி மகிமைப்படுத்தலாமா? அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான வாழ்க்கை உண்டு. அவர் நம்மை தாங்குகிறபடினாலே நமக்கு சுகமான

நடந்த காரியத்தை எண்ணி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? கடந்த நாட்கள்ல வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி இன்னைக்கு பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? கலங்கி போய் அமர்ந்திருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில ஏன் நடந்தது? இது ஏன் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அனுமதிச்சார்? ஏன் எங்களுக்கு புரியல? ஏன் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தை எங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும்? இது ஏன் எங்க வாழ்க்கையில நடந்தது? ஏன் எங்களுக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட சூழ்நிலை? கடந்த நாட்களிலே, கடந்த காலகட்டங்களிலே, உங்கள் குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, உறவினர்கள் வாழ்க்கையில, சொந்த பந்தங்கள் வாழ்க்கையில நடந்த காரியத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம், இன்றைக்கு கர்த்தருடைய மகிமையுள்ள பிரசன்னம் நடந்த எல்லாவற்றையும் நன்மைக்காய் மாற்றுகிறது, நன்மைக்காய் மாற்றுகிறது. வாழ்வே நிம்மதியாய். எல்லாம் பாடுங்க பார்க்கலாம்.

எங்களை காக்கிறபடியினாலே நீர் எங்களுக்கு வல பக்கத்தில் நிழலாயிருக்கிறபடியினாலே மீண்டும் மீண்டும் அதே பாடுக்கு பார்க்கலாம். வலது பக்கத்தில் எங்களுக்கு நிழலாயிருக்கிறபடியினாலே உண்மை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் நிம்மதியாயிருக்கும்படிக்கு எங்களுக்கு நீடித்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, எங்களுக்கு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறவரே, நாங்கள் வாழும்படிக்கு வழி உண்டாக்கின தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். எங்களை ஆதரிக்கிற தெய்வமே, எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, எங்களை போஷிக்கிற தெய்வமே, எங்களை பாதுகாக்கிற தெய்வமே. இந்த மோசமான சூழ்நிலையிலும் கூட நீர் எங்களை பாதுகாக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, நீர் எங்களுக்கு ஆதரவாயிருக்கிறீரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிற பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே உமக்கு

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அவர் நம்மை ஆதரிக்கிற தெய்வம், அவர் நம்மை கைவிடாதவர், நம்மை புறக்கணியாதவர். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தப்பா, நீரே எங்களை ஆதரிக்கிறவர், நீர் எங்களை கைவிடாதவர், நீர் எங்களை புறக்கணியாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களை விட்டு கொடுக்காதவர், எங்களை ஆதரித்து நடத்தி வருகிற

நாட்களில நடந்த காரியத்தை நினைச்சு கலங்கி கொண்டிருக்கீங்களா? மீண்டும் சொல்லுங்க, கடந்த நாட்களில், ஓ அந்த நாட்களை, கடந்த காலங்களில் சம்பவித்த ஒவ்வொரு காரியங்களை எண்ணி கலங்கி போய் அமர்ந்திருக்கிறாயா? கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாயா? ஒவ்வொரு இழப்பின் மத்தியில, ஒரு இல்லாமையின் மத்தியில, ஒரு வறுமையின் மத்தியில, தரித்திரத்தின் மத்தியில எல்லாவற்றையும் இழந்து ஏன் இது நடந்தது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிறாயோ? என் கட்டது நன்மைக்கா

0: தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர், தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். கடந்த காலத்தில் உங்க வாழ்க்கையில் நடந்த காரியத்தை எண்ணி கலங்கியிருக்கிற உங்க வாழ்க்கைக்கு மீண்டும்
1: நடந்ததெல்லாம்
0: சொல்லு, நன்மைக்கு எதுவாய் அது நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார் அந்த காரிய நன்மைக்கே, அந்த காரியங்கள் நன்மைக்கே. கடந்த நாட்களில் வாழ்க்கை நடந்த காரியம் உங்க வாழ்க்கையில் நன்மைக்காய் கத்திர மாற்றுகிறார், தீமையை நன்மையா மாற்றுகிற ஆண்டவர் இன்னைக்கு நன்மைக்காய் மாற்றுகிறார், நன்மைக்காய் மாற்றுகிறார். தீமைகள் நன்மையாய் மாறிக்கொண்டிருக்கிறது.

ஏன் தெரியுமா? எகிப்திலே எகிப்திலே ஜனங்கள் வாழ்ந்த நாட்களிலே எகிப்தினுடைய சகல காரியத்தில கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்தார். எகிப்தின் அடிமை தளத்திலிருந்து விடுதலையாக்கி அவளை கொண்டு வந்தார். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவித்து அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை. செங்கடலை கடந்து வரும்பொழுது கர்த்தர் சொல்கிறார், இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோது காண்பதில்லை என்று சொன்னால், எகிப்திலே வாழ்ந்தால் அந்த அடிமை வாழ்க்கை, எகிப்திலே பட்ட கஷ்டங்கள், எகிப்திலே பட்ட வியாதிகள், எகிப்திலே பட்ட உபத்திரவங்கள், எகிப்திலே வடித்த கண்ணீர், எகிப்தில் இருந்ததான எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் சொல்கிறார், இனி ஒருபோது காண்பதில்லை. இந்த ஆராதனை வேளையில் எங்களோடு கூட இணைந்து ஆராதிக்கிற அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு இன்று காண்கிற எகிப்தியரை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற வியாதியை, இன்று காண்கிற போராட்டங்களை, இன்று காண்கிற அடிமைத்தனத்தை, இன்று காண்கிற சகல பிரச்சனையை இனி நீ காண்பதில்லை, இனி நீ காண்பதில்லை. என் தேவன் உனக்கு அற்புதங்களை செய்கிறார். என் தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியார் உனக்கு ஆதரவாய் வெளிப்படுகிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார், உனக்காக கிரியை செய்கிறார். இனி அந்த வியாதி இல்லை, இனி அந்த வறுமை இல்லை, இனி அந்த தரித்திரம் இல்லை, இனி இந்த வியாதியின் வாழ்க்கையில வருவதில்லை. விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க, எஸ், இன்று காண்கிற அந்த வியாதியை, இன்று காண்கிற பிரச்சனைகளை, இன்று காண்கிற போராட்டங்களை இனி நான் காண்பதில்லை. ஏனென்றால் என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவன் என்னை ஆதரிக்கிறார். என் தேவனை நடத்துகிறார்.

ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர், என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்ய பாரம் பண்ணினான். அவன் எப்ரோனிலே ஜூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும், எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ஜூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்ய பாரம் பண்ணினான். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. எவன் சாலகத்தின் வழியாய் ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாயிருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு. அந்த கோட்டையிலே தாவீது வாசம் பண்ணி அதற்கு தாவீது நகரம் என்று பெயரிட்டு மில்லோ என்னும் ஸ்தலம் துவங்கி உட்புறம் மட்டும் சுற்றிலும் இருக்கிற மதிலை கட்டினான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவரோட கூட இருந்தார். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினார். அவர்கள் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டினார்கள். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை உயர்த்தினார் என்று தாவீது கண்டறிந்த போது, அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனமாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். எருசலேமில் அவனுக்கு சமுவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்பார், எலிசூவா, நெப்பேக், யப்பியா, எலிசாமா, எலியாதா, எலிபேலேத் என்னும் பெயர்களுடைய குமாரர்கள் பிறந்தார்கள். தாவீது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்ட போது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். பெலிஸ்தரோ வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர், போ, பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீது பாகால் பிராசீமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டான். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவன் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராக போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார். கர்த்தர் தாவீதுக்கு கட்டளையிட்ட பிரகாரம் அவன் செய்து பெலிஸ்தரை கேபா துவக்கி கேசேர் எல்லை மட்டும் முறியடித்தான். ஆமென்.

சங்கீதம் 27:4 வசனம். கர்த்தாவே, உம்மிடத்தில் ஒன்றை கேட்கிறேன், அதையே நாடுவேன். ஒரு மனமாய் சேர்ந்து நம் கர்த்தரிடத்தில் ஒன்று கேட்போமா, அதையே நாடுவோமா?

Let your healing presence fill this place right now, Lord. ஆவியானவரே சுகம் தரும் அக்கினியின் வல்லமை பிரசனம் இங்கே இறங்கி கொண்டிருக்கிறபடி நமக்கு நன்றி சொல்லுகிறேன். அப்பா இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களும் நம் மகிமை இறங்கட்டும். வார்த்தை சொல்வது போல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானோட பரலோக மகிமை அப்பா கட்டப்பட்டு இருக்கிறவர்கள் விடுவிக்கட்டும், சொந்து போன ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கட்டும், கலந்து போன முழங்கால்களை திடப்படுத்தட்டும். மனுஷனால் ஆகாதது தேவனால் ஆகும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீங்களே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். குடும்பங்கள் உடைய மகிமை காணட்டும், சபைகளோட மகிமை காணட்டும், தேசமுடைய மகிமை காணட்டும். இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யார்

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்த 5 மாதங்கள் அற்புதமாய் கர்த்தர் நம்மை காப்பாற்றியிருக்கிறார். இந்த 6வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை நடத்தப் போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்க்க போகிறோம். விசுவாசிப்போம். இந்த காலை நேரத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 14:1 நாம் வாசிக்கும்போது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னது போல இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இன்னைக்கு அநேகர் ஃபோன் பண்ணும்போதும் சொல்லி பேசும்போதும் அவங்க உள்ளத்தில் கலக்கம் நிறைந்திருக்கிறதை, ஒரு பயம் நிறைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக இந்த 6வது மாதம் ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு கலக்கம் இருக்கும். பிள்ளைகள் நிமித்தமாக, மற்ற காரியங்கள் நிமித்தமாக ஒரு உள்ளத்தில் ஒரு கவலை, வேதனை, கலக்கம் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த காரியங்களெல்லாம் மேற்கொண்டு மேலே வரப்போகிறோம், இப்பொழுது வேறு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கு, நிறைய கலக்கம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கலங்க வேண்டாம், என் பிள்ளைகளை நீங்கள் கலங்க வேண்டாம், விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நீங்கள் கலங்காதிருங்கள். வேதத்தை வாசிக்கும் போது எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கலங்கினார்களோ அவர்கள் கலக்கத்தை நீக்கி, அந்த பயத்தை, வேதனையை நீக்கி, அந்த இக்கட்டிலிருந்து கர்த்தர் பயங்கரமாக விடுதலை கொடுப்பார். யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்து செங்கடலுக்கு முன்பாக பாளையம் இறங்குவார்கள். அவர்கள் அப்பாடா இறங்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்வனுடைய சேனையும் வந்துடும். ஆஹா, மாட்டிக்கிட்டோமே, முன்னாடி இறங்கினா கடலில் மறிச்சிருவோம், பின்னாடி இவங்க வேற வர்றாங்க, இருந்தோம்னா இவங்க கொன்னுடுவாங்க. ஒரு பயங்கர கலக்கம், எல்லாரும் பயப்படுறாங்க, கலங்குறாங்க. எகிப்தில் சவக்குழி இல்லைன்னு சொல்லியா இங்கே இங்கே கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கே இருந்துறோன்னு சொன்னோமே, ஏன் எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, எல்லாரும் புலம்புறாங்க. நம் மோசையின் மூலமாக கர்த்தர் செய்த அற்புதத்தை பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் வெட்டாந்தரையில் நடப்பது போல நடப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்வார். அதே போல வெட்டாந்தரையில் நடப்பது போல அந்த கடல் நடுவிலே நடந்து போவார்கள். பின்பு பார்வோனுடைய சேனையும் வரும், அவங்களும் அதில் இறங்கி கடைசியில் மாட்டி எல்லாரும் அமிழ்ந்து போவார்கள். அந்த இடத்துல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கலக்கத்தை நீக்கி பயங்கரமான ஒரு அற்புதத்தை செய்வார். பயங்கர சந்தோஷம் உண்டாகும், எல்லாரும் ஆடி பாடி மகிழ்வார்கள். அது போல தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் செய்ய போகிறார். நீங்கள் கலங்காதிருங்கள். தாவீது 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய உடைமை பொருட்கள், அவனுடைய மனைவி, பிள்ளைகள், உடன் இருந்தவர்கள், உடைமை பொருட்கள் எல்லாத்தையும் சூறையாடி கொண்டு போயிருப்பார்கள், அக்னியினால் சுட்டரித்திருப்பார்கள். தாவீது திரும்பி வந்து பார்ப்பார், ஒன்றுமே இருக்காது. எல்லாரும் தாவீது மேலே கல்லெறியணும்னு நினைப்பாங்க. கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு அந்த கலக்கத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, நான் திருப்பிக்க சகலத்தையும் நான் திருப்பிக்க முடியுமா? கண்டிப்பாக நீ திருப்பிக் கொள்வாய். சொன்னபடியே கர்த்தர் அற்புதம் செய்வார். அந்த தாவீதினுடைய கலக்கத்தை ஆண்டவர் நீக்கினார். இப்படி எத்தனையோ அற்புதங்களை கலங்கின நேரங்களில், மனம் உடைந்து போன நேரங்களில், சோர்ந்து போன நேரங்களில், துயரப்பட்ட நேரங்களில் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். ஏன் நம்ம வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எத்தனையோ முறை இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோமே, அப்பெல்லாம் ஆண்டவர் கை தூக்கி எடுத்தாரே, அற்புதம் செய்தாரே, இந்த மாதம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்ய போகிறார். நம்ம செய்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, கலங்கக்கூடாது, தேவன் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே அளவற்ற விசுவாசத்தோடு அவருடைய வாக்கு தத்துவ வசனங்களை பிடித்து கொண்டு அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். 138வது சங்கீதத்தில் 8வது வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். விசுவாசித்து அறிக்கை செய்யலாம்.
ரெண்டு ராஜாக்கள் 3:17 வாசிக்கிறோம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் தண்ணீரால் நிரப்பப்படும். நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இல்லாத ஒன்றிலிருந்து இருக்கிறதை உண்டாக்கக்கூடிய தேவனாகிய கர்த்தர், விசுவாச வார்த்தைகளை இந்த மாதத்திலே பேசி அறிக்கை செய்வோம். உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்டு அற்புதம் செய்வார். இப்போ நான் சொல்லலாம் நீங்கள் கலங்காதீங்க, மற்றவங்க சொல்லலாம் கலங்காதீங்க, ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கண்டிப்பாக அவர் சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு அவர் தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, விசுவாசமாக இருங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். செய்வோமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உமோடு கூட நடக்கவும், நாங்கள் எப்பொழுதும் விசுவாசித்து உமையே சார்ந்து கொண்டு விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் தெய்வ பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுவிக்கவும், குருடர்களுக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும் வந்தவரே.

வந்த உபத்தனங்களையும் வேதனைகளையும் எப்படி கடக்க போகிறோம் என்று நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனால் இங்க கூடவே இருந்து கடக்க வைக்கிறேன். தேங்க்யூ டாட்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: அன்பான ஜிஃபேன் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலும் உங்களோடு வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான உங்கள் செய்தியின் தலைப்பு தெளிந்த புத்தியின் ஆவி. இதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே ஓரளவு புத்தி உண்டு. நல்ல புத்தியும் உண்டு, கெட்ட புத்தியும் உண்டு, கள்ள புத்தியும் உண்டு, கபட புத்தியும் உண்டு. சிலரை நாம் திட்டும் போது உனக்கு நல்ல புத்தியே இல்லையா என்று சொல்லி திட்டுகிறோம். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியினால வருகிற புத்தியே தெளிந்த புத்தி என்று சொல்லுகிறோம். அது நம் ஒவ்வொருவரும் விரும்பக்கூடிய புத்தியாகும். சில வேளைகளில் நம் புத்தி சரியாய் வேலை செய்யாது, கலங்கி போயிருக்கும். மிகுந்த மன தூக்கத்தினால் என்ன முடிவெடுக்கு என்று தெரியாதபடி உள்ளம் தடுமாறும். ஆகவே பழமொழியாக மிகுந்த சந்தோஷத்திலும் முடிவெடுத்து விடாதே, மிகுந்த துக்கத்திலும் முடிவெடுத்து விடாதே என்பார்கள். சிலர் பயங்கரமான இச்சைகளுக்கு உட்பட்டிருப்பார்கள். அப்பொழுது நீதி நெறியே அவர்களுக்கு தெரியாது. அந்த இச்சையின் ஆவி அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருப்பதனால் தான் குடிப்பது சாக்கடையா என்பது கூட தெரியாமல் முடிவில் எய்ட்ஸ் நோயையும் பலவிதமான வியாதிகளையும் சம்பாதித்து விடுகிறார்கள். பசி வந்தால் 10 பறந்து போகும் என்பார்கள். 10 விதமான நல்ல குணங்களை அது குறிக்கிறது. சரி, பசியாகிய இச்சை வரும்போது மூளை வேலை செய்யாது. பெலிஸ்திய பெண்ணை பார்த்துவிட்டு இச்சையினால் நிரம்பி சிம்சோன் என்ற நியாயாதிபதி தன் பெற்றோரிடம் அவளைத்தான் திருமணம் செய்ய வேண்டும், அவளின் கண்களுக்கு இன்பமானவள் என்று சொன்னான். தன் இச்சையின்படியே நடந்து முடிவில் கண் சொருகி போன குருடனாய் மாறிவிட்டார். அதுபோல கெட்ட குமாரனும் கூட நண்பர்களோடு உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிக்க புறப்பட்டு விட்டான். தகப்பனும் மூத்த சகோதரனும் உறவினர்களும் இளையவனுக்கு எவ்வளவு ஆலோசனை சொன்னார்களோ தெரியவில்லை. தகப்பன் வீட்டை வேண்டாம் என்று வெறுத்து தகப்பனுடைய ஆஸ்தி மட்டுமே போதுமென்ற நிலைமைக்குள்ளே வந்து விட்டான். காரணம் என்ன? அந்த இளைய குமாரனுடைய புத்தி சரியாய் வேலை செய்யவில்லை. புத்தி கலங்கி போயிருந்தது. ஆகவே அவன் தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். பின்பு குறைவுபடத் தொடங்கினான். பன்றிகள் தின்னும் தவிட்டினால் தன் வயிற்று நிரப்ப ஆசையாயிருந்தான். ஆனால் அவனுக்கு புத்தி தெளிந்த போதோ தாழ்விலேயே உட்கார்ந்து சிந்தனை செய்தான். அந்த சிந்தனை தகப்பன் வீட்டை நோக்கி பார்க்க செய்தது. இதனால் தகப்பனுடைய அன்பையும் வீட்டையும் எண்ணி ஓடி வந்தான். இப்படித்தான் பபிலோன் அரண்மனையின் உச்சியிலே நின்ற போது நெபுக்காத் நேச்சாருடைய புத்தியிலே பெருமை வந்தது. இதனால் பைத்தியக்காரனானான். ஆடு மாடுகளைப் போல புல்மேய ஆரம்பித்தார். அவர் எழுதுகிறார், என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது என்று. ஆம் அன்பார்ந்த ஜனங்களே, இந்த உலகத்தின் இச்சை கண்களை மூடிக்கொள்ளும் போது அந்த புத்தி தடுமாறி போய்விடுகின்றது. எங்களுக்கு தெளிந்த புத்தி வரும்படிக்கு நாங்கள் எங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு கூப்பிடுவோம், பெற்றுக் கொள்ளுவோம், நடைமுறைப்படுத்துவோம். அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கவும் நீ புத்தி சொல்லு. தீத்து 2:6. அன்பின் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இப்படியான இனிமையான பாடல்கள், ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேறுவதற்கான தேவ செய்திகள், இன்னும் உயிர்ப்பிக்கும் ஜீவனுள்ள சாட்சிகள், இப்படியாக சிந்திக்க வைக்கும், செயல்பட வைக்கக்கூடிய பல் சுவை துளிகளையான பற்பல நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழ ஜிஃபேன் எஃப்எம். எமது இணையதள முகவரி www.gfan.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியின் தலைப்பு தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். செய்தி வழங்குபவர் ஊழியர் தோமஸ் ராஜ். பாகம் 1.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம்
2: The book of Leviticus
1: 26 அதிகாரம்
2: Chapter 26
1: பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம்.
2: Verses 11 and 12
1: லேவியர் ஆகமம் 26 அதிகாரம் 11 பன்னிரெண்டுமான வசனங்கள். உங்கள் நடுவிலே என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்.
2: And I'll set my tabernacle among you, my soul shall not abhor you, and I'll walk among you and will be your God, and ye shall be my people.
1: எங்களை அன்பாக நேசிக்கிற பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே,
2: Loving Lord, we thank thee, O Lord.
1: வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம்.
2: We come with the portion that we are read into thy hands, O Lord.
1: உம்முடைய வசனத்தினால் எங்களை ஆசீர்வதிக்க திருச்சித்தம் கொண்டிருக்கிறீர்.
2: Lord, it's thy will to bless us through thy word.
1: இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இங்கேயும் தூரத்திலேயும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய சம்பூர்ண ஆசீர்வாதத்தின் மழை ஊற்றப்படுவதாக.
2: Let the showers of blessing be poured here as well as elsewhere. Those who are watching this service, O Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
2: In the name of Jesus, my Father.
1: Amen. இந்த வேத புஸ்தகம் முழுவதும் தேவனுடைய வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது.
2: The word of God is filled with the promises of God.
1: தேவன் வாக்கு தத்தத்தை செய்கிறவர் மாத்திரம் அல்ல, அந்த வாக்கை நிறைவேற்றவும் செய்கிறவர்.
2: He is able to fulfill his promise.
1: இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணினார்.
2: Looking at the children of Israel, God
1: promised, நான் உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன்.
2: I will set my tabernacle among you.
1: நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன்.
2: I will walk among you and will be your God.
1: நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள்.
2: You shall be my people.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
2: உண்டாவதாக.
1: தேவனுடைய உண்மையான ஆசை என்னவென்றால்,
2: What is the true desire of God?
1: தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினார்.
2: That he may abide amidst his people, that's the will of God.
1: அவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து நாம் வாசிப்போமானால்,
2: When we read about his tabernacle,
1: ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம்
2: Second Chronicles
1: 6 அதிகாரம்
2: 6th chapter
1: 22 வசனத்திலே,
2: Verse 22
1: கர்த்தருடைய தாசனாய சாலமோன் ஆலய பிரதிஷ்டை வேளையிலே அவன் ஜெபம் பண்ணினான்.
2: During the dedication of the temple, Solomon prayed.
1: அவன் சொன்னான்,
2: He said,
1: பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற தேவரீர் என்று சொன்னார்.
2: Said God who dwells among heaven.
1: அப்ப தேவன் எங்கே வாசம் பண்ணினார் என்று சொன்னால்,
2: Where did
1: பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்.
2: He is abiding in heaven.
1: ரெண்டு ராஜாக்கள் 19 அதிகாரம் 15 வசனத்திலே,
2: Second Kings 19:15
1: எசேக்கியா ராஜா ஒரு நெருக்கத்தின் நடுவிலே ஜெபம் பண்ணுகிறான்.
2: King Hezekiah is praying amidst constraints.
1: அவன் அங்கே சொல்லுகிறான்,
2: He says,
1: கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே என்று கூப்பிட்டான்.
2: Lord God of Israel which dwells between the cherubims.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
2: உண்டாவதாக.
1: அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிற வேளையிலே,
2: Saint Paul while writing to Timothy,
1: 1 தீமோத்தேயு 6 அதிகாரம் 15 16 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: 1 Timothy 6:15-16
1: அங்கே சொல்லி இருக்கிறார், ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார்.
2: God who dwells in the light where none can come nearby.
1: அப்படியானால்
2: If that be
1: தேவன் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறார்,
2: God dwells in heaven.
1: தேவன் கேருபீன்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறார்,
2: God dwells between the cherubims.
1: தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார்.
3: God dwells in the light where none can enter.
1: ஆனால் இவ்வளவு சிலாக்கியங்கள் அவருக்கு இருந்தாலும்
3: though he has all these privileges,
1: அவருடைய மனதினுடைய விருப்பம் என்னவென்றால்
3: what about the desire of his mind?
1: இந்த மனுஷர்கள் மத்தியிலே என்னுடைய வாசஸ்தலத்தை நான் ஸ்தாபிக்க வேண்டும்.
3: I will set my tabernacle amidst
1: அவர்கள் மத்தியிலே உலாவ வேண்டும்.
3: And I would move amidst my people.
1: அவர்கள் என்னுடைய தேவனாயிருக்க அவர்கள் என்னுடைய நான் அவர்களுடைய தேவனாயிருக்க வேண்டும். அவர்கள் என் ஜனங்களாய் இருக்க வேண்டும்.
3: I will be their God and they shall be my people.
1: இதுவே தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஆலோசனை.
3: This is a plan of God and a counsel of God.
1: நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே மாம்சத்திலே வாழ்ந்த காலங்களிலே
3: when the Lord Jesus dwelt in his flesh
1: அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்.
3: He went about doing good.
1: அவரை குறித்து கேள்விப்பட்ட சகேயு என்ற சகோதரன் இயேசுவை எப்படி ஆயினும் காண வேண்டும் என்று விரும்பினான்.
3: Zacchaeus who heard about Jesus wanted to see Jesus.
1: லூக்கா 19 அதிகார சம்பவங்கள் இருக்கின்றன.
3: It's there in Luke 19.
1: நான் எல்லா சம்பவங்களை மாத்திரம் சொல்லுகிறேன்.
3: I tell you the incident.
1: அந்த இயேசுவை பார்க்க அவன் விரும்பி அவன் அந்த இயேசு போகிற பாதையிலே வந்தான்.
3: So he wanted to see Jesus and came in the path.
1: ஆனால் வேதம் சொல்லுகிறது
3: the word of God says
1: அவன் குள்ளனாய் இருந்தான்.
3: He was young.
1: இயேசுவை காண முடியவில்லை.
3: He could not see the Lord.
1: ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது அவன் முன்னாலே ஓடி போய் அந்த காட்டத்தி மரத்திலே ஏறிக்கொண்டான்.
3: He ran before and climbed up into a sycamore tree.
1: அவன் இயேசுவை பார்த்துவிட்டு போறதுக்கு விரும்பினான்.
3: He desired to see Jesus and return.
1: ஆனால் இயேசு அந்த இடத்திலே வந்தபொழுது
3: Jesus came to that place.
1: அவனை பெயரை சொல்லி கூப்பிட்டு
3: He called him by his name.
1: அவனுடைய விருப்பத்தை அறிந்த தேவன்
3: God who knew his desire.
1: சகேயுவே நீ என்னை பார்க்க விரும்பினாய்.
3: Zacchaeus you wanted to see.
1: நன்றாக என்னை பார்த்துக்கொள்.
3: Look at me.
1: என்று ஆண்டவர் சொல்லல.
3: He never said so.
1: அங்கே வந்த உடனே
3: when he came there
1: அவனை அண்ணாந்து பார்த்து
3: he looked at him
1: சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா.
3: Says Zacchaeus climb down.
1: இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும்.
3: This day I must abide in thy home.
1: இவனுடைய விருப்பம் இயேசுவை பார்த்துட்டு போயிரணும்.
3: This man had the desire to see Jesus in
1: ஆனால் தேவனுடைய விருப்பம் என்னவென்றால்
3: what was the desire God
1: அவனுடைய வீட்டிலே இன்றைக்கு தங்க வேண்டும்.
3: You wanted to abide in the house of Zacchaeus.
1: நான் நினைக்கிறேன் நாம் அநேகரும் இன்றைக்கு ஆண்டவரை பார்த்துவிட்டு ஆண்டவரை சந்தித்துவிட்டு ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை வாங்கிவிட்டு நாம் போய்விடலாம் என்று விரும்புகிறோம்.
3: I believe most of us desire to see God, receive his blessings and then return.
1: ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்னவென்றால்
3: what was the plan of God
1: நம்மோடு தங்கணும்.
3: He wants to dwell with us.
1: நம்மோடு வாசம் பண்ணணும்.
3: He wants to stay with us.
1: நம்மோடு உலாவணும்.
3: He wants to move amidst
1: us. இது தேவனுடைய திட்டம்.
3: That's the plan of God.
1: அதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார்.
3: It's for that Jesus came to this world.
1: நமக்காக மரித்தார்.
3: He died for us.
1: அடக்கம் பண்ணப்பட்டார்.
3: He was buried for us.
1: மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார்.
3: On the third day he rose up.
1: அவர் மறுபடியும் பரத்துக்கு ஏறி போனார்.
3: Once again he has ascended into heaven.
1: அவர் ஏறி போவதற்கு முன்பதாக
3: before he could ascend to heaven.
1: தம்முடைய சீஷர்களை பார்த்து அவர் சொன்னார்.
3: Looking at his disciples he said.
1: யோவான் எழுதின சுவிசேஷம்
3: the gospel of Saint John
1: 14 அதிகாரம்
3: chapter 14
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
3: உண்டாவதாக
1: முதல் வசனங்கள் இருந்து வாசிப்பீர்களானால்
3: if you read the first verse
1: உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக
3: let not your heart be troubled
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்.
3: Believe in God.
1: என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு.
3: In my father's house are many mansions.
1: நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன்.
3: I go to prepare a place for you.

0: நாம் ஒரே இடத்திலே வாசம் பண்ண வேண்டும்.
1: We ought to dwell in one place.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
1: உண்டாவதாக.
0: நான் பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறவர்.
1: I dwell in heaven.
0: கேருபின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர்.
1: I dwell as a cherubim.
0: ஒருவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர்.
1: I dwell as a light where none can enter.
0: வாச ஸ்தலத்தை நான் எங்கே ஸ்தாபிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்.
1: Where would I like to set my tabernacle?
0: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் நீங்கள் இடத்திலே நானும் ஒன்றாயிருக்க வேண்டும்.
1: Where I am, thou ought to be. Where thou art, I ought to be.
0: அதற்காகவே இந்த உலகத்துக்கு நான் வந்தேன்.
1: It's for that I came to this world.
0: என் ஜீவனை நான் கொடுத்தேன்.
1: I gave my life.
0: நான் மரித்தேன்.
1: I died.
0: நான் உயிரோடு எழுந்து மேலே போக போறேன்.
1: Lord, rise up again and go up.
0: கடைசியாக வேதம் முடிகிறது.
1: Lastly, when the gospel ends.
0: வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனத்தில்.
1: Revelation 21:3.
0: வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 3 வசனத்தை
2: வாசிப்பீர்களானால்
0: பரலோகத்தில் இருந்து உண்டான சத்தத்தை நான்
2: கேட்டேன். தேவனுடைய வாசஸ்தலம்
0: தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது.
2: அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்.
0: அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார்.
2: அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்.
0: அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள்.
2: தேவன் தாமே அவர்களோட கூட
0: தேவன் தாமே அவர்களோட கூட இருப்பார்.
2: அவர்களுடைய தேவனாயிருப்பார்.
0: அவர்கள் கண்ணீர் யாவையும்
2: துடைப்பார்.
0: பாருங்க, கடைசியாக வேதம் நிறைவேறி முடிகிறது.
1: The word of God ends.
0: மனுஷர் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகிறார்.
1: God will dwell amidst his people.
0: கண்ணீரை துடைக்கிறார்.
1: He would wipe his tears.
0: துக்கத்தை மாற்றுகிறார்.
1: He would remove the sorrow.
0: சாபத்தை மாற்றுகிறார்.
1: He would remove the curse.
0: அலறுதலை மாற்றுகிறார்.
1: He would remove the cry.
0: எல்லாத்தையும் மாற்றி
1: He would change.
0: அவர் கூடவே இருக்கிறார்.
1: And he dwells amidst us.
0: இந்த ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் ஆதியாகமத்திலே மனுஷனோடு வாசம் பண்ணும்படி தன்னுடைய மகனாக தேவன் அவனை உண்டாக்கி வாசம் பண்ணின விரும்பின விருப்பம் நிறைவேறாத போது வெளிப்படுத்தல தேவன் அதை நிறைவேற்றி வேதத்தை முடித்து வைத்தார்.
1: The desire of God which was not fulfilled in Genesis, we find him fulfilling the same in Revelations and ending the word of God.
0: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
1: உண்டாவதாக. Glory be to the name of God.
0: இந்த வேதம் எப்பொழுது முடிகிறதுன்னு சொன்னா,
1: when does the word of God end?
0: தேவனுடைய மன விருப்பம் நிறைவேறினது. மனுஷர் மத்தியிலே
1: கவனியுங்கள்.
0: இந்த வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னவர்.
1: God said that he would make his tabernacle amidst
0: men. ஆதியாகமம் 25 அதிகாரத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் 2-3 வசனத்தை நீங்கள்
1: வாசிப்பீர்கள்.
2: எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக.
0: 8 வசனம் பாருங்க.
2: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
0: ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக.
1: Let them make me a sanctuary that I may dwell among them.
0: நீ ஜனங்கள்ட்ட காணிக்கை வாங்கப்ப.
1: Or receive the offering from
0: them. மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனத்துல மட்டும் வாங்கு.
1: Those who give it willingly receive it from them.
0: என்னன்னு கேட்டினா எதுக்காக கேட்டினா, நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவதற்காக.
1: To make a sanctuary that I may dwell amidst them.
0: சுருக்கமா சொன்னா அவருக்கு ஒரு வீடு கட்டணுமா?
1: In short, he wanted, he had a desire.
0: நான் பிரதர் ஜெயக்குமார்ட்ட போய்,
1: So I go to Brother Jaykumar.
0: Brother.
1: Brother.
0: எனக்கு பட்டாபுரம் ரொம்ப இஷ்டமா தெரிற மாதிரி இருக்கு.
1: I like Pattabaram very much.
0: எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க பிரதர்.
1: Please build a house for me.
0: அப்படின்னு கேட்டார். முதலாவது கேட்பாரு, எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க பாஸ்டர்?
1: First he would ask, what's your
0: amount? காசு கொடுக்காம வீடு கட்டுவாரா?
1: Without giving money, would he build a
0: house? அவர் எவ்வளவுதான் என்ன நேசிச்சாலும், முதல்ல டப்பு, முதல்ல காசை கொடுங்க ஐயா.
1: He says, sir, please give me money.
0: ஆண்டவர் சொல்றாரு,
1: God says,
0: அவருக்கு வாசஸ்தலம் உண்டாக்கணுமா?

0: to build a sanctuary
1: avarku veedu kattanuma
0: to build a house for him
1: avaru onnu pichakarar illa
0: it's not a beggar
1: velli avarudeyadu
0: the silver belongs to him
1: onnu avarudeyadu
0: gold belongs to him
1: bhoomi avarudeyadu
0: earth belongs to him
1: neraivu avarudeyadu
0: the fullness the rock belongs to him
1: ellathai kaiyila vechikittu
0: having everything in his hand
1: ivangale pichakaranaga egip thappichu odi varan
0: so here these people come as beggars
1: egiptile irundhu adimai thalathile irundhu chengal aruthu mannu samandhu கூலி வேலை செய்ய சம்பாதிச்சு வச்சிருந்தா அவன் தலை மேலே கை வச்சு நீ கொடுத்து யாரு கட்டணும்
0: people who were living in bondage who were slaves to whom they ought to give and build
1: yenak veedu kattanum
0: you got to build a house for me
1: andavare neer or pichakara irundha paravalla
0: lord never mind if you are
1: neer illada eela irundha paravalla
0: if you are a poor man never mind
1: neer yenak veedu kattradhukku ponna kondu va velliya kondu va adha kondu va ratnam kondu va nu kettittu neer kaiya katti amaiya ukandirukkirare
0: to build a house you say you bring silver gold and precious stones whereas you fold your hands and keep quiet
1: andavar solltaaru
0: the lord said
1: nee manapoorvama kodukkuravangitta vaangu
0: receive it from them who give willingly
1: edhukku nee ketta ennudaiya vaasasthalathai avargal mathiyile vaasam pannumbadi ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கும் படியாக
0: let them make me a sanctuary or a holy place
1: வேதம் சொல்லுகிறது
0: where God says
1: ஜனங்கள் தேவைக்கு அதிகமாய் கொடுத்தார்
0: and the people long afford beyond their needs
1: அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க இல்ல
0: they are not very
1: பல வருஷங்களாக செங்கல் அறுத்தவர்கள்
0: for several years they were cutting
1: அவர்கள் வேகமாய் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள்
0: so they gave the offering in a speed
1: எதுக்காக என்று
0: கேட்டா
1: அவங்க விரும்பறாங்க நம்முடைய மத்தியிலே வாசஸ்தலம் உண்டாக வேண்டும்
0: let there be a sanctuary amidst us
1: انا பணத்தை கொடுத்துட்டு
0: having given the money
1: அவங்க இஷ்டம் போல கட்டிர கூடாதா
0: they cannot build according to that
1: உனக்கு நான் கொடுக்கிற பிளான் கொடுப்பாரா
0: he would give the plan
1: அவர் எல்லாத்தையும் கொடுப்பாரா பணம் மட்டும் கொடுக்க மாட்டார்
0: he would give everything but not the money
1: ஏ மாதிரியின்படியே கட்டுப்பா
0: build it according to the plan I given
1: நீ அப்படி கட்டுவாயானால்
0: he would build so
1: உபாகமம் 23 ஆம் அதிகாரம் 14 வசனத்திலே
0: Deuteronomy 23:14
1: நான் உன்னை இரட்சிக்கவும்
0: the time it saved
1: உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும்
0: the time it delivered thy enemies
1: ஆலயத்துக்குள்ளே நான் உலாவுவேன்
0: that time I move am I can
1: நீ எனக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாயானால்
0: if you build a sanctuary for
1: நீ
0: me
1: நீ எனக்கு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயானால்
0: if you build a tabernacle for
1: நான்
0: me
1: நான் வாசம் பண்ணுகிறவர் உலாவ தொடங்குவேன்
0: I would start moving am I can
1: எதுக்காக உலாவேன்னா
0: wherefore would I move
1: உன்னை ரட்சிக்க
0: that time is saved
1: உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்க
0: that time I give up thine enemy
1: நான் பாளையத்துக்குள்ளே உலாவி வருவேன்
0: that time I move am I can
1: அசூசியான காரியங்களை அங்கே காண்பேனானால்
0: if I see any unclean thing
1: நான் அங்கிருந்து போய் விடுவேன்
0: I would turn away from
1: here அப்போ நிபந்தனை என்னன்னு கேட்டிங்கனா
0: the conditions
1: அவருக்கு பரிசுத்த ஸ்தலத்தை இந்த ஜனங்கள் தான் உண்டாக்கணும்
0: people have got to make a holy place
1: கடைசி வரைக்கும் அந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறது அந்த ஜனங்கள் தான்
0: to the last they have to preserve the place holy
1: இந்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் உண்டாக்கி பரிசுத்தமாய் காத்து கொள்வார்களானால்
0: having made it holy and preserved it holy
1: அவர் ரட்சிப்பார்
0: he would deliver them
1: சத்துருக்களை ஒப்பு கொடுப்பார்
0: would offer the enemies
1: அவர்களை ஆசீர்வதிப்பார்
0: he would bless them
1: அவர்களை அங்கீகரிப்பார்
0: he would acknowledge them
1: அவர்களை உயர்த்துவார்
0: he would exalt them
1: சரே நன்மைகளும் வேண்டுமானால் இவர்கள் வாசஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் வாசஸ்தலத்தை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும்
0: preserve the sanctuary to be holy
1: இது அன்றைக்கு எழுத்தின்படியாக இருந்தாலும்
0: though it was little in those days
1: நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன்
0: all fear I tell you
1: இன்றைக்கும் தேவனுடைய வாசஸ்தலமாக விரும்புகிற ஒவ்வொரு தனி மனிதனும் அதை செய்ய வேண்டும்
0: today man desiring to be a sanctuary to god or to do this
1: இன்னைக்கு ஒவ்வொருவரை பார்த்து சொல்லுவார்
0: looking at each and every
1: நான்
0: one of you
1: உங்கள் நடுவிலே என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபித்து நான் உலாவுவேன்
0: i would make my tabernacle amidst thee and move amidst thee
1: அதுவும் என்னுடைய மாதிரியின்படி இருக்க வேண்டும்
0: that too according to my own plans
1: எல்லா பயத்தோடு சொல்லுகிறேன்
0: dolphy i tell you
1: தேவன் வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க மிக முக்கியமாய் வைத்திருக்கிற சில நிபந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்றேன்
0: I would like to highlight certain conditions that God wants to fulfill and
1: முதலாவதாக
0: first
1: யாத்திரையாகமத்தின் புஸ்தகம்
0: the book of exodus
1: 29ஆம் அதிகாரம்
0: chapter 21
1: 45 46 மான வசனங்களை வாசிக்கலாம்
0: verses
2: இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்
1: இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன்
2: தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி
1: நல்ல கவனிங்க
2: தங்களை
1: தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி
2: தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான்
1: இஸ்ரவேல் தங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நான்
2: தங்கள்
1: தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்
0: God made them proceed from the land of Egypt
1: நான் எல்லாருக்கும் தெரியும்
0: All of you know that
1: 430 வருஷம் ஜனங்கள் அடிமைத்தனத்தில்
0: 430 long years these people were in bondage
1: இவர்கள் அடிமைத்தனத்தில் கிடந்து கதறுகிறார்கள்
0: these people were in bondage and crying to their God
1: எங்களை விடுதலையாக்கும்
0: Lord deliver us
1: அழுதார்கள்
0: they cried
1: அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள்
0: they called to God
1: ஒரு நாள் ஆண்டவரே இறங்கி வந்தார்
0: one day God descended
1: மோசே கூப்பிட்டார்
0: he called Moses
1: என் ஜனங்கள் எகிப்திலே படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன்
0: I see the affliction of my people in the land of Egypt
1: அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன்
0: and I heard the sighs
1: அவருடைய கூக்குரலை நான் கேட்டேன்
0: I heard the cries
1: அவர்களை விடுதலையாக்கி
0: to deliver them
1: அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படி நான் இறங்கினேன் என்பதாக மோசேக்கு சொன்னார்
0: He told Moses I have descended to lead them to a land flowing with milk and honey
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை
0: உண்டாவதாக
1: யாத்திரா 3ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனப்படுகிறது
0: Exodus 3 verse 7 and
1: 8 ஏன் இறங்கினேன்னு சொன்னா
0: Why has descended
1: இந்த எகிப்திலிருந்து உங்களை விடுதலையாக்கணும்
0: to deliver you from Egypt
1: ungalai paalum theenum ulla selippulla edathukku naan kondu ponom
0: to lead you to a land flowing with milk and honey
1: nattada veedu nattada thottam
0: planted that is not
1: nattada kinaru
0: well that is not cut
1: ungalku kattada veedu
0: a house that is not
1: built naan ungalku thara poren
0: I'm going to give all this unto you
1: endru devan avargalai sonnadu maathiramalla
0: not only god spoke to them
1: nammude balacha kaiyinale avargalai vidudalai aaki kondu vanda
0: and through his mighty hand he delivered them and brought
1: devan avargalai nadathina
0: god led them
1: sangadale pulanda
0: he divided the red sea
1: mega stambathile agni stambathile nadathina
0: he led them through the a pillar of fire
1: avar kunbaga arpudangalai seidhar
0: and he performed miracles
1: ippo aandavar solraare
0: the lord says
1: naan ungalai yen egyptile irundhu vidudalai aakkinenna
0: why have I delivered you from egypt
1: ungalukku paalum thenum kodukkira desam alla mukkiyam
0: not that the land flowing with milk and honey is important
1: ungal naduvile naan vaasam panna vendum
0: that I may dwell amidst you
1: naan nenikiren
0: I believe
1: ஆண்டவர் சொன்னபடி தோட்டத்தை கொடுத்தாரு
0: God gave the garden according to his
1: சொன்னபடி வீட்டை கொடுத்தாரு
0: and according to statement he gave the house
1: சொன்னபடி தேவன் தம்முடைய வாக்கு தவறாமல் எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் கொடுத்தார்
0: God gave all the promises not failing in any
1: அவர்கள் எகிப்து அவர்கள் வனாந்தரத்திலே வாசஸ்தலத்தை உண்டாக்கினார்கள்
0: They made a tabernacle in the wilderness
1: பட் நான் எல்லா பயத்தோடு
0: சொல்றேன் With all fear I tell you
1: ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது
0: When the Lord Jesus came to this world
1: இயேசு தேவனுடைய ஆலயத்திலே போய் சொன்னார்
0: Jesus went to the temple of God and said
1: இது பிதாவின் வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது
0: It's written this is my father's
1: ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது
0: The house of prayer
1: ஆனால் இதை நீங்கள் ஏதாக மாறி விட்டீர்கள் என்றால்
0: What have you made
1: கள்ளர் குகை நீங்கள் மாற்றி விட்டீர்கள்
0: I made it a den of thieves
1: அங்க என்ன இருந்துச்சு
0: what was there
1: பெரிய ஆலயம் இருக்கு
0: there is a big temple
1: வேற பெற்ற கல்லினாலே கட்டப்பட்ட ஆலயம் இருக்கு
0: temple built by precious stones
1: காணிக்கை இருக்கு
0: offerings are there
1: பலி இருக்கு
0: sacrifices
1: ஆராதனை இருக்கு
0: worship is there
1: வேதம் இருக்கு வசனம் இருக்கு
0: the word is there
1: பட்டங்க வாசம் பண்ணுகிற தேவன் இல்லாதபடி கள்ளர் குகையாக மாறி போனது
0: but god was not dwelling amidst them it became a den of thieves
1: அதனால வேதம் சொல்லுகிறது
0: the word of god says
1: அவர் கவிழ்த்தார்
0: he teaches
1: அவர் துரத்தினார்
0: he chased them
1: என்னுடைய வீடு தேவனுடைய வீடு இருக்கிறது
0: my house is a house of god
1: பாருங்க ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க
0: look the people were being blessed
1: வீட கட்டினாங்க
0: they built house
1: நிலத்த வாங்குனாங்க
0: they purchased
1: எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க
0: they were blessed on all sides
1: ஆனா தேவனுடைய வாசஸ்தலமா இருக்க வேண்டிய இடம் வாசஸ்தலமாக இல்லை.
0: The place that was to be the sanctuary of God.
1: தேவன் கொண்டு வந்ததனுடைய நோக்கமே என்னவென்றால்,
0: the reason that God brought these people out,
1: உங்களை ஆசீர்வதித்ததும்,
0: to bless you,
1: உங்களை பாதுகாத்ததும்,
0: to protect you,
1: உங்களை போஷித்ததும்,
0: to feed you,
1: உங்களை நடத்தினதும்,
0: to lead you,
1: எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கல்ல,
0: not to bless your room,
1: உங்களுடைய வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபனம் பண்ணுவதற்கு.
0: I may make a dwelling place amidst you.
1: தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு.
0: Glory be to the name of God.
1: ஆகையினாலே,
0: therefore,
1: ஆண்டவர் என்ன சொன்னார்?
0: What did God say?
1: இந்த எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார்.
0: Having delivered them from Egypt.
1: ஏன் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார்?
0: Why did he deliver them from Egypt?
1: எகிப்து என்ன இடம்னு கேட்டீங்கன்னா,
0: all over the land of Egypt.
1: யாத்திரா 13 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்பீங்களா?
0: So it's 13:3.
1: புஸ்தகம்
0: Worship your God here.
1: Permission kuduthuren neenga inge aaradhing.
0: I give you the permission, you can worship him here.
1: Avar solla illa langa aaradhikka maatom.
0: But they said we would not worship here.
1: Naanga povom.
0: We would go.
1: Devan eppadiyo vidalai aakinar.
0: Somehow God delivered this.
1: Ye anga anga yen anga vaasam panna maaten nu sonnar.
0: Why he said he would not dwell there?
1: Anga irundhadu enna nu kettingana adimai thana veedu.
0: It was a house of bondage.
1: அவங்க வீடு என்ன வீடு?
0: What about the house?
1: அடிமைத்தன வீடு.
0: It was a house of bondage.
1: தாழ்மையா சொல்றேன்.
0: I tell you humbly.
1: முதல்ல அறிவிச்சேன். இந்த வாரம் என்னுடைய மகளோட வீட்டுக்கு போறேன் நான் சொன்னேன்.
0: So I said I would go to such a house.
1: என் மகா வந்து ஒரு வீட்ல வேலைக்காரியா ஒரு அடிமையா இருக்கான்னு வச்சுங்க.
0: Hey, my daughter is a servant or a
1: எனக்கு ரொம்ப ஆசை என் மகளோட போய் தங்கணும்னு
0: ஆசை. I desire to go and stay with my daughter.
1: நான் விசா வாங்கிட்டேன்.
0: I got the visa.
1: டிக்கெட் வாங்கிட்டேன்.
0: I got purchase.
1: பொறுப்புல ரெடி ஆயிட்டேன்.
0: I prepared myself.
1: நான் சொல்றேன், அம்மா எனக்கு ரொம்ப ஆசை உன்னை பார்த்து உன்னோட வாசம் பண்ணணும்னு எனக்கு ஆசை.
0: I said, daughter, I love you.
1: எனக்கு ஆவடி வெறுத்து போச்சு.
0: I hate Avadi.
1: நான் உன்னோட வந்து வாசம்
0: பண்ணா I want to come and stay with you.
1: உடனே சொல்லுவா,
0: she would say,
1: நானே ஊடில்லாம வேலைக்காரியா உட்கார்ந்திருக்கேன் இன்னொரு வீட்டுல.
0: I am staying as a slave in some other
1: place. இங்க நானே அடிமை.
0: I'm a captive here.
1: எனக்கு ஒரு ரூம்ல ஒரு பாய போட்டுருக்காங்க.
0: So they have offered me a room.
1: எனக்கே வாசம் பண்றதுக்கு வீடு இல்ல.
0: I do not have a house to dwell.
1: நீங்க வந்து எப்படி என்னால வாசம் பண்ண முடியும்?
0: How could you come and dwell with me?
1: எனக்கு சொந்த வீடு வாங்குன பிறகு,
0: after purchasing my own house,
1: எனக்கு தனி வீடு வாங்குன பிறகு,
0: individual house,
1: நீங்க வாங்க உங்களுக்கு ஒரு ரூம் தரேன்.
0: Please you come, I would give a room.
1: நீங்க அங்க தங்குங்க.
0: You can abide there.
1: அதனால தான்,
0: therefore,
1: ஆண்டவர் இந்த அடிமைத்தன வீட்டுல போய் இவனோட தங்கி இவனுக்கு பிரச்சனை உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிதான் இவனை விடுதலை ஆக்கி, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், வெட்டாத கிணறு, இதெல்லாம்
0: கொடுத்ததுக்கு
1: இப்பதான் யோசிக்கிறான். ஐயோ,
0: now they think,
1: இந்த கிழவன் நம்ம வீட்டுக்கு வந்தா என்ன ஆகுறது?
0: If this old man comes, what would happen to our house?
1: அது எங்க இருக்கு?
0: What is there?
1: சொல்லிக்கிட்டே இருப்பாரு.
0: So all these words would not be useful for us.
1: இப்பதான் நம்மாளுங்க செய்ற மாதிரி
0: even as
1: அப்பா ஆடுமேச்சி மாடுமேச்சி என்னெல்லாமோ செய்து
0: father was the shepherd
1: என்ன சொல்வானா அப்பா உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்வான்.
0: He would finally say father
1: இவர் எதுக்கு சம்பாதிக்க எதுக்கு படிக்க வச்சாருன்னா எதுக்கு சம்பாதிச்சு கொடுத்தாருன்னா எதுக்கு பாடுபட்டாருன்னு சொன்னா பின்னான காலத்துல என் பிள்ளை வீட்டுல சுகமா வாசம் பண்ணலாம்னா இப்ப வாசம் பண்ணாம ரோட்ல நிக்கிறாரு.
0: The time he dwelt happily in my son's house, he is not able to dwell his there in the road.
1: கேரளாவிலே ஒரு சம்பவம் நடந்தது.
0: An incident took place in Kerala.
1: பள்ளிக்கூடத்திலே பிள்ளைங்க ரொம்ப வாழ்த்தனம் பண்ணாங்க.
0: The children were very mischievous in the school.
1: காலேஜ மூடிட்டாங்க.
0: They closed the school.
1: The principal சொன்னாரு.
0: The principal said,
1: நீங்க தயவு செய்து காலேஜ் திறக்கும்போது உங்களுடைய தகப்பன்மார் பெற்றோரை அழைத்து கொண்டு வர வேண்டும்.
0: So when the college opens, you got to bring your parents along.
1: பெற்றோர் இல்லாமல் நீங்கள் காலேஜுக்கு வரக்கூடாது.
0: Without your parents, you cannot enter the college.
1: சொன்னபடி காலேஜ் திறந்தார்கள்.
0: So they opened the college.
1: அப்பா பெற்றோர்லாம் வராங்க பாஸ் பிரின்சிபாலை பாக்குறதுக்கு.
0: So the parents are coming to see the principal.
1: பிள்ளைங்க அங்க மாடி மேல காலேஜ் மாடி மேல ஏறிட்டாங்க.
0: So the children got up the stairs on the car.
1: அங்க இருந்து ஒரு கோஷம் எழுப்பினார்கள்.
0: And they started singing a song.
1: கப்பத்தின்னு அப்பன் மாரே உங்களுக்கு இவ்வளவு எந்த ஜாலி.
0: So father who had taken this what do you call that tapioca, what is the work here?
1: கப்பத்தின்றதெல்லாம் மரவள்ளி கிழங்கு.
0: Tapioca.
1: மரவள்ளி கிழங்கு தின்ற அப்பமாரே உங்களுக்கு இவ்விட எந்த ஜோலி உனக்கு
0: என்னடா வேலை
1: அப்ப கப்ப தின்னுட்டு உனக்கு ஃப்ரைட் ரைஸ் egg fry
0: fried
1: chicken
0: rice,
1: fry தக்காளி fry ஃப்ரையாய் இவனுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இவர் கப்ப தின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்தார்.
0: There is this poor man has eaten tapioca.
1: இவர் கப்ப தின்னனால தான் இவர் எங்க வந்தாரு?
0: Because he ate tapioca, where did his son came?
1: இப்ப இவன் கேக்குறான் கப்ப தின்னன அப்பன் மாரே உங்களுக்கு இவ்வளவு எந்த ஜோலி?
0: Fathers who eat tapioca, what is your job here?
1: உலகம் ஒரு ஒரு தகப்பன் பத்து பிள்ளைகளை பெற்று ஒருத்தனை என்ஜினியர் ஆக்குனா ஒருத்தனை டாக்டர் ஆக்குனா ஒருத்தனை அமெரிக்கா அனுப்புனா ஒருத்தன் ரஷ்யா அனுப்புனா அவன் பத்து பேரை பத்து திசைக்கு அனுப்பிச்சிட்டான். ஆனா பத்து பேரும் சேர்ந்து அப்பனை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிச்சிட்டான்.
0: So the father was able to educate 10 sons and brought them forward, whereas these 10 gathered together and said the father,
1: this is today's world. God blesses. The people are prepared to receive the blessings.
0: They come to the
1: church. Devane aashirvadiyum.
0: God ought to bless.
1: Pulla mudal tharamai pass pannano.
0: My son has got a
1: doctor aganum.
0: You got to protect my
1: America poganum.
0: My son has got to go to US.
1: Sambadhikkanum.
0: Son has got to earn.
1: Okay.
0: It's very good.
1: Oon jabatha ketta அச்சனையும் செய்த ஆண்டவருக்கு அவருக்கு மாத்திரம் தான் இடம் இல்ல அவர் வெளியே
0: உட்கார்ந்துருக்கோம். God has got his house. There isn't any place for God.
1: ஒரு நல்ல சம்பவம் வேதத்துல இருக்குங்க.
0: This is a good incident in the word of God.
1: நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம்
0: Song of Solomon
1: 5th அதிகாரம்
0: 5th chapter
1: 2nd வசனத்தை வாசித்து பாருங்க.
0: Second verse.
1: நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ என்ன சேர்ந்தது விழித்திருந்தது. இது சொல்றது யாருன்னா
0: Who says so?
1: இந்த அம்மா ரொம்ப நல்ல அம்மா.
0: This lady is a very good lady.
1: இந்த அம்மா ரொம்ப வெள்ள வெளையர் இல்ல கண்ணங்கரே இருப்பாங்க.
0: She is very dark to look at. She is in
1: that. அம்மாவே சொல்றான் கேதார் கூடாரத்த போல கருப்பா. அதாவது நீங்க உங்களை நம்ம இருக்கிற நம்ம எல்லாரும் விட அந்த அம்மா கருப்பு. அஞ்சாங் காக்கா விட கருப்பு.
0: She is dark in the crow.
1: இந்த அம்மாவை பொண்ணு பார்க்க வந்தவன் எவனுமே விட கட்டிக்கல.
0: None of the grooms proposed her.
1: அல்ல என்ன ஆச்சுன்னா பிரதர்ஸ் பார்த்தானுங்க ஏய் உன்னை வர்றவெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடறான்.
0: So the people reject you and return.
1: இப்படியே போச்சுன்னா
0: If you go like this,
1: எங்களுக்கு கல்யாணம் ஆகாது.
0: So we would not get married.
1: ஆகினால உனக்கு ஒரு வேலை தரேன்.
0: So I give you a work.
1: மரியாதையா நம்ம திராட்சை தோட்டத்தை போய் காத்துக்க.
0: You go and sit in the vineyard.
1: திராட்ச தோட்டத்து காவல்காரிய வச்சான்.
0: So she was kept
1: at it. விட்டு வெளியே தொடர்ந்துட்டான்.
0: She was thrown out.
1: வீடு இல்ல,
0: no house,
1: எதுவுமே இல்ல,
0: nothing.
1: இப்ப யாரா மாறிட்டானா, வீட்டுக்கு தோட்டத்து காவல்காரி.
0: She became a watchman for the guard.
1: அங்க ராஜா வந்தான்.
0: The king came.
1: அந்த கருப்பி மேல அவனுக்கு ஆசை.
0: He had it his hand.
1: அவன கூட்டு போயிட்டான்.
0: And he was taken that
1: கூப்பிட்டு போயிட்டு ராஜ அரண்மனையில உட்கார வச்சாங்க.
0: Made us sit in the royal chamber.
1: ஐயோ, பஞ்சமெத்த என்ன, ரத்தின கம்பளம் என்ன, ஐயோ, அந்த அம்மாவுக்கு வந்த வாழ்வு, திராட்சை தோட்டத்துல கிடந்தவளை தூக்கி
0: from the vineyard she was taken to the
1: அம்மா உள்ள சொகுசு, ஐயா சென்ட் என்ன, பவுடர் என்ன, கோட்டிங் என்ன, என்னென்னமோ அடிக்கிறாங்க அம்மா கோட்டிங்.
0: So all sort of coatings are being applied.
1: இப்ப செந்து கையில வடிதான், கையில வடிதான்.
0: The perfume is overflowing in her hand.
1: இப்ப அம்மா படுத்துறாங்க.
0: Now she has.
1: வெளிய ராஜா வெளிய நிக்கிறார், நேசர் வெளிய நிக்கிறார்.
0: The king or her beloved is waiting out.
1: கதவ தட்டறாராம்.
0: And he's knocking at the door.
1: எப்படி தட்டனார் தெரியுமா?
0: How does he knock?
1: உங்கட்ட கேட்டா எப்படி தட்டாலும் உங்களுக்கு தெரியும், உங்க வீட்டுக்கார தட்டனா.
0: You know Asha, how your husband would knock.
1: ஏ நாய பே என்ன பாத்து.
0: சொல்றாங்க. This lady sleeping fast.
1: எங்க இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சிருக்கானே, அவனை கோயில் கட்டி கும்பிட கூடாது வா?
0: Should she not adore him?
1: தூங்குகிற மனைவியை பார்த்து, என் மனைவியே, என் புறாவே, என் உச்சமியே,
0: my wife, my auntie,
1: என்னமோ சொல்றாங்க.
0: He claims so many things.
1: என்ன கொடுத்து வச்ச புண்ணியவதி.
0: Look at how she is being privileged.
1: நாளா என்ன கடவுள்.
0: I would have just broken the door. Shattered the door, smashed the door and
1: உள்ள என்ன சொல்றா தெரியுமா?
0: வாட் இஸ்
1: ஐயோ கதவு தட்டுறாரு.
0: இஸ் லோ இஸ் நாக்கிங்.
1: இறங்கனா கால் அழுக்காயிருமே.
0: மை ஃபுட் வுட் கெட் டர்ட்டி.
1: எங்கம்மா வந்தனி?
0: வேர் ஹேவ் யூ கம்?
1: திராட்சை தோட்டத்துல ஆடு மேய்ச்ச கருப்பாயி.
0: யூ வேர் டாக், யூ ஹூ வேர் லுக்கிங் ஆஃப்டர் தி வினியார்ட்.
1: இப்ப என்ன ஆயிருமா? செஞ்சு படிச்சிருமா?
0: Sent to do
1: அது கடவுல ஒட்டிருமா?
0: இது
1: கால் அழுக்காயிருமா?
0: The legs would get dirty.
1: இதாங்க உலகம்.
0: This is the world.
1: இதான் உலகம்.
0: This is today's world.
1: நன்றியற்ற ஒரு உலகத்தை பாருங்க நீங்க.
0: Ungrateful world.
1: தன் ஆசீர்வதிச்சு எங்கேயோ தோட்டத்துல கிடந்தவளை தூக்கி கோபுரத்துல வச்சா
0: having
1: அவ என்ன சொல்றானா? கை அழுக்காயிருமா, கால் அழுக்காயிருமா, வஸ்திர அழுக்காயிருமா? திறக்கவே இல்லைங்க.
0: Everything would get dirty.
1: அவர் தட்டி தட்டி பார்த்துட்டு
0: பம்பே
1: வேணாம் பண்ணு விட்டுட்டு போயிட்டாரு.
0: He knocked and finally left.
1: இப்ப வெளிய வந்து தேடினா அவரை காணோம்.
0: Now she's coming out and seeking him whereas he is missing.
1: இப்ப தெரு தெருவா தேடுறா.
0: She's seeking him from
1: வீதி வீதியா தேடுறா.
0: Every street.
1: ஐயோ நான் விட்டுட்டேனே.
0: Who hell has my beloved? இப்ப
1: தெருவிலேயும் வீதியிலேயும் அலைகிற ஒரு பெண்ணாக மாறினாள்.
0: She became a girl wandering.
1: நிறைய பேர் ஆசீர்வாத வேளையில ஆண்டவரை விட்டுட்டு இன்னைக்கு தெருவில் அலைஞ்சுகிட்டு இருக்காங்க.
0: Many people leave the blessings of God wandering in the streets.
1: தேவன் ஆசீர்வாதத்தை உயர்த்தினார்.
2: God has blessed and has lifted her.
1: சம்பூர்ணமான நிறைவை கண்டு தேவனை அவமதித்த அநேகர்.
2: Many who despise God having received the fullness of blessing.
1: தேவன் விட்டுட்டு போயிட்டார்.
2: God has left them.
1: இப்ப தெரு தெருவா அலைகிறா.
2: Now they wandering about.
1: நேசர கண்டீங்களா?
2: Have you seen my
1: நேசர கண்டீங்களா?
2: Have you seen my beloved?
1: நேசர கண்டீங்களா?
2: Have you seen my beloved?
1: எப்படியோ அவரை தேடி கண்டுபிடித்து
0: somehow
1: அவர் சொல்லுகிறால் விட்டாமல் பற்றிக்கொண்டு.
0: So she caught hold of.
1: சொல்ற அருமையானவர்களே,
0: I tell you dear ones,
1: தேவன் நம்மை ஆசீர்வதித்தது,
0: தேவன்
1: நமக்கு வீடு வாசல் கொடுத்தது,
0: reason God has given us,
1: தேவன் நமக்கு இந்த உலகத்தில் நம்மை உயர்த்தினது,
0: reason as to why God has
1: promoted us, எல்லாம் எதற்காக என்று கேட்டா ஒரே ஒரு ஆசை,
0: only one desire,
1: உன்னோடு நான் வாசம் பண்ண வேண்டும்.
0: The time may dwell amidst thee.
1: இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க.
0: Consider.
1: உங்க ஆசீர்வாதத்தின் நடுவில்,
0: amidst thy blessings,
1: உங்கள் நிறைவின் அடிவில,
0: amidst thy fullness,
1: உங்களுடைய உயர்வின் அடிவில,
0: amidst thy exaltation,
1: என் வீட்டில ஆண்டவருக்கு இடம் உண்டா?
0: Is there any room for my God in my
1: house? ஆண்டவர் தங்கி இருக்கிறாரா?
0: The God is abiding.
1: அவருடைய ஆசை என்னன்னா,
0: what about his desire?
1: இந்த அடிமைத்தன வீட்டிலிருந்து என் ஜனங்களை விடுதலை ஆக்கி,
0: having delivered my people from the house of bondage,
1: பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நான் கொண்டு வந்து,
0: leading them to a land flowing with
1: milk, அவர்களுக்கு கட்டாத வீடு நட்டாத தோட்டத்தை கொடுத்து,
0: unbuilt house and
1: அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண வேண்டும்.
0: I ought to dwell amidst my people.
3: பாகம் இரண்டினை நாளைய தினம் கேட்க தவறாதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

அப்பா, உம் அன்பு மாறவில்லை, உம் அன்பு மறையவில்லை, தம் கிருபை குறையவில்லை. உம் அன்பை நினைக்கும் பொழுதெல்லாம் உங்க மேல இன்னும் பாசம் வருகிறது. தம் ஒரே பேரான குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்திரே. உம்முடைய அன்பு இப்படியாக எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டினீரே. Wonderful Lord, your love is wonderful.

குமாரனை தந்து இவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தவரே. அப்பா, அன்புக்காய் நான் நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அந்த வீடு தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது. வேலையில் இருந்த பெண்மணி மிக சிறு குழந்தைகளை கையில் தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். ஓடும்பொழுது, "ஜாக்கி, ஜாக்கி, என் பின்னாலே வா" என்று 5 வயது பையனை அழைத்துக் கொண்டே வெளியில் வந்தாள். ஆனால் ஜாக்கி அவளை தொடர்ந்து பாதுகாவலாக வெளியே வரவில்லை. மாறாக மாடிப்பக்கம் போய் நின்றான். வெளியே நின்று கொண்டிருந்த உயரமான ஒருவர் தன்னுடைய தோளிலே மற்றும் ஒருவரை ஏறச் செய்து மேல் வீட்டில் இருந்த ஜாக்கியை கூரை இடிந்து விழும் முன்னதாகவே தூக்கி எடுத்தார். அதை குறித்து அவனுடைய தாய் ஞாபகப்படுத்தும் போதெல்லாம் எரியும் தீயிலிருந்து பறிக்கப்பட்ட பழம் என்று அவனை கூறுவாராம். அவர் வேறு யாருமல்ல, 1703 முதல் 1791 வரை வாழ்ந்து கர்த்தருக்காக மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்றிய ஜான் வெஸ்லி ஐயா அவர்கள்தான். நமது பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்து விட்டதால் நம்மை நரகத்தின் தீயிலிருந்து காப்பாற்றியிருக்கிறார். நமது பாவங்களையும் கடலின் ஆழத்திலே அவர் போட்டு விட்டார். இதை உணராமல் மீண்டும் நாம் பாவம் செய்யும் பொழுது நாம நரக அக்னியை நோக்கி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்மை பாதுகாத்த அவருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ வேண்டுமென்றால் அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். "நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய்" என்று இறைவன் வாக்கு கொடுக்கிறார். பின்பற்றுவோமா?

நாம் சேர்ந்து ஆராதிப்போம். இந்த ஆராதனை வேளைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நம் கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25-26 வசனங்களில் யோபு இப்படி சொல்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே அவரை காண்பென்று யோபு சொல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறாரே, தொடர்ந்து பயணத்தை மேற்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை அவரை நம்பி அவரை சார்ந்து கொண்டு ஓடுவோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலைகளை மாற்ற போதுமானவர் யோபுவின் நிலைமைகளை மாற்றினவர், நம்முடைய நிலைமைகளை மாற்றுவதற்கு போதுமானவர். சேர்ந்து அவரை ஆராதிக்கலாமா? வாருங்கள், நாம் சேர்ந்து ஆராதிப்போம்.

என்ன நேர்ந்தாலும், மரணமானாலும், ஜீவனானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், எந்த காரியமானாலும், எந்த சிருஷ்டியானாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு விலகவே மாட்டேன், பின்னிட்டு பார்க்க மாட்டேன், என் ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை என்று விசுவாசத்தோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர் நல்லவர். வாருங்களும்.

எல்லாம் எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினாலே நான் மரிப்பது எனக்கு ஆதாயம். ஏனென்றால் நான் எங்கு மறித்தாலும் என் தேவனோடு கூட நித்தியத்தில் இழைப்பார்வேன். அந்த தேவனின் அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பிரிப்பதில்லை, ஒருவரும் என்னை பறித்துக் கொள்வதில்லை. காரணம், அந்த அன்பில் நிலைத்திருக்கிற நான் ஒரு நாளும் பறிக்கப்பட முடியாது. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து அறிக்கை செய்ய போறீங்க, உங்களுடைய அன்பில் இருந்து ஒருவரும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்ன நேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை சேவிப்போம், நாங்கள் உம்மை ஆராதிப்போம் என்று சேர்ந்து சொல்லலாமா?

எத்தனை பேர் சொல்ல போறீங்க? துணையாளர் முன் செல்கிறார். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ நிர்வாணமோ பட்டயமோ மரணமோ தூதர்களோ வருங்காரியங்களோ நிகழ்காரியங்களோ கிறிஸ்துவின் அன்பில் இருந்து எங்களை பிரிப்பதில்லை என்று சொன்ன பவுலை போல ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்களும் சொல்றோம் ஆண்டவரே, ஓ எதுவும் எங்களை பிரிப்பதில்லை, எதுவும் எங்களை பிரிப்பதில்லை ஆண்டவரே, எந்த அன்பும் எங்களை பிரிக்க முடியாது ஆண்டவரே. உம்மீது வைத்திருக்கிற உங்கள் உம்முடைய அன்பை, உம்மீது வைத்திருக்கிற எங்கள் அன்பை ஒன்று பிரிக்க முடியாது ஆண்டவரே. நாங்கள் உண்மையே சேவிப்போம், நாங்கள் உண்மையே பின்தொடர்வோம், நாங்கள் உமக்காக ஓடுவோம், நாங்கள் உண்மையே பின்பற்றுவோம் ஆண்டவரே.

நீ நல்லவர், நீ நல்லவர், நீரே எல்லாம், எங்களுக்கு நீரே எல்லாம், உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ நீரே எல்லாம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம் ஆண்டவரே.

0: நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம். எங்கள் வாழ்க்கையில நீங்க தான் எல்லாண்டவரே. எங்களோடு கூட இருக்கிறவர் நீர் தான், எங்களை போஷிக்கிறவர் நீர் தான். எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே, உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே, உம்மை விட்டு விலக மாட்டோம், உம்மை பின்பற்றுவோம், உம்மை சேவிப்போம். நல்ல கரங்களை தட்டி உமை சேவிப்போம், உமை பின்தொடர்வோம், உமை நேசிப்போம். நீ நல்லவர், நீ பரிசுத்தர். என்ன ஆனாலும், என்ன நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் உமை விட்டு பின்வாங்க மாட்டோம் ஆண்டவரே. உமை சேவிப்போம், உமை நேசிப்போம், உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விஷயம் கூட, நீர் எங்களுக்கு எல்லாம் நன்மை, தீமை, உயர்வு, தாழ்வு, ஜீவன், மரணம் எதுவானாலும் உமை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. உமை நேசிக்கிறோம், இன்னும் உமை பின்பற்றுவோம்.
1: துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அவர், பரிசுத்தர். அவர் நம்முடைய துதியில வாசம் பண்ணுகிறார்.

ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி சொல்லுங்கப்பா, உங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவரே ஆராதனை. நீ ஒருவரே மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திர, நீ ஒருவரே கனத்தை பெற்றுக்கொள்ள பாத்திர. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. நீ ஒருவரே போற்றுதலுக்குரிய

ஆண்டவருக்கு மகிமை. நீர் மாத்திரமே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். நீர் மாத்திரமே கனத்தையும் மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர். உங்க நாமத்திற்கு மட்டும் நாங்க மகிமை வர பண்ணுகிறோம். ஆமென் சொல்லி ஆர்ப்பரிங்க பார்க்கலாம். உங்க நாமத்திற்கு மாத்திரமே நாங்கள் மகிமை வர பண்ணுகிறோம். உங்க நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரே ஆராதனைக்குரியவர், ஒருவரே கனத்திற்குரியவர், ஒருவரே துதிக்கு பாத்திரர், ஒருவரே எல்லா நாமத்திலும் மேலான நாமமுடையவர். வானோர்

0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை எண்ணாகமத்தின் புஸ்தகம் 11:23 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய நினைத்த சகல காரியங்களையும் நிறைவேற்றுகிற நாளாய் ஆசீர்வதித்து இருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் உரைத்த வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் யாவற்றையும் உறுதியாய் பற்றி கொண்டு காத்திருப்பீர்கள். ஆனால் சிலரோ நீண்ட நாள் ஆகியும் கர்த்தர் நிறைவேற்றவில்லையே என்றும், ஒரு சிலர் கர்த்தர் செய்வாரோ மாட்டாரோ என்ற சந்தேகங்களுடனும், வேறு சிலரோ இனி நடக்காது என்று மனதில் சோர்ந்து போய் விசுவாசத்தை இழந்து சத்துருவானவனால் உங்களின் சிந்தைகளில் அவிவிசுவாசத்தை விதைத்தும் குழப்பத்தின் ஆவியினால் கட்டப்பட்டும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உங்களை பார்த்துதான் சொல்கிறது, கர்த்தருடைய கை குறுகியிருக்கவில்லை, நன்மை செய்யக்கூடாதபடிக்கு என்றும், நடக்குமோ நடவாதோ என்று குழப்பத்துடனும் சந்தேகத்துடனும் காணப்படுகின்ற காரியங்களில், உங்கள் சூழ்நிலைகளில் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை, அவரின் அற்புத செயலை காணப்போகிறீர்கள். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமில்லை என்று இயேசுவை விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம் கரத்தினால் 3 நிலைகளில் ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக எதிர்த்து வரும் தடைகளை விளக்குகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14 வாசிக்கையில், அங்கே மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமையின் வீடாகிய எகிப்திலிருந்து வாக்கு பண்ணப்பட்ட கானானிற்கு அழைத்து கொண்டு போகையில், அவர்களுக்கு தடையாய் கடக்க முடியாதபடிக்கு முன்பாக செங்கடலும் பின்பாக பார்வோன் சேனையும் காணப்படுகிறது. அப்பொழுது கர்த்தரை நோக்கி முறையிடும் போது, கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி மோசேயிடம், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டும் பொழுது சமுத்திரம் இரண்டாய் பிளந்து நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் என்றும், பின்னாக வந்த பார்வோனின் சேனைகள் அனைத்தையும் கவிழ்த்து போடுவேன் என்றும் கர்த்தர் தம் கரத்தின் வல்லமையை மோசேயை கொண்டு வெளிப்படுத்தி செங்கடலான தடைகளை விலக்கி வழிநடத்தி ஆசீர்வதித்தார் என்பதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களின் வாழ்க்கையின் சூழ்நிலையில் எப்பக்கம் திரும்பினாலும் தடைகளாகவும் பகைகளாகவும் செங்கடலை போன்று சீரிட்டும் பார்வோனை போன்று பீரிட்டும் வருகிறதே என்று, கர்த்தர் என்னை மீட்பாரோ மறந்தாரோ என்று கலக்கத்துடனும் பல கேள்விகளுடனும் இருப்பீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எதிரிடையாக எதிர்த்து வருகின்ற தடைகளை தம் வல்லமையான கரங்களினால் கவிழ்த்து போட்டும் வழிவிலகி செல்லும்படியும் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்கிறார். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரின் தடையின் ஆவிகளை, கிரியைகளை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக எதிர்பாராத நன்மைகளை தருகிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 16 நாம் வாசிக்கையில், அங்கே இஸ்ரவேலர்களை மோசே வனாந்தரத்தின் வழியாய் நடத்தி கொண்டு வருகையில், அவர்களுக்கு உண்ணுவதற்கு சாயங்காலத்தில் புசிக்கிறதுக்கு இறைச்சியும் விடியற்காலத்தில் திருப்தி அடைகிறதுக்கு அப்பத்தையும் கொடுத்து தம்முடைய அற்புத கரத்தினால் எதிர்பாராத வகையில் ஆசீர்வதித்து நடத்தி செல்கிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களில் அநேகர் பல தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு நீண்ட நாட்களாய் பொருளாதார தேவைகளுக்காக காத்திருப்பீர்கள். அல்லது திருமணம், உறவுகளிலே சமாதானம், குழந்தைக்காக பிரிந்த உறவுகள் திரும்பவும் ஒன்று சேரும்படியும், இப்படியாக காத்திருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு தம் கரத்தினால் நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து ஆச்சரியமான நன்மைகள் உங்களை தேடி வரும்படியும் பெற்றுக்கொள்ளும்படியும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக எவராலும் நம்ப முடியாத அற்புதங்களை செய்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 8 வாசிக்கையில், அங்கே பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தர் தம் கரத்தை கொண்டு மோசே மூலமாய் வாதைகளை பிறப்பித்தார். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரலே என்றார்கள். காரணம், மந்திரவாதிகள் தங்களின் மந்திர வித்தைகளினால் பிரயத்தனம் செய்தார்கள் எதிரிடையாக, ஆனால் அவர்களால் கூடாமற் போயிற்று. இன்றைக்கும் இப்படியாக கர்த்தர் யாராலும் செய்யக்கூடாத படிக்கு அற்புதங்களை செய்து ஆச்சரியமாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிக்க இருக்கிறார். என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் உள்ள காரியங்களை, வியாதிகளை, நீண்ட நாள் காத்திருந்த அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய கையெழுத்துக்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், பணியிடங்களில் ஆசிர்வாதங்கள், இடம் மாற்றம், வெளி தேசத்து பயணம் போன்ற எந்த காரியங்களாக இருந்தாலும் அவைகளில் இன்றைக்கு அற்புதங்களை செய்து காண்கிறவர்கள் கேட்கிறவர்களும் ஆச்சரியப்படும் வகையில் அதிசயமாய் நடத்தியும் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எண்ணி முடியாத அற்புதங்களை அதிசயங்களை தம்முடைய வல்லமையான கரத்தினால் செய்து உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, அவரின் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காதோ என்ற உங்களில் இருக்கும் சந்தேகங்களை மாற்றுகிறார், குழப்பங்களை தீர்க்கிறார். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்றும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பார்க்கும்படி உலகிற்கு ஆச்சரியமாக காணப்படும்படி ஆசிர்வதித்து உயர்த்துகிற நாளாய் இன்றைய நாளை ஆசிர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களில் யாரேனும் நீங்கள் நீண்ட நாட்களாய் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியங்களில் அற்புதம் நடக்காதா, வழிகள் திறக்காதா, கண்ணீரின் அனுபவங்கள் மாறாதா என்று இருப்பீர்களானால் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிற இயேசுவிடம் வாருங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை காண்பீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். God bless you.
1: நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதின் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

எங்கள் தகப்பனே வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களும் உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

ரெண்டு கொரிந்தியர் 6 அதிகாரம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்திலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்த ஆவியிலும் மாயமற்ற அன்பிலும் சத்திய வசனத்திலும் திவ்ய பலத்திலும் நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் கனத்திலும் கனவீனத்திலும் துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எனப்பட்டாலும் நிஜஸ்தராகவும் அறியப்படாதவர்கள் எனப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகிறவர்கள் எனப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும் தண்டிக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாயும் துக்கப்படுகிறவர்கள் எனப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் தரித்திரர் எனப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குகிறவர்களாகவும் ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். கொரிந்தியரே, எங்கள் வாய் உங்களோடே பேச திறந்திருக்கிறது, எங்கள் இருதயம் பூரித்திருக்கிறது, எங்கள் உள்ளம் உங்களை குறித்து நெருக்கமடையவில்லை, உங்கள் உள்ளமே எங்களை குறித்து நெருக்கமடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன்.

உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ள உண்மையில் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபன் எஃப்எம்இன் அனுதின தியானம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். ஏசாயா 49:2. லிங்கன் கிறிஸ்டியன் வேதாகம கல்லூரிக்கு படிக்கச் சென்றிருந்தார் ஒரு இளைஞன். அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் அவருடைய ஊழிய அழைப்பையே சந்தேகப்பட வைத்தது. லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்ற பாடத்தை எடுத்த ஆசிரியர் தன் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு இந்த மாணவன் எழும்பி ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிக்கும்படி முதல் நாளே சொன்னார். அடுத்த நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் முன்பு 70 முதல் 80 சக மாணவர்களுக்கு முன்பு எழும்பி நின்ற உடனேயே அவருடைய கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன. வாய் திக்கியது. சுமார் 10 முதல் 15 முறை அந்த மாணவன் செருமி தொண்டையை சரி செய்தார். தான் வாசிக்க நினைத்த வேத பகுதி முழுவதையும் வாசிக்காமல் கொஞ்சமாக சுருக்கிவிட்டார். பின்பு ஒரு சுருக்கமான ஜபம் செய்துவிட்டு தன் இருக்கையிலே உட்கார்ந்து கொண்டார். அந்த சம்பவம் அவரை வெகுவாக பாதித்தது. என் வகுப்பு மாணவர்களுக்கு முன்னால் வேத பகுதியை கூட வாசிக்க முடியாத எனக்கு பிரசங்கம் செய்வது எவ்வாறு சாத்தியமாக போகிறது என்று அவர் மிகவும் மன வருத்தப்பட்டார். மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டதால் இந்த விஷயத்தை குறித்து ஜபம் செய்ய தனியாக சிற்றாலயத்துக்கு சென்றார். அப்போது அவருடைய தாய் சபையில் ஊழியம் செய்ய வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த மாணவன் மார்க் மில்லர் என்பவர் இவருக்கு எதிராக நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் அந்த வருடம்தான் படித்து முடித்து பட்டம் பெற்றிருந்தார். மார்க் மில்லர் இந்த மாணவனிடம், நீ புதிதாக வேதாகம கல்லூரிக்கு படிக்க வந்திருக்கிறாயே, நீ எவ்வாறு உணர்கிறாய் என்று கேட்டார். மார்க் மில்லர் அந்த கேள்விக்கான பதிலை கட்டாயமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற முகபாவனையை வெளிப்படுத்தினார். எனவே அந்த மாணவனும் தனக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியின் அனுபவத்தை பற்றி மார்க் மில்லரிடம் கூறினார். அதை கேட்ட மார்க் மில்லர், நானும் வேதாகம கல்லூரியில் புதிதாக சேர்ந்தபோது இதே அனுபவம் எனக்கும் ஏற்பட்டது என்று கூறினார். அதற்கு மேல் மார்க் மில்லர் என்னென்ன பேசினார் என்று அந்த மாணவனுக்கு ஞாபகம் வராவிட்டாலும் தேவன்தாம் மார்க் மில்லர் வழியாக தன்னோடு பேசி தன்னை தைரியப்படுத்தினார் என்று அறிந்து கொண்டார். மார்க் மில்லர் தன்னை சந்தித்தது எப்படி இருந்தது என்றால், தேவன் தன் இருதயத்தை தொட்டு தன்னுடைய பலனை புதுப்பித்ததை போலவும் தேவன் தன்னிடம் நான் உன்னுடனே எப்பொழுதுமே இருக்கிறேன் என்று கூறியதைப் போலவும் இருந்தது என்று கூறினார். இந்த மாணவன் சிற்றாலயத்துக்கு சென்றபோது மார்க் மில்லர் இவருக்கு எதிர்பட்டதை தற்செயலாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த மாணவன் அன்று இரவு தேவன் மார்க் மில்லரை பயன்படுத்தி தன்னை பலப்படுத்தியதை உணர்ந்து கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் குழப்பத்தோடும் கவலையோடும் பலவிதமான மன வருத்தங்களோடும் தேவ சமூகத்துக்கு சென்றாலும் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். நம் வேதனை நிறைந்த மனநிலையை மாற்றி நம் மனநிலையை சீர் செய்ய தேவன் ஏற்ற நபர்களை நம்மிடம் அனுப்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனால் அழைக்கப்பட்ட நம்மை அவர் உற்சாகப்படுத்தி பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை உருவாக்கி நம்மை சீர்படுத்துவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் பல்வேறு மனிதர்களை நம் வாழ்விலே பயன்படுத்துகிறார். ஆம், அவர் நம்முடைய வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி அவர் பயன்படுத்தக்கூடிய துலக்கமான அம்புகளாய் நம்மை மாற்றுகிறார். நம்மை உருவாக்குவதற்காக தேவன் பயன்படுத்தும் மனிதர்களுக்காக நாம் தேவனை துதிப்போம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானம் மத்தேயு 6:22-23 வசனத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது, உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும். உண்மையிலே இன்றைக்கு இந்த மத்தேயு 5:6-7 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் கண்ணை குறித்து 2வது முறையாக இங்கு ஒரு காரியத்தை பதிய வைக்கிறார். கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அன்பானே, இந்த கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும், உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்ப கண்ணை வந்து ஆண்டவர் வந்து சரீரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட்னு சொல்றார். இன்னைக்கு வந்து மின்சாரம் இல்லைன்னா ஒரு வீடு எப்படி இருண்டோடு கிடக்குதோ, அதே போல சரீரம் நம்முடைய ஆலயம், ஆண்டவர் தங்குற ஆலயம் நம்முடைய சரீரம் ஒரு வீட்டுக்கு சமம். நாம் தங்கியிருக்கிற வீடு முழுவதும் இருளா இருந்துன்னா எட்டான வீட்டில் ஒருத்தரும் கொடுத்தனும் இருப்பாங்களா? முடியவே முடியாது. அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்குற ஆலயமாக இருக்கிற இந்த சரீரத்துக்கு பவர் பாயிண்ட்டே எதுனாக்கா மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி, அதாவது சரீரத்தை வெளிச்சமாக வைத்துக் கொள்வதே கண்ணு தான். அப்போ உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்குன்றார். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருட்டாக இருக்கும் அப்படின்றார். இப்போ இன்றைக்கி கண்ணை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? அன்பான இன்றைக்கி பெரிய சோதனையே, இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சோதனை எதுனாக்க அந்த கண்ணு தான். திரும்ப திரும்ப அந்த கண் நமக்கு பாவத்தை செய்யும்படியாக, இல்லை பாவத்தில் விழும்படியாக அந்த கண் நமக்கு மிகவும் இடர்லாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம். இங்கே மத்தேயு 5:10 ஆண்டவர் சொன்னார், உன் வலது கண் இடதல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒரு அவயம் கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். இப்போ இந்த கண்ணு உனக்கு இடல் உண்டாக்கினா அதை பிடுங்கி எரிந்து போடுன்னே சொன்னார். இந்த கண்ணை குறித்து வேதத்தில் என்னென்னலாம் எந்த இடத்துல சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி படுத்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த கண்ணை குறித்து நான் தியானிக்கும் பொழுது ஒரு காரியம் எனக்கு காந்தி, மகாத்மா காந்தியிடம் இருந்து ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். என்ன காரியம் அப்படின்னாக்கா, அவர் எப்பயுமே தனக்கு முன்பாக 3 குரங்கு வைத்திருப்பாராம். ஒரு குரங்கு தன்னுடைய 2 கையால் கண்களை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய காதை மூடினவாரும், ஒரு குரங்கு தன்னுடைய வாயை மூடினவாரும் இருக்குமா. அது எப்பொழுதும் அவர் தன் ஏஞ்சோனே அதை பார்த்து, இந்த கெட்டவைகளை என் கண்கள் காணக்கூடாது, கெட்டவைகளை காது கேட்கக்கூடாது, கெட்டவைகளை வாய் பேசக்கூடாது என்று இந்த கண்ணு காது வாயை அவர் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்ததை நாம் பார்க்குறோம். அதுலேருந்த இன்னைக்கு இப்போ நான் நினைக்கிறேன் அநேக கிறிஸ்தவர்களுடைய வீட்டில் இந்த பொம்மை இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம அதை லிசன் பண்ணோம். அந்த காந்தி சும்மா வைக்கலைங்க. இந்த மத்தேயு 5:6-7 மலை பிரசங்கத்தில் அவர் என்ன கற்றுக்கொண்டாரோ அதுதான் அவர் வந்து சிம்பாலிக்காக என்ன செஞ்சார், அந்த சத்தியத்தை வெளியில் உலகத்துக்கு சொல்லும்படியாக அதை 3 குரங்குகள் மூலமாக இந்த அரிய பெரிய சத்தியத்தை உலகத்துக்கு வெளியப்படுத்தினார், தெரியப்படுத்தினார். கண் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு பவர் பாயிண்ட், உன்னுடைய வாழ்க்கையே இருளாக்கக்கூடியது, உன்னுடைய ஆத்மாவை இருளாக்கக்கூடியது, உன்னுடைய வாழ்க்கையே நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு அந்த கண்ணை பிசாசு எப்படியாக பயன்படுத்துகிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக அந்த கண்ணை நாம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ள நாம் வழிவகை செய்வோம். அதற்கு ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், ஆண்டவரே என் கண்ணை நீர் பரிசுத்தமாக வாக்கு, இது கண் இடல் உண்டா, இந்த கண் எனக்கு தேவையில்லை, அதை விட நான் கண்ணு கூடா போய் பரலோகத்தில் வாசம் பண்ணதுக்கு தான் நான் விரும்புகிறேன்னு சொல்லி நம்ம கண்ணை பிரத்யோகமாய் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். ஏன்னா இன்னைக்கு பிசாசானவன் இந்த கண்ணை தான் உபயோகப்படுத்தி நம்முடைய ஹோல் சரீரத்தையும் ஆவி ஆத்மா சரீரத்தை கெடுப்பதற்கு, இருளாக்குறதுக்கு, அந்த கண்களை தான் பயன்படுத்துகிறான் என்று பார்க்கிறோம். இந்த கண்ணை குறித்து ஒரு நாள் நான் ஆராய்ந்து பார்க்கும்போது என்னிடத்திலே நான் கண்டுபிடித்த ஒரு காரியம், நீதிமொழிகள் 6 16 வசனம் 17 வசனத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை நான் கண்டேன். என்னென்னா, 6 கர்த்தர் அருவருக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள் என்று. இந்த அருவறுப்பான காரியம், கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் என்னென்னாக்கா, முதல் லிஸ்டில் இருக்கிறது 17 வசனத்தில் இருக்கிறது, அவை யாவனு சொல்லி முதல் மேட்டுமையான கண் என்று, பொய் நாவு என்று. அடுத்து அப்படியே லிஸ்ட் வருது, நாம் அதெல்லாம் பார்ப்போம். மேட்டுமையான கண், மேட்டுமையான கண் என்றால் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்கள ஒரு மேட்டுமையாக பார்க்கறது, தன்னுடைய ஒரு நகை போட்டுக்கிட்டாலோ அல்லது புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டாலோ, நம்மளை விட கொஞ்சம் எளிமையாக இருக்கிறவங்களோ அல்லது தாழ்ந்த நிலைமையில் இருக்கிறவங்கள பார்த்தா ஒரு மேட்டுமை, அந்த கண்களிலே அந்த ஒரு மேட்டுமை, அந்த கண்களிலே அந்த பெருமை. பாருங்க அன்பானே, அந்த மேட்டுமையான கண்ணை ஆண்டவர் அருவருக்கிறார். அந்த மேட்டுமையான கண்ணும் பாவம் நிறைந்த அந்த கண்ணையும் ஆண்டவர் அருவருக்கிறார். அது உன்னுடைய சரீரத்தையே, உன்னுடைய ஆண்டவர் தங்குற ஆலயத்தையே அது தீட்டுப்படுத்துகிறது, அது வந்து இருளாக்குகிறது என்று நாம் அறிந்து கொண்டோம் என்றால், நிச்சயமாக அந்த மேட்டுமையான பார்வையை நம்மளை விட்டு எடுப்போம். அந்த பார்க்கறதுலே பாவம் செய்கிறோம், பெருமை உள்ள வருகிறது. உண்மையிலே இப்போ நம்ம எப்படி கண்ணை பராமரிக்க வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் நம்ம கண்ணை சுத்திகரிக்க வேண்டும். பாருங்க அன்பாவிலே, ஆண்டவர் அதனால்தான் நீதிமொழிகள் 4 சொல்றாரு, 20, என் மகனே என் வார்த்தையை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள் என்றார். பாருங்க, இந்த கண்ணு, நம்முடைய செவி, அடுத்தது இருதயம், இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ வேத வசனம் கண்ணுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தின் படி நாம் நடந்தோம் என்றால், நாம் நிச்சயமாக ஒரு வெளிச்சத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஒரு இருட்டில் தடைவிட்டு நடக்கிறதும் வெளிச்சத்தில் அழகாக போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு வாலிபன் தன் வழியை எதனால் சுத்திகரிப்பான்? வேத வசனத்தினாலே என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அப்போ இந்த கண்ணை நாம் எப்படி பராமரிக்க வேண்டும் என்று உண்மையிலே நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் அழக வேதத்தில் அந்த கண்ணை பராமரிக்கக்கூடிய காரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். அன்பாவிலே, நம்ம சரீரத்தை இருளாகாமல், நம்ம சரீரத்தை எப்போதும் வெளிச்சம் வைத்து கொள்ள, நாம் கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், நாம் ஜெபிப்போம். நிச்சயமாக வெற்றியை ஆண்டவர் கொடுப்பார். ஒவ்வொரு கண்ணையும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து, நிச்சயமாக நம்முடைய சரீரமாகிய ஆண்டவர் தங்கிற அந்த ஆலயத்தை வெளிச்சமாகவும் ஆசீர்வாதமும் வைக்க ஆண்டவர் உதவி செய்வார். பிசாசுடைய எல்லா தந்திரங்களும் இந்த கண்கள் மூலமாக நம்ம குடும்பத்தையோ, நம்முடைய சரீரத்தையோ, நம்முடைய வாழ்க்கையோ இருட்டாக்குற அந்த சாத்தானுடைய செயல்கள் இன்றோடு முறிந்து போட்டோம். கண்ணை நாம் கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து நாம் காத்துக்கொள்வோம். நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்போம், நிச்சயமாக தெளிவானவர்களாக இருப்போம், வெளிச்சம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க அந்த கண் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த கண்ணுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். கண்டதை பார்க்காதபடிக்கு, செல்ஃபோனில் கண்டதை ஆண்டவரே நோக்காதபடிக்கு நாம் இருப்போம். அநேக ஆண்டவரே வேத வசனத்தை வாசித்து அந்த தீபத்தில், அந்த வெளிச்சத்தில் நாம் நடப்போம். நிச்சயமாக நம் கண்ணை நாம் காப்பாற்றி கொள்வோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரர்களும் தங்கள் கண்களை ஆண்டவரே பாதுகாப்பாய் பாதுகாத்து கொள்ள நீர் உதவி செய்யுங்க. எங்கள் கண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து எங்கள் கண்கள் தெளிவாய் இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்க உதவி செய்யுங்க. நீரே கிருபை காட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமேன்.

ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் சங்கீத விளக்க உரைக்கு அன்புடன் வாழ்த்தி வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். சங்கீதம் 106 அதிகாரம், சங்கீதம் 105 அதிகாரம், அதன் தொடர்ச்சி தான் 106 அதிகாரம். சங்கீதம் 105 அதிகாரத்தில் வாக்கு பண்ணினவர் எப்படி எகிப்திலிருந்து தம்முடைய பிள்ளைகளை மீண்டும் ஆண்டவர் வாக்கு மாறாமல் எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதன் தொடர்ச்சி 106. இப்பொழுது தலைப்பை பார்த்த பின்பு நான் அந்த 106 சுருக்கத்தை முதலாவது சொல்லுகிறேன். சங்கீதம் 106 அதிகாரத்துக்கு நாம் இடப்போகிற தலைப்பு, தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ளவர். நான் தேவனை வைத்து தலைப்பிடுவதனால் அப்படி சொல்லுகிறேன். இல்லாவிட்டால் இந்த சங்கீதத்துக்கு அநேகர் இப்படி பெயரிடுவார்கள், அநேக பாவங்கள் நடப்பதினால் தேவனை விட்டு விலகி போன நிலை, இல்லையென்றால் இஸ்ரவேலரின் பாவம் என்று பெயரிடுவார்கள். நான் எதிர்மறையாய் இதற்கு பெயரிடாமல், தேவன் மனதுருக்கமும் இரக்கமும் உள்ள தேவன் ஏன் அப்படி சொல்லுகிறேன். சரி, இந்த 106 சங்கீதத்தில் என்னத்தான் உண்டு? இந்த 106 சங்கீதம் எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலரை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். இங்கே சொல்லுகிறார், அற்புதங்கள் அடையாளங்களோடு ஆண்டவர் அவர்களுக்கு தன்னுடைய இரட்சிப்பை காட்டுகிறார். ஆனால் காட்டிய போது கூட அவர்கள் பாவம் செய்கிறார்கள், அவர்கள் வழி தப்பி போகிறார்கள். அப்பொழுது தேவன் சொல்லுகிறார், நான் அழித்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த சங்கீதத்தில் ரெண்டு கதாபாத்திரங்கள் இருக்கிறார்கள். அந்த கதாபாத்திரத்தை கடைசியில் நான் சொல்லுகிறேன். அழிப்பேன், நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லும் போது அந்த ரெண்டு தேவ மனிதர்கள் தேவனுக்கு முன்னாடி நின்று வாதையையும் நிறுத்தி அழிப்பேன் என்கிறவரை மனதுருக்கம் இரக்கம் உள்ள நிலைக்குள் கொண்டு வந்தது யார் என்றால் அந்த ரெண்டு மனிதர்கள் தான். என் தேவன் மனதுருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். சரி, இப்பொழுது நன்றாய் கவனிங்கள். இந்த 106 சங்கீதத்தில் அவர்கள் பலவிதமான தவறுகள் செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் எண்ணாகம புத்தகம் 14 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது நடுப்பகுதியில் சொல்லுகிறார், இதோடனே 10 என்னை பரீட்சை பார்த்து மனிதர்கள் ஒருவனும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் பாருங்க. அப்ப கோபம் ஊட்டினார்கள், 10 தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நான் இன்னொரு பிரசங்கத்தில் 10 என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அது என்ன, என்னென்ன கோபம் ஊட்டினார்கள் என்று நான் பேசியிருக்கிறேன். 10. அதனால ஆண்டவர் என்ன செய்தாராம், கோபம் கொண்டாராம். 10 தேவனை பரீட்சை பார்த்து, 10 தேவனை கோபம் மூட்டி முறுமுறுத்து பல காரியங்கள் செய்தார்கள். இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, வாய்ப்பு கிடைத்தால் உங்களுக்கு பேசுகிறேன். அப்படி இந்த 106 சங்கீதத்தில் தேவனை கோபம் மூட்டினது, தேவனை கோபம் மூட்டி தேவனை வேதனைப்படுத்திய காரியம் என்ன? இதை கேட்கும் பொழுது கோபம் மூட்டினவர்கள், முறுமுறுத்தவர்களை தேவன் அழிக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவர் திரும்ப மனதுருக்கம் இரக்கம் உள்ளவர் உங்களுக்கும் செய்வார். நம் வாழ்க்கையிலே தேவனை கோபம் மூட்டுகிற இந்த காரியம் இருக்கா? தலைப்பு மட்டும் பார்க்கலாமா? முதலாவது 13 வசனத்தில், ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். 13 மறந்தார்கள், 22 தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள்.
வேதத்தில் பல இடத்தில் ஆண்டவருடைய வேதம் என்ன தெரியுமா, என்னை மறந்தார்கள். முதலாவது தேவனை கோபமூட்டிய காரியம் என்ன, தேவனை மறப்பது. ஆண்டவரை ஆண்டவர் செய்தவைகளை மறப்பது. நான் இன்றைக்கு சற்று விளக்கம் கொடுக்காமல் தலைப்பு மட்டும் கொடுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மறக்கிறீர்களா? ரைட். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது 14 வசனத்திலே, அவர்கள் இச்சை உள்ளவர்களாகி, இது 4 இருக்கிறது, விளக்க நேரமில்லை. இச்சை உள்ளவர்களானார்கள், அவர்கள் இச்சித்தார்கள் என்று வேதம் பார்க்கிறோம். அதைத்தான் பவுலும் சொல்லுகிறார், அவர்கள் இச்சித்ததை போல நீங்கள் இச்சிக்க வேண்டாம். மூன்றாவது ஆண்டவருக்கு அவர்கள் கோபம் மூட்டிய காரியம் என்ன, 14 தேவனை பரீட்சை பார்த்தார்கள், தேவனை சோதிக்கிறார்கள், தேவனை சோதித்தார்கள். மூன்றாவது, அடுத்ததாக 19 அவர்கள் கன்றுக்குட்டியை வார்த்து விக்கிர ஆராதனை செய்தார்கள். 19 தவறான பக்திக்குள் போனார்கள், விக்கிர ஆராதனைக்குள் போனார்கள், விக்கிர ஆராதனை செய்து தேவனை கோபமூட்டினார்கள். அடுத்ததாக 5 காரியம், அசட்டை பண்ணினார்கள், அசட்டை பண்ணினார்கள். அதிலேயே 24 விசுவாசியாமல் போனார், கர்த்தருடைய அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்காவிட்டாலே அவரை கோபம் மூட்டுகிறோம். வனாந்திரத்தில் நடந்ததை சொல்லுகிறேன், அங்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா எத்தனை முறை அவர்கள் தேவனை விசுவாசிக்கவில்லை. தேவனை நீங்கள் விசுவாசியாத போது நீங்கள் கோபம் மூட்டுகிறீர்கள். அங்கே சொல்லுகிறார் 10 என்று சொல்லுகிறார். இங்கே பல காரியங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் பார்த்தோம், 5 பார்த்தோம், அசட்டை பண்ணினார்கள், 6 விசுவாசியாமல் போனார்கள். எத்தனையோ முறை நாம் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறோம், தேவ சபையை அசட்டை பண்ணுகிறோம், ஜெபத்தை அசட்டை பண்ணுகிறோம், தேவாலயத்தை அசட்டை பண்ணுகிறோம், தேவ ஊழியர்களை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தரையே நாம் அசட்டை பண்ணுகிறோம், அவர் சமூகத்தையே அசட்டை பண்ணுகிறோம். 7 தேவனுக்கு கோபம் மூட்டியது என்ன, 25 கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனார்கள். ஆண்டவர் பேசுகிறார், ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார், ஆனால் நாம் செவி கொடாமல் போகிறோம். 8:25 முறுமுறுத்தார்கள், இதுவே அவர்களின் பொழைப்பாகிவிட்டது. இதைத்தான் பவுலும் சொல்கிறார், அவர்கள் முறுமுறுத்ததை போல முறுமுறுக்காதீர்கள். இது தேவனுக்கு கோபம் மூட்டும் தெரியுமா? பாஸ்டர், நான் விபச்சாரம் செய்யவில்லை, வேசித்தனம் பண்ணவில்லை, ஆனால் எப்பொழுதும் முறுமுறுப்பு. குடும்பத்தை குறித்து முறுமுறுப்பு, ஊழியத்தை குறித்து முறுமுறுப்பு, சபையை குறித்து முறுமுறுப்பு. இந்த முறுமுறுப்பு என்ன செய்யுமாம், நன்றாய் கவனிங்கள், தேவனை கோபம் மூட்டும். அடுத்தது நாம் பார்க்க போகிறோம் 9:32 அவர்கள் அவருக்கு கோபம் மூட்டினார்கள், தேவனை கடும் கோபம் மூட்டினார்கள், கோபம் மூட்டினார்கள், கோபம் மூட்டுகிறார்கள். 10 ஆவியை விசனப்படுத்தினார்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள், ஆவியானவரை துக்கப்படுத்தினார்கள். அடுத்ததாக 11:33 தன் உடதுகளினால் பதறி பேசினார்கள். எந்த நேரம் யோசித்து பேசுவதில்லை, நாம் பேசுகிறதை யோசித்து பேசாமல் பதறி பேசுகிறோம், பதறி பேசினார்கள். அடுத்தது 12 தேவனை கோபம் மூட்டியது, பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள், பிசாசுக்கு பலியிட்டார்கள். அடுத்தது 13:39 அசுத்தமாக்கி, தேவ அவர்கள் தங்கள் கிரியையினால் அசுத்தமாக்கி. அடுத்தது 14 சோரம் போனார்கள், சோரம் போனார்கள். இப்படி ஒரு நிலையில் இருக்கும் போது, இந்த சில காரியத்திலே தேவனை கோபம் மூட்டும் போதுதான்
தேவன் அழிப்பேன் அழிப்பேன் அழிப்பேன் சொல்லும் போது இரண்டு கதாபாத்திரங்கள் இது இங்கே வருகிறார்கள். யார்? முதலாவது மோசே. 23 அவன் திறப்பிலே நிற்கிறான். அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பிலே நின்றானாம். உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவர் எத்தனையோ முறை மோசே திறப்பிலே நின்றான். நம்மிலும் எத்தனையோ பேர் இத்தகையான காரியம் செய்யும் போது நமக்கு அழிவு வருகிற நேரத்தில் நமக்காக ஒரு தேவ மனிதன் திறப்பிலே நிற்கிறார். அப்பொழுது தேவன் மனதுருக்கம் இரக்கம் கொள்ளுகிறார், மன்னிக்கிறார். அடுத்ததாக இன்னொரு மனிதனை காண்பிக்கின்றேன், பினகாஸ். 29 கடும் கோபம் வருகிறது, தேவன் அழிக்க போகிறார். 30 அப்பொழுது பினகாஸ் எழுந்து நின்று தேவனுக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. இன்றைக்கு நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரே ஒரு காரியம், 106 இத்தனை கொடுமைகள் இஸ்ரவேல் செய்யும் போது இரண்டே மனிதன் தேவனுக்காக நின்றான். ஒரு கூட்டம் முறுமுறுக்கிறார்கள், கடும் கோபம் கொள்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள், கலப்படமாகிறார்கள், கச்சிப்பாடு பண்ணுகிறார்கள். இதெல்லாம் பண்ணும் போது ஊரோடு ஒத்து போனேன், அவன் கெட்டான் நான் கெட்டேன், அவளால் நான் கெட்டேன், இவளால் அவள் கெட்டேன் என்று சொல்லாமல் தேவனுக்காக இரண்டு மனிதர்கள் பினகாஸ், தேவனுக்காக நின்ற மனிதர்கள் மோசே, அவர்களைப் போல திறப்பில் நிற்பீர்களா? அவர்களைப் போல இவர்களை விட்டு விலகி நிற்பீர்களா? தேவன் மனதுருக்கம் உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், நிச்சயமாய் இரக்கம் பாராட்டுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

அவள் தன் தகப்பனிடம் எவ்வளவுக்கெவ்வளவு கீழே ஓங்கி எறிந்தேனோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது வேகமாக உயர எழும்புகிறது என்று ஆச்சரியப்பட்டு கூறினாள். தகப்பன் அதை குறித்து யோசிக்க ஆரம்பித்தார். இதே போல ஒரு பீங்கான் தட்டை ஓங்கி எறிந்தால் அது சுக்குநூறாக போய்விடும். மணல் நிரப்பப்பட்ட சாக்குப்பையை கீழே தள்ளினால் அது விழுந்த இடத்திலேயே கிடக்கும். ஆனால் கீழே ஓங்கி எறியப்பட்ட ரப்பர் பந்து மட்டும் மீண்டும் எவ்வி குதித்து மேலே எழும்பும். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களில் பெரும்பாலானோர் பீங்கான் தட்டுகளைப் போல இருக்கின்றனர். வாழ்வில் ஒரு சிறிய கஷ்டம், கவலை, மற்ற மனிதர்களால் புறக்கணிக்கப்படுதல் போன்ற பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடைந்து போய்விடுகின்றனர். வேறு சிலர் விழுந்த இடத்திலேயே இருந்து விடுகின்றனர். பீங்கான், மணல் நிரப்பப்பட்ட சாக்கு மற்றும் ரப்பர் பந்து, இவை மூன்றும் ஒரே போலத்தான் கீழே தள்ளப்படுகின்றன. ஆனால் அவை வித்தியாசமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றன. காரணம், அவை உண்டாக்கப்பட்ட பொருள் வெவ்வேறானவை. இயேசு கிறிஸ்துவை பிசாசு பல சந்தர்ப்பங்களில் கீழே தள்ள பார்த்தான், முடியவில்லை. முடிவிலே பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் பரிசேயரும் சதுசேயரும் இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தி அவரை சிலுவை மரணத்துக்கு உட்படுத்த தூண்டினான். அவ்வளவுதான், இயேசு கிறிஸ்துவின் சகாப்தம் இதோடு முடிந்துவிட்டது. இனி அவர் பெயர் முதலாய் சொல்லப்படவும் மாட்டாது என்று சாத்தான் நினைத்தான். ஆனால் பிதா இயேசு கிறிஸ்துவை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். அவரை கல்லறையும் பாதாளமும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அவர் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்து வெற்றியாய் மீண்டும் எழுந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி நம்மில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவர் நம்மையும் நம் சோர்வுகளில் இருந்தும் தோல்விகளில் இருந்தும் மீண்டும் உயிர்ப்பிப்பார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இல்லையானால் இவ்வுலக பிரச்சனைகளும் பாடுகளும் வியாதிகளும் நம்மை மேலே எழும்ப விடாது. நம் துக்கத்திலேயே நாம் மூழ்கி போய்விடுவோம். ஆகவே நமது இருதயத்தை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் அருளிய வேதம் நம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம் துக்கத்திலே நாம் மூழ்கி போகாமல் மீண்டும் ஜெயமாய் எழும்புவோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நம்மையும் நிரப்பி சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பாராக.

0: ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வாழ்க்கையிலே நாம் காண நேரிடுகிற பிரச்சனைகள், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், அவைகளை குறித்து சிந்திக்கும்படியான ஒரு சிந்தனை எனக்கு கிடைத்தது. பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் நம்மாலே தீர்க்க முடியாதவர்களாக இருக்கிறபடினாலே வி வாண்ட் டு கெட் த ஹெல்ப் ஆஃப் காட், வி வாண்ட் டு ஹேவ் த கிரேஸ் ஆஃப் காட், தேவனுடைய உதவியை நாட விரும்புகிறோம். அப்பொழுது வி நீட் டு ஹேவ் சம் சொல்யூஷன்ஸ் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனைகளுக்காக நமக்கு சில தீர்வு தேவைப்படுகிறது. நிறைய பிரச்சனை இருக்குது. தெர் ஆர் சோ மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இன் அவர் லைஃப். வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஆனால் மூன்று கேட்டகரியில் மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மனித வாழ்வில் வருகிற மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேவன் எப்படி தருகிறார். பல நேரங்களில் when we meet problems, what we think, we must pray so that God will give us some solutions. நமக்கு சில தீர்வுகளை தருவோம் நம்புகிறோம். ஆனால் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எல்லாம் ஜபங்களாலேயே தீர்ந்து விடுவதில்லை என்பதை நாம் பல முறை பார்த்துருக்கிறோம். பட் வி நீட் ப்ரேயர், ரொம்ப வேணும். ஆனால் ஜெபித்தால் உடனே நமக்கு தீர்வை அப்படி ஆண்டவர் கொடுத்து விடுவார், உபவாசித்தால் கொடுத்து விடுவார், நம்பினால் கொடுத்து விடுவார். இல்லைன்னா ஜபக்கூட்டங்களுக்கு சென்றால் நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும். இல்லை ஜபக்கூட்டங்களை நடத்துகிற போதகிடத்திலே சென்றால் அவர்கள் ஜெபித்து நம்முடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கலாம். ஆனால் உண்மை அதுவல்ல. தேவன் நம்முடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கு தீர்வு தர வேண்டும் என்றால் அவருடைய பக்கத்திலிருந்து நம்ம விஷயங்களை பார்க்கணும். We have to see all the things from the God's point of view. தேவனுடைய பக்கத்திலிருந்து ஆண்டவர் ஏதோ நம்ம ஜபத்தை கேட்டணும், அப்படியே உன் பிரச்சனைகள்லாம் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டேன், எல்லா பிரச்சனையும் தீர்வு கொடுத்துட்டேன் அப்படி பண்ணுறது இல்லை. வேதாக முழுவதும் நீங்கள் வாஸ்து பார்க்கும் பொழுதும் நீங்கள் தியானித்து பார்க்கும் பொழுதும் இதை அறிந்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனை ஏற்படுகிற பொழுது எப்படி தீர்வுகளை ஆண்டவர் தருகிறார். முக்கியமாக மூன்று பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக நம்மை பாதிக்கிறது. ஒன்று, சரீரம் சார்ந்த பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ், பாடிலி வி ஆர் நாட் வெல், ஃபிசிக்கல் ப்ராப்ளம் வருது. இரண்டாவதாக ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய பொருளாதார சூழல் ஏற்படுகிற பிரச்சனைகள். மூன்றாவது, உறவுகளுக்கு மத்தியிலே, மனித உறவுகளுக்கு மத்தியில் ஏற்படுகிற பிரச்சனைகள், எஸ்பெஷலி இன் ஃபேமிலி, குடும்பங்கள் ஏற்படுகிற பிரச்சனைகள். அப்போ த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், ஒன்று ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை மீட் பண்ணுறோம், சரீர பிரச்சனைகளை மீட் பண்ணுறோம், மூன்றாவது குடும்ப பிரச்சனைகள்னா உறவுகள் பிரச்சனை, நாட் ஓன்லி ஃபேமிலி, வெளியே போகிற நம்ம நிறைய உறவுகளோடு வாழ்கிறோம், அந்த உறவுகள்